0: நீடிக்கும் என்று ஈரான் சொல்கிறது. அமெரிக்க ஈரான் அமைதி திட்டம் விரைவில் கைகூடும் நிலையில் எண்ணெய் விலை சுமார் $80 கீழ் பதிவாகியிருக்கிறது. ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும், எண்ணெய் விநியோகம் மீண்டும் சீராகும் எனும் நம்பிக்கையில் விலை இறங்கியுள்ளது. பிரெண்டின் விலை சுமார் 5 விழுக்காடு சரிந்து $78.96. எனினும் எண்ணெய் வணிகம் வழக்க நிலைக்கு திரும்ப சில காலம் பிடிக்கும் என்று துறை வல்லுநர்கள் கூறுகின்றனர். இஸ்ரேல் தென் லெபனான் மீது நடத்திய ஆக அண்மை தாக்குதலில் 4 மாண்டனர். அதற்கு பதில் நடவடிக்கை எடுக்கவிருப்பதாக ஈரான் சூளுரைத்துள்ளது. பிள்ளைகளை கூட கொல்ல துணியும் ராணுவத்துக்கு கடுமையான பதிலடி கொடுக்க தயங்கப்போவதில்லை என்று ஈரான் சொன்னது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான அமைதி உடன்பாட்டை இஸ்ரேல் 84 முறை மீறிவிட்டதாக அது சாடியது. G7 தலைவர்கள் உக்ரைன் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பிரான்சில் நடைபெறும் மாநாட்டுக்கு இடையே உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசினார். அந்த கலந்துரையாடல் ஆக்ககரமாக அமைந்ததால் அமைதி உடன்பாடு எட்டப்படும் சாத்தியம் குறித்து புது நம்பிக்கை பிறந்துள்ளது. ரஷ்ய உக்ரைன் போரை நிறுத்த தன்னால் முடிந்ததை செய்யவிருப்பதாக திரு டிரம்ப் கூறியுள்ளார். எனினும் மாஸ்கோவுக்கு நெருக்குதல் தரும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவரம் ஏதும் வெளியிடப்படவில்லை. இங்கிலீஷ் கால்வாயில் சென்று கொண்டிருந்த பிரிட்டிஷ் சொகுசு படகை எச்சரிக்கும் வகையில் அங்கிருந்த ரஷ்ய போர்க்கப்பல் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. சொகுசு கப்பல் ஆபத்தான முறையில் நெருங்கிக் கொண்டிருந்ததாகவும் விபத்தை தவிர்க்கவே அவ்வாறு செய்ததாகவும் ரஷ்யா கூறியது. பிரான்சில் G7 தலைவர்கள் கூடியிருக்கும் வேளையில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. உக்ரைனில் ரஷ்ய ஆக்கிரமிப்பை நிறுத்தும் முயற்சிகளை முடுக்கிவிட தலைவர்கள் எண்ணும் நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. வெள்ளி மாளிகையில் தாக்குதல் நடத்தும் திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்பில் 5 தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக மத்திய புலனாய்வு பிரிவு தலைவர் கேஷ் பட்டேல் கூறினார். வெள்ளி மாளிகையில் நடக்கவிருந்த கலப்பு தற்காப்பு கலை நிகழ்ச்சியின் போது தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் அதிபர் டிரம்பும் கலந்து கொள்ளவிருந்தார். அந்த பகுதியில் வெடிகுண்டு ஏந்திய ஆளில்லா வானூர்திகளை பறக்கவிட்டு அனைவரும் பதற்றத்தில் வெளியேறும் போது சில முக்கிய நபர்களை தொலைவில் இருந்து சுட சந்தேக நபர்கள் திட்டம் தீட்டினர். ஆப்பிரிக்க நாடுகளில் இபோலா நோய் பரவலின் நிலை இதுவரை காணாத அளவு மோசமாக இருக்கலாம் என்று ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு நிலையம் தெரிவித்துள்ளது. உடனடி நடவடிக்கை எடுக்காமல் அதனை தாமதமாக கையாள்வது $1 பில்லியன் கணக்கில் செலவை ஏற்படுத்தலாம் என்று அது சொன்னது. தற்போது ஏற்பட்டிருக்கும் நோய் பரவல் பூண்டி புஜியோ ரக கிருமியால் உண்டாகிறது. அதற்கு தடுப்பூசியோ சிகிச்சையோ இல்லை. கொங்கோ குடியரசில் சுமார் 840 பேருக்கு இபோலா நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்நோயால் அங்கு கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 4 மாண்டனர். வியட்நாமில் இறைச்சிக்காக திருடப்பட்ட 400க்கும் அதிகமான பூனைகள் காப்பாற்றப்பட்டுள்ளன. பூனைகளை திருடும் கும்பலை அந்நாட்டு அதிகாரிகள் பிடித்துள்ளனர். 9 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 3 ஆண்டுகளாக தென் வியட்நாமில் பூனைகளை பொறி வைத்து பிடித்ததாக கும்பல் ஒப்புக்கொண்டது. தேனின் மாநிலத்திலும் ஹோச்சிமின் நகரிலும் உயிருடன் இருந்த 400 பூனைகளையும் மாண்ட 80 பூனைகளின் உடல்களையும் அதிகாரிகள் கைப்பற்றினர். வியட்நாமில் நாய்களையும் பூனைகளையும் சாப்பிடுவது சட்டப்படி குற்றமாகும். இனி விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. ஐ பிரிவின் பிரான்சும் செனகலும் பொருதிய ஆட்டம். பிரான்ஸ் 3-1. பிரான்சுக்காக கிலியன் எம்பாப்பே 2 கோல்களை அடித்தார். தேசிய அணியில் ஆக அதிகமான கோல்களை போட்ட விளையாட்டாளர் எனும் புதிய சாதனையை படைத்தார். ஈராக்கும் நார்வேயும் சந்தித்த ஆட்டம் சற்று முன் நிறைவடைந்தது. 4-1 எனும் கோல் எண்ணிக்கையில் நார்வே ஆட்டத்தை கைப்பற்றியது. ஜே பிரிவின் அர்ஜென்டினாவும் அல்ஜீரியாவும் காலை 9 மணிக்கு மோதுகின்றன. ஆஸ்திரியாவும் ஜோர்தானும் களமிறங்கும் ஆட்டம் நண்பகல் 12 மணிக்கு தொடங்கும்.
1: சொல்லும் பொருளும்
0: இமீடியட் உடனடியாக. விபத்தில் சிக்கியவர்களுக்கு உதவ மீட்பு பணியாளர்கள் உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்து செல்வர். இமீடியட் உடனடியாக. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
3: பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்ற புதன் கிழமையில இணைந்திருக்கீங்க.
4: பொண்ணுல பொண்ணுல பண்ணுல முப்பத்தி மின்னது மின்னது பொத்தக்கல் முப்பத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி
5: மூக்குத்தி மட்டும் மினுமின்னு மின்னா போதுமா? முகமும் மின்ன வேணாமா? திருமணத்துக்கு தயாராகும் போது முதல்ல உங்க முகம் மின்னுறத உறுதி செய்துக்குங்க. திருமண ஏற்பாடு ஜாம் ஜாம்னு இருக்கும், அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. ஆனா முகத்தை பராமரிக்கிறதுக்கு 100 கணக்குல தான் செலவாக போகுது. அதை செய்யறதுக்கு சில பேர் தயங்கலாம். டிசம்பர்ல உங்களுக்கு திருமணம்னா இப்பவே முகத்தை பராமரிக்க ஆரம்பிச்சாதானே உங்களுடைய முகம் டிசம்பர்ல பாக்குறதுக்கு மினுமின்னு மின்னும். திருமண தண்ணிக்கு எல்லாரும் வரவேற்கிறதுக்கு உங்க முகம் பல பலன்னு மின்னணும் அப்படின்னு சொல்றாங்க.
6: 101 ஸ்ரீரங்கம் சாலை குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
7: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
8: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, 6ஆம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரீரங்கம் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. தொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
9: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனில சமைச்சு கொடுத்தேன்.
10: ஆஹா, சம்ம வாசனை அட்டட்டாங்க. அம்மா எங்க?
9: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்கம் எல்லாம் ஆர்கேஜி நெல் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோம். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
11: ஆர்கேஜி நெய் சிங்கப்பூரின் சிறப்பமான நெய்.
12: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? போட்டித்தன்மை என்ற சூழலில் மீரிகா மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirikop.com.sg. மீ விவரங்களுக்கு செல்லுங்கள் mirikop.sg/ready-set-go.
13: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
14: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
15: ஜோதி ஸ்டார் புஷ்பக.

0: வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. இடியுடன் கூடிய மழையை நீங்க மதிய வேளைகளில் எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். $1 US, $1 INR, $1 ₹38, $1 ₹38, $1 ₹39, $1 ₹39,
1: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட்
0: 3 வெள்ளி 16 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்ல.

0: 8:14 ஆகிவிட்டது. ஒலி 9:30 நீங்க நினைக்கிறீங்க, உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சிகள் வழங்கிட்டு இருக்கோம்.
1: ரவிஜி
0: சஜினி,
1: இப்பொழுது நாங்க வானொலிகள் மட்டும் இல்லைங்க, பேஸ்புக் வாயிலாகவும் உங்களோட நேரடியா இணைஞ்சிருக்கோம். எங்களோட ஒலி கூட்டத்துல இருக்காங்க எதிரொலி குழுவினர்.
0: ஆமா, வார வாரம் எதிரொலின்னு சொல்லும் போது சஜினி, ஏதேனும் ஒரு சுவாரஸ்யமான சமுதாயத்துக்கு வேண்டிய தலைப்போட அவங்க வருவாங்க. அந்த பாகத்துல நீங்க என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டமா தான் இந்த நிகழ்ச்சி அமையுது. அந்த வரிசையில இந்த வாரமும் நம்மளோட இணையறாங்க தயாரிப்பாளர் லட்சுமி. முதல்ல அவங்க சந்திப்போம். வணக்கம் லட்சுமி.
2: வணக்கம். வணக்கம் சஜினி. வணக்கம் ரவி.
1: வணக்கம் லட்சுமி. எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: லட்சுமியோட சேர்ந்து முனிஸ்வரன் சமூக சேவைகள்ல இருந்து கார்த்திக் வந்திருக்காரு.
0: அவங்க
1: இம்சால இருந்து ஃபர்சானா வந்திருக்காங்க.
0: வணக்கம்.
1: வணக்கம் உங்கள் இருவருக்கும். சரி லட்சுமி, முதல்ல உங்ககிட்ட இருந்து தொடங்குவோமே. இணை, இது வந்து நம்ம பலரும் வந்து சமூகத்துல வந்து இதை பத்தி கேட்டிருப்போம், ஆனா இணை என்றால் என்ன?
2: ஓகே, அது ஆங்கிலத்துல சொல்லணும்னாக்கா இந்தியன் என்கேஜ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். சோ இது வந்து ஒரு சிங்கப்பூர் இந்திய சமூகத்துக்கான வளர்ச்சி அமைப்பு. அதாவது வளர்ச்சின்றது வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும், நிறைய அம்சங்கள் இருக்கும் வளர்ச்சின்னு சொல்லும் போது. அது பிறகு நான் சொல்றேன். இது வந்து இந்த அமைப்பு வந்து எப்ப தொடங்கினாங்கனாக்கா, இது ஏப்ரல் மாதத்துல தான் அந்த ஒரு கருத்தரங்கு நடத்தினாங்க. அந்த கருத்தரங்குல தான் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமா இத வந்து அறிமுகப்படுத்தினாங்க, தொடங்கினதுன்னு சொல்லலாம் அதிகாரப்பூர்வமா. ஆனா இந்த வேலை, இந்த பணிகள் வந்து ஒரு வருஷத்துக்கு முதலேயே ஆரம்பிச்சிடுச்சு. ஆமா, இப்ப வந்து அந்த அமைப்புக்கு தலைமை வகிப்பவர் வந்து வழி நடத்துறவர் வந்து நம்மளுடைய துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ். அவர் வந்து தலைவரா இருக்கு.

0: ஆலோசகராக வந்து திரு முரளி பிள்ளை இருக்காரு. திரு சண்முகம் அவர் வந்து அவர் தான் தொடங்கி வச்சது. அது வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு அம்சம், இது எதற்காக தொடங்கணும், இதெல்லாம் ஆரம்பிச்சது அவர்கிட்ட இருந்துதான். மற்றபடி வந்து இந்த இணை அமைப்பு அதை பத்தி எதுக்காக இப்ப பேசுறோம்னா,
1: ஆமா, அத முக்கிய நோக்கம் என்ன அதை கொஞ்சம் சொல்லிருங்களேன்.
0: ரைட். அதாவது இப்ப சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் இருக்கு. அதாவது சிங்கப்பூர் வைட், அதாவது இந்தியர்களுக்கு மட்டும் இல்ல, அனைவருக்கும் நிறைய அமைப்புகள் இருக்கு. இந்தியர்களுக்குன்னு சார்ந்த அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகளுக்கு இடையில வந்து அந்த கொஹீசிவ்னஸ், அந்த இணைப்பு இருக்கணும். அதுதான் அந்த பேரே பாத்தீங்கன்னா இணைன்னு இருக்கு. அதனால எப்படி வந்து எல்லாரும் சேர்ந்து, ஒன்றாக சேர்ந்து நம்ம சமூகத்தை, அதாவது சிங்கப்பூர் சமூகமும் சரி இந்திய சமூகமும் சரி, நல்லா வளர்றதற்கு, அதாவது வளர்ச்சி என்பது நிறைய அம்சங்கள் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது பொருளாதார வளர்ச்சி இருக்கு, கல்வி, அப்புறம் வந்து சமூகத்துல வந்து உள்ள பிரச்சனைகள் அதை வந்து எப்படி தீர்த்து வைக்கலாம், அது வந்து எப்படி வந்து அது நடக்காம பாத்துக்கிறது ஒண்ணு, நடந்த பிறகு அவர்களுக்கு எப்படி கை கொடுக்கறதுன்னு இருக்கு இல்லையா, இதெல்லாமே தான் வந்து இணையோட வேலை. அதாவது இணைப்பது, எல்லா அமைப்புகளையும் ஒன்று சேர்ந்து எப்படி சமூகத்துக்கு பலனளிக்கிறதாக இருப்பது, ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கு எப்படி கை கொடுக்கலாம், அதுதான் அடிப்படை.
2: இப்ப சிங்கப்பூர்ல இருக்க ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, வெவ்வேறு பின்னணியை சேர்ந்த இந்தியர்கள் இங்க நாம இருக்கோம். வெவ்வேறு மதத்தா இருக்கலாம், வெவ்வேறு மொழி பேசுறவங்களா கூட இருக்கலாம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்படும் போது அந்த சக்தி இன்னும் பிரகாசமா இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது. அதுவும் இந்த இணை அப்படிங்கிற குழு எவ்வளவு புத்தாக்கமா செயல்படுறாங்கன்னா அந்த பேர்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்தியன் என்கேஜ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ், அது ஆங்கிலத்துல இருந்து அழகா சுருக்கி தமிழ்ல இணைன்னு வச்சிருக்காங்க பாருங்க. ஆங்கிலத்திலும் பொருள் படுது, தமிழ்ல பொருள் படுது.
0: அவர்கள் வந்து அடுத்த தலைமைத்துவ பொறுப்புகளை வந்து கையாள முடியும், கட்டாயம் முடியும். அவர்களுக்கு எப்படி வழி வகுத்து கொடுக்கறது, அதுவும் ஒரு முக்கியமான அம்சமா இருக்கு. அதை பத்தி தொடர்ந்து பேசலாம். இப்ப வந்து நம்ம ஃபர்சானா இருக்காங்க, அவங்கள பத்தி வந்து கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா இவங்க இம்சால இருந்து வந்திருக்காங்க. சரி, இம்சா அப்படின்னா நிறைய பேருக்கு கேட்டாக்கா இம்சானா என்னன்னு தோணும், கேள்வி வரும் இல்லையா?
2: கண்டிப்பா.
3: ஓகே, சோ இம்சா என்பது வந்து இட்ஸ் அ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அதை நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்திய முஸ்லீம் சமூக சேவை சங்கம் என்று வந்து இட்ஸ் த லாங் ஃபார்ம் ஆஃப் இட். சோ அந்த பேர்ல நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய அடையாளம் என்னன்னா சமூக சேவை செய்வது தான். இம்சா என்பது வந்து வி ஹவ் மெம்பர்ஸ் ஆஃப் ஆல் ஏஜ் குரூப்ஸ், ஆனா குறிப்பாக இளைஞர்களின் மூலமாக சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பயனுள்ள சேவைகளை செய்வதுதான் எங்களுடைய அமைப்பின் அடையாளமே. சோ வந்து இளைஞர்களின் மூலமாக தேவையுள்ள குடும்பங்கள், குழந்தைகள், முதியவர்கள், இப்படிப்பட்ட குழுக்களுக்கு வந்து உதவுவதோடு சமுதாயத்துல எப்படி வந்து இணைஞ்சு வந்து அவங்களை வந்து மேம்பட வைக்கிறது தான், மேம்பட்டு அப்படிப்பட்ட முயற்சிகள்ல தான் வந்து இம்சா வந்து ஈடுபடுது.
0: நீங்க ஒரு 14 வருஷமா இதுல இருக்கீங்க இல்லையா? அதாவது அவங்க வந்து பல்கலைக்கழகத்துல எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, பல்கலைக்கழகத்துல இருந்து வந்து வெளியான கையோட அவங்க வந்து
2: பின்னணியை சேர்ந்தவங்க அவங்க கல்வி பயணத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு நிகழ்ச்சியாவது அமைஞ்சது. குறிப்பா இளையர்கள் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி அது அமைஞ்சது, ஞாபகம் இருக்கு எனக்கு. அது
1: முன்பா என்னமோ நீங்க வந்து கலந்துகிட்டீங்க
2: இல்லையா? அந்த ஞாபகம் இல்ல,
1: இந்த
2: அளவுக்கு ஞாபகம் இருக்கு.
1: முனீஸ்வரன் சமூக சேவைகள், அதுல இருந்து நீங்க வரீங்க, பிரதிநிதித்து வரீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உங்களை பத்தியும் கொஞ்சம் அறிமுகம் செஞ்சிருங்களேன்.
2: கண்டிப்பா.
4: சரி, ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்துடைய ஒரு அங்கம் தான் வந்து முனீஸ்வரர் சமூக சேவை நிறுவனம். அதுல நான் வந்து ஒரு நிர்வாக இயக்குநராக வந்து இப்பொழுது பணியாற்றிட்டு இருக்கேன். தொண்டு செய்திட்டு வரேன். நாங்கள் வந்து ஒரு 2020 வந்து தோற்றுவிக்கப்பட்டோம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பலதரப்பட்ட திட்டங்களை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிறார்களுக்கு வாசிப்பு திட்டம், மூத்தோருக்கு வந்து அவங்க வந்து ஒரு துடிப்பான ஒரு மூப்படையும் வாழ்க்கை முறையை மேற்கொள்ள ஊக்குவிக்கும் வண்ணம் நிறைய நிகழ்ச்சிகளை வந்து ஏற்பாடு செய்திட்டு வரோம். மூன்றாவதாக சமூகத்தினர்கள் அவங்களுக்கு வந்து பொதுவாகவே வந்து சட்ட ரீதியான இலவச ஆலோசனை வழங்கிட்டு வரோம். நான்காவதாக பார்த்தீங்கன்னா வந்து குறைந்த வருமான குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு வந்து உணவு ஆதரவு. ஐந்தாவது அதான் முக்கியமான ஒரு விஷயம், அதாவது குற்றம் புரிந்தவர்கள் மறுவாழ்வுக்கு தயார்படுத்துறதுக்கு அவங்களுக்கு தேவையான வளங்கள் வாய்ப்புகள் அதை ஏற்படுத்தி தருது எங்களுடைய முக்கியமான ஒரு பணியாக இருக்கு. அதான் இணையுடைய முக்கியமான ஒரு நோக்கமே கூட.
1: இதுல இந்த பணியில வந்து நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க?
4: இது இந்த நிர்வாக இயக்குனர் பொறுப்புல வந்து சமீபத்துல தான் வந்தேன். ஆனா தொண்டர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே செய்து கொண்டு வரேன்.
1: சரி, இளையர்கள் கார்த்திக் ஃபர்சானா நம்மோடு இருக்காங்க, அதோடு எதிரொலி நிர்வாக தயாரிப்பாளர் லட்சுமி ஜெயகாந்தும் நம்மோடு ஒலிக்கூடத்துல இருக்காங்க. தொடர்ந்து இவங்களோட நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல பேச போறோம். அதற்கு முன்பு உங்களுக்காக சில முக்கிய தகவல்கள்.
5: போக்குவரத்து
2: நிலவரம் அதிகமாக இருக்கின்றது, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. ECPA நோக்கி செல்லும் KPE குறிப்பாக டெம்பரரி சாலைக்கு பிறகு முதல் தடத்தில் விபத்து, வாகனங்கள் பழுதாகியுள்ளன. SLE CTE செல்லும் வழியில் வுட்லண்ட்ஸ் அவென்யூ 2 அந்த பகுதிக்கு பிறகு. நேரம் இப்பொழுது 8:22.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு

0: தினம் ஆர்கேஜினே
1: உங்களின் தினசரி செலவுகளில் 20% வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 7,600 வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிப்லி கோ ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66% வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: இந்த ஜூன் மாதம் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். டிகில் டேல்ஸ் வலையொலியில்.
3: அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு 11:30 அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு, ஏய் எனக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான இது இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எது அப்படின்னு நாம கேட்டோம், ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல. வாங்க வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த ஹால்ல இருந்த லைட்ஸ் எல்லாத்தையும் அவர் அடைச்சிட்டாரு.
2: மீ லிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
3: நிர்வாக தயாரிப்பாளர் லட்சுமி ஜெயகாந்த் அவங்களோட சேர்ந்து இரண்டு இளையர்கள் ஃபர்சானா கார்த்திக் இருக்காங்க. இவங்களை சந்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா இவங்க தொண்டூழியத்துல என்ன பணி ஆற்றிக்கிட்டு வராங்க, என்ன செஞ்சுக்கிட்டு வராங்க அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் பக்கமா, வாட்ஸ்அப் கிடையாது, ஃபேஸ்புக் பக்கமா வாங்க. உங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் நீங்க பதிவு செய்யலாம்.
4: கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து வலியுறுத்துற விதமா இணை அப்படிங்கிற அற்புதமான முயற்சி தொடங்கப்பட்டிருக்கு. அதனை பத்தின தகவல்களை தான் இன்று இரவு எதிரொலி நிகழ்ச்சி தாங்கி வருது. சரி லட்சுமி, இப்போ இணை இந்த ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்துல இப்ப வந்ததற்கான அவசியம் தேவை என்ன?
5: அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கை முறை மாறும், நம்ம பயன்படுத்துற தொழில்நுட்பம் மாறும். இந்த மாதிரி வாழ்க்கையில எப்போதுமே ஒரு மாற்றம் ஏற்படும் போது ஏதாவது புதுமையா நம்ம செஞ்சாகணும். மக்களை வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, டு மோபிலைஸ் பீப்புள், யூனோ, அந்த கேட்டலிஸ்டா இருக்கணும் இல்லையா நம்ம. அதாவது உந்துதல் கொடுக்கணும், இதை நம்மளால முடியும், நமக்கு வந்து ஆதரவு இருக்கு, இந்த மாதிரி ஒரு உறுதி இருக்கணும் மனசுல அவங்களுக்கு. இந்த மாதிரி நமக்கும் ஆதரவு இருக்கு, நம்மையும் பாத்துக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த இணைன்னு பாத்தீங்கன்னாக்கா முக்கியமான அவங்களோட குறிக்கோள்ல ஒண்ணு, நம்ம சிங்கப்பூர் இந்திய அடையாளம், அதை வந்து வலியுறுத்துறது, கட்டி காக்கிறது. மற்றபடி வந்து இந்திய தலைவர்கள், முத நான் சொன்ன இளம் தலைவர்களை உருவாக்குவது. மூன்றாவதா வந்து எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள், அது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். சில நான் சொன்ன மாதிரி பொருளாதாரம், சில பேருக்கு வந்து பொருளாதார ரீதியில வந்து சில சவால்கள் இருக்கலாம், கல்வியில இருக்கலாம், இல்ல அவங்களுடைய வழி தவறி போனவர்கள் மறுபடியும் என்ன சரியான வழிக்கு திரும்புறதுக்கு அவங்களுக்கு உதவி அளிக்கிறது. இந்த மாதிரி பல கோணங்கள் இருக்கு. இதெல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிறதுக்கு நிறைய அமைப்புகள் நல்ல பல பணிகள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் தான் இங்க வந்திருக்காங்க. எங்களுடைய நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல எல்லாருமே தனித்து செயல்படுறதுனால நீங்க சொன்னதுதான், ஒன்று கூடி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இல்லையா. சோ எல்லாரும் தனித்தனியா செய்யும் போது அவரவர்கள் செய்யும் பணிகள் வந்து எப்படி ஒருங்கிணைந்து அதை இன்னும் மேம்படுத்தலாம், மக்கள்கிட்ட எப்படி ஒன்றா கொண்டு போய் சேர்க்கலாம், மக்களுக்கு எங்கெல்லாம் உதவி கிடைக்கும் அது வந்து தெரியறதுக்கு இது ஒரு பாலமா இருப்பாங்க இணை. அதுதான் முக்கியமான குறிக்கோள். ஏன் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவைன்னா, நம்ம வந்து இப்ப வந்து ரொம்ப என்ன சொல்லுவோம், தனிச்சு செயல்படுறோம். ஒரு தொலைபேசி, ஒரு லேப்டாப் இந்த மாதிரி இருந்தாலே நீங்க வேலை பாத்திரலாம். நீங்க வந்து உங்களுடைய உங்க கூட சேர்ந்து வேலை செய்யறவங்கள கூட பாக்குறதுக்கு வந்து நேரம் இருக்காது, இல்ல அது தேவையும் படுறது இல்லை. இப்ப
4: அது மட்டும் இல்ல லட்சுமி, இப்ப இன்றைய சூழலை நீங்க பார்க்கும்போது பிரிவினைவாதத்தை அதிக அளவுல பரிந்துரைக்கிற பல அமைப்புகளோ வெளிநாடுகள்ல இருக்காங்க, அந்த தாக்கம் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காகவும் இப்படிப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறது முக்கியம் நினைக்கிறேன். ஒத்துக்கிறீங்களா?
5: கட்டாயம், ஏன்னா விழிப்புணர்வு தேவை. எது வந்து சரி, எது சரியில்லை, எது வந்து சரியான தகவல், அந்த தகவல் வந்து இது நம்பகத்தன்மையானதா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து இந்த மாதிரி அமைப்புகளோட சேர்ந்து
4: காணொலி வெளிவந்து அரசாங்க அளவுல எந்த அளவுக்கு அது பேசப்பட்டது, அதுவும் நல்ல உதாரணம் இல்லையா?
3: அப்ப சரி, இப்ப நம்ம இளையர்கள் பக்கமா நம்ம போக போறோம். சரியா, சமூகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இளையர்களுடைய பங்கு இன்றியமையாதது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்ப ஃபர்சானா கார்த்திக், நீங்க இருவருமே வந்து தொண்டுழியத்தின் வாயிலாக சமூகத்திற்கு வந்து பணியாற்றிக்கிட்டு வரீங்க. ஏன் தொண்டுழியத்தை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? இதுல வந்து ஈடுபடணும் அப்படிங்கிற உங்களுடைய ஆசை எப்படி வந்துச்சு? நீங்க சந்தித்த சவால்கள் என்ன? ஃபர்சானா, உங்ககிட்ட இருந்து தொடங்குவோமே.
6: ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வாய் வாலண்டியர், ஏன் வந்து தொண்டூழியம் செய்யணும்ங்கிற அந்த அந்த அந்த இம்பேக்ட் வந்துச்சுன்னா, உண்மையிலேயே வந்து சுற்றி வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து திறன்கள் நிறையா இருக்கு, ஆனால் வந்து சுற்றி வந்து நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. ஓகே, நம்மளுக்கு இருக்கக்கூடிய திறன்களை வந்து நம்மளை மட்டும் வந்து புரோஜனம் அளிக்காமல் நம்மளுடைய திறன்கள் வந்து மற்றவங்களுக்கும் பேசி இருந்துச்சுன்னா உண்மையிலே நம்மளும் வந்து இன்னும் சந்தோஷமாக இருப்போம், சுற்றி இருப்பவங்களும் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. அண்ட் உண்மையிலே நம்மளுடைய நேரத்தை வந்து ஒரு பயனுள்ள வழியில வந்து செலவழிக்கணும்ங்கிறது வந்து இட்ஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. ஸோ வந்து யூனோ, நம்ம வென் வி திங்க் பேக் அபவுட் அவர் லைஃப்ஸ் அண்ட் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து யூனோ நிறைய பேருக்கு வந்து நம்ம புரோஜனம் அடைச்சிருக்கோம்னு வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரீகலெக்ஷன் இருக்கும் பொழுது உண்மையிலே லைஃப் வந்து மீனிங்ஃபுல்லாக தான் போயிருக்குன்னு அந்த அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் சம்திங் தட் வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தொண்டுழியம் என்கிறது வந்து ஒரு ஃப்ரீ டைமாக செய்யக்கூடிய மேபி ஒரு ஹாபியாக எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு வந்து இது வந்து ஒரு ஹாபி இல்லை, இட்ஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப், இட்ஸ் ஹூ ஐ எம், இட்ஸ் மை ஐடென்டிட்டி, யூனோ. ஸோ அந்த மாதிரி ஒரு திங்கிங் இருக்கும் பொழுது உண்மையிலே வந்து சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், மற்றவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து ஈஸியாக நம்மளுடைய கண்களுக்கு தென்படும் பொழுது அதை வந்து முன் போய் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை அட்லீஸ்ட் ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு அந்த அட்வைஸ் ஆச்சும் சொல்லலாம், அந்த நல்ல வார்த்தையை கூட வர வைக்கிறதுக்கு வந்து இட்ஸ் சம்திங் தட் வில் பிகம் செகண்ட் நேச்சர் டு அஸ். ஸோ உண்மையிலே வந்து நம்ம எல்லாருக்குமே நிறைய திறன்கள் இருக்கு, ஆனால் வந்து அந்த திறன்களை வந்து நம்ம மற்றவங்களுக்கும் போய் செய்யணும்னு அந்த உதவி செய்யக்கூடிய அந்த நேச்சர் உண்மையிலே மேக் த சொசைட்டி அ பெட்டர் பிளேஸ்.
3: Inbuilt and practiced over many many years.
4: Shema.
6: So adanal tha vandu thondoliyam na nama paathona vandu it's something that it will not just benefit when நம்ம இருக்கிற திறன்களை மற்றவங்களுக்கு எடுத்துட்டு போகும்போது இட் டசன்ட் ஆக்சுவலி இட் வில் நாட் ஜஸ்ட் பெனிஃபிட் தெம் பட் உண்மையிலேயே இட் பிரிங்ஸ் அ கேரக்டர் சேஞ்ச் இன் யூ. அண்ட் ஆல்சோ லைக் நம்ம திங்க் பேக் பண்ணும்போது ஓகே நம்ம இவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கோம் இன்னும் செஞ்சிருக்கோம், ஆக்சுவலி நம்மளுடைய ஓன் கஷ்டமே நம்மளுக்கு பெருசா தெரியாது, பிகாஸ் இட் வில் ஆல்வேஸ் கிவ் அஸ் அ ஸ்பேஸ் டு பி மோர் கிரேட்ஃபுல் இன் லைஃப் அண்ட் வி வில் கம்ப்ளைன் லெஸ்.
4: நிச்சயமா
3: சரியா சொன்னீங்க.
4: தொண்டுழியம் உங்களுடைய வாழ்க்கையின் அடையாளச்சின்னு சொல்றீங்க. இந்த தொண்டுழியத்துல நீங்க சந்திக்கும் அல்லது சந்தித்து கொண்டிருக்கும் சவால்கள்னா
6: இப்படிப்பட்ட பேட்ட வந்து பேசி அவங்கள வந்து சரியான ஒரு வழிக்கு கொண்டு வரது வந்து இட்ஸ் நாட் ஈஸி திங் டு டூ. அப்புறம் வந்து கார்த்திக் ஷேர் பண்ணாங்களே எப்படி வந்து சிறையில இருந்து வந்து அவங்கள வந்து அப்லீஃப் பண்ணும் போது இட்ஸ் ஆக்சுவலி அ லாட் ஆஃப் ப்ராசஸ் வித் தேம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாருமே வந்து லைக் நான் வாழ்க்கையில ஃபெயில் ஆயிட்டேன், லைக் வேர் வில் ஐ கோ நவ், என்னமோ வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி ஸோ அவங்களுடைய மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணி பிரேக் பண்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இட் இட் ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் கன்சிஸ்டன்சி அண்ட் ஜேர்னிங் வித் தீஸ் குரூப் ஆஃப் பீப்பிள். இட்ஸ் நாட் just about a one off program sort of a thing you just do and anga poi or program mooliyama okay nammal ivungalukku senjitone it's not like that it's journeying with them over many years mentoring coaching la vandi is about journeying with them and also or seve seiyumbodhu adula consistency is very important ena vandu unmele adha consistent ah sincere ah seiyumbodhu the receiving person on the other end will truly feel it you know one of the efforts imsa seiyradhu vandu every month we actually cook life you know ilengiyargale poi sattila irangi samachi we will actually go pack the food and door to door distribute to the underprivileged families
7: matravargalukku neenga kudupinga samachi kudupinga
6: yes so adha seiyum bodhu the ilengiyargal us we really like okay namle samachi namle pe kudukkum bodhu we really see through the whole process and adha unmele vandu okay avanga ipdi irukanga avanga kashtathil irukanga namlum seiyano you know vaangi kudukkuradhu oru vishayam irangi pe samachi go through the entire process of kaalile poi you know it really brings about a change and helps us to see how there's so many things to be positive about in life you know
4: Kanipa.
6: So in the experiences will help us to navigate their challenges with them
4: சவால்கள் நிறைந்த பயணம் தான் ஆனதுல மன நிறைவு கிடைக்குது அப்படினு நீங்க சொல்றது புரியுது அடுத்த முறை நீங்க இந்த மாதிரி சமைச்சு நல்லா கொடுக்கும் போது என்ன பண்றீங்க
5: ரவி கிட்ட
4: இல்ல இல்ல சஜினிய கூப்பிடுங்க டேஸ்ட் டெஸ்டிங்
5: எதிரொலி ப்ரோக்ராம்லயும் நாங்க போட்டிருந்தோம்
4: சிறப்பு நிகழ்ச்சியா வந்துச்சு
5: வந்து இது ஒரு அங்கமா இருந்தது
7: சரி கார்த்திக் அங்க பக்கம் வருவோமே சரி நீங்க வந்து உங்களுடைய தொண்டூழிய பயணத்தை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லலாமே
8: சிறு வயதுல இருந்து என்னோட பெற்றோர்கள் இப்போ உதவுன்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து நேரத்தை நல்ல வழியில செலவு செய்யலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க சோ அந்த ஒரு விஷயத்துல இருந்து சரி சமூக சேவை செய்யலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றியது மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது மற்றவர்கள் பயன் அடைவாங்க அது ஒரு விஷயம் ஆனா வந்து நமக்கும் வந்து நிறைய பயன்கள் கிடைக்கும் என்ன போக்குல பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய புதிய பார்வைகள் புதிய கருத்துக்கள் வந்து கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் அமையும் அவங்களோட வாழ்க்கையிலிருந்து நிறைய படிப்பினைகள் வந்து கற்றுக்கொள்ளலாம் அது ஒன்று திறன்களும் மேம்படுத்துவதற்கு வந்து தொண்டொழியும் ஒரு நல்ல ஒரு தளம் வேலையிடம் இருக்கலாம் சரி நீங்க படிக்கிறது ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனா வந்து தொண்டொழியத்துல வந்து மற்ற விஷயங்கள் செய்யறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு சோ ரொம்ப குதூகலமான ஒரு ஒரு ஒரு அனுபவமா தான் நான் வந்து தொண்டொழியத்தை இப்பொழுது வந்து மேற்கொள்வேன் அந்த வகையில வந்து இந்து அறக்கட்டளை வாரத்தில் இருக்கக்கூடிய இந்து இளையர் மன்றத்தோட தலைவராக ஒரு 6-5 ஆண்டுகளா பணியாற்றினேன் அதன் பிறகு இப்பொழுது இந்து அட்வைசரி போர்ட் மெம்பரா இருக்கிறதோட இப்போ எம்சிஎஸ்லோட முன்சியர் கம்யூனிட்டி சர்வீசஸ் போர்ட் ஆஃப் டைரக்டராகவும் இருக்கேன் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு திறன்களை எனக்கு கற்றுக் கொடுக்குது நிர்வாகம் பண்றது வந்து எளிதான ஒரு விஷயம் இல்லைன்னு அண்மையில கற்றுக்கொண்டு ரொம்ப சேலஞ்சஸ் இருக்கு வாலண்டியர்ஸோட பணியாற்றணும் பெனிஃபிஷியரிஸோட பணியாற்றணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா அதோடைய அந்த மெயின் ஃபோக்கஸ் வந்து சமூகத்துக்கு சேவையாற்றணும் நம்மால் முடிந்த வரைக்கும் எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு வந்து நம்ம சமூக சேவை செய்து மற்றவர்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் நம்மால் முடிந்த வரைக்கும் ஏன்னா வந்து பலருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லிசனிங் ஒரு காது கொடுத்து அவங்களுடைய உணர்ச்சிகளை கேட்கறதுக்கு அவங்களுடைய எண்ணங்களை கேட்கறதுக்கு ஒரு ஆள் தேவை அந்த ஒரு அடிப்படையில தான் வந்து எம்சிஎஸ்ல நாங்க வந்து இளைஞர்களுக்கான ஒரு மதிவுரை மற்றும் வழிகாட்டுதல் திட்டத்தையும் இந்த குற்றம் புரிந்தவர்கள் அவங்களுக்கான ஒரு மதிவுரை மற்றும் வழிகாட்டுதல் திட்டத்தையும் நாங்க அறிமுகப்படுத்தி நடத்திட்டு வரோம் நிறைய தொண்டொழியர்கள் என் கூட பணியாற்றி நிறைய பயனாளர்களை வந்து சென்றடைந்திருக்கோம்
7: கேக்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கார்த்திக் இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க மறுவாழ்வு திட்டம் அப்படின்னு குறிப்பா நம்ம கைதிகளுக்கும் முன்னாள் கைதிகளுக்கும் இப்ப வழி தவறி போக கூடிய இளையர்களுக்கும் நீங்க வந்து ஒரு திட்டத்தை வந்து வச்சிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்
8: சோ தவறு செய்யறவங்க வந்து நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஒரு தருணத்துல தவறு செய்வோம் ஒரு சிலர் வந்து செய்யக்கூடிய தவறுகள் வந்து சட்டத்துக்கு விரோதமான தவறுகளா இருக்கலாம் சோ அப்படிப்பட்டவர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றமைக்கணும்னு அவங்க ஆசைப்படலாம் ஆனா மாற்றம் என்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய உள்மனத்துல இருந்து முதல் தோன்றணும் வி கேன் பாயிண்ட் எவ்ரி ரிசோர்சஸ் எல்லா வளங்களையும் நம்ம வாய்ப்புகளும் வந்து நம்ம தரலாம் ஆனா அந்த மாற்றத்தை வந்து அவங்க ஏற்கலைன்னா உள் மனசார அதை ஏற்காம இருந்தாங்கன்னா அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தாலும் அது பயனளிக்காது சோ அது வந்து முதல்ல நான் வந்து தெரிவி ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். அண்ட் தென் செகண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சமூகமாக நிறைய வளங்கள் இருக்கு, சமூக அமைப்புகள், நிறைய சமூக அமைப்புகள் இந்த மாதிரி மறுவாழ்வு திட்டத்தில் இன்னும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டவங்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு நிறைய அமைப்புகள் காத்திருக்கு. ஆனால் வந்து அந்த பயனணியாளர்கள் பெனிஃபிஷரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாம இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நாங்கள் இருக்கோம், எங்களோட தொண்டோழியர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், குடும்பத்தில் அவங்க வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கலாம், மன அளவில் வந்து ரொம்ப பாதிப்பு அடைந்திருக்கலாம், அல்லது வந்து சமூகத்தில் வந்து அவங்க ஒரு விதமான ஒரு நிராகரிப்பு வந்து சந்திச்சிருக்கலாம், வேலை இடத்துலையாக இருக்கலாம் சரி, அல்லது ஒரு சமூக இடத்துலையாக இருக்கலாம் சரி. ஆகையால் அவங்க வந்து ரொம்ப துவண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகையால் அவங்க துவண்டு போகும் பொழுது அவங்களுக்கு ஒரு தோழரா, ஒரு நண்பனா, ஒரு ஒரு உறுதுணையாக நாங்கள் வந்து இருப்போம். ஸோ அதான் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம்.
7: உங்களுடைய பயணத்துல நீங்க ஏதாச்சும் சந்தித்த சவால் இருக்கா?
8: சவால் வந்து நினைக்கிறேன் அந்த முதல் சொன்னேன் இல்லையா, இன சேஞ்ச், அந்த இன குரோத், அதை வந்து கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். இவங்க கூட உரையாடும் பொழுது அவங்க வாழ்க்கை வந்து ஒரு தே ஹேவ் ஃப்ளட் தி லைஃப் இன் அ பர்டிகுலர் வே, ஒரு ஒரு குறிப்பிட்ட வழிமுறையில வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து வழிநடத்திருக்காங்க. ஸோ திடீர்னு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா. ஸோ அது மெதுவ மெதுவா வந்து கலந்துரையாடலின் வாயிலாக நம்ம வந்து அவங்க கூட உரையாடி அவங்களோட எண்ணத்தை வந்து விரிவுபடுத்தி தென் அவங்களை வந்து வாய்ப்புகளை பயன்படுத்த
5: அதே நேரத்துல மறுவாழ்வுன்னு சொல்லும் போது இப்ப ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, அவங்க திருந்தி வாழணும்னு நினைச்சாலுமே சமூகமா நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும். அந்த ஒரு அம்சம் வந்து ரொம்ப முக்கியமானது. அது வந்து நிறைய செய்யறோம், எல்லோ ரிபன் இருக்கு, நிறைய திட்டங்கள் இருக்கு. ஆனா அதே நேரத்துல சமூகத்துல உள்ளவங்க அவங்க வந்து இந்த மாதிரி திருந்தி வாழணும்னு வரவங்களை வந்து என்ன கண்ணோட்டத்துல பாக்குறாங்க, அவங்க என்ன மாதிரி ஆதரவு கொடுக்கறாங்க. இப்ப வந்து சிலர் பகிர்ந்திருந்தாங்க இந்த மாதிரி மறுவாழ்வு பெற்றவர்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில இருக்காங்க. அவங்க வந்து ஷேர் பண்ணது என்னன்னா, ஆரம்பத்துல வந்து யாரும் என்னை ஏத்துக்கல, குடும்பத்திலேயே நிறைய பேர் வந்து ஆஹா தவறு செஞ்சிட்டாரு அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆதரவு கட்டமைப்பு இல்லாத பட்சத்துல மறுபடியும் அவர்கள் தவறு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ ரெசிடிவிசம்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான குறிக்கோள் இணையோடையது. இந்த மாதிரி உள்ள அமைப்புகள் எல்லாம் ஒன்று திரட்டி எப்படி வந்து ரிசோர்சஸ் வளங்களை வந்து சேகரிச்சு எல்லாரும் அதை பயன்படுத்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறது, இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ 25 ஏப்ரல்ல நான் சொன்னேன், இணை அதிகாரப்பூர்வமா தொடங்கப்பட்டது, அங்க ஒரு கருத்தரங்கு நடந்தது, இவர்கள் ரெண்டு பேருமே வந்து அதுல பங்கேற்றாங்க. சோ அவங்க வந்து அங்க நிறைய இளையர்கள், நிறைய அமைப்புகள், அமைப்புகள்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 330 அமைப்புகள், அதுல இருந்து 600 உறுப்பினர்கள் கலந்துகிட்டாங்க. பெரிய அமைப்புகள்னு இல்ல, நற்பணி பேரவை, சிண்டா, இந்த மாதிரி அமைப்புகள், சிக்கி, இந்த மாதிரி அமைப்புகள் மட்டும் இல்லாம சிறு சிறு அமைப்புகள், அவங்க வந்து நிறைய ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு உதவி கொடுக்கறவங்க. சோ இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் ஒன்று சேரும் போது, நான் நினைக்கிறேன் இம்சா வந்து ஒரு பூத் வச்சிருந்தீங்க இல்லையா, அங்க ஒரு பூத் வச்சிருந்தாங்க, அதாவது அவங்களுடைய சேவைகள் என்னன்னு வந்து மக்களுக்கு விளக்கறதுக்கு, அந்த அவங்க வந்திருக்கிற உறுப்பினர்கள் மத்த அமைப்புகளோட உறுப்பினர்களுக்கு விளக்கறதுக்கு எப்படி எல்லாரும் கூட்டு சேர்ந்து ஒரு பங்காளிகளாக சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த உதவிகளை கொண்டு போறது, மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறதுன்னு பாக்குறதுக்கு வழிகளும் ஆராயப்பட்டன அந்த இணை கருத்தரங்கல. அதே நேரத்துல எம்ஓயூஸ் சொல்லுவோம் இல்லையா, கருத்திணக்க குறிப்புகள் நிறைய வந்து மூணு வந்து அவங்க செஞ்சுக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில அதை பத்தி இன்னும் மேலும் நிறைய
4: தகவல் இருக்கு. குறிப்பா இரண்டு இணக்க குறிப்புகளை பத்தின முக்கிய தகவல்களை இந்த நிகழ்ச்சியில நீங்க கொடுத்திருக்கீங்க இல்லையா?
5: அது ஒண்ணு வந்து சிக்கினாக்கா சிங்கப்பூர் இந்திய வர்த்தக தொழிற்சபை, அவங்களோட வந்து நம்ம இளையர்கள் அடுத்த கட்டத்துக்கு, அதாவது தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறதுன்றதுக்கான அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவோம் இல்லையா, பயனிலை அனுபவங்கள், இதை ஏற்படுத்தி கொடுத்தா தானே ஒரு தொழிலை பத்தி தெரியும், ஒரு தொழில்துறையை பத்தி அவங்களுக்கு தெரிய வரும். அந்த மாதிரி வந்து ஒரு வாய்ப்புகள் எப்படி ஏற்படுத்தி கொடுக்கறதுன்றது அவங்க அடுத்த கட்டமாக யோசிக்கிறாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இப்ப வந்து வல்னரபிள், அதாவது எளிதில் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு என்ன மாதிரி குறிப்பிட்ட உதவிகள் கொடுக்கலான்ற இன்னொரு ஒரு கருத்து எனக்கு குறிப்பும் இருக்கு.
4: பிரமாதம். இப்படி இன்னும் பல தகவல்களை இன்று இரவு இடம்பெற போற இதனுடைய நிகழ்ச்சி உங்களுக்காக தாங்கி வரப்போகுது. ஒரு சமயம் நல்லா புரியுது சஜினி, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இதை விவரிக்கிற மாதிரிதான் இணை அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கு. அதனை தொட்டி இன்னும் பல தகவல்களை நீங்க விரிவா தெரிஞ்சுக்கணும். அவங்க அடிக்கடி சொன்னது என்ன தெரியுமா, பல உதவிகள் இருக்கு, பல வசதிகள் இருக்கு, அதை நம்ம பயன்படுத்திக்கிறோமா அப்படிங்கறதுதான் கேள்வி.
7: ஏன்னா நம்ம இந்திய சமூகத்துல நீங்க பாத்தீங்கன்னா பலரும் வந்து முன் வந்து உதவி கேட்பதற்கு தயங்குறாங்க. நீங்க தயங்கினீங்கன்னா உங்களுக்கு உதவி வழங்கப்படாது. அப்புறம் அதே நேரத்துல வந்து ஒரு கட்டத்துல வந்து நம்மள எங்க நாச்சும் பாத்தாங்கன்னா புலம்புவாங்க, எனக்கு உதவி கொடுக்கல, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு.
4: சஜினியை பார்த்தா உங்களுக்கு ஃபீட்பேக் பாக்ஸ் மாதிரி தெரியுதா, ஏன் அங்க வந்து புலம்புறீங்க அவங்க கிட்ட?
7: இந்த மாதிரி பல வளங்கள் பல தளங்கள் இருக்கின்றன உங்களுக்கு உதவி செய்வதற்கு. இணை அப்படிங்கிற இணை உங்களுக்கு வந்து எப்படி உதவி செய்யலாம், அது மட்டும் இல்ல குறிப்பா வசதி குறைந்தோருக்கு வந்து எப்படி உதவி செய்யறாங்க அப்படிங்கறத பத்தியும் தெரிந்து கொள்ள இன்றிரவு 9:30 இடம்பெறும் வசன மொழிவழியில் இடம்பெறும் எதிரொலி நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள்.
4: நீ வாட்ச் வாயிலா அனைத்து பாகங்களையும் எங்கேயும் எப்போதும் நீங்க கண்டு மகிழலாம், அந்த தளத்தையும் நீங்க நாடலாம்.
7: சரி, இந்த தருணத்துல நம்ம எதிரொலி குழுவினருக்கு நாம ஒரு பெரிய நன்றியை சொல்லிடுவோம். நிர்வாக தயாரிப்பாளர் லட்சுமி ஜெயகாந்த் நன்றி, அதோடு இளையர்கள் கார்த்திக் ஃபர்சானா உங்கள் இருவருக்கும் நன்றி. உங்களுடைய தொண்டுழிய பயணம் இன்னும் சிறப்பாக இடம்பெற செல்ல என்னுடைய வாழ்த்துக்கள்.
9: நன்றி
7: நன்றி நன்றி ரவி. தடங்களை தவிர்க்கவும் PIE நோக்கி செல்லும் PIE சாங்கிக்கும் KJEக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
4: 8:43 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க.
7: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி போட்டித்தன்மை என்ற சூழலில் மீனக்கம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மீனிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மீ விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
1: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகள வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, 6ஆம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்வாங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
0: உங்களுக்கு செய்தி தெரியுமா? மீலிசன் வழி நீங்கள் மீண்டும் பரிசுகளை பெறலாம். ஆமாம், 5 அதிர்ஷ்டசாலி நீர்கள் ஒவ்வொருவரும் 300 வழி மதிப்புடைய பட்டச்சிட்டுகளை வெல்ல வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியா நிலையங்களையும் வலையொலிகளையும் மீலிசன் வழி கேட்டு உங்கள் உடல் ஆரோக்கியம், அழகு பராமரிப்பு போன்ற செலவில் பெரிய தொகையை சேமிக்கலாம். June 30 வரை மட்டும்தான். மேல் விவரங்களுக்கு மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் அல்லது செல்லுங்கள் mae.sg. தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை நிலையங்களில் இருந்து இரவு நேரத்துல உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. இப்போதே வாங்க செல்லுங்க canadian-pizza.com.
2: அறிவிப்பு
3: செய்யலாம். இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்கிற்கு பதிவு செய்யுங்க.
2: சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை மீடியா வளாகத்தில்.
0: அலிபத் சலுகை முடிவடைந்து விட்டது. இப்போது முதல் பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
3: பதிவுகள் June 22 இரவு மணி 11:59 நிறைவடையும்.
4: பதிவுக்கு go.mediaacademy.sg/oli-apw.
3: மேல் விவரங்களுக்கு 6333-3888.
0: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலருக்கு 226.

0: டி இமானியன் இசையில் ரஜினி முருகன் சரவணன் இருக்க பயமே என் திரைப்படங்கள் இருந்து உங்களுக்காக பாடல்கள்
1: ஒலித்தன.
2: ஆகிவிட்டது போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரை விபத்துகள் நேர்ந்துள்ளன. PIE நோக்கி செல்லும் காமன்வெல்த் அவென்யூ வெஸ்டுக்கு பிறகும் காலாங் அவென்யூ நோக்கி செல்லும் காலாங் பாரு புன்கேங் சாலைக்கு பிறகும் விபத்துகள் நேர்ந்துள்ளன.
0: போக்குவரத்து நிலவரம்.

0: सखिए सखिए சகித்தால் என்ன
1: உங்க விருப்ப பாடல்களும் இடம்பெறும்.

0: வள்ளி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் வள்ளி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: வள்ளி 968
1: கேட்டாலே பரவசம்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டோர், புஷ்பக

0: வணக்கம் சிங்கே.
1: யுவன் சங்கர் ராஜா வேணி செயல் தீனா திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. சங்கர் மகாதேவன் ஹரிணி அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
2: இந்த பாடல்ல வர ஒரு பகுதி, அந்த நான்கு வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சஜினி. அதாவது எப்படி போகும்னா, மிசிசிப்பி மெல்ல அலைகளை தாண்டி பசிபிக்கில் வந்து விழுந்தது பார்.
1: மிசிசிப்பி மெல்ல அலைகளை தாண்டி பசிபிக்கில் வந்து விழுந்தது பார்.
2: அடுத்த வரி, மகிழ்ச்சியில் இதழ் சிரிப்பினை மாற்றும் சிரிப்பினில் புது சிம்பனி கேக்கும்.
1: அடேங்கப்பா.
2: ஆமா, இது நான் கவிஞர் உங்களை மனசு வச்சுட்டு எழுதிருப்பாரு. நீங்க சிரிக்கும் போதுதான் ஒட்டுமொத்த அரங்கமா அதிருதி வாலிக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அவரு தான் ஒரு முறை சொன்னாரு, இந்த ஊர்வசி அவங்கள வந்து பதில் கொடுக்கற மாதிரி, டேக் இட் ஈஸி ஊர்வசின்னு சொன்னாருன்னு. அந்த மாதிரி வாலி அவர்களுக்கு மட்டும் சஜினின்னு ஒரு நாள் தெரிஞ்சிருந்தது. விதவிதமான பாட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
1: இல்ல ஆமா, நீங்க எங்க ஒரு ரெண்டு வரி எடுத்து விடுங்க.
2: இல்ல இல்ல, அந்த விபரீத விளையாட்டுக்கெல்லாம் போறதா எண்ணம் இல்ல.
1: விபரீத விளையாட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது விளையாட்டு பக்கமா நாங்க இப்ப போகலாம். ஃபிஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் 2026 இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அர்ஜென்டினாவுக்கும் அல்ஜீரியாவிற்கும் எதிரான போட்டி.
2: ஆமா, அந்த ஆட்டத்தின் நேரடி ஒளிபரப்ப இப்ப நாம கேட்போம் வாங்க.
1: இரண்டாவது நிமிடத்துல நாம இருக்கோம், இந்த ஆட்டத்தின் இரண்டாவது நிமிடத்துல மெஸ்ஸி இப்பதான் வந்து பந்த எடுத்தாரு. அதுக்குள்ள இன்னொரு ஆட்டக்காரர் வந்து அத எடுத்துட்டு போயிட்டாரு, தட்டிட்டு போயிட்டாரு.
2: அவன் விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது ஆட்டம். அர்ஜென்டினாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நடப்பு வெற்றியாளர். இது வரைக்கும் வென்றதை தாண்டி இந்த முறையோ மீண்டும் அர்ஜென்டினா வெல்வாங்க அப்படின்னு பரவலா எதிர்பார்க்கப்படுது. காரணம், மெஸ்ஸி இதுதான் இறுதி முறையா அர்ஜென்டினாவுக்கு உலக கிணத்துல களம் இறங்குறாரு.
1: அப்ப ஆட்டம் வந்து கடுமையாதான் இருக்க போகுது.
2: நிச்சயமா
1: தன்மையின் மிகுந்த ஒரு ஆட்டமாக இருக்க போகுது.
2: ஆமா, அல்ஜீரியாவை பொறுத்தவரை அவங்களும் இந்த ஆட்டத்துல சிறப்பா விளையாடுவாங்க, ஈடுகொடுத்து விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா ரொம்ப டிஃபென்சிவா இருப்பாங்க. தற்காப்பு முறையில தான் அவங்களுடைய ஆட்டம் இருக்கும். அதுவும் மெஸ்ஸிய சுத்தி ஒரு 10 பேராவது இருப்பாங்க
1: கண்டிப்பா
2: அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்கு இல்லையா.
1: இந்நேரம் அர்ஜென்டினா ஒரு கோலை புகுத்தி இருப்பாங்க, ஆனா அல்ஜீரியாவின் கோல் பாதுகாவலர் அதை பிடிச்சிட்டாரு, பந்த பிடிச்சிட்டாரு.
2: சரி, எங்களுடைய நேரடி வர்ணனை ஒரு பக்கம் இருக்க, இந்த நிகழ்ச்சிய இந்த ஆட்டத்தை நேரலையில பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீ வாட்ச் தளங்களை நாடலாம். அதோட ஒளிவழி 5 இப்ப ஆட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது.
1: ஆமா ஆமா, மீடியா கோப் இந்த வருடத்தின் ஃபிஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டிகளின் ஊடக பங்குதாரர்.
2: ஆமா, இணைந்திருங்க எங்களோட. அடுத்து உங்களுக்காக ஜென்டல்மேன் படத்துல இருந்து பாட்டு வரப்போ ஏ ஆர் ரஹ்மானுடைய சில மின்மினி பாடலோட வராங்க. நிகழ்ச்சியில வழங்கிட்டு இருப்போம்
1: ரவிஜி
2: சஜினி.

0: 8888 மின்னஞ்சல் முகவரி mae@miracop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்க miracop.sg/ready set go.
1: வணக்கம் சிங்கை.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும்.
0: பாடல சுப்பிரமணியம் சொரல தாசிந்து பாடினாங்க. பாடல வித்தியாசாக சில பாடல் இடம்பெற்றது.

0: திரைப்படத்துல இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம பாடல கேட்க இருக்கோங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக சாங்கியை நோக்கி செல்லும் PIE எங்கியோ அவென்யூ, புகெட்டிமா சாலை, புகெட் பாத்தோக் ஈஸ்ட் அவென்யூ 3, தங்கா போலவாள், இவ்விடங்களில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: வரும் தினம் ஆர்கேஜினே
1: உங்களுக்கு தெரியுமா,
2: ஜூன் 17ஆம் தேதி இதே நாள் 1944ஆம் ஆண்டுல ஐஸ்லாந்து குடியரசாக அறிவிக்கப்பட்டது.
1: இப்ப வாங்க ஐஸ்லாந்தை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோமா?
2: ஐஸ்லாந்து இந்த நாட்டுல கொசுக்களே இல்லையா? அதுக்கு காரணம் அவனுடைய பருவநிலை கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்வதற்கு ஏதுவா இல்ல அப்படின்னு சொல்லப்படுது.
1: ஐஸ்லாந்தில் உள்ள மக்கள் தொகையை விட இங்க அதிகமான ஆடுகள் இருக்கின்றன அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன.
2: உலகத்திலேயே ஆக பழமையான செயல்பாட்டுல இருக்கிற நாடாளுமன்றம் ஐஸ்லாந்துல தான் அமைந்திருக்கு அப்படின்னு தகவல்கள் சொல்கின்றன.
1: ஐஸ்லாந்து மக்களுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்குமா, எனவே காதலர்கள் அவங்களுடைய முதல் சந்திப்பின் போது, அதாவது ஆங்கிலத்துல ஃபர்ஸ்ட் டேட் அப்படினு சொல்வாங்க இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் டேட்டின் போது அவங்க ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவாங்களாம்.
2: இத்தகவலை வழங்கியோர்
3: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
4: இது வணக்கம் சிங்கே.

0: அப்பா, ரவியும் நானும் எங்களுடைய முதல் வீடியோ வீட்டை வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு இருக்கோம்.
1: நல்ல விஷயம் தானே. எந்த இடத்துல வீடு வாங்கலாம இருக்கீங்க?
0: நகரத்துல, அதுவோ வேலை இடத்துக்கு பக்கத்திலேயே வாங்கலாம்னு இருக்கோம். MRT நிலையத்துக்கு பக்கத்துல நல்ல வசதிகளோட இருந்தா நல்லா இருக்கும்.
1: அப்படிப்பட்ட இடங்கள்ல வீட்டு விலை அதிகமா இருக்குமே.
0: இப்படிப்பட்ட வீடியோ வீடுகளுக்கு சந்தை தள்ளுபடிகள் இருக்கிறதால மறு விற்பனை வீட்டை விட குறைவான விலையிலேயே வாங்கலாம். அதோட நகரத்தின் மைய பகுதியில பிரைம் அல்லது பிளஸ் வீடுகளை வாங்கும் போது எங்களுக்கு கூடுதல் நிதி உதவிகளும் கிடைக்கும்.
1: நிதி உதவி கிடைச்சாலும் இதனால இன்னும் சில பொருளாதார சுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களால சமாளிக்க முடியுமா?
0: கவலைப்படாதீங்கப்பா. சந்தை தள்ளுபடிகளையோ கூடுதல் நிதி உதவிகளையும் தவிர எங்களை போன்ற முதல் முறை வீட்டியோ வீடுகளை வாங்கும் தம்பதிகளுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியங்களையும் வழங்குறாங்க. எங்க கிட்ட சேமிப்போ CPF பங்களிப்பு இருக்கிறதால மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகைகளை எங்களால எளிதாக நிர்வகிக்க முடியும்.
1: நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
0: விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்துதான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்பா.
2: தலைமுடி பராமரிப்பு சேவைக்கு
3: குட் டே பியூட்டி பார்லர்.
2: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
3: குட் டே பியூட்டி பார்லர்.
2: உங்க முகத்தை கழுவுறதுக்கு
3: ஐயோ அது முகம் கழுவுறது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
2: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
3: குட் டே பியூட்டி பார்லர்.
2: புதன்கிழமைகளில் பிற்பகல் 1 மணிக்கு
3: போட்டியில கலந்துங்க, குட்டியின் பரிசுகளை வெல்லுங்க.
2: இந்த நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்.

0: எஸ்ஏ ராஜ்குமாரோட இசையில பாடல கேட்டீங்க. ஹரிஹரன் சொரன்லதா பாடிருந்தாங்க. சூரிய வம்சம் படத்துல இந்த பாடல் இடம்பெற்றது.
1: கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்தில இருந்தும், ராசாவே உன்ன நம்பி திரைப்படத்தில இருந்தும், இசைஞானி இளையராஜாவின் இசையில் உங்களுக்காக இரண்டு பாடல்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல இடம்பெறவிருக்கின்றன.
0: சமீபத்துல கார்பந்து உலகத்தையே ஒரு அம்மா ஆட்டி படைச்சுக்கிட்டு வராங்க.
1: ஆமா, எனக்கு பிடித்த கார்பந்து ஆட்டக்காரர்கள் லட்சுமி அம்மா, பிகாம், அதுக்கப்புறம் நருடோ இருக்காங்க.
0: ஆமா ஆமா, இருப்பாங்க இருப்பாங்க,
1: என்ட்ரியும் இருக்காங்க.
0: இப்படி பல பேர்களை சொல்லி கார்பந்து உலகத்தை ஸ்தம்பிக்க வச்சிருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அற்புதமான பெண்மணி.
1: இந்த பெண்மணி அவங்களுடைய சொந்த பேரை சொல்ல மாட்டாங்க, கார்பந்து ஆட்டக்காரர்களுடைய பேர்களை அவங்களுக்கு புரியற வகையில அவங்க சொல்லுவாங்க.
0: அந்த சட்டைகளை விற்பனை செய்யறாங்க, அத சுவாரஸ்யமான முறையில விற்பனை செய்யணும் அப்படிங்கறதுக்காக எடுத்து எடுத்து காட்டுறாங்க. அது வரைக்கும் சரி, ஆனா அதுக்கப்புறம் ஒரு படி மேல போய் அந்த கார்பந்து ஆட்டக்காரர்களுடைய அப்பா அம்மா கூட இப்படி ஒரு பேரை யோசிச்சிருக்க மாட்டாங்க.
1: லட்சுமி அம்மா அவங்க யாரு?
0: லமீன் யமால்,
1: நரோடா,
0: ரொனால்டோ,
1: ஆண்ட்ரோய்டு மெஸ்ஸி,
0: லயனல் மெஸ்ஸி.
1: அடுத்தது பிகாம்,
0: பெக்கம், டேவிட் பெக்கம்.
1: இப்படி சுவாரஸ்யமான முறையில அந்த அம்மா வந்து இவங்களுடைய பெயர்களை வந்து உச்சரிக்கும் பொழுது நமக்கு பாக்குறதுக்கு சிரிப்பா இருக்கு.
0: இது ரெண்டு விதமா பாக்கலாம் தெரியுமா சஜினி. ஒண்ணு, உண்மையிலேயே உச்சரிப்பு தெரியாம ரொம்ப வெகுளித்தனமா அவங்க பேசுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்.
1: ஆமா,
0: ஆனா நான் எப்படி தெரியுமா அதை பாக்குறேன், அவங்களுக்கு தெரியும் வேண்டுமென்றே இப்படி அவங்க செய்யறாங்கன்னோ, இதன் வாயிலா அவங்களுடைய கடை பிரபலமாகும், அது தேடி மக்கள் வருவாங்க அப்படிங்கிற நோக்கத்துல அவங்க செய்யறாங்கன்னோ எனக்கு படுது. ஏன் தெரியுமா, இந்த காலத்துல சமூக ஊடகம் தான் எல்லாமே.
1: ஆமா,
0: அதுல நீங்க பரவலா பேசப்படணும்னா, தனிச்சு நிக்கணும்னா, ஏதாவது வித்தியாசமா செய்யணும்.
1: அதான் இப்ப
0: நினைக்கிறேன்,
1: தமிழ்நாட்டுல இருக்கிற அவங்களோட கடையை பத்தி நாம பேசிக்கிட்டு இருக்கோம்ல,
0: நம்ம மட்டுமா பேசணும், உலகமே பேசுது. சரி, இப்ப வாங்க நாம தங்க விலை நிலவரத்தை சிங்கப்பூருக்கே சொல்லிடுவோம்.
1: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 174 வெள்ளி 70 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: இது ரவிஜி சஜினி வழங்கும் வணக்கம் சிங்கை.

0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. பல இடங்கள்ல கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா துவாசை நோக்கி செல்லும் ஐந்துக்கு உட்பட்ட பகுதிகள், பிகேஇ பிஐஇ செல்லும் வழியில் பிஐஇ சாங்கி, அதிலிருந்து கே ஜே இ வரையிலும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: சிலம்பரசன் நடிப்புல அடுத்து வெளிவர இருக்கிற திரைப்படங்கள் ஒன்று அரசன். இந்த படத்தை வெற்றிமாறன் இயக்கியிருக்காரு.
1: இந்த திரைப்படத்துல சிம்புவோட சேர்ந்து பிரியங்கா மோகன், விஜய் சேதுபதி, ஆண்ட்ரியா ஜெரிமாய, விக்ரம் சந்தோஷ் ஆகியோர் நடிப்பதாக தகவல்கள் கூறுகின்றன.
0: இப்படி பல பேர் நடிச்சிருக்கிற இந்த திரைப்படம் வட சென்னைய மையமா வைத்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
1: படப்பிடிப்பிற்கு பிந்திய பணிகள் இன்னும் 3 மாதங்களில் முடிந்துவிடும் என்றும், தீபாவளிக்கு திரையரங்குகள்ல நாம அரசன் திரைப்படத்தை எதிர்பார்க்கலாம் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
2: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு A2B தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால A2B-ன் சுவை சுண்டி இழுக்கும்.
1: ஸ்ரீங்கன்சாலி முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். A2B சைவ உணவகம்.
2: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டு கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mirikop.com.sg. மீ விவரங்களுக்கு செல்லுங்கள். mirikop.sg/ready-set-go.
3: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
4: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
3: சுவையா?
4: இந்த காஃபி.
3: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
4: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
5: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.

0: மாணவ குரல்ல இரண்டு விதமான பாடல்கள் இடம்பெற்றன. சின்னவர் படத்தில் வந்த பாடல் இசைஞானி இளையராஜாவோட இசை இடம்பெற்றது. மனோ சொர்லதா அந்த பாடலை பாடினாங்க. அதுக்கு முன்னால மனோ எஸ் ஜானகி வழங்கிய பாட்டு நாட்டாமபுரத்துல வந்துச்சு. சிற்பி இசையில அந்த பாடல் இடம்பெற்றது. நேரம் இப்பொழுது 9:54.
1: போக்குவரத்து நிலவரம்
2: PIEA நோக்கி செல்லும் கிளெமென்டி அவென்யூ 6 காமன்வெல்த் அவென்யூ வெஸ்டிற்கு பிறகு முதலாம் தடத்தில் விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. கலாங் அவென்யூவை நோக்கி செல்லும் கலாங் பாரு புன்கிங் ரோடிற்கு பிறகு மற்றும் ஒரு விபத்து நேர்ந்துள்ளது. இதன் காரணமாக புன்கிங் ரோடிற்கு பிறகு கலாங் பாரு மூடப்பட்டுள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: ரோஜினி
1: நேரம் இப்பொழுது காலை 9:55 ஆகி விட்டது.
2: சரி, உலகக்கிண கால்பந்து போட்டிகள் விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. முதல் பாதி ஆட்டம் முடிஞ்சிருச்சு. அதன் நிலவரம் என்னவென்றால்,
1: அர்ஜென்டினா ஒரு கோல் புகுதி இருக்காங்க. 17வது நிமிடத்துல லயனல் மெஸ்ஸி அந்த கோல புகுதி இருந்தாரு.
2: ஆமா, 1-0 அப்படிங்கறதா இப்போதைய நிலவரம். அடுத்து 12 மணிக்கு ஒரு ஆட்டம் நடக்க போகுது. அந்த ஆட்டம் எதுவென்றால்,
1: நம்ம ஆஸ்திரியா ஜோர்டனை சந்திக்க இருக்காங்க நண்பகல் 12 மணிக்கு.
2: சரி, இப்ப நடந்துட்டு இருக்கிற ஆட்டமா இருக்கட்டும் சரி, நண்பகல் 12 மணிக்கு நடக்க போற ஆட்டமா இருக்கட்டும் சரி, இது ரெண்டையும் நீங்க ஒளிவழி 5ல கண்டு மகிழலாம்.
1: அல்லது மீ வாட்ச் தளத்திலும் நீங்கள் பார்க்கலாம். mewatch.sg என்ற இணைய பக்கத்திலும் மீ வாட்ச் செயலியும் நீங்கள் பதிவிறக்கம் செய்தீர்கள் என்றால் இந்த ஆட்டங்களை நீங்கள் பார்க்கலாம்.
2: விடை பெற்றுக் கொள்வது சஜினி,
1: ரவிஜி,
2: வணக்கம்.

வணக்கம். காலை மணி 10. மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூரில் மறுபயனீடு விகிதம் குறைந்துள்ள நிலையில் கழிவுகளற்ற சமூகத்தை உருவாக்கும் பெருந்திட்டம் மறு ஆய்வு செய்யப்படும் என்று நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற மூத்த துணை அமைச்சர் ஜனில் புதுச்சேரி கூறியுள்ளார். சமாக்காவ் குப்பை நிறுத்துமிடத்தை 2035 ஆண்டுக்கும் அப்பால் நீண்ட காலத்துக்கு நிலைக்கச் செய்வது பற்றியும் அதில் பரிசீலிக்கப்படும். மறுபயனீட்டு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வழிகளும் ஆராயப்படும். மறு ஆய்வு அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிங்கப்பூரின் எண்ணெய் சாரா ஏற்றுமதி சென்ற மாதம் 38.4 விழுக்காடு விரிவடைந்தது. ஏப்ரல் மாதம் பதிவான 24 விழுக்காட்டு வளர்ச்சியை விட அது அதிகம். பொருளியல் முன்னுரைப்புகளையும் அது மிஞ்சியது. மின்னியல் பொருள்களின் ஏற்றுமதி கிட்டத்தட்ட 95 விழுக்காடு ஏற்றம் கண்டது. மின்னியல் சாரா ஏற்றுமதிகள் சுமார் 18 விழுக்காடு அதிகரித்தன. தாய்வான், அமெரிக்கா, சீனா ஆகியவற்றுக்கு குடியரசு ஆக அதிகமாக ஏற்றுமதி செய்தது. இந்தோனேசியா, இந்தியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கான ஏற்றுமதி குறைந்தது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் G7 மாநாட்டுக்கு இடையே இன்று அரசதந்திர பேச்சுவார்த்தை நடத்துவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரு தலைவர்களும் இன்று சந்தித்து கைகுலுக்கிக் கொண்டனர். கடந்த சில வாரங்களாகவே இரு நாட்டுக்கும் இடையிலான உறவில் பதற்றம் நீடிக்கிறது. ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் இந்திய மாலுமிகள் மூவர் கொல்லப்பட்டனர். உறவை சீர்படுத்த இந்த சந்திப்பு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. G7 தலைவர்கள் உக்ரைன் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பிரான்சில் நடைபெறும் மாநாட்டுக்கு இடையே உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசினார். அந்த கலந்துரையாடல் ஆக்ககரமாக அமைந்ததால் அமைதி உடன்பாடு எட்டப்படும் சாத்தியம் குறித்து புது நம்பிக்கை பிறந்துள்ளது. ரஷ்ய உக்ரைன் போரை நிறுத்த தன்னால் முடிந்ததை செய்யவிருப்பதாக திரு டிரம்ப் கூறியுள்ளார். எனினும் மாஸ்கோவுக்கு நெருக்குதல் தரும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவரம் ஏதும் வெளியிடப்படவில்லை. வெள்ளை மாளிகையில் தாக்குதல் நடத்தும் திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்பில் ஐவர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக மத்திய புலனாய்வு பிரிவு தலைவர் கேஷ் பட்டேல் கூறினார். வெள்ளை மாளிகையில் நடக்கவிருந்த கலப்பு தற்காப்பு கலை நிகழ்ச்சியின் போது தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் அதிபர் டிரம்பும் கலந்து கொள்ளவிருந்தார். அந்த பகுதியில் வெடிகுண்டு ஏந்திய ஆளில்லா வானூர்திகளை பறக்கவிட்டு அனைவரும் பதற்றத்தில் வெளியேறும்போது சில முக்கிய நபர்களை தொலைவிலிருந்து சுட சந்தேக நபர்கள் திட்டம் தீட்டினர். இஸ்ரேலிய ராணுவம் லெபனானை விட்டு வெளியேற வேண்டும் என்பது அமெரிக்காவும் ஈரானும் செய்து கொள்ளவிருக்கும் போர் நிறுத்த உடன்பாட்டின் முக்கிய நிபந்தனைகளில் ஒன்று என ஈரான் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனானை தொடர்ந்து தாக்குவது உடன்பாட்டை மீறும் செயல் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி கூறினார். இஸ்ரேலிய துருப்புகள் பின்வாங்காமல் இந்த போர் முழுமையாக முடிவுக்கு வராது என்றார் அவர். இதற்கிடையே இஸ்ரேல் தென் லெபனான் மீது நடத்திய ஆக அண்மை தாக்குதலில் 4 மாண்டனர். அதற்கு பதில் நடவடிக்கை எடுக்கவிருப்பதாக ஈரான் சூளுரைத்துள்ளது. பிள்ளைகளை கூட கொல்ல துணியும் ராணுவத்துக்கு கடுமையான பதிலடி கொடுக்க தயங்கப் போவதில்லை என்று ஈரான் சொன்னது. அமெரிக்க ஈரான் அமைதி திட்டம் விரைவில் கைகூடும் நிலையில் எண்ணெய் விலை சுமார் $80 கீழ்ப்பதிவாகியிருக்கிறது. ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும், எண்ணெய் விநியோகம் மீண்டும் சீராகும் எனும் நம்பிக்கையில் விலை இறங்கியுள்ளது. பிரெண்டின் விலை சுமார் 5 விழுக்காடு சரிந்து பீப்பாய்க்கு $78.96 எனினும் எண்ணெய் வணிகம் வழக்க நிலைக்கு திரும்ப சில காலம் பிடிக்கும் என்று துறை வல்லுநர்கள் கூறுகின்றனர்.
அமெரிக்க பெருஞ்செல்வந்தர் இலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் உலகில் ஆக மதிப்புமிக்க நிறுவனங்கள் பட்டியலில் அமேசானை பின்னுக்கு தள்ளி ஐந்தாம் நிலையை அடைந்துள்ளது. பொதுமக்களுக்கான பங்கு விற்பனைக்கு பிறகு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பங்கு மதிப்பு 50 விழுக்காடு கூடியது. நிறுவனம் தற்போது 2.78 டிரில்லியன் டாலர் மதிப்பு கொண்டுள்ளது. அமேசான் நிறுவனத்தின் மதிப்பு 2.66 டிரில்லியன் டாலர். இனி விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. ஐ பிரிவின் பிரான்சும் செனகலும் பொருதிய ஆட்டம். பிரான்ஸ் 3-1. பிரான்சுக்காக கிலியன் எம்பாப்பே 2 கோல்களை அடித்தார். தேசிய அணியில் ஆக அதிகமான கோல்களை போட்ட விளையாட்டாளர் எனும் புதிய சாதனையை படைத்தார். ஈராக்கும் நோவேயும் சந்தித்த ஆட்டம். 4-1 எனும் கோல் எண்ணிக்கையில் நோவே ஆட்டத்தை கைப்பற்றியது. ஜே பிரிவு நடப்பு வெற்றியாளர் அர்ஜென்டினா அல்ஜீரியாவுடன் பொருதும் ஆட்டம் தற்போது நடைபெறுகிறது. முதற்பாதி நிறைவடைந்திருக்கும் நிலையில் கோல் விவரம் அர்ஜென்டினா 1-0. கோலுக்கு சொந்தக்காரர் லயனல் மெஸ்ஸி. ஆஸ்திரியாவும் ஜோர்தானும் களமிறங்கும் ஆட்டம் நண்பகல் 12 மணிக்கு தொடங்கும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirikop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirikop.sg/ready-set-go. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

அது குடிப்பீங்களா? குடிக்க மாட்டீங்களே. இதுதான் ஒரு ஞானி செய்திருக்கிறாரு. ஏன் அவர் இதை செய்ய சொன்னாருன்னு இன்னும் கொஞ்சத்துல தன்முனிப்பு பேச்சுல உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இன்று ஆனந்த மாறும் நிகழ்ச்சியில உங்களுக்காக தன்னந்தனியா நிகழ்ச்சியை படைக்க வந்துட்டேன் உங்களுடைய காதர். சரி, நிகழ்ச்சியில நீங்க என்னெல்லாம் இருக்குன்னு தெரிந்து கொள்ள நீங்க வானொலி பக்கமாவே இருங்க. நம்ம அடுத்த பாடல முதல் கேட்டு வந்துடலாம். நாம் இருவர் நமக்கு இருவர் திரைப்படத்தை கார்த்திக் ராஜா, உதித் நாராயணன், பாப் ஷாலினி. இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து பிரமாதம். எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க.
1: மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன்.
0: பெரியவங்களும் வரலாமா?
1: ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்திய இசை வகுப்புகளும் இருக்கு. வகுப்புகள் சிங்கப்பூர்ல 8 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafinearts.com அல்லது 850-94-1234 வழி தொடர்பு கொள்ளலாம்.
2: நீங்க வெளியூருக்கு பயணம் மேற்கொள்றீங்களா? வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சட்டை துணிமணிகளை மட்டும் நம்ம பேக் பண்ணாம இந்த சட்டைக்கு எந்த நகை பொருத்தமா இருக்க சொல்லிட்டு ஒரு 10 பீசஸ் பேக் பண்ணி வைக்கிறது உண்டு. ஆனா அது உங்க பயணப்பெட்டில நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்னு இருக்குதுங்க. அதை நீங்க அழகான முறையில பராமரிச்சு பேக் செஞ்சாதான் அந்த பயணப்பெட்டிய நீங்க செக் இன் பண்ணும் போது அது பாதுகாப்பாகவும் உடையாமலும் சேதமடையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைசஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகைப்பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயணப்பெட்டியில அதாவது உங்க லகேஜ்ல வைக்கும் போது உங்க பயணப்பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதுதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகைப்பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர். ஜூன் பள்ளி விடுமுறை தொடங்கிருச்சு, பிள்ளைகள்லாம் ஜாலியா நம்ம ஹாலிடே போறோம் அப்படின்னு சில பேர் சந்தோஷமா இருக்கலாம். சில பிள்ளைகள் நான் எங்கேயும் போல, சிங்கப்பூர்ல தான் இருக்கேன் அங்கிள், என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க பெற்றோர்கிட்ட இப்பவே போய் சொல்லுங்க. ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலருங்க 2026 மீண்டும் வந்துருச்சு. நீங்க 7 வயதுல இருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களா இருந்தீங்கன்னா நீங்க இந்த பயிலருங்களை கலந்துக்கலாம். தம்பி தங்கைகளே, நீங்க இந்த பயிலருங்களை கலந்துகிட்டீங்கன்னா தமிழ்ல நீங்க தன்னம்பிக்கையா பேசலாம். வானொலி மேடை நிகழ்ச்சியில எப்படி தன்னம்பிக்கையா பேசுறது அப்படிங்கறதையும் கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம சமூக ஊடகங்கள்ல நீங்க காணொலிகள்ல எப்படி அறிவிப்பு செய்யலாம் இதெல்லாம் நீங்க கத்துக்க போறீங்க. இதெல்லாம் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி இந்த பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 தேதி காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை மீடியா கோப் வளாகத்துல நடைபெறுது. ஏர்லி பட் சலுகை இப்ப இல்ல முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க பதிவு செய்யும் போது கட்டணம் 150 வெள்ளி, அதோட 9 விழுக்காடு ஜிஎஸ்டி கட்டணமும் இருக்கு. அனைவருக்கும் குடி பேக்கும் வழங்கப்படும். பதிவுக்கு இந்த இணைய பக்கத்தை குறிச்சு வச்சுக்கோங்க, go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333-3888. ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.

0: ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்ட சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளமண்டி மால், 6 வேர்டன் சாலை. உங்களுக்கு செய்தி தெரியுமா? மீலிசன்

0: மெடிகாப் நிலையங்களையும் வலையொலிகளையும் மீலிசன் வழி கேட்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் அழகு பராமரிப்பு போன்ற செலவில் பெரிய தொகையை சேமிக்கலாம். ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டும்தான். மேல் விவரங்களுக்கு மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் அல்லது செல்லுங்கள் மீலிசன்.sg.
1: அதிசய உலகம் எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையே நீங்க கேட்கலாம். வந்த பாடல்கள்
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்
3: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
1: ஒலி 9:00
4: கேட்டாலே பரவசம். நேர்களே, நிகழ்ச்சியின் தொடக்கத்துல உப்பு தண்ணியை பற்றி பேச போறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஞானி என்ன செய்திருக்கிறான்னா, தன்னுடைய சீடரை சோதிச்சு பார்க்க தண்ணீர்ல உப்பு கலந்து நா இத குடி அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. சீடரும் குடிச்சு பார்த்துட்டு குருவே ரொம்ப உப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஞானியும் சீடரை பார்த்து இப்ப நீ கூட வா அப்படின்னு மறுபடியும் ஒரு கிளாஸ்ல உப்பை கலந்து இந்த முறை ஆறுல ஊத்தி அந்த ஆறுல இருந்து மறுபடியும் தண்ணீர் எடுத்து குடிக்க சொல்றாரு. சீடரும் இந்த முறை குடிச்சு பார்த்துட்டு குருவே இப்ப உப்பு கரைக்கலையே நல்லாதான் இருக்கு தண்ணீர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த சீடர் குருவை கேக்குறாரு, குரு நீங்க கொடுத்த சோதனையை பாஸ் பண்ணிட்டேனா எனக்கு மோட்சம் கிடைக்குமா? அதற்கு அந்த ஞானி, மோட்சம் முக்கியம் இல்ல, வாழ்க்கையில மோசம் போகாம இருக்கிறதுக்காக தான் இந்த சோதனையை நடத்தினேன்னு சொன்னாரு. நம்ம வாழ்க்கையில பல துன்பங்கள், சவால்கள், கோபம், கவலை, ஏமாற்றம், வெறுப்பு, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம எதிர்நோக்குவோம். இதெல்லாம் அந்த உப்புக்கு சமம். வாழ்க்கையிலும் இப்படிதான் உப்பான விஷயங்களை நீ எதிர்நோக்க வேண்டியது இருக்கும். உன் மனதை ரொம்ப சிறிய அளவுல வச்சிருந்தா எல்லாமே உனக்கு கசப்பா இருக்கும். இதுவே உன் மனதை நீ பெருசாக்கிக்கிட்டா வாழ்க்கையில என்ன தவறான விஷயங்கள் நடந்தாலும் அது எதுவுமே உன்னை பாதிக்காது. உன் மனதை பெரிதாக்கிக் கொள் அப்படின்னு ஞானி சொன்னார்.

0: இனிப்பு வரிகள் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்க.
2: கவிதா, எங்க கல்யாண படத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்க?
3: நீங்களும் அவங்களும் 20 வருஷமா அதே மாதிரி இருக்கீங்களே, அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: அதுக்கு காரணம் குட் டே பியூட்டி பார்லர். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் எங்க அழக பராமரிக்க குட் டே பியூட்டி பார்லருக்கு தான் போவோம்.
4: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
0: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி
5: உடல் ஆரோக்கியத்தை கவனிக்கிறதுக்கு நம்ம சரியான உணவு முறைகளை கடைபிடிக்கணும், உடற்பயிற்சி செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதை விட எது திரும்ப ரொம்ப ரொம்ப முக்கியம்? உங்க பற்களை கவனிக்கிறதுங்க.
6: நீங்க பல்லு விளக்க மாட்டீங்களா?
5: பல்லெல்லாம் சரியா தான் விளக்கிட்டு இருக்கேன். நீங்க முதல்ல விளக்கிட்டு நான் சொல்ற விளக்கத்தை கேளுங்க. உங்களுக்கு வயது ஆக சில நேரங்கள்ல பற்களுடைய தன்மை, பற்களுடைய ஆரோக்கியம் மெதுவடைகிறத நீங்க கவனிக்கலாம். சில நேரங்களில் நீங்க உணவு சாப்பிடும் போது, குளிரான பானங்களை குடிக்கும் போது, அல்லது சூடான காஃபி டீ குடிக்கும் போது பல்லு கூசுதே அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்கலாம். உங்க பற்கள்ல ஏதாவது ஒரு பகுதி கூசும் பொழுது உடனே போயிட்டு பல் மருத்துவரை பாத்துருங்க. ஏன்னா உங்க வாய்க்குள்ள கம்ஸ் இருக்கு, பற்கள் இருக்கு, அதுல நர்வ்ஸ் இருக்கு, இதுல ஏதாவது ஒரு பகுதி பாதிக்கப்படலாம். அதை நீங்க பல் மருத்துவர்கிட்ட பார்த்து உங்களுக்கு உண்மையிலே இந்த பல் கூசுறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதற்கு ஏற்றவாறு நீங்க வழக்க முறைகளை மாற்றிக்கொள்ளலாம்.
6: அப்பனா உங்களுக்கு இப்ப ஒரு பல் இல்லையா?
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
0: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: 80களில் வெளிவந்த பாடல்கள் முதல் மரியாதை கடலோர கவிதைகள் திரைப்படங்கள் வந்து இடம்பெற்றன. நேர்களே, இன்னும் கொஞ்சத்தில் 90களில் வெளிவந்த பாடல் ஒன்று முதல்வன் திரைப்படத்தில் இடம்பெறப் போகுது. 11 மணிக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த பழைய பாடல் தொகுப்பு இடம்பெறப் போகுது. அதே நேரத்தில்
0: நடுவில் கொஞ்சம்
2: சாப்பாடு காணும் இந்த அங்கமும் இடம்பெறப் போகுது. அதனால் தொடர்ந்து என்னோட இணைந்திருங்க. இன்றைக்கு என் கையில ஒரு நல்ல ரெசிபி இருக்கு. அந்த நல்ல ரெசிபியில உணவு பொருட்கள் இருக்கு. அந்த உணவு பொருட்கள்ல ஒரு பொருள் இல்லை. அது எந்த பொருளும் கண்டுபிடிக்க போறீங்க, அது எந்த உணவும் கண்டுபிடிக்க போறீங்க. இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.
3: உங்களின் தினசரி செலவுகளில் 20% வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் UOB 1 கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 7,600 வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் SPC நிலையங்களில் 22.66 எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். பகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.

0: அடியோஸ் அமிகோ.
1: இவங்கத்துக்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில்.

அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்வாங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே.

0: மனமகன் தேவை திரைப்படுத்தது. ஜி ராமநாதனின் செயல், ஜே பி சந்திரபாபு பாடியிருந்த பாடலை கேட்டோம். இன்று நம்ம 50கள் 60கள் 70களில் வெளிவந்த பாடல்களை கேட்க போறோம். பழைய பாடல் தொகுப்பு ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம
1: கொஞ்சம்
0: சாப்பாடு காணும் இந்த அங்கமும் இன்னும் கொஞ்சத்துல இடம்பெற போகுது. உங்களுக்கு சமைக்க பிடிக்கும் அல்லது சாப்பாடை ருசிக்க பிடிக்கும்னா நம்ம கொடுக்கிற இந்த உணவுப் பொருட்கள் என்னன்னு கேட்டுட்டு அதுல ஒரு பொருள் இருக்காது, அது எந்த பொருள் கண்டுபிடிக்கணும். அது எந்த உணவும் கண்டுபிடிக்கணும். உணவு பிரியர்களே தொடர்ந்து வானொலி என்னன்னு கேட்டுட்டு அதுல ஒரு பொருள் இருக்காது, அது எந்த பொருள் கண்டுபிடிக்கணும். அது எந்த உணவும் கண்டுபிடிக்கணும். உணவு பிரியர்களே தொடர்ந்து வானொலி பக்கமாக இருங்க.

0: வீரபாண்டி கட்ட பொம்மன் பராசக்தி திரைப்படங்கள் பாடல்கள் இடம்பெற்றன.
1: நடுவில் கொஞ்சம்
2: சாப்பாடு காணும்.
0: சரி, இன்றைய உணவு ரொம்ப எளிமையான முறையில் நம்ம சமைச்சிடலாம். ஆனால் அதில் நிறைய பொருட்கள் இருக்கு. அந்த பொருட்களை கேட்டு இப்போ எழுதி வச்சுங்க. நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, தக்காளி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கடுகு, உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள், உப்பு, வெல்லம். இதுல ஒரே ஒரு உணவு பொருள் இல்ல. அந்த உணவு பொருளை போட்டா இது என்ன குழம்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். குழம்புன்னு குறிப்பும் கொடுத்துட்டேன். சோ யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பதில் தெரிஞ்சா வாட்ஸ்அப்ல செய்தியாக குரல் பதிவு அனுப்பி சொல்லலாம். 9 6 7 8 8 9 6 8. மீண்டும் ஒரு முறை வேகமா அந்த உணவு பொருட்களை சொல்லிடுறேன். நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, தக்காளி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கடுகு, உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள், உப்பு, வெல்லம். இந்த உணவு பொருள் எல்லாம் கேட்டு எழுதி வச்சிருப்பீங்க. ஒரே ஒரு பொருள் மட்டும் மிஸ்ஸிங். அது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 9 6 7 8 8 9 6 8.

0: தொடரும் தினம் ஆர்கேஜினை
1: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
4: ஓர் அமெரிக்க டாலர் $1.28, ஓர் யூரோ $1.50, ஒரு ஸ்டெர்லிங் பவுன் $1.74, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் $92, 100 இந்திய ரூபாய் $1.38, 100 இலங்கை ரூபாய் $39, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் $3.16.
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: வேண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: எங்கள் தாய் திரையப்படுத்திருந்த MSV செயல் TM சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியிருந்த பாடலை கேட்டிருந்தோம். நம்ம தாய் எப்போதும் சமைக்கிற ஒரு குழம்பு, அந்த குழம்பு தான் இன்றைய அங்கத்துல நான் பகிர்ந்து கொண்டேன்.
0: நடுவில் கொஞ்சம்
2: சாப்பாடை காணும். ஆமாங்க, நான் கொடுத்த உணவுப் பொருட்கள் இதுதான். நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, தக்காளி, மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கடுகு, உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள், உப்பு, வெல்லம் கொடுத்திருந்தேன். ஒரே ஒரு முக்கியமான உணவுப் பொருள் கொடுக்கல, அதை போட்டுட்டா அது என்ன குழம்பு தெரிஞ்சிடும். பல பேரும் நல்லா முயற்சி செஞ்சிருக்கீங்க. சில பேர் பூண்டுன்னு சொல்லியிருக்கீங்க, சில பேர் வத்தல்னு சொல்லியிருக்கீங்க, சில பேர் மீன் சொல்லியிருக்கீங்க, சில பேர் கருவாடுன்னு சொல்லியிருக்கீங்க. நான் எதிர்பார்க்கிற அந்த ஒரு உணவுப் பொருள் கிடையாது. அதை போட்டா இதுதான் அந்த குழம்பு நம்ம சொல்லிடலாம். அப்படியே அனுப்பிட்டே இருங்க, தொடர்ந்து அனுப்பிட்டே இருங்க. 9678 8968 என்னெல்லாம் போட்டு குழம்பு செய்ய முடியுமோ அந்த பொருள்லாம் அனுப்பி வைங்க. யாரு முதல்ல சரியா இந்த உணவுப் பொருளை கண்டுபிடிக்கிறா, இது என்ன குழம்புன்னு கண்டுபிடிக்கிறான்னு பாக்கலாம்.

0: பிரபலமான நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: இவ்வாறு நட்சத்திரம் மாதவன் நடித்த ரன் திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெற்றது.
3: நடுவுல கொஞ்சம்
4: சாப்பாடு காணும்.
2: இன்றைய அங்கத்துல ஒரு குழம்ப செய்யறதுக்கு நான் உணவுப் பொருட்களை கொடுத்திருந்தேன். ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் கொடுக்கல. பல பேர் எனக்கு முயற்சி செய்து மீன் குழம்பா, கருவாட்டு குழம்பா அல்லது வத்தல் குழம்பான்னு கேட்டிருக்கீங்க. வத்தல் குழம்பு கிடையாது. இங்க மங்கை குரல் பதிவு அனுப்பிக்கிறாங்க.
5: நீங்க சொன்ன குழம்பு வந்து ஒண்ணு புளி குழம்பா இருக்கணும் இல்ல கார குழம்பா இருக்கணும். அதுக்கு மிஸ்ஸிங் வந்து சின்ன வெங்காயம்.
2: புளி குழம்பும் கிடையாது, கார குழம்பும் கிடையாது. வேற எந்த பொருளை வச்சு நம்ம குழம்பு செய்யலாம் யோசிச்சு பாருங்க. நான் எதிர்பார்க்கிற பொருள் செடி வகையை சேர்ந்தது. நான் எதிர்பார்க்கிற பொருள் செடி வகையை சேர்ந்தது. பதில் அனுப்பி வைங்க. 9678889 68
6: மூக்குத்தி மட்டும் மின்னு மின்னா போதுமா, முகமும் மின்ன வேணாமா? திருமணத்துக்கு தயாராகும் போது முதல்ல உங்க முகம் மின்னுறத உறுதி செய்துக்குங்க. திருமண ஏற்பாடு ஜாம் ஜாம்னு இருக்கும், அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. ஆனா முகத்தை பராமரிக்கிறதுக்கு நூற்று கணக்குல தான் செலவாக போகுது. அதை செய்யறதுக்கு சில பேர் தயங்கலாம். டிசம்பர்ல உங்களுக்கு திருமணம்னா இப்பவே முகத்தை பராமரிக்க ஆரம்பிச்சாதானே உங்களுடைய முகம் டிசம்பர்ல பாக்குறதுக்கு மின்னு மின்னும். திருமண தண்ணிக்கு எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு உங்க முகம் பல பலன்னு மின்னணும் அப்படின்னு சொல்றாங்க.
7: 101 ஸ்ட்ராங்கன் சாலை குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
8: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
9: உங்க நானே தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல.
10: மைசூர் மாப்பட்டு மறுபடி மறுபடி கூப்பிடுது. டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணும்.
11: ப்ரோ உங்களை எல்லா கலகத்திலும் பாக்குறேன். இந்த மாப்பிள்ள சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
10: காயத்ரி கேட்டீங்களே, எல்லாரும் நம்ம சொந்தம்தான். நீங்களும் சாப்பிடுங்க.
12: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
13: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.

0: நடுவுல கொஞ்சம்
1: சாப்பாட காணும். இன்றைய அங்கத்துல நான் கொடுத்த உணவுப் பொருட்களை வச்சு நேர்கள்கிட்ட இருந்து நான் ஒரே ஒரு விஷயம் பண்ண கத்துக்கிட்டேன். பல பேருக்கு பல விதமான குழம்பு செய்ய தெரியும்னு, ஏன்னா வித்தியாசமான பொருட்களை போட்டா இந்த குழம்பு கிடைக்கும் அந்த குழம்பு கிடைக்கும்னு எனக்கு செய்தி அனுப்பிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நான் சற்று முன்பே கொடுத்த தவறான பதில்களை கேட்டிருப்பீங்க, அது கேட்ட பிறகு எனக்கு சரியான பதிலை அனுப்பி வச்சுட்டாங்க இந்த நேயர்.
2: பெருங்காயத்தூள்
1: ஒரு சிறிதளவு நீங்க போட்டீங்கன்னா இந்த குழம்பு கிடைக்கும். ஆனா முக்கியமா ஒரு தேக்கரண்டி வெந்தயம் போடணும். வெந்தய போட்டா உங்களுக்கு வெந்தய குழம்பு கிடைக்கும். அதே மாதிரி மற்ற நேர்கள் மற்ற பொருட்களை சொல்லியிருந்தீங்களே, அந்த உணவுப் பொருளையும் போட்டா உங்களுக்கு வித்தியாசமான குழம்பு எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு இதுல எந்த குழம்பு செய்ய ரொம்ப ஆசை, அது நீங்க என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். 9678 8968 சரியான பதில்களை அனுப்பி வைத்த அனைத்து நேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நண்பகல் 12 மணி செய்திகள் பிறகு மற்றொரு போட்டி எங்கும் இடம்பெறும். அதுக்காக நீங்க தொடர்ந்து வானொலி பக்கமாக இருங்க. உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சியை படுத்திக் கொண்டிருப்பேன் உங்களுடைய காதல் இது ஆனந்தம் ஆரம்பம்.
3: இத்தகவலை வழங்கியோர்
1: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி.

0: ரவியும் நானும் எங்களுடைய முதல் வீடியோ வீட்டை வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு இருக்கோம்.
1: நல்ல விஷயம் தானே, எந்த இடத்துல வீடு வாங்கலாம இருக்கீங்க?
0: நகரத்துல, அதுவும் வேலை இடத்துக்கு பக்கத்திலேயே வாங்கலாம்னு இருக்கோம். MRT நிலையத்துக்கு பக்கத்துல நல்ல வசதிகளோட இருந்தா நல்லா இருக்கும்.
1: அப்படிப்பட்ட இடங்கள்ல வீட்டு விலை அதிகமா இருக்குமே.
0: இப்படிப்பட்ட வீடியோ வீடுகளுக்கு சந்தை தள்ளுபடிகள் இருக்கிறதால மறு விற்பனை வீட்டை விட குறைவான விலையிலேயே வாங்கலாம். அதோட நகரத்தின் மைய பகுதியில பிரைம் அல்லது பிளஸ் வீடுகளை வாங்கும் போது எங்களுக்கு கூடுதல் நிதி உதவிகளும் கிடைக்கும்.
1: நிதி உதவி கிடைச்சாலும் இதனால இன்னும் சில பொருளாதார சுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களால சமாளிக்க முடியுமா?
0: கவலைப்படாதீங்கப்பா. சந்தை தள்ளுபடிகளையோ கூடுதல் நிதி உதவிகளையும் தவிர எங்களை போன்ற முதல் முறை வீடியோ வீடுகளை வாங்கும் தம்பதிகளுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியங்களையும் வழங்குறாங்க. எங்க கிட்ட சேமிப்போ CPF பங்களிப்பு இருக்கிறதால மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகைகளை எங்களால எளிதாக நிர்வகிக்க முடியும்.
1: நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
0: விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்துதான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்ப்பா. உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கைத்தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி MAE@mirikop.com.sg. மீ விவரங்களுக்கு செல்லுங்கள் mirikop.sg/ready-set-go. சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: எவ்வளவுதான் பார்த்து பார்த்து சமைச்சாலும் பாட்டு வைக்கிற மீன் குழம்பு மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்னு புலம்புவராக நீங்க இருந்தீங்கன்னா அதற்கு சில ரகசியங்களும் இருக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல் ரகசியம், மீனு கறிக்கு தேவை மண் சட்டிங்க. நீங்க சமைச்சு இறக்கினதுக்கு அப்புறமும் மண் சட்டியில இருக்கக்கூடிய அந்த சூடு மசாலால நல்லா இறங்கி உங்க மீன் கறிய சுவையானதாக்கும். ரெண்டாவது ரகசியம், நீங்க மீன் கறிக்கு பயன்படுத்தக்கூடிய வெங்காயம். இப்பொழுதுமே சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துங்க, அதுதான் சுவையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது அதுல பச்சை மாங்காவை சேர்த்துருங்க. மீன் குழம்போட அதை கலக்கும் போது சுவை ஜம்முன்னு இருக்கும். நிறைவா மண் சட்டியில மீன் கறி ஆக்கின உடனே சாப்பிடாதீங்க. அந்த மீன் கறிய 3-4 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு பாருங்க, ஜம்முன்னு இருக்குங்க. தரமான பஞ்சு பூஞ்சு நறுமணி உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா கார்ப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். வீடமைப்பு வளர்ச்சிக் கழகம் இந்த மாதம் கிட்டத்தட்ட 7,000 BTO வீடுகளை விற்பனைக்கு விடுகிறது. சம்பவாங், வுட்லண்ட்ஸ், அங்முக்கியோ, பிஷான், புகிட் மீரா ஆகிய வட்டாரங்களில் மொத்தம் 7 வீட்டுத் திட்டங்கள் அறிமுகமாகின்றன. 3 அல்லது அதற்கும் அதிகமான பிள்ளைகள் உள்ள குடும்பங்களுக்கு இந்த மாத விற்பனையில் கூடுதலான வீடுகள் ஒதுக்கப்படும். TCPS எனும் பெரிய குடும்பங்களுக்கான முன்னுரிமை திட்டத்தின் ஒதுக்கீடு 5 விழுக்காட்டிலிருந்து 10 விழுக்காட்டுக்கு அதிகரிக்கப்படும். 3வது பிள்ளை பிறக்கவிருக்கும் பெற்றோருக்கும் இது பொருந்தும். அக்டோபர் மாத BTO விற்பனையில் கழகம் சுமார் 8,000 வீடுகளை விற்கவுள்ளது. படோக், கேலாங், சம்பவாங், தங்கா, தோப்பாயோ, ஈஷூன் ஆகிய பகுதிகளில் வீட்டு திட்டங்கள் அறிவிக்கப்படும். தோப்பாயோவில் சமூக பராமரிப்புடன் கூடிய வீடுகளும் திட்டமிடப்பட்டுள்ளன. வீடுகளுக்கான தேவையை நெருக்கமாக கண்காணிப்பதாக கழகம் கூறியது. 2025-2027 இடைப்பட்ட காலத்தில் தேவைப்பட்டால் 55,000 அதிகமான வீடுகளை விற்பனைக்கு விட தயாராயிருப்பதாக அது சொன்னது. சிங்கப்பூரில் மறுபயனீட்டு விகிதம் குறைந்துள்ள நிலையில் கழிவுகளற்ற சமூகத்தை உருவாக்கும் பெருந்திட்டம் மறு ஆய்வு செய்யப்படும் என்று நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற மூத்த துணை அமைச்சர் ஜெனில் புதுச்சேரி கூறியுள்ளார். சமாக்காவ் குப்பை நிரப்பும் இடத்தை 2035 ஆண்டுக்கும் அப்பால் நீண்ட காலத்துக்கு நிலைக்கச் செய்வது பற்றியும் அதில் பரிசீலிக்கப்படும். மறுபயனீட்டு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வழிகளும் ஆராயப்படும். மறு ஆய்வு அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிங்கப்பூரின் எண்ணெய் சாரா ஏற்றுமதி சென்ற மாதம் 38.4 விழுக்காடு விரிவடைந்தது. ஏப்ரல் மாதம் பதிவான 24 விழுக்காட்டு வளர்ச்சியை விட அது அதிகம். பொருளாதார முன்னுரைப்புகளையும் அது மிஞ்சியது. மின்னியல் பொருள்களின் ஏற்றுமதி கிட்டத்தட்ட 95 விழுக்காடு ஏற்றம் கண்டது. மின்னியல் சாரா ஏற்றுமதிகள் சுமார் 18 விழுக்காடு அதிகரித்தன. தைவான், அமெரிக்கா, சீனா ஆகியவற்றுக்கு குடியரசு ஆக அதிகமாக ஏற்றுமதி செய்தது. இந்தோனேசியா, இந்தியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கான ஏற்றுமதி குறைந்தது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் G7 மாநாட்டுக்கு இடையே இன்று அரசதந்திர பேச்சுவார்த்தை நடத்துவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரு தலைவர்களும் இன்று சந்தித்து கைகுலுக்கிக் கொண்டனர். கடந்த சில வாரங்களாகவே இரு நாட்டுக்கும் இடையிலான உறவில் பதற்றம் நீடிக்கிறது. ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் இந்திய மாலுமிகள் மூவர் கொல்லப்பட்டனர். உறவை சீர்படுத்த இந்த சந்திப்பு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலிய ராணுவம் லெபனானை விட்டு வெளியேற வேண்டும் என்பது அமெரிக்காவும் ஈரானும் செய்து கொள்ளவிருக்கும் போர் நிறுத்த உடன்பாட்டின் முக்கிய நிபந்தனைகளில் ஒன்று என ஈரான் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனானை தொடர்ந்து தாக்குவது உடன்பாட்டை மீறும் செயல் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி கூறினார். இஸ்ரேலிய படைகள் லெபனானை விட்டு வெளியேறாமல் இந்த போர் முழுமையாக முடிவுக்கு வராது என்றார் அவர். இதற்கிடையே கடந்த 48 மணி நேரத்தில் இஸ்ரேல் 84 முறை சண்டை நிறுத்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியதாக லெபனான் கூறுகிறது. அமெரிக்க பெருஞ்செல்வந்தர் இலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் உலகில் ஆக மதிப்புமிக்க நிறுவனங்கள் பட்டியலில் அமேசானை பின்னுக்கு தள்ளி 5 நிலையை அடைந்துள்ளது. IPO எனும் பொதுமக்களுக்கான முதல் பங்கு விற்பனைக்கு பிறகு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பங்கு மதிப்பு 50 விழுக்காடு கூடியது. நிறுவனம் தற்போது 2.78 trillion டாலர் மதிப்பு கொண்டுள்ளது. அமேசான் நிறுவனத்தின் மதிப்பு 2.66 trillion டாலர். IPO தொடங்கிய போது ஸ்பேஸ் எக்ஸ் பங்கின் அறிமுக விலை 135 டாலர். தற்போது அதன் விலை 209 டாலர். அனைத்துலக இசைப்படைப்புகளை அங்கீகரிக்கும் கிராமி விருதுகளில் இந்த ஆண்டு 5 பிரிவுகள் புதிதாக சேர்க்கப்படுகின்றன. ஆசிய பாப் இசைப்படைப்பு, பாரம்பரிய பப் குரல் படைப்பு, ஆகச்சிறந்த லத்தீன் பாடல், R&B இசைப்பிரிவில் இணை அல்லது குழுக்களுக்கான விருது, ஆகச்சிறந்த பாரம்பரிய நாட்டுப்புற பாடல் தொகுப்பு என்ற 5 புதிய பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்படும். அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 69th கிராமி விருதுகள் வழங்கப்படும். படைப்பாளர்கள் தங்களை இனி 4 முறை நியமனம் செய்து கொள்ளலாம். இதற்கு முன்னர் 3 முறை மட்டுமே அவ்வாறு செய்ய முடியும். இனி விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து ஜே பிரிவு. நடப்பு வெற்றியாளர் அர்ஜென்டினா அல்ஜீரியாவுடன் மோதிய ஆட்டம் சற்று முன்னர் நிறைவடைந்தது. அர்ஜென்டினா 3, அல்ஜீரியா 0. 3 கோல்களுக்கும் சொந்தக்காரர் லைனோ மெஸ்ஸி. ஆஸ்திரியாவும் ஜோர்தானும் களமிறங்கும் ஆட்டம் நண்பகல் 12 மணிக்கு தொடங்கியிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி இருதரப்பிலும் கோலின்றி சமநிலையில் உள்ளது. இன்று காலை ஆய்பிரிவின் பிரான்சும் செனகலும் பொருதிய ஆட்டம். பிரான்ஸ் 3, செனகல் 1. பிரான்சுக்காக கிலியன் எம்பாப்பே 2 கோல்களை அடித்தார். பிரான்ஸ் தேசிய அணியில் ஆக அதிகமான கோல்களை போட்ட விளையாட்டாளர் எனும் புதிய சாதனையை படைத்தார். ஈராக்கும் நார்வேயும் சந்தித்த ஆட்டம் 4-1 எனும் கோல் எண்ணிக்கையில் நார்வே ஆட்டத்தை கைப்பற்றியது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா? அக்ஷயா ஜுவலர்ஸ், ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

ஜூன் பள்ளி விடுமுறை தொடங்கிருச்சு, பிள்ளைகள்லாம் ஜாலியாக நம்ம ஹாலிடே போகிறோம் அப்படின்னு சில பேர் சந்தோஷமாக இருக்கலாம். சில பிள்ளைகள் நான் எங்கேயும் போகல, சிங்கப்பூரில் தான் இருக்கேன், அங்கிள் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பெற்றோர்கிட்ட இப்போவே போய் சொல்லுங்க. ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலருங்க 2026 மீண்டும் வந்துருச்சு. நீங்கள் 7 வயதுலேருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பயிலருங்களை கலந்துக்கலாம். தம்பி தங்கைகளே, நீங்கள் இந்த பயிலருங்களை கலந்துக்கிட்டீங்கன்னா தமிழில் நீங்கள் தன்னம்பிக்கையாக பேசலாம். வானொலி மேடை நிகழ்ச்சியில் எப்படி தன்னம்பிக்கையா பேசுறது அப்படிங்கறதையும் கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம சமூக ஊடகங்கள்ல நீங்க காணொளிகள்ல எப்படி அறிவிப்பு செய்யலாம் இதெல்லாம் நீங்க கத்துக்க போறீங்க. இதெல்லாம் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி இந்த பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை மீடியா காப் வளாகத்துல நடைபெறுது. ஏர்லி பட் சலுகை இப்ப இல்ல.

0: அழகிய தமிழ் மகன் திரைப்படத்தின் ஏ ரஹ்மான் இசையில் மெரிதயால் உஜாயினி பாடியிருந்த பாடலை கேட்டீங்க. அழகான தமிழ் வார்த்தைகள் கொண்ட பாடல்களை நம்ம நிறைய கேட்டிருக்கோம். சில நேரங்களில் அந்த வார்த்தைகள் அர்த்தம் நம்ம புரியாம இருக்கலாம், அல்லது கேட்டுட்டு அப்படி சும்மா விட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு அழகான பாடலை ஏ ரஹ்மான் இசைத்திருக்காரு. வைரமுத்தின் வரிகளில் அந்த பாடல் இருந்து ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுத்திருக்கேன். அதுக்கு முன்பே இந்த முக்கிய தகவல்களை கேட்டலாம்.
1: போக்குவரத்து நிலவரம்
0: போக்குவரத்து
2: நிலவரம் ஆதரவு
3: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசோஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசோஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: அம்மா இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
5: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
4: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
6: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
7: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி
0: திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். ஏ ரஹ்மான் இசையில வைரமுத்து இந்த வரிகளை எழுதியிருப்பாரு. தீரா உலா அப்படின்னா என்னது? கண்ணாமூச்சி என்னடா திரைப்படத்தில் இடம்பெற போகுது. யுவன் சங்கர் ராஜா இசையில் சங்கர் மகாதேவன்.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது
0: வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி July 11 சனிக்கிழமை 7:00 மணிக்கு தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமடைந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 வெள்ளிக்கு July 12 நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

கேளுதே.

0: பிரகாஷ் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் எந்திரன் திரைப்படத்தில் இடம்பெற்றது. ஏ ஆர் ரஹ்மான் இசையில் இன்றைய போட்டியிடத்துல ஏ ஆர் ரஹ்மான் இசையில ஓகே கண்மணி திரைப்படத்தில் இடம் பெற்ற இந்த பாடல, அதுவும் கவிஞர் வைரமுத்து எழுதிய இந்த வரிகளில் இருந்த இந்த வார்த்தை தீரா உலா, இந்த இரண்டு வார்த்தைகளுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டப்போ இங்க பல நேர்கள் எனக்கு சரியான பதில அனுப்பி வச்சிட்டீங்க. அதுல முதல்ல எனக்கு குரல் பதிவு அனுப்பிட்டவங்க,
1: வணக்கம், நான் ஸ்வர்ணலட்சுமி. தீரா உலா அப்படின்னா நீங்க என்னன்னு கேட்டிருந்தீங்க. தீரா அப்படிங்கிறது வந்து ஒரு முடிவில்லாதது, எல்லையற்றது அப்படின்னு சொல்லலாம். அன்பு எல்லையற்றது, அன்பு முடிவில்லாததாக இருக்கும் போது வாழ்க்கை இனிமையா இருக்கும். சோ இன்பமான வாழ்க்கைக்கு முடிவில்லாத தீராத காதல், அதுதான் அந்த உலாங்கிற வார்த்தை குறிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: வாசிப்பு பழக்கம் உங்களுக்கு இருக்கு நினைக்கிறேன் சுவர்ணலட்சுமி, அழகா விளக்கம் கொடுத்திருந்தீங்க. உங்களை மாதிரியே பானு, சரவணன், தியாகராஜன், சிவபிரகாஷ், மங்களம், தினேஷ் எல்லாரும் சரியான பதில் அனுப்பிச்சிருந்தீங்க. கவிஞர் வைரமுத்து இந்த வார்த்தைகளை இந்த பாடல பயன்படுத்திருக்காரு. இவரை தவிர்த்து தீரா உலா என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு எழுத்தாளர் கே எஸ் திலீபன். அவரு இந்தியால மற்ற பகுதிகளில் பயணம் செஞ்சனால அந்த பயணத்துல கிடைத்த அனுபவங்களை சேகரித்து ஒரு புத்தகமா வெளியிட்டு இருந்தாரு. அதுக்கு ஏத்த தலைப்பா தீரா உலான்னு அவர் வச்சிருந்தாரு. அன்பு நேர்களே, நீங்களும் நிறைய புத்தகங்கள் வாசிப்பீங்க, நிறைய பாடல்கள் கேட்பீங்க, அதுல உங்களுக்கு பிடித்த சில தமிழ் வார்த்தைகள் இருக்கும், நம்ம கேட்காத தமிழ் வார்த்தையா இருக்கலாம். அது அப்படி இருந்தா நீங்க எங்களுடைய பகிர்ந்து கொள்ளலாமே 9678889 68. அடுத்தடுத்து அங்கத்துல நீங்க கொடுத்த வார்த்தைகளையும் நம்ம கேட்டு மற்ற நேர்களுக்கும் அந்த வார்த்தையின் அர்த்தத்தை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். அதனால 9678889 68 உங்களுக்கு பிடித்த தமிழ் வார்த்தைகளை அனுப்பி வைக்கலாம். இப்ப உங்களுக்காக தீரா உலா பாடலை பாடவிருக்கிறார் ஏ ஆர் ரஹ்மான், ஓ காதல் கண்மணி திரைப்படத்திலிருந்து.

0: அறிவிப்பு செய்யலாம்.
1: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்கிற்கு பதிவு செய்யுங்க.
0: சனிக்கிழமை ஜூன் 27 தேதி காலை 9 முதல் மாலை 6 வரை மீடியா வளாகத்தில் சலுகை முடிவடைந்து விட்டது. இப்போது முதல் பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு ஜிஎஸ்டி கட்டணமும் உண்டு.
2: பதிவுகள் ஜூன் 22 தேதி 11:59 நிறைவடையும்.
3: பதிவுக்கு go.mediaacademy.sg/oli-apw.
2: மேல் விவரங்களுக்கு 6333388.
0: ஒலியின் வளரும் படிப்பாளர் பயிலருக்கு 26.
4: அப்பா, ரவியும் நானும் எங்களுடைய முதல் வீட்டை வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு இருக்கோம்.
5: நல்ல விஷயம் தானே, எந்த இடத்துல வீடு வாங்கலாம இருக்கீங்க?
4: நகரத்துல, அதுவோ வேலை இடத்துக்கு பக்கத்திலேயே வாங்கலாம்னு இருக்கோம். எம்ஆர்டி நிலையத்துக்கு பக்கத்துல நல்ல வசதிகளோட இருந்தா நல்லா இருக்கும்.
5: அப்படிப்பட்ட இடங்கள்ல வீட்டு விலை அதிகமா இருக்குமே.
4: இப்படிப்பட்ட வீட்டு வீடுகளுக்கு சந்தை தள்ளுபடிகள் இருக்கிறதால மறு விற்பனை வீட்டை விட குறைவான விலையிலேயே வாங்கலாம். அதோட நகரத்தின் மைய பகுதியில பிரைம் அல்லது பிளஸ் வீடுகளை வாங்கும் போது எங்களுக்கு கூடுதல் நிதி உதவிகளும் கிடைக்கும்.
5: நிதி உதவி கிடைச்சாலும் இதனால இன்னும் சில பொருளாதார சுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களால சமாளிக்க முடியுமா?
4: கவலைப்படாதீங்கப்பா. சந்தை தள்ளுபடிகளையோ கூடுதல் நிதி உதவிகளையும் தவிர எங்களை போன்ற முதல் முறை பிடிஓ வீடுகளை வாங்கும் தம்பதிகளுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியங்களையும் வழங்குறாங்க. எங்க கிட்ட சேமிப்போ சிபிஎஃப் பங்களிப்பு இருக்கிறதால மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகைகளை எங்களால எளிதாக நிர்வகிக்க முடியும்.
5: நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
4: விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்துதான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்ப்பா. உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mirikop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirikop.sg/ready set go.

0: பாடக்கூடாது.
1: பாடவா ஒன் பாடலை.
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போவோமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி.
0: கேட்க தவறாதீங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது T

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் முதலில் மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிலிசை.

கேட்டது மங்கள வாத்தியேசியாக நாதேஸ்வர தவிதிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலே வளமை போல் என்றும் விநாயகர் துதியாக கீர்த்தி குடும்பினர் பாடிய இந்த பாடல்.

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது கீர்த்தி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக மோசஸ் ராஜசேகர் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது மோசஸ் ராஜசேகர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வடக்கம் தமிழடி. வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக ரிஸ்வான் பிலாலி குழு.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ரிஸ்வான் பிலாலி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி மாரியம்மன் போல் மாலையுடன் வீரமணிதாசன் குழுவினர்.

கேட்டது மாரியம்மன் போல் மாலையாக வீரமணி தாசன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமரர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக திவாகர் குழுவினர்.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது திவாகர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலர்கள் வரிசையில் என்னை தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக தமீம் பிலாலி பாடிய

இஸ்லாம் கீதமாக நீங்கள் கேட்டது தமிம் பிலாலி பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழதியில் பக்தி பாமலைகள். பக்தி பாமலைகள் வரிசையில் இளத்து பன்றித்தலைச்சி அம்மன் புகழ் மாலையுடன் ஜெகதீஷ் குழுவினர்.

கேட்டது ஈழத்து பன்றி தலைச்சி அம்மன் புகழ் மாலையுடன் ஜெகதீஷ் குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் இதனை தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக பேஷமன்ஸ் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது பேஷமன்ஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக இறையன்பன் குத்தூஸ் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது இறியன்பன் குத்துஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகளின் நிறைவாக தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக எமது அன்பு நேயர் ஞானம் பீரிஸ் அவர்களை இயற்றிய பாடல் ஜெரனிகா சேகரின் குரலிலே ஒலிக்கிறது.

0: கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது நமது அன்பினியர் ஞானம் பீரிஸ் அவர்களை இயற்றிய பாடல். எரணிகா சேகர் அவர்களது குரலை ஒலித்தது. கேட்ட அந்த கிறிஸ்தவ கீதத்தோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.
1: டென்மார்க் பிரண்டாபதியில் தாந்தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வை வசந்தம் வந்தது, அதை அம்மாவும் முகம் தந்தது.
1: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசியை தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறது அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-29.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:03 ஐக்கியராஜ்யத்தில் 7:03 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: வணக்கம். தமிழ் ஒலியில் நற்சிந்தன நேரம். நற்சிந்தன நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். பிறந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா? நன்றி. உங்களுக்கும் இறைவனுடைய அருட்கடாட்சம் கிடைக்கும் பிரார்த்தித்துக் கொண்டு தயவு செய்து ஒருவர் கதைத்துக் கொண்டிருக்கும் போது இன்னொருவர் அழைப்பை ஏற்படுத்தாதீர்கள். தயவு செய்து ஒரு தொலைபேசி இலக்கம் தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. 0148-32-15-40 என்ற தொலைபேசி இலக்கம் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் வைபர் ஊடாக இணைந்து கொள்ளலாம். தாருங்கள் பத்மராணி உங்களுடைய பாத்தீங்களா, சொல்ல சொல்ல கேட்கிறார்கள் இல்ல.
1: குபேர வழிபாடு. செல்வத்தின் அதிபதியாக திகழும் குபேரனுக்கு ஒரு பெயரல் இருந்தாலும் அவரை நினைவூட்டுவது என்னமோ அவர் கையில் வைத்திருக்கும் பணம் தான். பணம், பொருள், நகைகள் போன்ற அத்தனை செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய குபேர பகவானுக்கு உகந்த கிழமை வியாழக்கிழமை ஆகும். வெள்ளிக்கிழமையில் எப்படி மகாலட்சுமியை வேண்டி வழிபடுகிறோமோ அதே போல வியாழக்கிழமையில் குபேர வழிபாடு செய்வது சிறப்பு. குபேரர் செல்வத்தின் கடவுள் என்பதால் அவரை வழிபடுவதன் மூலம் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. வியாழக்கிழமையில் குபேரனை எவ்வாறு வழிபடலாம்? வியாழக்கிழமை அன்று காலை குளித்து முடித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வாசலில் பச்சரிசி மாவில் கோலம் போட வேண்டும். வாசல் நிலைப்படிக்கு சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். பின்னர் வீட்டில் எப்போதும் விளக்கேற்றும் பூஜை அறையில் குபேரர் படத்தை வைத்து தாமரை மலர், சங்கு ஆகியவற்றை இருபுறமும் வைத்து நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு. எனவே குபேர பூஜையின் பொழுது கட்டாயம் நெல்லிக்கனியை வைத்து வழிபட வேண்டும் என்பது சிறப்பிற்குரியது. பிறகு அவளுடன் சிறிதளவு பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து நைவேத்தியமாக படைக்க வேண்டும். ஏனென்றால் குபேரருக்கு மிகவும் பிடித்த உணவு அவள் ஆகும். இப்படி செய்வதால் நமக்கு குபேரரின் அருள் கிடைத்து குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். குபேரருக்கு உகந்த நாளான வியாழக்கிழமை அன்று இந்த விளக்கு பூஜையை நாம் செய்ய வேண்டும். குபேர விளக்கு அல்லது மற்றும் மனை அல்லது தட்டிற்கு மஞ்சள் குங்குமத்தை ஒற்றைப்படையில் வைத்து அலங்கரித்துக் கொள்ளுங்கள். குபேர விளக்கு வைக்கும் மனை அல்லது தட்டில் பச்சரிசியை பரப்பி அதில் 5 ரூபாய் நாணயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். பின்பு குபேர விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து குபேரருக்கு வந்த பச்சை நிற திரி கொண்டு விளக்கு ஏற்றுவது மிகச் சிறப்பு. பச்சை நிற திரி இல்லையெனில் பஞ்சு திரியையும் பயன்படுத்தலாம். குபேரருக்கு உகந்த வடக்கு திசை நோக்கி குபேர விளக்கை ஏற்ற வேண்டும். குபேர விளக்கில் 5 கற்கண்டு சேர்த்து விளக்கை சுற்றி வாசனை மலர்கள் வைக்க வேண்டும். கற்கண்டு சேர்ப்பது பணவரவை அதிகரிக்க செய்யும். குபேர விளக்கு ஏற்றிய பின் வீட்டின் நிலை வாசலில் குபேரருக்கு வந்த வடக்கு திசையில் விளக்கை வைக்க வேண்டும். செல்வத்தின் அதிபதியான குபேரனை வீட்டின் வாசலில் வைத்து பூஜித்தால் நமது செல்வத்திற்கு பாதுகாப்பும் செழிப்பும் உண்டாகும். குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்துக் கொண்டு விளக்கை ஏற்றுவதன் மிகவும் சிறந்தது. 8 மணியிலிருந்து உங்கள் வீட்டு நிலை வாசற்படியில் 5 மணியிலிருந்து 8 மணிக்குள் உங்கள் வீட்டு நிலை வாசற்படியில் இவ்வாறு வடக்கு திசை நோக்கி குபேர விளக்கு ஏற்றி வர உங்கள் வீட்டில் எப்போதும் செல்வம் குறையாமல் பெருகிக் கொண்டே இருக்கும். வீட்டில் குபேரசிலே எந்த பக்கம் வைக்க வேண்டும்? குபேர செல்வத்துக்கு அதிபதி இவர் வடக்கு திசைக்கு உரிய காவல் தெய்வமாவர். இவர் வடக்கு திசையிலிருந்து உலகை பாதுகாக்கிறார். இவர் பூமியில் உள்ள பொக்கிஷங்கள் அனைத்துக்கும் அதிபதி. இவர் பிரம்மாவின் பேரனான விஸ்வரஸ் என்பவருக்கு மகனாக பிறந்தவர். வடக்கு திசையானது குபேரனுக்காக இருப்பதால் வீடுகளில் பணம் அல்லது நகை வைக்கும் பெட்டி அல்லது பீரோ வடக்கு திசை பார்த்து திறப்பது போல இருக்க வேண்டும். தென்கிழக்கு பகுதியில் உள்ள அறை அல்லது மற்ற அறைகளில் உள்ள தென்கிழக்கு மூலையில் பணம் அல்லது நகைப்பட்டியை வைக்கக்கூடாது. அக்னி பாகம் தவிர மற்ற அறைகளில் பணம் வைக்கும் பீரோவை வைப்பதென்றால் அதன் தென்மேற்கு பகுதியில் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கியபடி வைக்க வேண்டும். குபேரனின் திசையான வடக்கு திசையில் குபேர சிலையை வைத்து வழிபடுவது மேலும் செல்வம் சேர வழிவகுக்கும் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கு நட்பொழுதாக இறைவனையும் வண்டி விடை வைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராயா
0: அவர் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள், அவர்களுக்கும் எமது நன்றிகள். நேரம் சரியாக 8:09 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:09. அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நச்சிந்தன நேரம். நச்சிந்தன நேரம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் சண்முகநாதன், நலமா இருக்கிறீங்களா? நன்றி, தாருங்கள்.
2: இனிய காலை வணக்கங்கள். என் அன்பு உறவுகளே, இழந்தானே, நீங்கள் நிலம்பாளா எல்லாம் பல சபரிமலை பாதங்களை பற்றி பிரார்த்தனை வந்து எல்லாம் பல்ல லட்சுமிபாய் பவானி தேவி எல்லாம்புறம் 4 புருஷார்த்தங்களில் உள்ள அர்த்தம் காமம் மற்றும் மோட்சம் ஆகிய சொற்களின் உண்மையான அர்த்தம் என்ன? பகவான் வந்து நமக்கு தெளிவுபடுத்துகிறான். பொதுவாக அர்த்தம் 2வது புருஷார்த்தம் என்பது தெளிவா உலகியல் உடைமைகள் மற்றும் சொத்துக்களை குறிப்பதாக கருதப்படுகிறது. பிறை உணர்வே உண்மையான அர்த்தம். இந்த உணர்வு என்பது அறிவு செல்வத்தை பணத்தையோ அல்லது பணத்தாள்களையோ அல்ல, தெய்வீகத்தை அனுபவிப்பதை அர்த்தம். இதைத்தான் நாம் அறியவும் பரப்பவும் வேண்டும். பரவலான நம்பிக்கை மாறாக காமம் என்பது முக்தியை அடைய அடையும் விருப்பத்தை குறிக்கிறது. நிலையற்ற தன்மையுடைய உலகை உலக பொருட்களை குறிக்கவில்லை. மக்கள் காமத்தின் உண்மையான பொருளை புரிந்து கொள்ளாமல் அதை உலக இன்பங்களுடன் உலகியல் ஆகையுடன் தொடர்பு படுத்துகிறார்கள். அவர்கள் இந்த சொற்களின் உண்மையான பொருளை புரிந்து கொண்டு பால் குறிக்கோளை தந்து இந்த அறிவை பரப்ப வேண்டும். மோட்சம் என்பது பிறப்பு இறப்பு மற்றும் நுழைவு இல்லாத ஒரு நிலை. ஆதிசங்கரர் கூறினார், பிறப்பு மற்றும் உறப்பு என ஒரு முடிவற்ற சுழற்சி உள்ளது. மேலும் ஒருவர் மீண்டும் மீண்டும் தாயின் கருப்பை இருக்க வேண்டும். இந்த உலக பற்று என் சமுத்திரத்தை கடப்பது கடினம். கருணை உள்ள இறைவான் எல்லையை தேர்தலால் இந்த காப்பீடாக அவர் ஒரு கலைஞருக்கு அறிவுரை கூறினார். ஓம் ஊடனை கோவிந்தனை வழிபடு மருந்து தேவன் உன்னை அழைக்கும் போது இலக்கண அறிவு உனக்கு எந்த வகையிலும் உறவான் மோட்சத்துக்கான வழி என்ன? அப்போதும் உறவனை நினைத்து அவரை தியானி புனித பாதையில் பயணித்து பிறப்பும் இல்லாத மிக உயர்ந்த தெய்வீக நிலையை அடையுங்கள். கடவுள் மீதான அன்பின் மூலமாக மட்டுமே மனிதனான கடவுளை உணர முடியும். எந்த அளவு அதிகாரமும் செல்வம் மனிதனை தெய்வீகத்தை அடைய உதவாது. அந்த பகவான் கூறியிருக்காங்க. குறிக்கொண்டு மற்றவர் லட்சுமி சந்திக்கிறேன். சன்மார் லாக்குனப்பா வழக்கநிலை வழங்கினார்.
0: அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நச்சிந்தன நேரம். நச்சிந்தன நேரம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வைபரூடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். பாலனுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. பாலன் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். தயவு செய்து நீங்கள் வேகமாக இணைந்து கொள்ளுங்கள் அன்பர்களே. பைபர் சும்மா இருக்கின்றது, பைபரோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வேளையில் வந்திருக்கும் பாலனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் பாலன். பாலன் வணக்கம்.
3: தூங்கிக்கொண்டிருக்கிறீங்களா
0: சோகரம் அல்லது

0: விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர். அவர்கள் ஜோர்தான் நதிக்கரையை அடைந்து அங்கே நின்றனர். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினர் 50 பேரும் சற்று தொலைவில் நின்று கொண்டனர். அப்பொழுது எலியா தம் போர்வியை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு மறைவான கைமாறு. அறச் செயல்கள் தர்மம் நோன்பு மற்றும் மன்றாட்டு மற்றும் நன் மன்றாட்டு இவைகளை நாம் பிறர் கண்ணுக்கு படாமல் மறைவாய் செய்ய வேண்டும். பிறரிடமிருந்து நம்மை பற்றிய உயர்ந்த எண்ணமும் புகழ்ச்சியும் நம்மை வந்தடைந்து விட்டால் இவற்றிற்கான கைமாறு நமக்கு கிடைத்து விட்டது. இதற்கு மீது எதிர்பார்க்க ஒன்றுமில்லை. மாறாக இச்செயல்களை நாம் மறைவாயிருக்கும் பானக தந்தையின் கண்களுக்கு முன் செய்து காட்ட வேண்டும். அவரிடமிருந்து நமக்கு கிடைக்கும் கைமாறு, அவரின் அன்பு பார்வையும், அவரது இணைப்பிரியா உடனிருப்பும், இவற்றை விட்டுவிட்டு நாம் பிற மனிதரின் நல்லெண்ணத்தையும் வெற்றி புகழ்ச்சியையும் தேடி அலைந்தோமெனில் நாம் பரிதாபத்துக்குரியவர்கள். கடவுளை நம் கண்முன் வைத்து எல்லாவற்றிலும் அவரை துதித்து வாழ்வோம், பேரின்பம் பெறுவோம். நன்றி, வணக்கம் ரஜனா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். நன்றி. அவர் ராணி சமந்தர் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. புங்கையூர் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா புங்கையூர் ராஜா?
2: நாங்கள் நலமா இருக்கோம் ராஜா, நீங்க எப்படி இருக்கிறது?
1: எல்லோரும் நலமா இருக்கணும். நன்றி தாருங்கள் உங்க நட்சத்திரி.
2: முதலில் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இளமையில் இருந்து முதுமை வரை வாழ வைத்ததற்கு இறைவன் மன தூய்மையாக அர்ப்பணித்து இறைவன் வணங்கி வழிபட்டு இறையாசுடன் நலமாக வாழ்வோம். எண்ணம் போல் தான் வாழ்க்கை, அதை நாமே அமைத்துக் கொள்ள வேண்டும். உயிரோடு இருக்கும் போதும் எதையும் சரியாக செய்ய மாட்டோம். இந்த உலகத்தை விட்டு போகும் போது அழுது புலம்பி என்ன வரப்போகின்றது? கணவரை இழந்தால் மனைவி அனாதை, மனைவி கணவனை இழந்தால் அனாதைதான். உயிரோடு இருக்கும் போதும் ஒற்றுமையோடும் புரிந்துணர்வோடும் அமைதி பொறுமையோடும் கலை கலாச்சாரம் வாழும் போதும் நம்மை படைத்த இறைவனை நல்வழி காட்டி வாழ வைப்பான். இறைவன்தான் இன்றும் வரைக்கும் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றான் என்பதை முழுமையாக நம்பி இறைவனை முழுமையாக சரணடைந்து வாழும் போது இறைவன் வழிநடத்தலில் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செல்லும். இதுவே உண்மையின் யதார்த்தமாகும். வரும்போது எதை கொண்டு வந்தோம், போகும் போது எதை கொண்டு போன்றோம், ஒன்றுமே இல்லை. இருக்கும் காலம் வரை ஒற்றுமையோடும் அமைதி பொறுமையோடும் வாழும் போது இறையாற்றுடன் முழுமையாக வாழலாம். வாழ்க்கை ஒரு போராட்டம் தான். இவ்வுலகில் வாழும் காலம் வரை போராடித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் உண்மை. நம்மை படைத்த இறைவன் நாம் செய்யும் அனைத்தையும் அறிவான். இறைவனுக்கு சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இல்லற நல்லறமாகவும் இறைவன் ஆசியை பெற்று வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கை என்னும் வரமுறைக்குள் வாழ்ந்து மற்றவரை குறை சொல்லாமலும் அடுத்த குடும்பத்தில் தலையிடாமலும் நம் குறைகளை நாமே சரி செய்து கொண்டு இறைவனோடு ஒன்றித்து வாழும்போது இறைவன் முழுமையிலும் கைவிட மாட்டான், நலமாக வாழ வைப்பான். இறை நம்பிக்கையோடு தன் நம்பிக்கையோடு வாழும் போது இறைவன் நலமாக வாழ வைப்பான். மீண்டும் ஒரு நல்ல நட்சத்திரோடு வாழ்க்கை அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி, வணக்கம் ராஜா.
1: அவர் புங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கும் நட்சத்திரை நேரத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நட்சத்திரை நேரம். நட்சத்திரை நேரம் நிகழ்ச்சியில் பாலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பாலன்.
3: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா?
3: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. அப்படி நீங்க கலைய உறவு எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள் உங்க நட்சத்திரை.
3: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவ குமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணங்க கூறிக்கொண்டு எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட எல்லா உறவுகளின் குடும்பத்தினருக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதி நவும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்கணும் சொல்லி இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் ஜெயகுண்டப்பங்களை எடுத்துக்கொண்டு நித லூக்காளுக்கு சுவிசேஷம் 9 அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று என்று பார்த்து முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் சீசர்களுக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும்

0: மதியாளிகளை சுகமாக்கவும் சீசர்களை அனுப்பினார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, வழிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்து கொண்டு போக வேண்டாம், இரண்டு ஆடைகளையும் கொண்டு போகவும் வேண்டாம். எந்த வீட்டிலே பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அங்கிருந்து புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களுடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்றார். அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். அப்பொழுது காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏதோது அவரால் இயேசுவால் செய்யப்பட்ட யாவையும் கேட்டு கேள்விப்பட்டதுமன்றி சிலர் யோவான் மரித்தொழுந்து எழுந்தார் என்றும் சிலர் எலியா தோன்றினார் என்றும் வேறு சிலர் பூர்வகாலத்து தீர்க்க தரிசிகளில் ஒருவர் உயிர் தந்தார் என்றும் சொல்லிக் கொண்டபடியால் கலக்கமடைந்து, யோவானை நான் சிலக்கேதம் பண்ணினேன், இவர் இப்படிப்பட்டவைகளை செய்கிறார் என்று கேள்விப்படுகிறேனே, இவர் யார் என்று ஏரோது சொல்லி இயேசுவை பார்க்க விரும்பினார். அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் இயேசுவுக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாயிதா என்னும் பட்டணத்தைச் சேர்ந்த வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். கத்தர்தாமிட்டியாட்டி என்ற ஆசீர்வதித்து நடத்துவார். நன்றி, வணக்கம் ராஜா அண்ணா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். பாலனை தொடர்ந்து வானலையில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. யோசனி குணராஜா கதைக்கிறேன்.
1: வணக்கம் ஜோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறோம். நன்றி
2: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி கொண்டு திருக்குறள் மூலம் உரையும் அதிகாரம் 119 பசப்பொரு கருவரல் நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்த என் பண்பு யாற்கு உடைக்கோ பிற காதலரை பிரிந்து வாழ முன்பு சம்மதித்தேன் பிரிந்த பிறகு நுடலில் உண்டாகிய நிறப்பசலையை வேறுபாட்டை யாரிடம் வந்து யாரிடம் சென்று கூறுவேன்? அவர் தந்தார் என்னும் தகையால் இவா தந்து என் மேனி மேல் ஊறும் பசப்பு தான் வருவதற்கு இந்த காதலர் தான் காரணம் என்ற பசலை கலப்பினால் நிறமாற்றம் என் உடலை பெற்றிக் கொண்டு எங்கும் பரவிவிட்டது. சாயனும் நானும் அவர் கொண்ட கைமாறா நோயும் பசலையும் தந்து என் அழகையும் நாணத்தையும் அவர் தம்மோடு எடுத்துக்கொண்டார். அதற்கு கைமாறாக காம நோயையும் நிறமாற்றத்தையும் எனக்கு தந்துள்ளார். உள்ளுவன் மன்யான் உரைப்பது அவர் திறமால் கள்ளம் புறவோ பசப்பு நான் அவரையே நினைத்து வருகிறேன். அவர் திறமைகளையே பேசுகிறேன். அப்படி இருந்தும் என் உடலில் நிறமாற்றம் எவ்வாறு வந்தது? இவ்வஞ்சனியை நான் அறியேன். உவக்கால் எம் காதலர் செல்வார் இவக்கால் என் மேனி பசப்பு ஊர் ஊர்வது அதோ பேர் என் காதலர் என்னை பிரிந்து போகின்றார். இதோ பேர் அதற்குள்ளேயே என் உடலில் நிறமாற்றம் எங்கும் பரவிவிட்டது. விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல் கொன் கண் முயக்கு அற்றம் பார்க்கும் பசப்பு விளக்கின் மறைவை இருள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது போல் காதலரின் தழுவுதலில் சோர்வை இல்லாமையை நிறமாற்றம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. புள்ளி கிடந்தேன் புடைபெயர்ந்தேன் அவ் அளவில் அள்ளிக்கொள் வற்றே பசப்பு காதலரை தழுவியபடியே இருந்தேன் பக்கத்தில் சிறிது புரண்டேன் அதற்குள் வேறுபாடு என் உடலை பற்றி கவ்விக்கொண்டது. பசந்தால் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தார் அவர் என்பார் இல் பிரிவால் இவள் உடல் நிறம் மாறுபட்டு விட்டது என சொல்கிறார்கள். ஆனால் இவளை காதலர் கைவிட்டு பிரிந்தார் என்று சொல்லுவார் இல்லையே. பசக்கமன் பட்டாங்கு என் மேனி நயப்பித்தார் நல் நிலையர் ஆவர் எனில் பிரிவுக்கு என்னை சம்மதிக்க வைத்த காதலர் நல்லவராக இருப்பார் ஆகில் என் உடலில் ஏற்பட்ட நிறமாற்றத்தால் எனக்கு கவலை இல்லை. பசப்பு என பேர் பொறுதல் நன்றே நயப்பித்தார் நல்காமை துற்றார் எனில் பிரிந்து வருந்தும் என் காதலரை உலகத்தார் பழிக்காமல் இருந்தால் நான் நிறமாற்றம் பெற்றதாக பெயரெடுத்தல் நல்லது. நன்றி. வழிபடுவோர் பெறும் பேறுகள். தன்னளிக்கன்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ வருவார் மதிவானவர்தம் முன்னளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ பண்ணளிக்கும் தொல்வரிமலையா மலை பைங்கிளியே அன்று வேறறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் அளப்பெருங்கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணம் ஒரு மூன்றும் மறந்து சிந்தையேயாக குணம் ஒரு மூன்றும் திறந்து சாத்துவீகமாயாக இன்று வாழ்தடையானாடு ஆனந்த இல்லையில் தனிப்பெருங்கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து வாரிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் திரு சித்தம்பலம். நன்றி. வணக்கம் ராஜா.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். இணைந்திருக்கும் திருமதி ஜெயன் அடிசனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: இனிய காலை உற்சா வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா இருப்பேன். நீங்களும் சிலை உறவுகளும் உங்கள் குடும்பத்தார் எல்லோரும் நலமா இருக்கும். நீங்களும் அழுவா இருக்கும் வேண்டிக் கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாள் அமையாத இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு ஜெயமந்த ஜானடேசன். இன்று பொது காலத்தின் 11ஆம் வாரத்தின் 3ஆம் நாள் புதன்கிழமை. கிறிஸ்துவ நச்சிந்தனை. ஆண்டவரை நாம் ஓர் உள்ளத்தில் உறுதி கொள்ளுங்கள். இறைவன் கொடுத்ததை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவது தர்மம். இறைவனோடு உள்ள உறவை பலப்படுத்த அன்றாடம் நாம் மேற்கொள்வது சுபம். புலன்களை வருத்த தீமையை விலக்கி நன்மையை செய்ய தூண்டுவது நோன்பு. இவைகள் அனைத்தும் அனைத்தும் நோக்கத்திலிருந்து மாறாது உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும். மாறாக மற்றவர்கள் போல வேண்டும் என்று நாம் செய்கின்ற இக்காரியங்கள் நமக்கு ஒரு நாளும் பயனை தருவதில்லை. இதனை பெற்று தருவதும் இறையருள்வை பெற்று தருவதும் இல்லை. சுயநலம் இல்லாமல் ஒரு பணியை செய்வது என்பது எவ்வளவு கடினம் என்பதை நாம் அறிவோம். எந்த ஒரு செயலை அது தர்மம் செய்வதாக இருந்தால் கூட எமக்கு இதில் ஏதாவது ஆதாயம் இருக்குமா என்று சிந்தித்தான் செயல்படுகின்றோம். நாம் செய்கின்ற அறச்செயல்களை கண்டு பிறர் நம்மை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும். பிறருக்காக நம்மை பற்றி 4 வார்த்தை சொல்ல வேண்டும் என்றுதான் நினைக்கின்றோம். நன்மை செய்வது என்பது நாம் அணிந்திருக்கும் ஆடை அவளும் போது நம்மை அறியாமலே உடனே பிடித்து சரி செய்வதைப் போல இருக்க வேண்டும். ஒருவன் தடுக்கி விழுந்தால் அதை பார்த்த மாத்திரத்தை கை கொடுக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவரும் எதிர்பார்க்கின்றார். நாங்களும் நல்ல காரியங்களை செய்து இறைவனுடைய ஆசையை பெற்றுக் கொள்வோமாக. நன்றி. வணக்கம் ராஜா.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
3: நன்றி.
1: அவர் திருமதி ஜெயன் நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சிந்தனை நேரம். நேரம் சரியாக 8:29 ஐக்கியராட்சியத்தில் 7:29 தொடர்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலங்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று June 17 ஜூன் மாதம் புதன்கிழமைக்கே உரியது.

0: அசி நண்பர்களே, வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உடல் உபாதைகளில் கவனம் தேவை. மூச்சு சம்பந்தமாக, இடுப்பு சம்பந்தமான, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதை கேர் எடுத்து பார்த்துக்கணும். நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணங்காட்டி இப்போ எதுவுமே பெருசாக தெரியாது. பண விஷயங்களில் நம்ம கடன்களுக்காக கடன் வாங்கி மாட்டிக்கப்படாது. பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. இன்னொருத்தருக்காக சப்போர்ட் பண்ண போய் கடைசியில் எனக்கு வந்தால் பேராது சே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதில் கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்ளும் போது அவசியம் அனாவசியம் பார்த்து கோவிச்சுக்கணும். ஒருத்தருங்கிட்ட சொன்னார், இந்த கோவிச்சதுக்காட்டி ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டார். அந்த மாதிரி கோவிச்சுக்கிறதுக்காக ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு பாங்கோ, இல்லைன்னா கோவிச்சுக்கிறதை தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தாயாரை பார்க்கறது, தாயார்கிட்ட பேசுறது, வெளிநாட்டில் இருக்கிறவா ஊருக்கு திரும்பறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மரைன் இன்ஜினியரிங் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, கடல் துறையில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்புகள், அற்புதமான பணவரவுகள், அற்புதமான முன்னேற்றங்கள், அற்புதமான வளர்ச்சி அப்படிங்கிறது இனி எதிர்காலத்தில் கண்டிப்பாக இருக்குது. மேஷராசி நண்பர்களுக்கு இடம் விட்டு இடம் மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அது வீடாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, குடோன் இருந்தாலும் சரி, அல்லது தொழிலுக்கு தேவையான தொழிலுக்கு சம்பந்தமான விஷயங்கள் எதாக இருந்தாலும் சரி, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஐடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அதேமாதிரி ஆன்லைன் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் வரும். தங்கம் வெள்ளி சம்மந்தமான விற்பனை, அதே மாதிரி கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள். மேஷராசி நண்பர்களுக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் திடீர்னு சொல்லப்படாது, பயந்துருவாவா, அதே மாதிரி ரகசியத்தை வைக்கப்படாது. அது அதை விட கொடுமை. எதாக இருந்தாலும் இப்போவே சொல்லி இல்லை சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு சர்ப்ரைஸும் வேண்டாம், இப்போவே சொல்லிவிடுவேன், சர்ப்ரைஸ் இப்போவே உழைச்சிடும், நாளைக்கு நாளானிக்கினால் நாள் தூங்க முடியாதுங்குவா. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த தினம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களே, இடமாற்றம் மகிழ்ச்சியை தரும். சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதான். சொந்த பந்தங்களை எல்லாம் சந்திப்பீங்க. இவங்களை எதுக்கு சந்திக்கிறோம், ஐயோ ராமா அப்படின்ட்டு வெளியிலேருந்து உள்ளே போவீங்க. கூட இருக்கிறவா அச்சா பிடிக்கலையாட்டிருக்கு. உள்ளே வந்தோன்னா பேசுனதை பார்த்தா ரொம்ப உங்களை தான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் தெரியுமா, குடும்பத்துக்கு பெரியவங்க இல்லையா நீங்கள் சொல்லும்போது பக்குன்னு ஆகும். என்னப்பா வெளியில் உட்காரும்போது இப்படி பேசிகிட்டு இருந்தேன், இப்போது இப்படி பேசின்னு இருக்கேன்னு. கூட இருக்கிறவா, கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அம்மா அப்பா இருந்தாலும் ஆச்சரியப்படுவா, ஐயோ யுவா பண்ணுற அரசியல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் அப்படியே மாற்றி பண்ணுவேன். ஏன்னா முந்தியெல்லாம் யதார்த்தமாக இருந்திருக்கீங்க. யதார்த்தமாக இருந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏமாந்துருந்தா மிச்சம். இனி யதார்த்தமாக இருக்கப்படாதுப்பா. இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கணுங்கிறதுல தெல்ல தெளிவாக இருப்பேல். அதில் 50% ஓகே, 50% நீங்கள் நடிக்கிறது வெளில தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக கூட இந்த தினத்தில் இருக்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு டெலிகாமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் இரும்பு சம்பந்தமான வேலையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். நரம்பு சம்பந்தமான உபாதைகள் இருக்கும். கண் கண்ணாடி போட்டு இருக்கிறவங்க கண் சம்பந்தமான பிரச்சனை இருந்துருக்கும். அதிகமாக மொபைல் பார்க்கறது, கம்ப்யூட்டர் பார்க்கறது, நைட் ஒர்க் பண்ணுறதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. யார்கிட்டையும் பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. சில பேர் ரொம்ப உங்களுக்கு சாதகமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிடாதீங்க. எப்போவுமே ஒரு படி தள்ளி இருந்து யோசிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக வரும். மிதுனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள், வெளியூரில் இருக்கிறவங்க அம்மாட்ட பேசுறது, அதே மாதிரி அம்மா வந்து சந்திக்கிறது, சின்ன வயசில் படித்த இடம் டியூஷனில் சேர்த்துறது, ஹாஸ்டலில் சேர்த்துறது, ஸ்கூல் புக்ஸ் வாங்குறது, ஸ்கூல் ட்ரெஸ்ஸு வாங்குறது, அதற்குண்டான பணத்தை திரட்டுறது, சொத்து வாங்குறது, தொழிலுக்குண்டான முதலீடு, இது போன்ற விஷயங்கள் தான் இன்றைக்கி நிறையா பேசுவீங்க. தொழில் செய்கிற இடத்துக்கு போய் பார்த்துட்டு வரணும், வீட்டை போய் பார்த்துட்டு வரணும், வாடகை விட்டு அப்படியே விட்டுட்டோம், இடம் வாங்கியிருக்கோம் அப்படியே விட்டோமே, ஏதாவது கட்டமான கட்டணும் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள்லாம் நிறையா இருக்கும். பிறர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்து யோசிக்கக்கூடிய அற்புதமான நாள். பேங்க்கில் போய் பணம் போடுறது, பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்பந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து சரி பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருக்கும். நீங்கள் முக்கிய நபர்களை சந்திக்கிறது மன திருப்தியை தரும். தாயாரை சந்திக்கிறது மன திருப்தியை தரும். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை கடைபிடிக்கிறதுல ஒரு ஆனந்தம் கொடுக்கும், அவங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் வரும். ரொம்ப முக்கியமான நண்பர்கள் ஏதாவது உதவி கேட்டால் அதை பண்ணுறேன்னு சொல்லுவேல் ஆனால் பண்ண மாட்டேன். ஏன்னா உதவி பண்ணியாச்சு, இப்போ வந்து சும்மா சும்மா கேட்டுட்டே இருப்பாள், ஒரு தடவை பண்ணால் திருப்பி திருப்பி கேட்பாள். ஏன்னா இதெல்லாம் எனக்கு அனுபவப்பட்டாச்சுன்ற ஒரு வார்த்தை உங்ககிட்டருந்து இப்போல்லாம் வர ஆரம்பிச்சு கொடுத்தோம். இருந்தாலும் யாராவது ரொம்ப முடியலைன்னா உதவி பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வெளிநாடு வெளியூர் அதுக்குண்டான டிக்கெட் புக்கிங்லாம் இன்றைய தினத்தில் பண்ணுவீங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஏதோ ஒரு கனவு வரும், அந்த கனவை பற்றியே நிறைய பேசின்னு இருக்கிறது, இல்லைன்னா யாரையோ பார்த்தாலும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கும், இந்த சீனியரில் ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்குங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே போகும். ஒரு அதிசயமோ நம்மளுக்கு ஒன்றும் அதிசயம் கடவுள் கொடுத்துட்டாரோ அப்படிங்கிற எண்ணம். இரும்பு சம்மந்தமான ஒர்க் பண்ணுறவங்க, பிளாஸ்டிக் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டெய்லரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கா, கண்டக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டிரைவராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். மிதுனராசி என்பர்கள் உழைச்சி வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், இதனால் வரைக்கும் இருந்தது பத்தாது, இனிமேல் இன்னும் நல்லா வரணுங்கிற ஆசையும் எதிர்பார்ப்புகளும் இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக வரும். கடகராசி நேயர்களுக்கு யதார்த்தமாக பேசுவேன். ஒரு விஷயத்தை இருந்ததுன்னா டக்குன்னு அவங்க ஏதாவது கிண்டல் பேசினா உங்களுக்கு கோவம் வந்துடும், என்னது இவ்வளோ கிண்டல் அடிக்கிறாப்புல அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் அவங்கள சொல்லும்போது உங்களுக்கு தோணாது, அவங்களுக்கும் வலிச்சிருக்கும்ல, ஆனால் யதார்த்தமாக பேசுவீங்க. யாரும் அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, 2.5 வருஷமாக கேட்டாச்சு, நீ எனக்கு அட்வைஸ் அப்படின்னு யோசிப்பீங்க. திருப்பி திருப்பி சொன்னால் கோவம் வரும், அது வீட்லேயே ஆகட்டும் வெளியிலே ஆகட்டும் எல்லா விஷயங்களும். வாழ்க்கையில் எப்படியும் ஜெயிச்சிருவனங்கிற எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் தப்பு பண்ணோம்னா இனி பண்ணப்படாது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இனிமேல் அந்த பிரச்சனை வரக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா இனிமேல் அப்படி பேசக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யோசனை. இப்போல்லாம் தீர்வுக்கு நீங்கள் வழி தேட ஆரம்பிச்சிருவீங்க. முந்தையெல்லாம் தீர்வுக்கு தெரியாமல் இருக்கும், இப்போ தீர்வுக்கு வழி தேட ஆரம்பிச்சிருவீங்க. கடகராசி என்பர்கள் கண்டிப்பாக அந்த வழிமுறைகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி மன உளைச்சல் மட்டும் ஆகாது, பிரயாணங்கள் வெற்றியை தரும். வியாபார பிரயாணம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இன்றைய தினத்தில் மாறும். தம்பி தங்கைக்கு ஏதேனும் உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் யார்கிட்ட பேசும்பொழுது அவள் ரசிக்கிறாளா இல்லையாங்கிறத பார்த்துட்டு பேசுறது நல்லது. ஒருவேளை நம்ம பாட்டுக்கு ஜோக்கை சொல்லிவிட்டு அவள் கிண்டல் நினச்சிட்டாங்கன்னா, ஸோ இந்த விஷயத்தில் கவனம் தேவை. கடகராசி என்பர்கள் இன்றைக்கி வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, காளி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக வரும். சிம்மராசி நேயர்களே, நல்லது நடக்கும். உடம்புல ஸ்கின் சம்மந்தமான உபாதம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கணும். மற்றபடி இந்த தினத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும். பண விஷயம் பேசுனீங்க வெற்றி, குடும்பத்தில் ஏதேனும் விஷயம் வெற்றி, சண்டை போட்டவா உங்கள்கிட்ட சமாதானமாக மாறிடுவா. நீங்கள் போன இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை முன்னேற்றம் எல்லாமே தெரியும். நமக்கும் கொஞ்சம் அழகு கூடிட்டோம், நம்ம மாறிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் மனசில் வரும். சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். அதே சமயத்தில் புதுசாக கம்ப்யூட்டர் செல்ஃபோன் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்குறது, செலவு தான் ஜாஸ்தி சார், வரவு விட செலவு ஜாஸ்தியாக இருக்குது, வரவேட்டினா செலவு பத்தனை மாதிரி இருக்க அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் ஓடக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு சேமிப்பு மன திருப்தியை தரும். எஃப்டி போட்டு வைக்கிறது, ஆர்டி போட்டு வைக்கிறது, இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது, அதே சமயத்தில் ஏதேனும் டயர் சம்மந்தமாக வண்டி வாகனம் சம்மந்தமான விரயங்கள் செலவுகள் இருந்தால் அப்பப்போ மனசு கவலைப்படுவீர்கள். ஆனால் எல்லாமே நல்லது தான், பிகாஸ் எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு தேவையான விஷயத்தை தான் ஏற்பாடு பண்ணி வச்சுருப்போம். அதனால் விரயத்தை பற்றி கவலைப்படாதீங்க. பின்னாடி இதை விட டபுள் மடங்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். சிம்மராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் மருத்துவமனையில் இருக்கிறவா, வீடு திரும்புறதுக்குள்ளான வாய்ப்புகள், மெடிக்கலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு யதார்த்தமாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு பார்ப்பேன். யோசிச்சா ஏதாவது காரியம் நடக்க போகிறதான்னு மற்றவா கேட்பாள், அவளுக்கு சொல்கிறவாளுக்கு என்ன, ஆனால் எனக்கு யோசனை வந்துட்டே இருக்கே அப்படிங்கிற இது இருக்கும். முந்தையெல்லாம் ஒரு காரியத்தை எடுத்தால் டப்புன்னு முடிச்சு இப்போ அப்படி இல்லை, 1000 தடவை யோசிப்பேன். அப்படி 1000 தடவை யோசிக்கிறதுல 999 விஷயம் வேஸ்ட்டு, ஒரு விஷயம் கரெக்டாக வந்தது அதுதான் நான் கடைபிடிக்க போகிறேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சைக்கிள் கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவா, ஷோரூம் வச்சுருக்கோம், மெக்கானிக்கலாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், கம்பெனி நடத்திட்டு இருக்கவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கோம், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். நல்லவர்கள் உதவி செய்வார்கள், நல்ல விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் வரும். ஆனால் சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா எதை முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் டக டக டகடங்க குழப்பத்தில் இருப்பேன். குழப்பத்தில் இருக்கும்போது எந்த முடிவு எடுக்காதீங்க. குறிப்பாக இன்றைக்கி இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது. அதே மாதிரி ஆணி அடிக்கும்போது நீ அடி நான் பிடிச்சிட்டுருக்கேன்னு சொல்லும்போது கையிலே அழிச்சிடுவா. அதே சமயத்தில் நீங்கள் யாருக்காவது ஒரு இதாக ஹெல்ப் பண்ண போனால் அது தப்பாக கூட நடக்கும். அதனால் இன்றைய தினத்தில் முடிஞ்ச வரைக்கும் ராமபிரானை வழிபடுவது விசேஷமான பலன்களை தரும், எந்த விதமான தடங்களும் இல்லாமல் இன்றைய தினம் சிறப்பாக அமையும். துலா ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்துல விரயங்கள் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், கொஞ்சம் தூக்கமாக இருக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த விஷயத்தை அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லி விட்டுடுவேன். அதுக்கப்புறம் மறந்துடுவேன், மெசேஜ் அனுப்ப மறந்துடுவேன், ஃபார்வேர்ட் பண்ண மறந்துடுவேன், சொன்னதை திருப்பி சொல்கிறதுக்கு மறந்துடுவேன், அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பேன் அதை மறந்துடுவேன், இப்படி நிறையா விஷயம், செல்ஃபோனை கூட நான் மறந்து தான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி மறந்துடுவேன் நிறையா விஷயம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன், இந்த தினம் தப்பு கிடையாது. கிரகநிலை அப்படி இருக்கும்பொழுது நம்ம அப்படி இருந்துக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், தூர பிரயாணம், லாப பிரயாணமாக மாறும். நண்பர்களுக்காக எங்கேன்னு ஒரு விஷயத்துக்காக நீங்கள் செலவு செஞ்சு இல்லைன்னா கூடமாட இருந்து கவனித்து கூடமாட போயிட்டு வருவோம், கடைசியாக அங்கே போனால் அவள் பேசிட்டு வருவான், நீங்கள் சும்மா இருந்துட்டுருப்பில், இதுக்காக வேண்டி ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு நான் வந்தேன், ராமா ராமா அப்படின்னு பல நேரங்களில் சிந்திக்கக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. துளாராசி நண்பர்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், வீடு மாற்றினா, இடம் மாற்றினா, ஆஃபீஸ் மாற்றினா, அதுக்கு தேவையான கம்ப்யூட்டர், வீட்டுக்கு தேவையான ஸ்டவ்வு, மிக்சி, ஃப்ரிட்ஜு, இது போயிடுத்து, இது மாற்றணும், இது சர்வீஸுக்கு வரணும் அப்படின்னு பல விஷயங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் விரயங்கள்லாம் பண்ணுவேன். பர்ஸே 10 பர்ஸ் எடுத்துகிட்டு, எதுக்கு இத்தனை பர்ஸ்னு வீட்டில் கேட்பாங்க, இல்லை வச்சுக்கணும்ல, அது அது வந்து கிழிஞ்சிடுச்சு, அது அப்படி ஆகிடுச்சு, இது இப்படி ஆகிடுச்சு, இதில் இது இந்த பேர் டாலர் இது நல்லா போட்டிருக்கு அப்படிலாம் சொல்லி அதுக்கு காரண உதாரணங்கள்லாம் சொல்லி கடைசியில் எடுத்துடுது. இன்றைய தினம் இப்படி போகும். துளாராசி நண்பர்கள் இந்த தினத்தில் பண விவகாரங்களில் மட்டும் கவனமாக இருந்தால் போகிறோம், மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம். மருத்துவரை சந்திக்கிறது சிறப்பு, அவர் சொன்ன சர்ஜரியை பண்ணிக்கிறது சிறப்பு, மற்ற விஷயங்கள் ப்ரொசீடிங்க்கு நல்லா தான் இருக்கும். முதலீடு பண்ணும்போது மட்டும் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு தான், துணை நிற்கும் வழிபாடுங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும், லாபங்கள் கூடி வரும், நண்பர்கள் மூலமாக நல்ல காரியம் நடக்கும், ஒருத்தர் உதவி செய்வா உங்களுக்கு, தேடி வந்து உதவி செய்வா, ஆச்சரியமாக இருக்கேன், முந்தையெல்லாம் கூப்பிட்டா கூட வரமாட்டா, இப்போது எப்படி ஹவு எப்படி நடந்தது, எல்லாம் கடவுள் தான், அதுதான் அதுதான் அதுதான் அப்படின்னு நீங்களே பெருமை சேர்க்கக்கூடிய தினமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரி உங்களுக்கு உதவி செய்வா, நல்லது நடக்கும். அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய சில கான்ட்ராக்ட் பேஸ்டு விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும், பிரச்சனையில் மாட்டின்றவா அதுலேருந்து விடுபடுவா. அதே சமயத்தில் திருமண விஷயங்கள் நல்லபடியாக முடியும், நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வரும், பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இனி ஒரு காரியம் நடக்கலை அதை விட நல்லதுன்னு நினச்சிக்கோங்க, பிகாஸ் நடந்துருந்தால் உங்களுக்கு பிரச்சனையை தந்திருக்கும், நடக்கலைன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. இன்றைக்கி இன்றைய தினத்தில் ரொம்ப வயசானவங்க கவனமாக பார்த்துக்கணும், நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். புதிய கலை, புதிய விஷயங்கள், புதிய பணம் பணிமாற்றம், புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதுசாக ஏதேனும் ஒரு பணம் கொடுக்கறது, ஒரு ஒரு முதலீடு பண்ணுறது, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு, கவலை வேண்டாம். விருச்சிகராசி அன்பர்கள் ஐயப்ப சுவாமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு சில விஷயங்களில் நமக்கு குழப்பம் இருக்கும், அது தொழிலில் வந்துடுதுன்னா அதை விட ஒரு குழப்பம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா குடும்பத்தில் ஒரு குழப்பம் இருந்ததுன்னா நம்ம ஒன்று சொல்லுவோம், மனைவி ஒன்று சொல்லுவாங்க, இல்லை மனைவி ஒன்று சொன்னால் கணவர் ஒன்று சொல்லுவாங்க, அம்மா அப்பா ஒன்று சொல்லுவாங்க, சொந்த பந்தங்கள்லாம் குடும்ப விஷயங்களில் தலையிட்டு அதை பேசி சிபாரிசு பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. தொழிலில் சில சில பார்ட்னர்ஷிப்பாக இருந்ததுன்னா அவங்க ஒன்று சொல்லுவாள், நம்ம ஒன்று சொல்லுவோம், அது இப்படி இருக்கும். ஆனால் ப்ரெப்பரேட்டர்ஷிப்பாக இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஒரு குழப்பம் வந்துடுச்சுன்னா அதை வந்து நிவர்த்தியே பண்ண முடியாது. ஸோ தொழில் ரீதியான குழப்பங்கள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமான சில ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது இன்றைக்கி தினத்தில் இருக்கும். ஆனால் பெருசாக நினைக்காதீங்க, என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், எல்லாமே மாறிடும், எல்லாமே சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குது. அதனால தான் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி ஜெயிச்சு வரத்துக்குண்டான இறைவன் உங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்துருவார். இன்றைய தினத்தில் இதை ஃபேஸ் பண்ணுவேல் அடுத்த 10 செகண்டில் அதை அப்படியே மாற்றி அமைச்சு உங்களுடைய சாதுரியத்தனத்தினாலையும் உங்களுடைய பேச்சு திறமையினாலையும் உங்களுடைய எண்ணங்கள்னாலையும் அதை அப்படியே அழகாக பைக்காட் பண்ணிட்டு வந்துடுவேன். இன்றைய தினத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு புதுசாக வாட்ச் வாங்குறது, புதுசாக இடம் வாங்குறது, புதுசாக வீடு வாங்குறது போன்ற சமயோஜித யோசனைகள் இருக்கும். 100க்கு 100 முறை யோசித்து பண்ணுறது நற்பலன்களை கொடுக்கும், நல்ல வாய்ப்பு கிடச்சி இன்றைக்கி தவற விடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குரு வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா நான் சொன்ன கெட்டது நடக்காது, நல்லது நடக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள், பணவரவுகள் கூடி வரும், தந்தையின் மூலமான காரியங்கள் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் நமக்கு எப்படி ஆரோக்கிய விஷயம் இருக்குமா, நம்ம இருப்போமா, அதெல்லாம் பற்றியெல்லாம் நிறைய யோசிக்கக்கூடிய தினமாக அப்படி இருக்கும். வீட்டில் இருக்க நெகட்டிவாக பேசாத சொன்னா கேளு அப்படின்னு சொல்லுவாள், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அரசியல் சம்பந்தமான இதில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி நிறையா பேசுவீங்க. அதேமாதிரி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருந்துட்டுருக்கு. புதுசான நிறைய பேர்த்தோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு பிடிக்கும், பரவாயில்லையே நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்களேன்னு சந்தோஷப்படுப்பீங்க. அதே சமயத்தில் பழைய படங்கள், பழைய பாடல்கள்லாம் கேட்குறது, பழைய இடங்களுக்கு போயிட்டு வர்றது, பழைய பொருட்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து இருந்து கொண்டிருக்கும். மகரராசி அன்பர்களுக்கு வீடு மாற்றுறது, இடம் மாற்றுறது, பண சம்பந்தமான விவகாரங்கள், கடன் சம்பந்தமான தொல்லை, தெரியாத இந்த பிரச்சனையில் மாட்டிட்டேன்னு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒன்றுமே நடக்காது, நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். மகரராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மணிகண்ட ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. சில நேரங்களில் முடிவெடுக்கும்போது பெரியவங்கிட்ட கேட்டெடுக்கணும், நிதானமாக யோசிக்கணும். ஒரு காரியத்தில் தெளிவில்லைன்னா அதை வந்து போகவே கூடாது, அதனால் விட்டு கொடுக்கறது நல்லது. நம்ம யதார்த்தமாக ஒன்று பேசப்போக அவங்க ஒன்று நினச்சிக்க அது தப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் யதார்த்தமாக இருக்கிறது ரொம்ப நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும், கவலைப்பட வேண்டியதில்லை. சில ஞாபகங்கள் மனதில் ஊறிக்கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும், முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், அதன் மூலமாக மன திருப்தி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் இது நடக்காது நடக்காது நெகட்டிவாக யோசிக்காதீங்க, பாசிட்டிவாக யோசிங்க, கண்டிப்பாக அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குன்னான வாய்ப்புகள் நடக்கும். இந்த தினத்தில் மெக்கானிக்கல் சம்பந்தமாக, வெல்டிங் சம்பந்தமாக, மிகப்பெரிய ஃபவுண்ட்ரி ஃபேக்ட்ரி வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. பண விவகாரங்களில் கவனம் இருக்கணும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டுலாம் இரவு நேர பிரயாணம் வேண்டாம். எதாக இருந்தாலும் பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உழைச்சி பிள்ளையார் வழிபட்டு அந்த காரியம் ஆரம்பித்து பாருங்கள், வெற்றி நிச்சயம் உண்டு. மீனராசி நேயர்களே, நல்லது நடக்கும் இன்றைய தினத்தில். யாராவது ஏதாவது ஒன்று சொன்னால் டக்குன்னு சொடிச்சிடும், என்னை பார்த்து என்ன பார்த்து என்ன என்ன அப்படின்னு என்னென்னமோ யோசிக்கக்கூடிய தினமாக இருக்கும். யாராவது ரொம்ப அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, ரொம்ப ஏதாவது சொன்னால் பிடிக்காது, ரொம்ப இது சொன்னால் பிடிக்காது, அந்த மாதிரி ரொம்ப ஒரு விஷயத்தை உங்களுக்கு அழுத்தமாக சொன்னால் பிடிக்காது, ரொம்ப கவனமாக ஒவ்வொரு ஹேண்டில் பண்ணுவீங்க. திருமண காரியம் கைகூடி வரும், நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதம் மறுநாள் பணவரவுகள் கூடி வரும். பணம் குறைஞ்சிச்சுன்னா தலைவலி, முதுகு வலி, கழுத்து வலி, எல்லா வழியும் சேர்ந்துருக்கிற மாதிரி தோணும். பணம் நிறைஞ்சிச்சுன்னா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக இருந்துருப்பீங்க. மீனராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் நிறைய யோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஒரு கம்பெனி வச்சுன்னு இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், செல்ஃபோன் கடை வச்சுட்டு இருக்கவங்க, டிவி அப்ளையன்சஸ் எல்லாம் தயாரிப்பு பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். ஒரு கட்சி நடத்திட்டு இருக்க, கட்சி தலைமையில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஏதேனும் ஒரு பொறுப்பில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முடிவுகள் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த ஒரு கால், இதை முதலே எதிர்பார்த்தேன், சரி பார்த்துக்கலாங்கிற எல்லா விஷயமும் மனசில் தோணும். தைரிய லட்சுமி மட்டும் கூட இருந்தால் எல்லா காரியம் வெற்றி, தைரியலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. நீங்கள் வந்து இந்த வாஸ்து ரீதியான ஒரு சுட்டி இருக்கும் பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றி பூ போடுவோம் அந்த மாதிரியோ, இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு பாத்திரமோ இல்லைனா ஒரு தாம்பாளமோ எடுத்துட்டு காசு சில்லற காசு கொஞ்சம் நிறச்சி வச்சுக்கோங்க. மேலே வந்து ஒரு பணம், அதுக்கு மேலே ஒரு தங்க காயின் வச்சுக்கணும். டெய்லி மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணணும். மகாலட்சுமிக்கு அஷ்டோத்திரம் இருக்குது, பிரகிருத்தீனமாக விருகிருத்தீனமாக வித்யாயனமாக சர்வபூதஹித பிரதாயனமகன்னு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அது தெரியல அப்படின்னு சொன்னால், ஓம் வரலக்ஷ்மி நமக, ஓம் ஐஸ்வர்யலக்ஷ்மி நமகன்னு அம்பாளுடைய இந்த ரெண்டு நாமத்தை சொல்லி குங்குமத்தில் அர்ச்சனை கணக்கு வச்சுக்கோங்க. டெய்லி 19 தடவை இந்த மந்திரத்தை டெய்லி ஜபிச்சுக்கோங்க, காலையிலையும் சாயந்தரமும் அந்த குங்குமத்தை நெத்தியில் இட்டுட்டு போங்க. முடிஞ்சால் லைட்டாக பன்னீரில் அந்த குங்குமத்தை போட்டு வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க. பாசிட்டிவான மந்திரங்களை வீட்டில் போடுங்க. மாவளை 15 நாளைக்கு ஒருக்கா பௌர்ணமி அல்லது அமாவாசை கிட்ட நெருங்கும் பொழுது அது மாற்றிடுங்க, இல்லைனா வெள்ளிக்கிழமை மாற்றிடுங்க. டெய்லி வாசப்படியை நல்லா தொடச்சு கோலம் போட்டு.
1: அந்த உறவுகள் இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள், தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் வலம் பெற இருக்கின்றது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். அதற்கு முதல் அன்பு உறவுகளே, இன்று 7 மணிக்கு அதாவது பந்தய நிகழ்ச்சி இருக்கின்றது. பிரபல இசையமைப்பாளர் விஜய பாஸ்கர் அவர்கள் இசையமைத்த திரைப்படங்களிலிருந்து உங்களிடமிருந்து பாடல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்பு உறவுகளே, விஜய பாஸ்கர் ஒரு அருமையான இசையமைப்பாளர், தமிழிலேயே, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மொழிகளிலே வெற்றி திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர். ஆடுபுலி ஆட்டம் என்ற திரைப்படத்தில் வானுக்கு தந்தை எவனு என்ற பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியத்தோடு எல்லா ரங்கினி பாடிய பாடல், அங்கம்மா அங்கம்மா சபதம் திரைப்படத்திலிருந்து எல்லோராலும் கொண்டாட பாடல், அன்பு மிகமே இங்கு ஓடிவா பாலாவோடு வாணியம்மா பாடிய பாடல், அதனைத் தொடர்ந்து இளமை அழைக்கின்றது வா என்ற பாடல், டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: இளமையை அழைக்கின்றது இளமை நாட்டிய சாலை என்ற பாடல் டி.எம். சவுந்தரராஜன் பேசுசுல்லா பாடிய பாடல். காலங்களில் அவள் வசந்தம் என்ற திரைப்படத்திலிருந்து முதல் முதல் வரும் சுகம் எதுவென எஸ்.பி. பாலசுப்ரமணியம் வாரியம்மா பாடிய பாடல். அடுத்த மங்களகரமான விழாக்கள் திருமண விழாக்களிலே அடிக்கடி ஒலிக்கின்ற பாடல் மணமகளே உன் மனவரை கோலம் வாணியம்மாவுடைய இனிமையான குரலில். கல்யாணமாம் கல்யாணமாம் என்ற திரைப்படத்தில் டி.எம். சவுந்தரராஜன் பி. சுசிலா பாடிய ஆத்தங்கரையில் காத்திருந்தால் மீனா என்ற பாடல். அதனைத் தொடர்ந்து மாலை சூடவா திரைப்படத்தில் யாருக்கு யார் சொந்தம் மாலை சூடவா என்ற கே.ஜி. ஜெயசுதாஸ் பாடிய பாடல். மயங்குறாள் ஒரு மாது திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் கவியரசர் கண்ணதாசனுடைய கவிதை வரியில் சம்சாரம் என்பது வீணை சங்கீதம் என்பது ராகம் ஒரு புறம் வேடன் மறுபுறம் பாம்பாக்கும் என்ற அப்படிதாங்க ஒருபுறம் வேடன் என்ற மறுபுறம் பாம்பா தான் இருக்கும். வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் என்ற பாடல். மோகம் 30 வருஷத்தில் எனது வாழ்க்கை பாதையிலே என்ற ஜெயசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல். தப்பு தாளம் திரைப்படத்திலிருந்து என்னடா பொல்லாத வாழ்க்கை தப்பு தாளம் என்ற திரைப்படத்தில் மற்ற தப்பு தாளங்கள் வழி தவறிய பாடல்கள். தொட்டதெல்லாம் பொன்னாகும் திரைப்படத்திலிருந்து பனிமலை மிருகங்கள் பொழிகின்ற திருக்குறள் பாடி பனிமலை மிருகங்கள் பொழிகின்ற திருக்குறள் பாடி உன்னைத்தான் தம்பி திரைப்படத்திலிருந்து உனக்கு நான் சொந்தம் மணி விளக்கே மாந்தளிரே என்ற பாடல் எல்லாம் அழகான பாடல்களை உங்களுக்கு சொல்லியிருக்கின்ற அன்புறவர்களே. நீங்கள் எல்லா தொலைபேசியிலும் அழைப்பை ஏற்படுத்தி தரலாம் அன்புறவர்களே. நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள் மரக்கறி வகைகள் உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம் தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: நேரம் சரியாக 8:53 ஐக்கியராஜ்யத்தில் 7:53 இந்த நேரத்தில் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு
2: பிள்ளைகள் போலே
1: அன்புறவர்களே, இன்று மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்புறவர்களுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதயம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பாடலையும் அன்பு பரிசாக வழங்குகின்றது.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் இன்று தங்களது மங்களகரமான விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நமது அலுவலக தொலைபேசி இலக்கத்தில் நான் குறிப்பிட்ட இசையமைப்பாளர் விஜயபாஸ்கர் அவர்களை இசையமைத்த திரைப்பட பாடல்களை தரலாம் அன்பு உறவுகளே. வானுக்கு தந்தை ஒருவன் என்ற பாடல், அன்பு மேகமே இங்கு ஓடி வா, இளமை அழைக்கின்றது வா என்ற பாடல், காலங்களில் அவள் வசந்தம், முதல் முதல் வரும் சுகம், மணமகளே உன் மனவரை கோலம் மா, மற்றது கல்யாணமா கல்யாணம், ஆத்தங்கரையில் காத்து இருந்தால் வீணா என்ற பாடல், மாலை சுடுவா திரைப்படத்திலிருந்து யாருக்கு யார் சொந்தம் மாலை சுடுவா, கே ஜி ஜெசாஸ் அவர்கள் பாடிய பாடல், பயங்கர அலுறு மாதம் என்ற திரைப்படத்திலிருந்து சம்சாரம் என்பது வீணை, ஒருபுறம் வேடன் மறுபுறம் நாகம், வரவேண்டும் வாழ்க்கையில் வசந்தம், மோகம் 30 வருஷம் என்ற திரைப்படத்திலிருந்து எனது வாழ்க்கை பாதையிலே என்ற பாடல், தப்பு தாளம் பாலச்சந்திரனுடைய இயக்கத்தில் வந்த தப்பு தாளத்தில் என்னடா பொல்லாத வாழ்க்கை, தப்பு தாளங்கள் வழி தவறிய பாடல்கள், தொட்டதெல்லாம் பொன்னாகன் திரைப்படத்திலிருந்து பனிமலை மிருகங்கள் பொழிகின்ற திருக்குறள் பாடி என்ற உன்னைத்தான் தம்பி திரைப்படத்திலிருந்து, உனக்கு நான் சொந்தம் எனக்கு நீ சொந்தம் என்ற பாடல், மற்றது மணி விளக்கே மாந்தல் இதை என்ற பாடல், இவ்வாறான பல பாடல்களை இசையமைப்பாளர் தந்திருக்கின்றார். அந்த பாடல்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்து வானொலியில் தொடர்ந்து வருகின்றது. நிறைவாக இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முதன்மை செய்திகள்

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பில் எதிர் மனுதாரர்களிடமிருந்து தமக்கு இன்னமும் அறிவுறுத்தல்கள் கிடைக்கவில்லை என்று சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு இன்று அறிவித்திருக்கிறார். இதற்கிடையில் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோகந்த அபயசூரியாவுடன் அமர்வில் இருந்த நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ இந்த மனுவை விசாரணை செய்வதிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். இலங்கை பொருளாதாரம் தற்போது படிப்படியாக மீட்சி மற்றும் நிலையான வளர்ச்சியை நோக்கிய மாற்றத்தை எட்டியுள்ளது. சுற்றுலாத்துறை மூலம் மற்றும் வெளிநாட்டு பணப்பரிமாற்றங்கள் மூலம் தற்போதைய சூழலில் ஓரளவு முன்னேற்றம் காணப்பட்டாலும் நீண்டகால பொருளாதார நிலையான தன்மைக்கு இவை மட்டும் போதுமானதல்ல என்பதால் சர்வதேச சந்தையில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் புவிசார் அரசியல் நெருக்கடிகளிலிருந்து பொருளாதாரத்தை பாதுகாக்க வலுவான ஏற்றுமதி துறை அவசியமாகியுள்ளதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசிங்கே தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தியில் ஒரு முக்கிய மைல்கல்லை குறிக்கும் வகையில் 2026-2030 காலத்துக்கான தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டம் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவிடம் நேரடியாக கையளிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வீட்டு திட்டம் தொடர்பிலான முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடல் வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி பி சரத் அவர்களின் தலைமையில் நேற்று அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் 2026 ஆண்டுக்கான வீட்டு திட்ட பயனாளிகளுக்கு காசோலை வழங்கும் நிகழ்வும், 2025 ஆண்டு வீடமைப்பு வழங்கப்பட்டவர்களுக்கான ஆவணம் வழங்கும் நிகழ்வும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் நேற்று மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றிருக்கிறது. திருவண்ணாமலை குச்சவெளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள பல்லவக்குள மக்கள் குடிநீரின்றி தவிப்பதாக கடந்த வாரம் தெரிவித்திருந்ததை அடுத்து அந்த பிரச்சினை ஊடகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனை அடுத்து குச்சவெளி பிரதேச சபை தவிசாளர் முபராக் உரிய பகுதிகளுக்கு கள விஜயம் செய்து குடிநீரை வழங்கி பிரச்சனையை தீர்த்து வைத்தார். எதிர்வரும் காலத்தில் ஏற்படக்கூடும் என்று முன்னறிவிக்கப்பட்டுள்ள எல்நினோ கால நிலைமையை எதிர்கொள்ள அரசாங்கம் முன்கூட்டியே திட்டமிடல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெதிச குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மகன் யோசித ராஜபக்ச தற்போது கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு சொந்தமானதென கூறப்படும் கொம்பனி தெரு லீலி வீதியில் அமைந்துள்ள சொகுசு கோட்டல் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேகத்துக்கிடமான பொருட்கள் எதுவும் கண்டெடுக்கப்படவில்லை என்று பாணாந்துறை வலன ஊழல் தடுப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது. எதிர்கட்சி அரசியல்வாதியான நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட தியதிகளில் விசாரணைகளுக்கு முன்னிலையாகும் வரை அவர் நாளாவிய ரீதியில் அரசியல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில் எந்தவித தடையும் கிடையாதென்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெதிச தெரிவித்திருக்கிறார். இலங்கை காவல்துறையினரால் வழங்கப்படும் சேவைகள் தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்கள், முறைப்பாடுகள், பாராட்டுகள் மற்றும் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்கான புதிய QR குறியீட்டு முறைமையொன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. புல்மோட்டை பகுதியில் தொல்பொருள் பெறுமதி மிக்கது என்று கருதப்படும் கல்லொன்றினை சுமார் 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய முற்பட்ட இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மட்டக்களப்பு ஏறாவூரில் 16 வயதுடைய சிறுவன் ஒருவரை கடத்தி சென்று தாக்கிய சம்பவம் தொடர்பாக மற்றொரு 16 வயது சிறுவன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியின் அன்றாதபுர புனவ பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பார ஊர்தியின் பின்புறத்தில் மற்றொரு பார ஊர்தி மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் 35 மற்றும் 43 வயதுடைய இருவர் உயிரிழந்திருப்பதோடு படுகாயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். டெமிடகோட பகுதியில் 19 துப்பாக்கிகள், 24 ரவைகள் மற்றும் 1 லட்சத்துக்கு அதிகமான போதை மாத்திரைகளை கைப்பற்றிய சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான ஆணும் பெண்ணும் கதிர்காமத்தில் உள்ள தங்குமிடம் ஒன்றில் மறைந்திருந்த நிலையில் மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி பத்மநாபாவின் 36வது ஆண்டு தியாகிகள் தினம் தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட பணிமனையில் வரும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெற இருப்பதாக திருவண்ணாமலை மாவட்ட தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் சின்னமோகன் தெரிவித்திருக்கிறார். அரசாங்கத்தின் அவசர கோரிக்கைக்கிணங்க இந்திய ராணுவத்தின் செயல்பாட்டு இருப்புகளிலிருந்து 5.5 மில்லியன் டாலர் பெறுமதியான ராணுவ பொருட்களை இலங்கை ராணுவத்துக்கு இலவசமாக வழங்குவதற்கு இந்திய பாதுகாப்பு அமைச்சு ஒப்புதல் அளித்து அதனை வெற்றிகரமாக விநியோகித்திருக்கிறது. இந்திய செய்திகளில், திரிணாமுல் காங்கிரஸ் அதிருப்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் 20 பேர் தேசியவாத குடிமக்கள் கட்சியில் இணைந்ததை அங்கீகரிப்பது தொடர்பாக அவர்களிடமும் கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி அணியினரிடமும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா விசாரித்து முடிவெடுப்பார் என்று அவரது அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மகாராஷ்டிர பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாற 15 கோடி ரூபாய் முன்பணம் வழங்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது என்று உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனை கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் ரவுத் நேற்று குற்றம் சாட்டியிருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினரும் மம்தா பானர்ஜியின் உறவினருமான அபிஷேக் பானர்ஜியிடம் மேற்கு வங்க காவல்துறையின் சிஐடி பிரிவினர் நேற்று 6 மணி நேரத்துக்கு மேல் விசாரணை நடத்தியுள்ளார்கள். வரும் ஜூலை 1ஆம் தேதி நாடு முழுவதும் 125 நாள் வேலை திட்டத்தை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி ஆந்திரத்தில் நடைபெறும் என்று மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்திருக்கிறார். 2027ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமான வீடு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் April 1ஆம் தேதி தொடங்கியது. September மாதம் வரை இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். தற்போது வரை 23 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் நிறைவடைந்துள்ளதாக அரசு வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். எரிபொருள் விலை உயர்வால் சென்னையிலிருந்து இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. மானாமதுரையில் 3 மாதங்களுக்கு முன்பு காவல் நிலைய விசாரணையின் போது மரணமடைந்த ஆகாசின் உடலை காவல்துறையினர் அடக்கம் செய்வதற்கு அவரது உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். ஜூடீப்பர் முக்தார் அகமது, திருச்சி சூர்யா ஆகிய இருவரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் நேற்று உத்தரவு பிறப்பித்தார். பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத குழுவுடன் தொடர்புடைய 7 பேரை டெல்லியில் காவல்துறையினர் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். தங்கம் வாங்க வேண்டாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கோரிக்கை வைத்ததும் தங்க இறக்குமதி 34% அதிகரித்திருக்கிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,12,240 ரூபாவாகவும் கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 14,030 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், அமெரிக்க வெள்ள மாளிகையில் தாக்குதல் நடத்தும் திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் 5 பேர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக மத்திய புலனாய்வு பிரிவு தலைவர் காஷ் பட்டேல் தெரிவித்திருக்கிறார். ஈரானுடனான ஒப்பந்த ஆவணத்தை விரைவில் வெளியிடுவேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையொப்பமாக லெபனான் ஆக்கிரமிப்பு பகுதிகளிலிருந்து இஸ்ரேல் படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும் என்று ஈரான் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. அமெரிக்க ஈரான் அமைதி திட்டம் விரைவில் கைகூடும் நிலையில் எண்ணெய் விலை $80 கீழ் இறங்கியுள்ளது. போருக்கு முன் $65 இருந்தது. போர் தொடங்கிய பின் $100 தாண்டியது. இப்போது மெல்ல மெல்ல கீழே வருகிறது. பிரான்சில் நடைபெற்று வரும் G7 நாடுகள் கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் உலக நாடுகளின் கவனம் மீண்டும் உக்ரைன் போர் விவகாரம் நோக்கி திரும்புகிறது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று நடத்திய அதிரடி சோதனையில் தடை செய்யப்பட்ட தெஹ்ரிகே தாலிபான் அமைப்பைச் சேர்ந்த 5 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். இங்கிலீஷ் கால்வாயில் சென்று கொண்டிருந்த பிரிட்டிஷ் சொகுசு படகை எச்சரிக்கும் வகையில் அங்கிருந்த ரஷ்ய போர்க்கப்பல் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. சொகுசு கப்பல் ஆபத்தான முறையில் நெருங்கிக் கொண்டிருந்ததாகவும் விபத்தை தவிர்க்க அவ்வாறு செய்ததாக ரஷ்யா தெரிவிக்கிறது. சொகுசு கப்பலை குறிவைத்து சுடவில்லை என்று ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. உடலடியே பெருக்க முயன்ற ஒருவர் இறப்பை வீக்கத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். வியட்நாமில் இறைச்சிக்காக திருடப்பட்ட 400க்கும் அதிகமான பூனைகள் காப்பாற்றப்பட்டுள்ளன. பூனைகளை திருடும் கும்பலை அந்த நாட்டு அதிகாரிகள் பிடித்துள்ளார்கள். 9 பேர் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சீனா மற்றும் இந்தோனேஷியாவில் நேற்று அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன.
பருவநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் அதிகம் பாதிக்கப்படுவது சிறு குழந்தைகளே என்று யுனிசெஃப் என்ற ஐக்கிய நாட்டு குழந்தைகள் அவசர நிதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், இலங்கை அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான மதிஸ் பத்ரனாவுக்கு இடது தொடை பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக பிரான்சில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 7வது ஆட்டத்தில் இலங்கை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை நேற்று வென்றிருக்கிறது. சவுத் கேம்ப்டன் ரோஸ் பவுல் விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான குழு 2 மகளிர் டி20 உலக கிண்ண போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியிருக்கிறது. பிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் செனகல் அணியை எதிர்கொண்ட பிரான்ஸ் முதல் பாதியில் கோல் ஏதுமின்றி தடுமாறினாலும் இரண்டாம் பாதியில் சுதாகரித்துக் கொண்டு 3-1 என்ற கணக்கில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. பிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் கேப்டன் லயனல் மெஸ்ஸியின் காற்றை கோலால் அல்ஜீரியாவை வீழ்த்தி அர்ஜென்டினா அணி வெற்றியுடன் தொடங்கியிருக்கிறது. அர்ஜென்டினா அணி அல்ஜீரியாவை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி நடப்பு உலகக்கோப்பை தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்து புள்ளிப்பட்டியலிலும் முதலிடத்துக்கு முன்னேறியிருக்கிறது. பிஃபா உலகக்கோப்பை அறிமுக போட்டியில் நியூசிலாந்து அணிக்காக விளையாடிய இந்திய வம்சாவளி வீரர் சர்பிரீத் சிங் ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார். துனிசிய கால்பந்து அணி அதன் பயிற்சியாளர் சபரி லமோச்சியை பதவியிலிருந்து நீக்கியது. நேற்று எஃப் பிரிவில் ஸ்வீடனுக்கு எதிராக ஆடிய துனிசியா 5-1 என்ற கோல் கணக்கில் படுதோல்வி அடைந்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் மியாமி நகரில் நடைபெற்ற ஆட்டத்தில் உலகக்கோப்பை போட்டியின் முதல் சாம்பியனான உருகுவே 1-1 என்று சவுதி அரேபியாவுடன் போராடி சமன் செய்திருக்கிறது. அமெரிக்காவின் சியாட்டில் நகரில் நடைபெற்ற ஆட்டத்தில் பிஃபா தரவரிசையில் 10ஆம் இடத்தில் இருக்கும் பெல்ஜியம் 1-1 என்ற கோல் கணக்கில் 29வது இடத்தில் இருக்கும் எகிப்துடன் சமன் செய்துள்ளது. மெக்சிகோ சிட்டிக்கு சென்ற சீன கால்பந்து ரசிகர்கள் இருவரின் உடைமைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 387.72 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.65 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 333.85 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.42 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 421.41 ரூபாய், இந்திய பெறுமதியில் 119.26 ரூபாய், 1 அக்ராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 448.19 ரூபாய், இந்திய பெறுமதியில் 126.81 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.40 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.45 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலி ஒளிரப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: நெய் நெய் நெய் இதுதான் அசல் நெய்.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse
3: Mélodie et Tordre VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

ഡെന്മാർക്ക് വൃന്ദാപതിയിൽ താൻ തന്റെ അമ്മനാക അവതരിച്ച് അടിയാറിൽ കരൺപാലിക്കും ശ്രീ അബ്രഹാമി അമ്മൻ ആലയ 31st ആണ്ട് മഹോത്സവ തിരുവിഴ. நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7th 23rd ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டைசூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31st ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3rd ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2rd ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3rd ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்பட

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:17, ஐக்கியராஜ்யத்தில் 8:17. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, தயவு செய்து ஒரு தொலைபேசி அழைப்பு மாத்திரம் வேலை செய்கின்றது. அந்த ஒரு அழைப்பில் யாரும் வந்திருந்தால் நீங்கள் தயவு செய்து அழைப்பை ஏற்படுத்தாதீர்கள். 0118-32-15-40 இந்த அழைப்பு மாத்திரம் வேலை செய்கின்றது. இனிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வேலை செய்யவில்லை. வைபருடாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம்
1: சதீஷ், நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம் சதீஷ். என்ன பாடலுக்கு?
2: இந்தியன் படத்திலே இருந்து
1: பச்சை கிளிகள் கண்ணோடு இல்ல தோளோடு
2: தோளோட
1: பச்சை கிளிகள்
2: விருப்பம்
1: ஒரு கிளி என்ன விலை சொல்றாங்க?
2: என்ன
1: சொல்றோம்?
2: பச்சைக்கிளி
1: ஒரிஜினல் பச்சைக்கிளி நாங்கள் பெல்ஜியத்துல இருந்து தோல் குஞ்சா கொண்டு வந்து வளர்த்தினாங்களோ அது எங்கட கதையெல்லாம் கதைக்குது. அன்புக்குரிய சதீஷ் அவர்கள் இணைந்து பச்சை கிளிகள் என்ற பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடலை அவருக்காக ஒளிபரப்புகின்றோம்.

0: பாடலை சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார் பிரான்சில் இருந்து. அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்று. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
0: ஓகே, என்ன பாடல் ராஜலிங்கம்?
1: பூமாலையில் ஒரு மல்லிகை பாடலை கேட்போம்.
0: பூமாலையில் ஒரு மல்லிகை என்ற பாடலை கேட்கப்படுறீங்க?
1: ஆமா ஆமா. நீங்களும் நிலைமை இருக்கு இல்லாம இல்ல என்ன ஆசையும் மாறிடும் ராஜம் அப்புறம் அவங்க வேண்டிக்கொண்டு பாடலை எல்லோருக்கும் கேட்போம் ராஜானே.
0: நன்றி, உங்களுக்கான பாடலை தெரிவு செய்து நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம் கேட்டு மாலங்கள் ராஜலிங்கம். தயவு செய்த அன்பு உறவுகளே, உங்களுக்கு எத்தனை தடவை நான் சொல்லிட்டேன், ஒரே ஒரு தொலைபேசி எங்களுடைய வேலை செய்து கொண்டிருக்கின்றது. ரெண்டு தொலைபேசியில், அதாவது 01 48 32 15 40 தொலைபேசி தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் பகுத்தறிவான பிள்ளைகள் கூட அந்த தொலைபேசியில் நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அந்த தொலைபேசி வேலை செய்யாது என்பதனை உங்களுக்கு நான் மனபரத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு உறவுகளே, நீங்கள் ஒரு தொலைபேசி உங்களுக்கு வைபர் இருக்கின்றது, தயவு செய்து வைபர் ஊடாக அடித்து அழைப்பை ஏற்படுத்தி வாருங்கள். அன்பு உறவுகளே, இப்பொழுது ராஜலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டு பூமாலையில் ஒரு மல்லிகை என்ற பாடலை கேட்டிருந்தார். அவருக்காக அந்த பாடலை இப்பொழுது வானொலியில் மலரவிடுகின்றோம்.

0: பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ராஜலிங்கம் அவர்கள் பிரான்சில் இருந்து. நேரம் சரியாக 9:29 ஐக்கியராஜ்யத்தில் 8:29. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜன். ஜெயந்திமாலா சதாசிவம்.
0: ஜெயந்திமாலா நலமா இருக்கிறீங்களா? ஜெயந்திமாலா என்ன பாடல் ஜெயந்திமாலா கேட்க போறீங்க?
1: நன்றி ராஜானா, நீங்களும் அதே போல நலமா இருக்கணும்னு நானும் இறைவன வேண்டிக்கொண்டு நான் ராஜானுடைய சீனு படத்துல இருந்து வந்தாலப்பா வந்தாலப்பா வந்து ஜன்னலை நின்றாலப்பா அந்த பாட்டை கேப்பேன்.
0: சீனு படத்துல இல்லையே?
1: அந்த
0: காலத்துல இது பிரபு நடிச்ச படம், அது கார்த்திக் நடிச்ச படம். சுந்தரராஜனுடைய பாடல் என்று நினைக்கின்றேன். அவருடைய இயக்கமா தான் இருக்கணும்.
1: அந்த
0: பாடல அவ்வளவு
1: இல்ல
0: ராஜன், சங்கீதாவும் பிரபுவும் நடிச்ச கண்டக்குழி அழகன் நடிச்ச பாடல். அது இந்த பாவங்களும் இந்த நம்பருக்கு அடிச்சுட்டு இருக்கின்ற இவ்வளவு பகுத்தறிவு நானும் ஒரு திரும்ப வானொலி கேட்கிறேன் இல்லையா, அல்லது கதை நாங்க சொல்ற கதை விளங்குறேன் இல்லையா? ஜெயந்தி தொலைபேசியிலக்கம் வேலை செய்யாது, 0951 வேலை செய்யாது வேலை செய்யாது அடிக்காதேங்கண்டா சொல்வழியே கேட்கிறாள். அடி அடி அன்று அடிச்சு 0007 பரிசுல தொடங்குற நம்பர்ல அடிக்கிறார்கள். அந்த நம்பர்ல ஒரு செலிபோன் உங்களுக்கு வீட்டை வந்த கதை கேட்க நீங்க நாங்க கதை சென்றிருக்க வேற என்ன ஒரு செலிபோன் அது இது இது கேக்குதா உங்களுக்கு? அவர் சகோதரி ஜெயந்திமாலா அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானிலையில் மலர்கின்றது. தயவு செய்து அன்பு உறவுகளே, நீங்கள் பகுத்தறிவான பிள்ளைகள், எங்களிடம் இப்பொழுது 0148-3215-40 என்ற தொலைபேசி ஒரே ஒரு இலக்கம் மட்டும் வேலை செய்கின்றது. 0951-4847-71 நம்பர் வேலை செய்யவில்லை. தயவு செய்து நீங்கள் ஒருவர் கதைத்த பின்பும் இந்த தொலைபேசியில் இருந்து அழைப்பை ஏற்படுத்துங்கள் தயவு செய்து. இப்பொழுது ஜெயந்திமாலா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் வருகின்றது.

0: ஒலித்த பாடலை ஜெயந்திமாலா சதாசிவம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார் ஜெர்மனியிலிருந்து. இந்த பாடலை இயற்றியவர் இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தவர் தேவா அவர்கள், பாடலை பாடியவர்கள் கண்டக்குள்ளி அழகன் பிரபுவோடு இணைந்து சங்கீதா அவர்கள் நடித்தார்கள். பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலாவோடு இணைந்து சின்னக்கோயில் சித்ரா. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: அன்பான இனிய கால வணக்கம் ராஜாண்டா. பொண்டியிலிருந்து வீட்டு நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வெள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு தர்மஜித்தம் படத்திலிருந்து ஆகாய கங்கை இளையராஜா இசைக்கு மலேசியா வாசவனும் எஸ் ஜானகியும் பாடின பாடலை கேட்க விரும்புகிறேன். ஒருபுறம் வேடன் மறுபுறம் நாகம், இரண்டுக்கும் நடுவே அழகிய கலைமான் விஜயபாஸ்கர் தான் ராஜனன் படத்தை வெற்ற படம் தானது. இயக்கையில வெற்ற படம் விஜயபாஸ்கர்
0: விஷயம் தெரியாமல் இயக்குறது வேற, தயாரிப்பு வேற, அவற்ற தயாரிப்பு இல்ல, அது தயாரிச்சாரு எனக்கு தெரியாது.
1: விஜயபாஸ்கர்
0: தான் விஷயம். ஒருபுடம் வேடன் மறுபுறம் மறுபுடம் நாகம் கண்ணதாசன் கவிதை வரியில் வந்த பாடல்
1: அதெல்லாம் கண்ணதாசன் தான். அந்த படம் கண்ணதாசன் தான், காலங்களில் வசந்தம் கண்ணதாசன் தான், விஜயபாஸ்கர் தான் கணக்க பாடல் வாணிஜராம கொடுத்திருக்கிற.
0: அவர் வந்து உண்மையா வாணிஜராம் மீது சரியான அன்பும் பண்பும் உள்ள ஒரு மனிதன். அவர் கூடுதலான பாடல் தமிழ் பாடல்ல முழுக்க மற்ற தெலுங்கதுகள் என்ன தெரியாத அவர்
1: கன்னடக்காரன்.
0: அவர் அருமையான இசை, நல்ல இசையில பாடல்கள் வாணியமாக்க, மற்றது சங்கர் கணேசன் வாணியமாக கொடுக்கிறது.
1: என்ன நினைக்கிறேன், காலங்களா சொந்தமாகும் அவர் முதல்வர் அவரே வந்து ஆர்கெஸ்ட்ரா பண்ணுவார். இந்த அவளுக்கு என்ன அழகிய முகம் மாதிரி சௌந்தர்ராஜ் இந்த பாட்டு படிக்கிறார். இறைவன் என்று தொடங்கும் ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறார்.
0: என்ன பாட்டு கேட்டீங்க சௌரம்?
1: நான் பாட்டு தர்மஜித்தம் படத்திலிருந்து ஆகாய கங்கை.
0: ஆகாய கங்கை எம் ஜி வல்லபன் எழுதினது தெரியுமா? வல்லபன் என்று ஒரு கவிஞர் இருக்கிறார்.
1: ஆமா ஆமா
0: தெரியும். தேடி தேடி கண்டுபிடிக்கிறீங்க
1: காப்பகம் இருக்கும். அதுல ஒரு பாட்டை போட்டால் முழு டீடைல்ஸும் இருக்கும். எத்தனை ஆண்டு வந்தது, யார் தயாரித்தது, யார் நடிக்கணும் அந்த பாட்டுக்கு, யார்
0: பேஸ்புக் உங்களை மாதிரி ஒரு ஒரு வச்சிருக்கிற தனிப்பட்ட வேற்றக்கூடிய ஒன்றுதானே.
1: நன்றி
0: உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மாளுங்கள். நன்றி
1: நன்றி வணக்கம் ராஜண்ணா.

0: la la la la la la. வெளித்த பாடலை விரும்புகிறார் விபி அவர்கள். தொண்டியிலிருந்து நேரம் சரியாக 9:45 இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம்
1: ராஜா.
0: வணக்கம் கமலவாணி. சரியான கட்டிக்காரி கமலவாணி. அப்படி செய்ய கூடாது. நான் அடிக்கடி சொன்னா ஒரு ஆள் கதை சொன்னா உங்களுக்கு வீட்டுல கதை கேட்கும், நீங்க அப்ப அதுக்கு முயற்சி செய்யாதீங்கன்னு கேட்கிறார்கள். அடி நீங்க சொல்லி அடிக்கிறீங்க. இப்ப சொல்லி இப்ப ஒரு மாதம்
1: என்ன
0: பாட்டு கேட்க போறீங்க?
1: பொன் என்றும்
0: பூ என்றும் தேன் என்றும் அந்த பாட்டா
1: பாட்டு
0: உங்களை வந்து குழப்பறோம். உங்களை சரியான எரிச்சல் முடிச்சவர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு அந்த விருப்பம் ஏற்படுத்தது இல்ல. அந்த நிகழ்ச்சி ஏன் செய்வாரு? அசௌரியம் கொடுத்துருக்கு.
1: ஆர்வத்துல அடிக்கணும். அது வந்து
0: இல்ல இல்ல, அதெல்லாம் சும்மா செய்யணும். ஆர்வம் வேண்டாம், நீங்க சொல்லாதீங்க. ஆர்வம் வேண்டாம், மற்ற நேரத்துல சும்மா தானே கிடக்குறது. இப்ப என்ன சொல்ற வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். உங்களுக்கு இப்ப இந்த பாட்டு என்ன விஷயமா கேக்குறீங்க?
1: கரகாலம் ஒலிக்கல நல்ல ஒரு பாட்டும்
0: எஸ்பி பாலசுமணி பாடுற சுஷிலாவோட இணைஞ்ச தனியா பாடுறா.
1: பொன்னென்றும்
0: பூவென்றும் தேனென்றும்
1: சொல்வேனோ, பொண்ணை பார்த்தால் என்ன
0: தோன்றும் அப்படின்றான். அந்த படம் எது அவ்வளவு பெரிய ரசனையான பொம்பளை புள்ள நிலவேணி சாட்சி. பத்தாயிரம் மைல்களுக்கு அங்கால போற கோயிலுக்கு கதையை சொல்லாங்க. அப்படி சொல்லுங்க, பொண்டில நிக்கிறாரு சொல்லுங்க. நான் நயனாவது போயிட்டு உங்களை விட்டுட்டு ஐயோ கடவுளே இன்னும் இந்தப்பா நன்றி வாழ்த்துகள். அவர் சகோதரி கமலமணி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் மலர்கின்றது.

மெல்லிசை மாமன்னருடைய சைலேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கின்றார். கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி, இயக்குனர் மாதவன் அவர்களுடைய இயக்கத்தில் படம் வெளிவந்தது 70 ஆண்டு.

0: நேரம் சரியாக 9:52 ஐக்கியராஜ்யத்தில் 8:52. இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் மீனா மைசரனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் மீனா.
1: வணக்கம் அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா மீனா?
1: என்ன
0: பாடலோடு
1: வந்திருக்கீங்க? என்ன
2: படத்துல?
1: அது படம் அஞ்சலியா?
2: என்ன படம்
1: அஞ்சலியா? இல்ல
2: என்னமா
1: அஞ்சலி படமா? இல்ல
2: அந்தோனியா?
1: நடிக்கிறார்.
0: அவருடைய சேர்ந்து நடிக்கிறார். பாட்டு வாத்தியார் நடிச்சது அரவிந்தோ?
1: அரவிந்தோ
0: ரஞ்சிதா நடிச்சவர். நல்லா பிடிக்கும் உங்களுக்கு?
1: இன்னொரு
0: காணி வாங்கி யாரும் செய்யக்கூடிய வேலையை அந்த செய்திருக்கு. மாற்றுலகத்துல
1: வேற்றுவாசிகள்
0: என்று சொல்லுவாங்களா, அது மாதிரி அங்க கொண்டே வச்சு கைலாசம், கைலாசம் அதுக்கு பேர் கைலாசம். அந்த கைலாசத்தில் இருக்கிறார் ரஞ்சிதா. ரஞ்சிதாவுடைய
1: எனக்கு
0: தெரியாது
1: என்ன
0: படம் நல்ல படம், என்ன படம் ஒன்று சொல்லுங்க மீனா.
1: எனக்கு இந்த பாட்டு நல்லா பிடிக்கும். நினைத்து அந்த நீதானே நாள்தோறும் நாள்
0: பாட்டு வாத்தியார்,
1: அந்த பாட்டு வாத்தியார் அதுல நல்ல நடிப்பா,
0: நடிப்பா. இப்பொழுது பெரிய பாடல் உங்களுக்காக வந்து குதிக்க போது போயிட்டா கேட்டு மலங்கள். நன்றி
1: நன்றி. வணக்கம்.
0: குளிச்சா குற்றாலமா?

0: ஒழித்த இந்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து தாயில் சிறந்த கோவிலுமில் என்ற பாடலை பாடிய டி கே கலா அவர்கள் இணைந்து பாடியிருந்தார். பாலாவோட சமாளித்து பாடியிருக்கின்றார் அந்த பாடகி. இசைப்பியலுடைய இசையில் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் மீனா மகேஸ்வரன் அவர்கள். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தனல். காலை பூந்தனல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது இன்றைய காலை பூந்தனல்.
1: வணக்கம், இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரை, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர். சாசல் டார்ஷ்லா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவுக்கு வாக்குமூலம் அளிக்க சென்றிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர்களில் ஒருவரான ஜோசித ராஜபக்ச விசாரணைகளின் பின்னர் ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் முன்னாள் ஜனாதிபதி கொத்தபாய ராஜபக்சாவை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பில் எதிர் மனுதாரர்களிடமிருந்து தமக்கு இன்னமும் அறிவுறுத்தல்கள் கிடைக்கவில்லை என்று சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார். இதற்கிடையில் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹந்த அபேசூரியாவுடன் இன்றைய அமர்வில் இருந்த நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ இந்த மனுவை விசாரணை செய்வதிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அரசாங்க புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற சுரேஷ் சலையின் மனைவி மனோரி சலே குற்றப்புலனாய்வு திணைக்களம் தனது கணவரை மிகவும் இழிவான முறையில் உடல் சோதனைக்கு உட்படுத்தியதை முதன்முறையாக ஒப்புக்கொண்டுள்ளதாக இன்று குற்றம் சாட்டியிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தற்போது முறையான வகையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அதன் முன்னேற்றத்தை தடுக்கும் நோக்கில் சில தரப்பினர் செயற்பட்டு வருவதாகவும் இதற்காக சமூக வலைதளங்கள் ஊடாக திட்டமிட்ட வகையில் போலியான குற்றச்சாட்டுகள் பரப்பப்படுவதாக அருட்தந்தை சிறில் காமினி தெரிவித்திருக்கிறார். இலங்கை பொருளாதாரம் தற்போது படிப்படியாக மீட்சி மற்றும் நிலையான வளர்ச்சியை நோக்கிய மாற்றத்தை எட்டியுள்ளது. சுற்றுலாத்துறை மூலம் மற்றும் வெளிநாட்டு பணப்பரிமாற்றங்கள் மூலம் தற்போதைய சூழலில் ஓரளவு முன்னேற்றம் காணப்பட்டாலும் நீண்டகால பொருளாதார நிலையான தன்மைக்கு இவை மட்டும் போதுமானதல்ல என்பதால் சர்வதேச சந்தையில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் புவிசார் அரசியல் நெருக்கடிகளிலிருந்து பொருளாதாரத்தை பாதுகாக்க வலுவான ஏற்றுமதி துறை அவசியமாகியுள்ளதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசிங்கே தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தியில் ஒரு முக்கிய மைல்கல்லை குறிக்கும் வகையில் 2026-2030 காலத்துக்கான தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டம் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்காவிடம் நேரடியாக கையளிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வீட்டு திட்டம் தொடர்பிலான முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடல் வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி பி சரத் அவர்களின் தலைமையில் நேற்று அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் 2026 ஆண்டுக்கான வீட்டு திட்ட பயனாளிகளுக்கு காசோலை வழங்கும் நிகழ்வும், 2025 ஆண்டு வீடமைப்பு வழங்கப்பட்டவர்களுக்கான ஆவணம் வழங்கும் நிகழ்வும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் நேற்று மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றிருக்கிறது. திருவண்ணாமலை குச்சவெளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள பல்லவக்குள மக்கள் குடிநீரின்றி தவிப்பதாக கடந்த வாரம் தெரிவித்திருந்ததை அடுத்து அந்த பிரச்சினை ஊடகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனை அடுத்து குச்சவெளி பிரதேச சபை தவிசாளர் முபராக் உரிய பகுதிகளுக்கு கள விஜயம் செய்து குடிநீரை வழங்கி பிரச்சனையை தீர்த்து வைத்தார். எதிர்வரும் காலத்தில் ஏற்படக்கூடும் என்று முன்னறிவிக்கப்பட்டுள்ள எல்நினோ கால நிலைமையை எதிர்கொள்ள அரசாங்கம் முன்கூட்டியே திட்டமிடல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெதிச குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மகன் யோசித ராஜபக்ச தற்போது கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு சொந்தமானது என கூறப்படும் கொம்பனி தெரு லீலி வீதியில் அமைந்துள்ள சொகுசு கோட்டல் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேகத்துக்கிடமான பொருட்கள் எதுவும் கண்டெடுக்கப்படவில்லை என்று பாணாந்துறை வலன ஊழல் தடுப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது. எதிர்கட்சி அரசியல்வாதியான நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட தியதிகளில் விசாரணைகளுக்கு முன்னிலையாகும் வரை அவர் நாளாவிய ரீதியில் அரசியல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில் எந்தவித தடையும் கிடையாதென்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெதிச தெரிவித்திருக்கிறார். இலங்கை காவல்துறையினரால் வழங்கப்படும் சேவைகள் தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்கள், முறைப்பாடுகள், பாராட்டுகள் மற்றும் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்கான புதிய QR குறியீட்டு முறைமையொன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. புல்மோட்டை பகுதியில் தொல்பொருள் பெருமதி மிக்கது என்று கருதப்படும் கல்லொன்றினை சுமார் 2 கோடி ரூபாவுக்கு விற்பனை செய்ய முற்பட்ட இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மட்டக்களப்பு ஏறாவூரில் 16 வயதுடைய சிறுவன் ஒருவரை கடத்தி சென்று தாக்கிய சம்பவம் தொடர்பாக மற்றொரு 16 வயது சிறுவன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியின் அன்றாதபுர புனவ பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பார ஊர்தியின் பின்புறத்தில் மற்றொரு பார ஊர்தி மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் 35 மற்றும் 43 வயதுடைய இருவர் உயிரிழந்திருப்பதோடு படுகாயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தெமிடகொட பகுதியில் 19 துப்பாக்கிகள், 24 ரவைகள் மற்றும் 1 லட்சத்துக்கு அதிகமான போதை மாத்திரைகளை கைப்பற்றிய சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான ஆணும் பெண்ணும் கதிர்காமத்தில் உள்ள தங்குமிடம் ஒன்றில் மறைந்திருந்த நிலையில் மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த இருவர் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அல்லைப்பட்டி பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி பத்மநாபாவின் 36வது ஆண்டு தியாகிகள் தினம் தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட பணிமனையில் வரும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெற இருப்பதாக திருவண்ணாமலை மாவட்ட தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் சின்னமோகன் தெரிவித்திருக்கிறார். அரசாங்கத்தின் அவசர கோரிக்கை கிணங்க இந்திய ராணுவத்தின் செயல்பாட்டு இருப்புகளிலிருந்து 5.5 மில்லியன் டாலர் பெறுமதியான ராணுவ பொருட்களை இலங்கை ராணுவத்துக்கு இலவசமாக வழங்குவதற்கு இந்திய பாதுகாப்பு அமைச்சு ஒப்புதல் அளித்து அதனை வெற்றிகரமாக விநியோகித்திருக்கிறது. இந்திய செய்திகளில் திரிணாமுல் காங்கிரஸ் அதிருப்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் 20 பேர் தேசியவாத குடிமக்கள் கட்சியில் இணைந்ததை அங்கீகரிப்பது தொடர்பாக அவர்களிடமும் கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி அணியினரிடமும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா விசாரித்து முடிவெடுப்பார் என்று அவரது அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மகாராஷ்டிர பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாற 15 கோடி ரூபாய் முன்பணம் வழங்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது என்று உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனை கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் ரவுத் நேற்று குற்றம் சாட்டியிருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினரும் மம்தா பானர்ஜியின் உறவினருமான அபிஷேக் பானர்ஜியிடம் மேற்கு வங்க காவல்துறையின் CID பிரிவினர் நேற்று 6 மணி நேரத்துக்கு மேல் விசாரணை நடத்தியுள்ளார்கள். வரும் July 1st நாடு முழுவதும் 125 நாள் வேலை திட்டத்தை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி ஆந்திரத்தில் நடைபெறும் என்று மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்திருக்கிறார். 2027ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமான வீடு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் April 1st தொடங்கியது. September 1st வரை இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். தற்போது வரை 23 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் நிறைவடைந்துள்ளதாக அரசு வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். எரிபொருள் விலை உயர்வால் சென்னையிலிருந்து இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. மானாமதுரையில் 3 மாதங்களுக்கு முன்பு காவல் நிலைய விசாரணையின் போது மரணமடைந்த ஆகாஷின் உடலை காவல்துறையினர் அடக்கம் செய்வதற்கு அவரது உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். ஜூடீப்பர் முக்தார் அகமது, திருச்சி சூர்யா ஆகிய இருவரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் நேற்று உத்தரவு பிறப்பித்தார். பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத குழுவுடன் தொடர்புடைய 7 பேரை டெல்லியில் காவல்துறையினர் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். தங்கம் வாங்க வேண்டாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கோரிக்கை வைத்ததும் தங்க இறக்குமதி 34% அதிகரித்திருக்கிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,240 ரூபாவாகவும் கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 14,030 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், அமெரிக்க வெள்ள மாளிகையில் தாக்குதல் நடத்தும் திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் 5 பேர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக மத்திய புலனாய்வு பிரிவு தலைவர் காஷ் பட்டேல் தெரிவித்திருக்கிறார். ஈரானுடனான ஒப்பந்த ஆவணத்தை விரைவில் வெளியிடுவேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையொப்பமாக லெபனான் ஆக்கிரமிப்பு பகுதிகளிலிருந்து இஸ்ரேல் படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும் என்று ஈரான் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. இதே நேரத்தில் கடந்த 48 மணி நேரத்தில் இஸ்ரேல் 84 முறை சண்டை நிறுத்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியதாக லெபனான் கூறுகிறது. இஸ்ரேல் லெபனானில் இருந்து வெளியேற தொடர்ந்து மறுத்து வருவது நேர்கள் அறிந்ததே. அமெரிக்க ஈரான் அமைதி திட்டம் விரைவில் கைகூட நிலையில் எண்ணெய் விலை 80 டாலருக்கு கீழ் இறங்கியுள்ளது. போருக்கு முன் 65 டாலராக இருந்தது. போர் தொடங்கிய பின் 100 டாலரை தாண்டியது. இப்போது மெல்ல மெல்ல கீழே வருகிறது. பிரான்சில் நடைபெற்று வரும் G7 நாடுகள் கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் உலக நாடுகளின் கவனம் மீண்டும் உக்ரைன் போர் விவகாரம் நோக்கி திரும்புகிறது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று நடத்திய அதிரடி சோதனையில் தடை செய்யப்பட்ட தெஹ்ரிகே தாலிபான் அமைப்பைச் சேர்ந்த 5 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். இங்கிலீஷ் கால்வாயில் சென்று கொண்டிருந்த பிரிட்டிஷ் சொகுசு படகை எச்சரிக்கும் வகையில் அங்கிருந்த ரஷ்ய போர்க்கப்பல் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. சொகுசு கப்பல் ஆபத்தான முறையில் நெருங்கிக் கொண்டிருந்ததாகவும் விபத்தை தவிர்க்க அவ்வாறு செய்ததாக ரஷ்யா தெரிவிக்கிறது. சொகுசு கப்பலை குறிவைத்து சுடவில்லை என்று ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. உடலடியை பெருக்க முயன்ற ஒருவர் இறப்பை வீக்கத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். வியட்நாமில் இறைச்சிக்காக திருடப்பட்ட 400 அதிகமான பூனைகள் காப்பாற்றப்பட்டுள்ளன. பூனைகளை திருடும் கும்பலை அந்த நாட்டு அதிகாரிகள் பிடித்துள்ளார்கள். 9 பேர் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சீனா மற்றும் இந்தோனேஷியாவில் நேற்று அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. பருவநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் அதிகம் பாதிக்கப்படுவது சிறு குழந்தைகளே என்று யுனிசெஃப் என்ற ஐக்கிய நாட்டு குழந்தைகள் அவசர நிதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், இலங்கை அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான மதீஸ் பத்ரனாவுக்கு இடது தொடை பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக பிரான்சில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 7வது ஆட்டத்தில் இலங்கை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை நேற்று வென்றிருக்கிறது. சவுத் கேப்டன் ரோஸ் பவுல் விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான குழு 2 மகளிர் டி20 உலக கிண்ண போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியிருக்கிறது. பிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் செனகல் அணியை எதிர்கொண்ட பிரான்ஸ் முதல் பாதியில் கோல் ஏதுமின்றி தடுமாறினாலும் இரண்டாம் பாதியில் சுதாகரித்துக் கொண்டு 3-1 என்ற கணக்கில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. பிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் கேப்டன் லயனல் மெஸ்ஸியின் காற்றை கோலால் அல்ஜீரியாவை வீழ்த்தி அர்ஜென்டினா அணி வெற்றியுடன் தொடங்கியிருக்கிறது. அர்ஜென்டினா அணி அல்ஜீரியாவை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி நடப்பு உலகக்கோப்பை தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்து புள்ளிப்பட்டியலும் முதலிடத்துக்கு முன்னேறியிருக்கிறது. பிஃபா உலகக்கோப்பை அறிமுக போட்டியில் நியூசிலாந்து அணிக்காக விளையாடிய இந்திய வம்சாவளி வீரர் சர்பிரீத் சிங் ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார். துனிசிய கால்பந்து அணி அதன் பயிற்சியாளர் சபரி லமோச்சியை பதவியில் இருந்து நீக்கியது. நேற்று எஃப் பிரிவில் ஸ்வீடனுக்கு எதிராக ஆடிய துனிசியா 5-1 என்ற கோல் கணக்கில் படுதோல்வி அடைந்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் மியாமி நகரில் நடைபெற்ற ஆட்டத்தில் உலகக்கோப்பை போட்டியின் முதல் சாம்பியனான உருகுவே 1-1 என்று சவுதி அரேபியாவுடன் போராடி சமன் செய்திருக்கிறது. அமெரிக்காவின் சியாட்டில் நகரில் நடைபெற்ற ஆட்டத்தில் பிஃபா தரவரிசையில் 10ஆம் இடத்தில் இருக்கும் பெல்ஜியம் 1-1 என்ற கோல் கணக்கில் 29வது இடத்தில் இருக்கும் எகிப்துடன் சமன் செய்துள்ளது. மெக்சிகோ சிட்டிக்கு சென்ற சீன கால்பந்து ரசிகர்கள் இருவரின் உடைமைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 387.72 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.65 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 333.85 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.42 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 421.41 ரூபாய், இந்திய பெறுமதியில் 119.26 ரூபாய், ஒரு அக்ராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 448.19 ரூபாய், இந்திய பெறுமதியில் 126.81 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.40 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.45 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: என்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலையில்
3: 11 13 rue Caille 75 000 Paris,
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர் கார்லாகோனே சாசலில்
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலையில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள வீடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் வீடி கேஷ் அண்ட் கரி, வீடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி

0: வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் ஃபிஃப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை பெருவிழா 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3:30 நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு சரி ஆர்ட் சென்டர் மெயின் ஸ்டேஜ். பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா ஆனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fdda@angayandracker.com feda@andrechandrasekar.com. மறந்து விடாதீர்கள், 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே ஃபிஃப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சார விழா.
1: நேரம் சரியாக 10:19 ஐக்கியராஜ்யத்தில் 9:19 இந்த நேரத்தில் உங்களுக்காக வானிலையில் மலர்கின்றது. பேராசிரியை மர்வின் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரை
2: பார்த்தேன் பாப்பா. உன் வயதுக்குரிய எல்லா குழந்தைகளுக்கும் இந்த அம்மாவின் செய்தி. முக்கியமா இளைஞர்கள், 10, 15, 16, 17 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். ஒரு அம்மா வருது, சூடா ஏதோ பிடிச்சிட்டு இருக்கு கையில, சூடா இருக்கு இத புடி அப்படின்ட்டு தன் மகளின் பெயரை அழைக்குது. மகள் வர அவளுக்கு உன் வயது இருக்கும். வந்தவ இப்படி புடி அப்படின்ன உடனே அது இப்படி நீட்டுது கைய. அந்த அம்மா சொல்லுது, இங்க இப்படி சூடா இருக்கு, இங்க இப்படி, மறுபடியும் இப்படி, மறுபடியும் சொல்லுது, இப்படி இப்படி வெயிட்டா இருக்கு, சீக்கிரம் மறுபடியும் இப்படி நீட்டுது. உங்களுக்கு தெரியும்ல நம்ம அம்மாலாம் என்ன செய்வாங்க, காலையில எழுப்பும் போது 6 மணிக்கு தங்கம் ரோஜாப்பூ 6 மணி ஆயிடுச்சுடா தங்கமே, ஏந்திரிடா, ஏந்திரிக்க மாட்டோம். 10 நிமிஷம் கழிச்சு, ஏய் 6:10 7:30 பஸ்ஸு, எழுந்துரு. 6:20 பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்து விட்டுரும், ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டுரும். 6:30 எந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்க, சத்தமா ரேடியோ போட்டு விட்டுரும். இதெல்லாம் எனக்கு நடந்தது. அதுக்கப்புறமா 6:30 எந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்க, எங்க அம்மாவுக்கு சின்ன வயசுல இருந்தெல்லாம் எவ்வளவு கெட்ட வார்த்தை தெரியுமோ, அத்தனை கெட்ட வார்த்தையும் அது சொல்லும். அந்த பொண்ணு இருங்கல்ல, அந்த பிடிச்சிட்டுதுன்னு சொன்னால, அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, புடி புடினா இப்படி இப்படி நீட்டுச்சா, கடைசியா சத்தம் போட்டு திட்டின உடனே இல்ல, அந்த பொண்ணு இப்படி பிடிச்சது. இப்ப நான் இங்க நிக்கிறேன், நிறுத்துறேன். அந்த பெண் சொல்ல சொல்ல சூடாக இருக்கிறது என்று தெரிந்தும் இப்படி கை நீட்டியது ஏன்? புத்தகங்கள் என்ன செய்யும் தெரியுமா, நீங்க என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு உலகம் முழுக்க என்ன நடக்கிறது என்கின்ற கவனத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றலை புத்தகங்கள் தரும். ரீடிங் ஹேபிட் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, ரீடிங். நான் அதான் சொல்றேன், ஏன் அந்த பெண் அப்படி நின்னா, ஏன் அவ கையை இப்படி நீட்டுனா, அவளுக்கு அறிவு இல்லையா, இப்படி நீட்டுனா கேக் சுற்றுறோம் அப்படின்ற அறிவு இல்லையா. இருந்தாலும் அவ ஏன் அப்படி செஞ்சா தெரியுமா, நான் ஆசிரியை, அதனால் திடீரென்று ஒருவர்

0: இது அப்படியே பழி போட்டுற மாட்டேன். மாவட்ட ஆட்சியரும் இருக்கிறார் சொல்கிறேன், 25 ஆண்டு காலமாக நான் ஆசிரியராக இருந்திருக்கிறேன் ஐயா. நான் ஆசிரிய பணியில் வெள்ளி விழா நாயகி. ஒரு விஷயத்தை சொல்றேன், என் வகுப்பில் இதுவரைக்கும் யாரும் ஒருத்தர் கூட ஃபெயில் ஆனதில்லை. அடிக்குறிப்பு ரெட் லைன் சரியாக ஃபெயில் ஆக விட்டதில்லை. புரிஞ்சுக்கணும்ல, அந்த குழந்தை ஏன் இப்படி நீட்டுது, ஏன் இப்படி பிடிக்க மாட்டேங்குது. எங்க அம்மாட்ட போய்க்க நான் கேட்டேன், அம்மா இந்த பொண்ணு இப்படி பண்ணுது ஏமா. அது தெரியாதா உனக்கு, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, எங்க அம்மா காயல் பட்டினத்துக்காரங்க, எங்க ஊர்ல சொல்லுவாங்க ஒரு மருமக இருந்தாலாம் அவ வந்து ஓரம் மட்டும் பெருக்க மாட்டாளாம். மாமியார் வந்து கேட்பாங்களாம், ஓரம் பெருக்கலாம்ல, அது பெருக்காதான், உன்னை நல்ல குடும்பத்துல இருந்தானே எடுத்துட்டு வந்தேன், என் பையன் அவளை நல்லா சம்பாதிக்கிறான், உனக்கு கொஞ்சமாவது புரியணும்ல, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு 4-5 திட்டு வாங்கின உடனே சரி மாமி அப்படின்னு கரெக்டா பெருக்குமா. அடுத்த நாள்ல இருந்து அதுக்கு ஒரு ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சு, தொடப்பக்கட்டையை எடுத்துக்கிட்டு நேரம் அவங்க மாமி வாசல்ல போய் நிற்குமா, மாமி கொடுக்கறத கொடுங்க வீடு பெருக்கணும்னுமா. மாவட்ட ஆட்சியர் தலை குனிந்ததை ஆமோதிக்கிறார். ஏன் தெரியுமா, சில பேருக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியும் சார், சில பேருக்கு 10 வாட்டி சொன்னாலும் புரியாது சார், ஏனோன்று திமிரு செய்யாம இருக்கிறாங்க. அப்படி கிடையாது சார், 9 வாட்டி நீங்க சொன்னது புரியல சார். சரி, ஏன் புரியாம போகுது தெரியுமா, நான் ஒண்ணு சொல்றேன், இந்த போனை எப்ப பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யார் சொன்னாலும் புரியாது. புத்தகத்தை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவன் சொன்னாலும் புரியும். அந்த சொல் ஒரு சொல்லை இன்னொரு சொல் கடந்து அந்த ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லோடும் சேர்ந்து அந்த பொருளை புரிந்து கொண்டு அந்த அடுத்த அடுத்த கட்டத்திற்கு போய்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அந்த பயிற்சி இருக்குல்ல, அதுக்கு பெயர் தான் கல்வி, அதற்கு பெயர் தான் அறிவை கூர்த்திட்டுதல். அதனால் சொல்லுகிறேன், இந்த அறிவை கூர்த்திட்டு தந்த புத்தகங்களே உங்களுக்கு நன்றி. நான் ஒரு ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண், என்னுடைய வீட்டில் பேசக்கூடிய மொழி உருது, அப்பா உருது அம்மா தமிழ் வழி. அவங்களுக்கு 9 வயசுல கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க, அதனால அவங்களுக்கு உருது எழுத படிக்க தெரியும். எங்க அம்மாக்கு, எங்க அம்மா தமிழ்ல பேசுவாங்க, எங்க அம்மா தமிழ்ல பேசுவாங்க, எங்க அப்பா ஃபுல்லா உருது தான் பேசுவார். கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா, ஒரு பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூகத்தில் உருது பேசுகின்ற ஒரு பெண் எப்படி இவ்வளவு பயணங்களை செய்து PhD வரைக்கும் வாங்கி இந்த மாதிரி உலகமெல்லாம் பயணம் செய்து உலக தமிழ் சங்கத்திற்கு துணைத் தலைவரா வந்து உட்கார்ந்திருக்கானா, என்ன பின்புலம் என்றால் அவள் வாசிப்பு. அவள் எந்த மதத்தை சார்ந்த ஒரே புத்தகத்தை வாசிப்பது இல்லை, அவள் எல்லாத்தையும் வாசிக்கிறாள். நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் தேவார திருப்பதிகங்களை வாசிக்கிறேன், நான் குறள் வாசிக்கிறேன், நான் சங்க இலக்கியங்களை வாசிக்கிறேன். வாசிக்க வாசிக்க எனக்கு பொருள் புரிகிறது, ஒரு பேருண்மை புரிகிறது. என்ன தெரியுமா, ஒரு மதம், காத்திரமா சொல்றேன், நாம் புரிந்து கொள்ளாமல் யார் புரிந்து கொள்வது. எந்த மதமும் எடுத்துக்கோங்க, அதுக்குன்னு ஒரு புத்தகம் இருக்கும். புத்தகம் இல்லாமல் மதம் கிடையாது. மதவாதிகளுக்கே தெரிகிறது, இதை பரப்ப வேண்டும் என்றால் புத்தகத்தை தான் நாம் கையில் கொள்ள வேண்டும் என்று. புத்தகம் தான், தமிழர்களுக்கு ஒரு புத்தகம் உண்டு. தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்தது என்கிறான் பாரதி. திருக்குறள், திருக்குறளை, திருவள்ளுவத்தை, அவருடைய ஒரு குறளை, ஒரு எழுத்தை புரிஞ்சுதான் போதுமே. ஒரு குரலுங்க பல நேரங்கள் எனக்கு புரியறதே இல்லை. நீங்கள் எல்லோரும், நான் எல்லோரும் சேர்ந்து ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கிறேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி, ஏன் நான் வறுமையிலேயே இருக்கிறேன் பாருங்களேன். அந்த குரலை சொல்ற புரியுதா பாருங்க. இலர் பலராக காரணம், இலர் பலராக காரணம், நோற்பார் சிலர் பலர் நூலாதவர். ஏன் பிரவீன்குமார் சார் மட்டும் மாவட்ட ஆட்சியரா இருக்கிறாரு, 800,000 பேருங்க அப்ளை பண்றாங்க, 800 பேருக்கு தான் ஜாப். 800,000 பேர்ல 800 பேர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? இலர் பலராக காரணம் நோற்பார் சிலர், பலர் நூலாதவ. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எல்லோரும் சேர்ந்து பயணித்து செய்கின்ற பொழுது அந்த தொகுப்பு கூடுகிறது. சிலர் மட்டும் செய்தால் பலன் அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது என்கிறான் வள்ளுவன். ஒன்றை நான் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். அந்த முயற்சி இருக்குல்ல, கடகடகடகடன் பேசினா புரியாதுங்க. எங்க பேச்சு பரம்பரையிலேயே அப்படிப்பட்டவர்கள் உண்டு, வேகமா பேசுவாங்க. அது நம்ம கை தட்டி ஆர்ப்பரிப்போம் அந்த பேச்ச. ஆனா கடைசியா என்ன புரிஞ்சுது? புரிதல் இருக்குல்ல, அந்த புரிதலுக்கான அடித்தளம் எது கொடுக்கிறது என்றால் நூல்கள் கொடுக்குது. எது யார் பேசினாலும் புரியும் உனக்கு. மந்த மாதிரி உட்கார்ந்து இருக்க அப்படின்னா என்ன? மந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிற என்னங்க? கூட்டமா உட்கார்ந்துருக்கோமா? மந்த ஆடு பார்த்திருக்கீங்களா? ஒரு ஆடு போய் ஒரு இடத்துல ஒரு குச்சி நீட்டிடுங்க, அது தாண்டி குச்சிட்டு போவோம். குச்சியை எடுத்துருங்க, எல்லா ஆடும் அந்த இடத்துல வந்தா தாண்டி குச்சிட்டு போவோம். அதுக்கு பேர் தான் மந்த. இல்லை, நான் மந்தைகளில் ஒரு ஆடு இல்லை, நான் மந்தையிலிருந்து பிரிந்து போன ஒரு ஆடு. என்னுடைய பாதையும் சரியாக இருக்கலாம். இப்படி ஒருத்தர் எழுதுறாங்க, மந்தையில் இருந்து பிரிந்து போன ஒரு ஆட்டின் பாதை சரியாக கூட இருக்கலாம். யோசிக்கிறேன், என்னை யோசிக்க வைக்கிறது லேட்ரல் திங்கிங் என்பார்கள், பக்கவாட்டில் யோசிப்பது அனலிட்டிக்கல் திங்கிங் என்பார்கள், கிரிட்டிக்கல் திங்கிங் என்பார்கள். ஒவ்வொன்றையும் நான் சிந்திப்பதற்கு எனக்கு வாசிப்பு துணை செய்கிறது. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். வேகமா சொன்னா புரியாது, புரிஞ்ச மாதிரி இருக்கும். தமிழ் தானே, புரிஞ்சுதாப்பா சொல்லு, புரிஞ்சுதா? சிரிக்கிறான். நான் ஒன்னு சொல்லட்டுமா? கற்றலின் முதல் தகுதி என்ன தெரியுமா தம்பி? தெரியலங்கிறத தெரியலங்கிறது வெளிப்படைய ஒப்புக்கிறது, அதுதான் கற்றல் நிகழும். நான் இதை பல மேடைகள்ல சொல்லி இருக்கிறேன். இது என்னது, என்னது ஒலிபெருக்கி? இது இங்கிலீஷ்ல சொல்லுங்க பரவாயில்ல. இது என்னது? ஃபோக்கஸ் லைட் இல்லை, அது என்னது? ஸ்பீக்கர். ஒரு நாள் நான் பேசுறது கேட்கல, சார் கிட்ட சார் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்கார். சார் நான் பேசுறது கேட்கல சார், மைக் நல்லதான் சார், அது ஸ்பீக்கர் லூசு மேடம். சார் நீ யார சொல்ற? நீ இது என்னன்னு எனக்கு தெரியணுமா இல்லையா? 30 வருஷமா பேசுறேன்னு தெரியணுமா இல்லையா? தெரியல. நான் நேரா பிரவீன் சார் கிட்ட போனேன். சார் இன்னைக்கு இந்த புத்தக திருவிழாவில் பேசுறேன் சார். சூப்பர் ப்ரொஃபஸர் வாங்க, நீங்க பதவியேற்றதிலிருந்து வந்த முதல் கூட்டம் நல்வரவு அப்படின்னு. எனக்கு அவர் பேசுற தமிழ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனா அவர் வேறு ஏதோ ஒரு மொழி வீட்டுல பேசுறாருன்னு தெரிது, ஆனா தமிழ்ல ஒரு தப்பும் இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு மோட்டிவேஷன் தெரியுமா இது லாங்குவேஜ் டீச்சருக்கு? தப்பு இல்லாம பேசுறது எவ்வளவு பெரிய விஷயம். என்ன என் பேரை மட்டும் மாத்தி சொன்னீங்க, சொல்லிருந்தோம்ல. ஒரு விஷயம் நமக்கு புரிகிறது பாருங்க. அவர்கிட்ட போய் கேக்குற, சார் என் முன்னால ஏதோ ஒண்ணு வைக்கிறாங்க சார், கொம்பு ஒண்ணு, அதுக்கு கொண்டெல்லாம் இருக்கு சார், அப்படிலாம் ஒண்ணு வைக்க மாட்டாங்களே மேடம், டோன்ட் வரி. இல்ல மேடம், இல்ல சார், அது சொன்னாதான் சார் மத்தவங்களுக்கு கேக்குது. அவர் சீரியஸா என்ன பாக்குறாரு, எதை சொல்றீங்க? அது என்னமோ சொல்றாங்க சார், அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார். நான் பேசின அப்பதான் சார் மத்தவங்களுக்கு கேக்குது. மைக், எதுக்குமே டென்ஷன் ஆகாத மாவட்ட ஆட்சி டென்ஷன். 30 வருஷமா பேசுறேன், மைக் நான் தெரியல உனக்கு. ஒரு ப்ரொஃபஸர்னு நம்பி இந்த பெரிய கூட்டத்தை ஏற்படுத்தி முட்டாள் பெண்ணே, மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளவில்லை. அது இதுவரைக்கும் உட்கார் நோட்டெடு. எலக்ட்ரான் புரோட்டான் புரோட்டான் என்னமோ சொல்லி கொடுத்தார். மைக் நான் தெரிஞ்சுக்கிடுச்சு. இப்ப நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் புரிதா பாருங்க. வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். எப்பொழுதும் கற்பதற்கு வெட்கத்தை தடையாக கொள்ளாதீர்கள். புத்தகம் உங்களுக்கு சொல்லித்தரும். என்னை வழிபடுத்துகிறது புத்தகங்கள். கம்ப ராமாயணம் என்னை வழிபடுத்துகிறது. குரான் என்னை வழிபடுத்துகிறது. பைபிள் என்னை வழிபடுத்துகிறது. ஏன் என்றால் ஒன்றை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற லேட்ரல் திங்கிங்க எனக்கு புக்கு தருது. உதாரணத்துக்கு சொல்லவா நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். பல பேருக்கு நமக்கு முன்னாலே நடக்கிற கொடுமை புரியறது இல்லைங்க. புரிஞ்சிருச்சுன்னா அதுல சிக்க மாட்டோம் நாம. ஏன் நமக்கு அது ஏன் புரியல? பயிற்சி இல்லை. பயிற்சி இருந்தா புரிஞ்சிடும். எப்படி பயிற்சி பெறுவது? நான் சொல்ற வெளியிலேயே போகாதீங்க. சும்மா ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க. உங்களுடைய அலைன்மெண்ட் இருக்குல்ல, மைண்ட் அலைன்மெண்ட், அது கரெக்டா செட் ஆகும். உதாரணத்துக்கு சொல்லவா, 1+1 எவ்வளவு? சும்மா சொல்லலாம், என் கிளாஸ் தானே. 1+1 2 சொன்ன உடனே செகண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரமோட்டட். சரியா? 1+1 1 into 1 1. முதல்ல 1+1 2 குறையுது. 1 into 1 1. புரிஞ்சிருச்சா மல்டிபிளிகேஷன் என்னன்னு? தேர்ட் ஸ்டாண்டர்ட். 1 divided by 1 = 0. யாரெல்லாம் சொன்னாங்களோ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ப்ரமோஷன் இல்லாதவங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட்லயே இருக்கணும். இப்போ 1 2 3 4 படிச்சுக்கிட்டே போறது இல்ல அறிவு. 2 1 0 என்று படிப்பதும் அறிவுதான் என்று சொல்லித்தரக்கூடிய ஆற்றல் நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் புத்தகங்களை வாசித்து பக்கவாட்டு சிந்தனையை புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நமக்கு சில விஷயங்கள் புரியறதில்லை. எனக்கு உறவு புரிய தொடங்கி 28 வருஷத்துக்கு அப்புறமா தான் நான் பிறந்து எனக்கு உறவுகளினுடைய மேல் கீழே அசைறது ஆடுறதெல்லாம் புரிஞ்சது 28 வருஷம் ஆயிடுச்சு. சிலதுக்கு 60 ஆனாலும் புரியல. ஏன் இப்படி இருக்குது புரியல? எனக்கு 28 வயசுல புரிஞ்சது. இங்க பாருங்க, எப்படி புரிந்தது? வாசிக்கிறேன், ஒன்றை இன்னொன்றின் மீது அப்ளை செய்கிறேன். என் வாசிப்பு பலன் எனக்கு அப்ளிகேஷனை கொடுக்குது. அப்ளிகேஷன் மனநிலையில் அந்த மனிதரை நான் விசாரிக்கிறேன். நான் எல்லா டீச்சர்ஸையும் சொல்றது, எல்லா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் சொல்றது, எல்லா வக்கீல்களுக்கும் சொல்றது, எல்லா அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சொல்றது, NLP படிங்க, நியூரோ லிங்குவிஸ்டிக்கல் ப்ரோக்ராம். நியூரோ லிங்குவிஸ்டிக்கல் ப்ரோக்ராம் நரம்புகள் இருக்கல, அதனுடைய அசைவுகளில் ஒரு மொழி உண்டு. நரம்புகளின் அசைவுகளில் உங்கள் முன்னால் இருக்கின்றவர்களுடைய நரம்புகள் எப்படி அசைகுதுன்னு வச்சுக்கிட்டு அவன் என்ன நினைக்கிறான்னு உங்களால சொல்லிட முடியும். இதுக்கு ஒரு படிப்பு இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதை படிச்சிடணும். ஒரு தவளை இருந்துச்சான், பஞ்சதந்திர கதை. ஒரு தவளை இருந்துச்சு. அந்த தவளை ஜாலியா ஆத்த கிடக்கிறதுக்கு போகுது. நான் சொல்றது தவளைனா தவளை இல்ல, நாம தான் அப்ளிகேஷன். அது பார்த்து அந்த பக்கம் ஒரு தேள் வந்துச்சு. நான் சொன்னது தேள்னா தேள் கிடையாது. நம்மள பெத்தது, நாம பெத்தது, நம்ம கூட பிறந்தது, நமக்கு பிறந்தது, அதுங்களுக்கு கல்யாணம் ஆனிச்சுன்னா அங்க வந்து சேர்ந்தது, இல்லை எது வேணாலும் இருக்கலாம். வேலைக்கு போறது, வேலைக்கு போறது இடத்துல வந்து சேர்றது, சும்மா தெருவில் நிற்கும் போதே வந்து வாய்க்கிறது, இது எல்லாம் அந்த வகையில சேரும். பஞ்சதந்திர கதை சொல்லி தருதுங்க. இப்படி சொல்லிட்டு பாருங்க, நான் இன்னைக்கு இதை சொல்லிட்டு போயிடுறேன். வீட்டில் போய் முடிஞ்சா யோசிச்சு பாருங்க. தேள் வந்து சொல்லுது தவளை கிட்ட, தவளை எனக்கு அந்த பக்கம் போகணும், நீ ஹெல்ப் பண்ணு. சவள சூப்பர் அறிவு இருக்குல்ல நமக்கு எல்லாம், நான் மாட்டேன்பா நோனோ கேள் கேட்டுச்சு வை ஏன் நீ கொட்டுவ நான் செத்துருவேன் சாணி, நான் உன்னை கொண்டு போய் விட சொல்றேன், நான் உன்னை கொட்டுனா எனக்கு நீச்சல் தெரியாது நானும் தானே சாவேன், கூட்டிட்டு போ. தவளை கன்வின்ஸ் ஆயிடுச்சுங்க, நம்மள மாதிரி இவ்வளவு சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகும் நாம. ஏ அப்பா என் புள்ள இருக்கு, 800 கோடி மக்களும் ஒரு பக்கம் தான், அவன் ஒருத்தன் போதும், தப்பு பண்ணிட்டு ஏதாவது வேணும்னா வந்து நிப்பான் பாருங்க. ஆஸ்பத்திரியில இருந்து டவல்ல சுத்தி எடுத்துட்டு வரும்போது அந்த மூஞ்சி இருந்துச்சு பாருங்க, அந்த மூஞ்சில நிப்பான் சொல்ல முடியும். எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிருச்சு, டவல் அந்த முதுகுல ஏறிக்கோ, கொட்ட மாட்டேல்ல நான் தான் சொன்னேன்னு கொட்டம லாஜிக்கும் சொல்லிட்டா இது கொட்ட போறேன். 6 தழும்புது போகுது, ரொம்ப தழும்பு வரும் பொழுது பயப்படுது தேள். தவளை சொல்லுது பயப்படாத எனக்கு தெரியும் நீச்சல் தெரியும், நான் கூட்டிட்டு போய் விட்டுறேன். கேட்டுக்கிட்டே இருந்துச்சு தேள், கொஞ்சம் தூரம் தாங்க இருக்கும் கரை, தூங்கி தலையிலேயே கொட்டிருச்சிங்க. தேளும் மூழ்குது தவளையும் மூழ்குது, கீழே மூழ்கும் பொழுது தவளை கேக்குது, நாம எல்லாருமே கேக்குற மாதிரி, உனக்கு நல்லது தானே பண்ண, உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா தானே இருந்தேன், நடுவு மண்டையில போட்டேன், நான் சாவுறேன் நீயும் தானே சாவுற, அறிவில் உனக்கு எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு தவளை கேக்குது. தேல் தந்த பதில் தான் சூப்பர், நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க இந்த மெட்டீரியலை. தேல் சொல்லிச்சான், கொட்டணும்னு கொட்டல, கொட்டுறது என் இயல்பு, ஜோர கை தட்டுறவங்க எல்லாம் முழுமையா அனுபவிச்சவங்க, அத அவர் வேணும்ட்டு செய்ய மாட்டாருங்க, அவருக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும். அவ நல்லவ தாங்க, எங்க இருந்துதான் வருதோ அந்த புத்தி, அப்ப மட்டும் இப்படி பண்ணிடுவான். இது எனக்கு புரிகிறது என்றால், நான் தேளோட வாழ்வேன தவிர முதுகில ஏத்த மாட்டேன்ல, இதை சொல்லி தருகின்றன புத்தகங்கள். புத்தகங்களே நன்றி, என் வாழ்க்கையை காப்பாற்றுகிறாய், நன்றி. கவனம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன், கவனத்தோடு இருக்க வேண்டும் நாம். பல நேரங்களில் நம்முடைய சீரழிவுக்கு காரணம் கவன சிதறல் தான். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ மேடையில் அருள் பிரகாஷ் சார் உட்கார்ந்துருக்க, அங்கிருந்து நம்ம பிஆர்ஓ தளபதி வராருன்னு வச்சுக்கோங்க, வந்தவர் காதல ஏதோ சொல்றாரு, நான் இங்க வைத்தால வைத்தால கத்திக்கிட்டு இருப்பேனா என் பேச்ச கேட்காம, அவர் காதல சொல்லியாச்சு, அவங்க கடைசி வரைக்கும் நாம சாவுற வரைக்கும் அவர் காதல அவருக்கு என்ன சொன்னார்னு நமக்கு தெரிய போறதில்லை, ஆனா நம்ம கவனம் தான் அங்கதான் இருக்கும். நீங்க சத்தமா பேசிட்டு இருக்க பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம் உங்களை கடந்து போயிருக்கோம், அதை பற்றி கவலை இல்லை. கவன சிதறல், உங்களுக்கு காட்சிகள் போதுமானதாக இருக்கிறது கவனத்தை சிதறடிக்க. நான் எந்த மேடையிலும் சொல்லுவேன், புத்தக திருவிழா மேடையிலும் சொல்லுகிறேன், ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசுகின்றவர்களுடைய பேச்சை ஆர்வமாக கேட்கும் நாம் ஆர்ப்பாட்டமும் நகைச்சுவையும் இல்லாமல் ஆழமான அறிவோடு பேசுகின்ற சான்றோர்களின் பேச்சை கேட்டு பயிற்சி பெற வேண்டும். நம் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய முத்துக்கள் அங்கிருந்து கிடைக்கலாம். என்னுடைய அப்பா சொல்லுவார், கடல் முழுக்க தண்ணி இருக்குங்க, உள்ள ஒரு சிப்பி வாய் திறந்து திறந்து மூடிட்டு இருக்கோம் பார்த்திருக்கீங்களா, கடல் முழுக்க நீர் இருக்குல்ல, அது ஏன் தாகத்தோடு இருக்கு, ஏனென்றால் அதற்கான துளி தாகத்தை தணிக்கக்கூடிய துளி கடலில் இல்லை, அது எங்க இருக்கு, வானத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய மேகங்களுக்குள் மறைந்திருக்கு. கரெக்டா அது வரணும், மழையா விழணும், ஆழ்கடல்ல போகணும், சிப்பி வாய் திறந்து மூடுகின்ற அந்த பிசிக்ஸ் இருக்குல்ல, அது அங்க ஒர்க் அவுட் ஆகணும். அப்ப அத உள்ள போய் உட்கார பாருங்க, அது வெறும் துளி அல்ல, முத்தாக மாறும். உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுகின்ற துளிகள் இதோ நேரே போனா இருக்கு. 200 அரங்கங்களுக்கும் மேல இருக்குல்ல, அங்க கொட்டி கிடக்கின்ற கோடானு கோடி புத்தகங்களுக்குள் உங்கள் சொல் எனும் மந்திரம், நீர்த்துளி என்கின்ற முத்து மறைந்திருக்கிறது. எங்கேயோ வாசிக்கிறேன் நான், எதுவும் வாசிக்கிறேன், எதையோ வாசிக்கின்ற பொழுது ஒன்று தெரிகிறது, சொல்லலாமான்னு தெரியல. எங்க சொல்லாம எங்க சொல்றது? புத்தகத்தை காலில் தொட்டினா என்னங்க பண்ணலாம்? எடுத்து அரபியில் ஏதோ எழுதி போட்டிருக்கு, சமஸ்கிருதத்தில் ஏதோ எழுதி போட்டிருக்கு, காலை மிதிச்சிட்டிங்க, என்ன பண்ணுவீங்க? எடுத்து ஆனால் யாரோ ஒரு வில்லகம் பிடிச்சவன் கெட்ட வார்த்தை எழுதி வச்சிருக்கான், படித்ததானே தெரியும், அது கண்ணை ஒத்திக்கிறதா கிழிச்சு போடுறதான்னு. பார்த்துடன் புக்கு படிச்சு பாருங்க, கிழிச்சி தூர எறிகின்ற புத்தகங்கள் உண்டு, நெஞ்சத்தோடு அரவணைத்துக் கொள்ளுகின்ற புத்தகங்கள் உண்டு. எந்த புத்தகம் உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்யுமோ அந்த புத்தகங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் 10 வைக்கிறாங்க. 10 ஃபஸ்ட்டே வந்து புக்கு வாங்கிடாதீங்க, ரவுண்ட்ஸ் போங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க, இங்க உட்காந்து பேச்ச கேளுங்க, போங்க ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வாங்க, எவ்வளவு பணம் இருக்குன்னு பாத்துக்கிடுங்க. உங்களுடைய ஆசிரியர்கள், நண்பர்கள், சான்றோர்கள் இடத்தில் கேளுங்க, இந்த வருஷம் எந்த புக் வாங்கினா நல்லா இருக்கும், தேர்ந்தெடுத்து திட்டமிட்டு புத்தகங்களை வாங்குங்கள். எனக்கு தெரிந்த ஒரு பென்சிலை கடைசி வரைக்கும் எழுதி தீர்த்த பிள்ளையும் இல்லை, ஆசையாக வாங்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்களை படித்து தீர்க்கின்றவர்களும் இல்லை. சார் சொன்னார் 20 புக்கு விற்பனை ஆயிருக்கேன்னு. நான் சொல்லட்டுமா, ஒரு ஆசிரியரா வாசிக்கும் பழக்கம் குறைந்திருக்கிறது. என்ன இது ஐரானிக்கல் டிஃபரன்சியேஷன்? புக்கு நிறைய விற்பனை ஆகுது, படிக்கும் திறன் குறைந்திருக்கிறது. ஏன்? புத்தகங்களை அலங்காரமாக கையில் எடுக்கிறோம், கிடையாது. ஒரு புத்தகத்திற்கு ஆக பெரிய அவமரியாதை எது தெரியுமா, வன்முறை எது தெரியுமா, அதை படிக்காமல் விடுவது தான். 800 இருக்கோங்க, 749 பக்கத்துல நமக்குன்னு ஒரு வரி எழுதியிருப்பாங்க அவன், அதுக்குதாங்க அவ்வளோ பேஜஸையும் நம்ம கடக்கணும். டக்குன்னு அந்த சொல் அப்படி வந்துடாது. நான் ஏன் தெரியுமா புத்தகத்துக்கு நன்றி சொல்றேன்? ஒவ்வொருத்தரும் துடிக்கிறாங்க, தன் வாழ்க்கையில் தான் கண்டெடுத்த பேருண்மையை, பெரும் ரகசியங்களை அந்த புத்தகங்களின் வழியாக உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை நீங்கள் படித்து விட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் துடிக்கிறார்கள். நான் ஒரு பதிப்பகத்தை நடத்தியவர், மூ அருணாச்சலம் என்கின்ற தமிழ் இலக்கிய வரலாறு 14 நான் பதிப்பித்தேன். ஆ பாலகிருஷ்ணனுடைய திருவருட்பாவை முழுக்க பொற்பதிப்பாக கொண்டு வந்தது பார்க்கர் நிறுவனம். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு புத்தகமும் இங்கே பதிப்பாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும். இங்கே எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு புத்தகமும் ஒரு பதிப்பாளரின் வாழ்க்கையை காவு கேட்கும். நீங்க வாங்கி ஆகணும். நம்ம கிட்ட ஒரு நோய் இருக்குங்க, ஃப்ரீயா கிடைச்சா லட்சுமி சரஸ்வதி சொன்னதுனால சொல்றேன். ஒரு 10 முன்னால ஒரு ரவிவர்மா ஓவியம் பார்த்தேன், ஒரு புக்ல அழகா போட்டிருக்கு, அதுல நல்ல ஒரு பிங்க் கலர் சாரியில லட்சுமி உட்கார்ந்துருக்காங்க, பத்மாசனம் பியூட்டிஃபுல்லுங்க. ரவிவர்மா வந்து 1000 ஓய்ந்து கிடந்ததற்கு பின்னர் வாராதது போல் வந்த மாமணி போல வந்த ஒரு அற்புதமான ஓவியம் வரைஞ்சிருப்பான். பேரழகா இருப்பாங்க லட்சுமி, அவங்க கை அந்த அந்த அந்த அந்த கை வச்சிட்டு இருப்பாங்கல்ல, அப்புறமா லட்சுமி காடஸ், லட்சுமி இறைவியினுடைய அந்த படங்களை பார்த்திருக்கேன். அவங்க ஒரு தங்க குடம் வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ரெடியா இருக்கும் நமக்கு கொடுக்கறதுக்கு, பிரார்த்தனை பண்றதுதான், டக்குன்னு கொடுத்துருவாங்க. இது எப்படி தெரியுமா வாங்கினாங்க அவங்க? உங்க விஷ்ணுவனுடைய கால் பிடித்து பன்னெடும் காலமாக செய்த ஊழியத்தின் பலனாக விஷ்ணு அவர்களிடம் கேட்டார்களாம், எனக்கு ஒரு வரம் தாருங்களேன், என் பக்தர்களுக்கு நான் ஏதேனும் தர வேண்டும். உடனே மகிழ்ந்த விஷ்ணு சொன்னாராம், உன்னிடத்தில் யார் வந்து கேட்டாலும் அவர்கள் வாழ்க்கை நிறைவாக இருக்கும்படியாக செல்வத்தை தரக்கூடிய ஒரு வரத்தை உனக்கு தந்தேன் என்று சொன்னாராம். லக்ஷ்மி கிட்ட எது கேட்டாலும் காசு கிடைக்கும். கொடுத்த உடனே நம்மளை பத்தி தெரியும்ல விஷ்ணுவுக்கு, அவர் ஒரு முடிவு பண்ணாரு, காசு எங்க இருக்குதோ அங்கதானே போவாங்க. நமக்கு ஒரு பயிலா எழுதினாரு, நீ எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம், நான் நினைச்சா வாங்கிடுவேன். புத்தரா இத பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம காடஸ் சரஸ்வதி. நேரா தன்னுடைய கணவர்கிட்ட போனாங்க. லட்சுமி வந்து அவங்களுடைய கணவர்கிட்ட கேட்டு ஒரு வரத்தை பெற்று விட்டார். நீங்களும் எனக்கு வரம் தாருங்க. என்ன, அவங்க வரத்தை விட கொஞ்சம் அதிகமா இருக்கணும். பெண்களுக்கே ஒரு விஷயம், நான் எப்பவுமே சொல்வேன், நமக்கு 8 புடினா அடுத்தவங்களுக்கு 10 புடி, நமக்கு 10 புடி வேணும். அவங்களுக்கு 10 புடி வந்துருச்சுன்னா நமக்கு 12 புடி செயின், கொஞ்சம் கூடுதலா சொல்ல. நான் என்ன செல்வம், எல்லா செல்வத்திலும் செல்வத்துள் செல்வம் அச்செல்வம். அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் தலையாய செல்வமாகிய கல்வி செல்வத்தை உன்னை கேட்டால் தரும்படியாக நீ இரு அப்படின்னு உடனே அந்த அம்மா கம்முன்னுதான் இருந்தாங்களாம். போக மாட்டோமே நம்ம, போவோம். காசு கிடைக்கிற சாமி கிட்ட போவோமா, கல்வி கிடைக்கிற சாமி கிட்ட போவோமா? அவங்க அமைதியாவே இருந்தாங்களாம். சரி, உனக்கு நான் ஒரு பயிலா எழுதுறேன், லட்சுமி கொடுத்ததை பேர் கடவுளர்கள் நினைத்தால் திரும்பி பெற்றுக் கொள்ளலாம், ஆனால் சரஸ்வதி நீ கொடுக்கின்ற கல்வியை யாராலும் திரும்பி பெறவே முடியாதுன்னு ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டாராம் சரஸ்வதி. எனக்கு நான் அந்த ஆச்சரியத்தோட அந்த ரவிவர்மாவனுடைய அடுத்த பக்கத்தை பாக்குறேன், சரஸ்வதி உட்கார்ந்து இருக்காங்க. ரவிவர்மாவின் சரஸ்வதி எப்படி உட்கார்ந்துருப்பாங்க தெரியுமா, எல்லாம் பத்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்க, ரவிவர்மா வரைந்த சரஸ்வதி மட்டும் கால் மேல கால் போட்டுட்டு அப்படி உட்கார்ந்துருப்பாங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது எங்கிருந்து வரும், இந்த ஆற்றல் எங்கிருந்து வரும்? நான் 31 நாடுகளுக்கு சுத்தி இருக்கிறேன், ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவுல வாங்கினது இல்லை, வந்துட்டு போறதுக்கு கூட சார் தான் கொடுக்குறாரு. கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. நீங்கள் நினைக்கிறீர்களா, இவர் கல்வி கற்றவர், இவர் என்னுடைய வாழ்க்கைக்கு உயர்வதற்கான ஆசிரியராக இருக்கக்கூடியவர், இவர் வாழ்க்கையில் சான்றோராக இருக்கக்கூடியவர் என்கின்ற ஒரு அடையாளம் ஒரு மனிதனுக்கு போதும். அந்த அடையாளத்துடன் அவன் கடைசி வரைக்கும் இந்த சமூகத்தில் மிக உயர்ந்த நிலையில் வாழ்வான் என்ற அந்த வாழ்க்கையை கொடுக்கின்ற புத்தகங்களுக்கு நன்றி. வாசியுங்கள், புரிவது போல் வாசியுங்கள். வாசிக்கின்ற பொழுதெல்லாம் அது உங்களுக்கு புரிய வேண்டும். பல நேரங்களில் நாம் வாசிக்கக்கூடிய வார்த்தைகள் நமக்கு புரிவதில்லை, நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் நமக்கு தெரிவதில்லை. உங்க குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு நினைக்காதீங்க. புரியுதா, புரிஞ்சு படிக்குதா? ஒரு கேள்விக்கு அதற்கு அதன் மொழியில் தான் பதில் சொல்ல தெரியும். அந்த மொழி உங்கள் முதல் மதிப்பெண் எடுப்பதற்கு போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம். என்னை போல நான் 10வது ரேங்க் தான் வாங்குவேன். முதல் ரேங்க் வாங்கின பெண் இன்னைக்கு எங்க இருக்கான்னு தெரியல. 10வது ரேங்க் வாங்கின நான் எங்க இருக்கிறேன்னு முதல் ரேங்க் வாங்கின பொண்ணுக்கு தெரியும். படிப்பு இருக்குல்ல, விஷயம் புரிஞ்சுக்கிறீங்கல்ல, வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறீங்கல்ல. இன்றைய தலைமுறைக்கு நாம் தரக்கூடிய மிக முக்கியமான செய்தியை இந்த மேடையை பயன்படுத்தி சொல்லிட்டு போறேன். நிறைய இளைஞர்கள் இருக்கிறீர்கள். சென்னையிலிருந்து நான் 2:30 மணிக்கு விமானம், எனக்கு 1:30 மணிக்கு நான் விமான நிலையத்திற்கு வருகிறேன். வீட்டிலிருந்து 12:20 கிளம்பினேன், அங்கிருந்து 20 நிமிடத்திற்குள் விமான நிலையத்திற்கு வரலாம், வரவே முடியல, நெரிசல், ரொம்ப சிரமப்பட்டு வண்டி ஓட்டிட்டு வரேங்க. இப்படி திரும்பி பார்க்கறேன், அந்த பேர் சொல்லக்கூடாது, அது மார்க்கெட்டிங் மாதிரி ஆயிடும். அந்த உணவு பொருட்கள் எடுத்துட்டு போறாங்கல்ல இளைஞர்கள், ரக்கெட் மாதிரி போறாங்க. நீ லாரி ஆயிரு, பஸ் ஆயிரு, டூ வீலர் ஆயிரு, கார் ஆயிரு, யார் வேணாலும் ஆயிரு, சிக்னல் இருக்கட்டும் இல்லாம போட்டோம். ஏன்னா அந்த 20 மினிட்ஸ் அவங்க போய் கொடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு 30 ரூபாய் கிடைக்கும். அந்த இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன், இவ்வளவு வேகமாக வண்டி ஓட்டி கொண்டு அந்த 30 ரூபாய்க்காக போகிறாயே, 15 வருடத்திற்கு முன்னால் இவ்வளவு வேகத்தோடு புத்தகங்களை படித்திருந்தால் இந்த வெறியை படிப்பில் காட்டி இருந்தால் நான் வெறியா இருந்தேனே, என்னை போல் நீ ஏன் இல்லை, நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கை சிரமங்களுக்குள் படுத்துக் கொள்கிறாய் என்றால் என்ன என்றால், நின்று நிதானமாக வாசிப்பது என்பது அவ்வளவு பேருக்கு சுலபமாக வருவதில்லை. ரெண்டு விஷயத்தை சொல்றேன், ஒன்னு ஸ்போர்ட்ஸ், ஒன்னு படிக்கிறது. ரெண்டு வேலை செய்யும் போது மூணாவது வேலை செய்ய முடியாது. ஓட்டப்பந்தயத்தில் ஓடனா ஓடுற தவிர்த்து வேற எதுவும் செய்ய முடியாது, அப்பதான் முன்னால வர முடியும். படிக்கின்ற பொழுது வேறு எதையும் செய்ய முடியாது. படித்தால் கவனம் சிதர். 100% உன்னை நீ மூழ்கடித்துக் கொள்வது ஒன்று விளையாட்டில், மற்றொன்று புத்தக வாசிப்பு. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லித்தர, பிள்ளைங்க கிட்ட இன்னிலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க, டேய் விளையாடாதரா, டேய் நடிக்காதரா சொல்லாதீங்க. ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது. எனக்கு புரியலீங்க, ஒன்றை படிக்கிறோம், 5 வருடம் ஒன்றை படிக்கிறோம், அதை விட்டுவிட்டு வேறு வேலை செய்கிறோம் என்றால் எங்கேயோ தவறு நடக்கிறது. டாக்டர் படிச்சுட்டு சினிமா எடுக்க வரீங்க, அப்ப ஏன் டாக்டர் படிச்சீங்க? ஐஐடி தானே படிக்கிறீங்க, வாங்கலன் சயின்டிஸ்டா, எதுக்கு ஐஏஎஸ் ஆபீசரா போறீங்க? இன்ஜினியரிங் தானே படிச்சீங்க, போய் இன்ஜினியரிங் வேலை பாருங்க, ஏன் டீச்சரா வரீங்க? இங்கிலீஷ் டீச்சரா வராரு, எம்இ மெக்கானிக்கல். கல்வி கற்க வேண்டும் என்றால் எந்த எந்த புத்தகங்களை எப்பொழுது கற்க வேண்டும், அந்த புத்தகம் உங்களை என்ன செய்யும் என்கின்ற தெளிவு, ஒரு மனக்குழப்பம் இல்லாத வாழ்க்கையை நேர்மையாக வாழ்வதற்கான புத்தகங்களை என்னுடைய அன்பிற்குரியவர்களே தேடி படித்துக் கொள்ளுங்கள். யாரும் அறிவுரை சொல்வதற்கு அவசியம் இல்லை, உங்களுக்கானதை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற சுதந்திரத்தை உங்களுக்கு கல்வியும் வாசிப்பும் தரும். நான் சொல்வதனால் சில பேருக்கு மன வருத்தம் ஏற்படலாம். ஆசை என்றால் குற்றம், இருதல் என்றால் களைதல், குற்றங்களை களைபவர்கள் நாங்கள், எங்களுக்கு அதுதான் பெயர். கு என்றால் இருள், ரூ என்றால் விளக்குதல், இருளை விளக்குபவர்கள் குருமார்கள், தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவர்கள் ஆச்சாரியர்கள். எப்படி இந்த உலகம் ஒன்றும் இல்லையா, மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாம் வந்து உட்கார்கின்றார். அடுத்த நேரம் நான் பார்க்கிறேங்க, மிக முன்னேற்றம் அடைந்த மாவட்டங்களில் ஆட்சியாளர்களாக வந்து உட்காரக்கூடிய ஆட்சியர்கள் எடுக்கக்கூடிய கோப்புகளில் மிக முக்கியமானதாக புத்தக திருவிழாக்கள் நிகழ்கின்றன. அது எந்த கட்சியை சேர்ந்த அரசாக இருக்கட்டும், என்ன காரணம், என் முன்னால் நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் உனக்கு கல்வி அறிவு அவசியம். இந்த அவசியத்தை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். சமீபத்தில் ஒரு இடத்தில் குழந்தைகளிடத்தில் பேச போக வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன், பக்கவாட்டு சிந்தனை, ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் நடுவிலே ஒரு கேப் இருக்குங்க, ரொம்ப வாசிச்சிங்கன்னா அந்த கேப்பை கூட நீங்க வாசிக்கலாம். ஒன்னும் இல்லை, ஜெயமோகன் கொற்றவைன்னு ஒரு புக் எழுதியிருப்பார், 300 படிச்சு பாருங்க. இளங்கோடிகள் மௌனம் சாதித்த இடத்திலிருந்து என் கதையை தொடங்குகிறேன்னு சொல்லுவார். சில மௌனங்கள், சில எழுத்தாளர்களின் மௌனங்கள் வேறு ஒரு தலைமுறையில் ஒரு எழுத்தாளனுக்கு எழுதுபொருளாகிறது என்றால் நினைத்து பாருங்கள், புத்தகங்களின் இடையில் இருக்கக்கூடிய மௌனங்கள் கூட இளையராஜாவின் இசையை போல. சில இடத்துல இசையே இருக்கு, அது சைலண்டா இருக்கும், அதை விட அந்த சிச்சுவேஷனை வேற யாராலையும் சொல்லிட முடியாது. அது ரொம்ப பிடித்தமான நிறைய நடிகர்கள் இருக்கிறார்கள், ஹிந்தியில நான் நிறைய பார்ப்பேன், ஏன்னா சின்ன வயசுல இருந்து உருது தெரியுங்கிறதுனால. நவாசுதீன் சித்திகி, இம்ரான் கான், மனோஜ் வாஜ்பாய், இவங்களுடைய இதெல்லாம் பார்ப்பேன். பார்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது திடீர்னு ஒரு படம் வந்தது, இந்த பக்கவாட்டு சிந்தனைங்கிறோம்ல, அனலிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்குல்ல, இன்றைக்கு நாம் எட்ட வேண்டிய உயரங்களுக்கு எட்டாமல் இருப்பதற்கு காரணம் நம்மிடத்தில் கிரிட்டிக்கல் திங்கிங் குறைந்திருக்கு. ரொம்ப வேகமா விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலை செய்யாதுங்க. நான் ஆசிரியை, நான் இப்படி சொல்லுகிறேன், காட்சிகளை வேகமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனதிற்கு நின்று நிதானமாக வாசிக்க முடியாது, வராது. என்கிட்ட கேட்பாங்க, நீங்க எப்பெல்லாம் படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது எப்படி? நான் சொல்லட்டுமா, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய சாபம் எது, பெரிய வரம் எது என்று சொல்லட்டுமா? பெரிய சாபம், உன் உயிர் காக்கும் நேரம் வருகின்ற பொழுது நீ கற்றது மறந்து போகும் என்று கர்ணனுக்கு கிடைத்த சாபம். உலகத்திலே அதி அற்புதமான சாபம் என்ன தெரியும், வரம் என்ன தெரியுமா? எந்த நேரத்தில் தேவைப்படுகிறதோ நீ உன் குழந்தை பருவத்தில் பார்த்த காட்சிகள் கூட உனக்கு வந்து கைப்பிடித்து உன்னை தூக்கிவிடும். நான் அதனால் தான் சொல்லுவேன், பெற்றோர்களே, ஆசிரியர்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை இரவு நேரத்தில் உட்கார்ந்து பேசுகின்ற பொழுது, ஒரு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, ஒரு புத்தகத்தின் ஒரு பகுதியை எடுத்து வாசிச்சு பாருங்களேன், அதில் ஒரு வார்த்தை உங்க 15 வயசு பையன் கேட்க மாட்டான். நாம கேட்டோமா? அவன் கேட்கறதுக்கு, அவனும் கேட்க மாட்டான். ஆனா ஒண்ணு சொல்றேன், சொல்லிக்கொண்டே இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சவால்களை எடுத்து வீசுகின்ற பொழுது சிறிய வயதில் அவர்கள் கேட்ட அந்த அறம் அங்கே அவர்கள் ஜெயிப்பதற்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே
1: ஆசிரியர்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், பாடங்கள் புத்தகங்கள் அதை சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. பாருங்க, நான் ஒரு படம் பார்க்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு குழந்தை நம்ம வீட்டில் இருக்கணும்னு நான் நினைச்சேன். நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கணும், ஃபயர் மாதிரி இருக்கணும்.
0: ஏய், நீங்கள நல்ல பண்ண தெரியுமா? அந்த பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கணும். ஏன் ஐயன் சொல்றான், ஏன்னா நான் எதை சொன்னாலும் நீ நம்புற அப்படிங்குறது உருப்படுமா? நீ நல்ல பொண்ணுன்னு சொல்றதே அவன் ஸ்டேட்மெண்ட்ல அழிச்சிட்டான், அவன் சொன்னதுல அவன் அழிச்சிட்டான். வித்தியாசமா பேசுறாங்க, ஷார்ப்பா இப்போ ஆவோம். நாம ஒருத்த ஒரு விஷயத்த சொல்றான்னா நீ வெளிப்படாத, புரிஞ்சுக்கோங்கிற, உடனடியா வெளிப்பட அவசியம் இல்லை. ஓ, இதுதானா? புரிந்துகொள். புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்க வேண்டாமா? வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், இங்கிலீஷ்ல பேசுறவெல்லாம் புத்திசாலி. யார் சொன்னது? யாருங்க சொன்னது? நான் சொன்னேன், இனிமேல் கர்ம வீரர் காமராஜரை யாரும் கருப்பு காந்தி என்று சொல்லவே கூடாது. அவர் தென்னாட்டின் காந்தி. கருப்பு என்பது என் தேசிய நிறம், அது என்னுடைய சுயமரியாதைக்குரிய இடம். அதை கருப்பு என்கின்ற வார்த்தையால் நீ குறிப்பிடாத. அவரை படிக்காத மேதை என்று சொல்லாத. யார் படிக்காத மேதை? நாம் எல்லோரும் படிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று படித்த மேதை அவர். எப்படி நாம் கொண்டு செலுத்துவது ஒன்றை? ஒரு தலைவரை எப்படி கொண்டாடுவது? ஒரு மனிதரை தலைவர் என்று எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது? நான் சொல்லட்டுமா, எல்லோரையும் விட சிறப்பானவன் இல்லை தலைவன், தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் தான் தலைவன். வாசிச்சா எனக்கு புரியுதே?
2: அந்த உறவுகள் இதுவரை பேராசிரியை பர்வின் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரையை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து வானொலியில் மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரை, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர். சாசல் டார்ஷ்லா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவுக்கு வாக்குமூலம் அளிக்க சென்றிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர்களில் ஒருவரான ஜோசித ராஜபக்ச விசாரணைகளின் பின்னர் ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் முன்னாள் ஜனாதிபதி கொத்தபாய ராஜபக்சாவை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பில் எதிர் மனுதாரர்களிடமிருந்து தமக்கு இன்னமும் அறிவுறுத்தல்கள் கிடைக்கவில்லை என்று சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார். இதற்கிடையில் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹந்த அபேசூரியாவுடன் இன்றைய அமர்வில் இருந்த நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ இந்த மனுவை விசாரணை செய்வதிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அரசாங்க புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற சுரேஷ் சலையின் மனைவி மனோரி சலே குற்றப்புலனாய்வு திணைக்களம் தனது கணவரை மிகவும் இழிவான முறையில் உடல் சோதனைக்கு உட்படுத்தியதை முதன்முறையாக ஒப்புக்கொண்டுள்ளதாக இன்று குற்றம் சாட்டியிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தற்போது முறையான வகையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அதன் முன்னேற்றத்தை தடுக்கும் நோக்கில் சில தரப்பினர் செயற்பட்டு வருவதாகவும் இதற்காக சமூக வலைதளங்களூடாக திட்டமிட்ட வகையில் போலியான குற்றச்சாட்டுகள் பரப்பப்படுவதாக அருட்தந்தை சிறில் காமினி தெரிவித்திருக்கிறார். இலங்கை பொருளாதாரம் தற்போது படிப்படியாக மீட்சி மற்றும் நிலையான வளர்ச்சியை நோக்கிய மாற்றத்தை எட்டியுள்ளது. சுற்றுலாத்துறை மூலம் மற்றும் வெளிநாட்டு பணப்பரிமாற்றங்கள் மூலம் தற்போதைய சூழலில் ஓரளவு முன்னேற்றம் காணப்பட்டாலும் நீண்டகால பொருளாதார நிலையான தன்மைக்கு இவை மட்டும் போதுமானதல்ல என்பதால் சர்வதேச சந்தையில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் புவிசார் அரசியல் நெருக்கடிகளிலிருந்து பொருளாதாரத்தை பாதுகாக்க வலுவான ஏற்றுமதி துறை அவசியமாகியுள்ளதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசிங்கே தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தியில் ஒரு முக்கிய மைல்கல்லை குறிக்கும் வகையில் 2026-2030 காலத்துக்கான தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டம் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்காவிடம் நேரடியாக கையளிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வீட்டு திட்டம் தொடர்பிலான முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடல் வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி பி சரத் அவர்களின் தலைமையில் நேற்று அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் 2026 ஆண்டுக்கான வீட்டு திட்ட பயனாளிகளுக்கு காசோலை வழங்கும் நிகழ்வும் 2025 ஆண்டு வீடமைப்பு வழங்கப்பட்டவர்களுக்கான ஆவணம் வழங்கும் நிகழ்வும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் நேற்று மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றிருக்கிறது. திருவண்ணாமலை குச்சவெளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள பல்லவக்குள மக்கள் குடிநீரின்றி தவிப்பதாக கடந்த வாரம் தெரிவித்திருந்ததை அடுத்து அந்த பிரச்சினை ஊடகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனை அடுத்து குச்சவெளி பிரதேச சபை தவிசாளர் முபராக் உரிய பகுதிகளுக்கு கள விஜயம் செய்து குடிநீரை வழங்கி பிரச்சனையை தீர்த்து வைத்தார். எதிர்வரும் காலத்தில் ஏற்படக்கூடும் என்று முன்னறிவிக்கப்பட்டுள்ள எல்நினோ கால நிலைமையை எதிர்கொள்ள அரசாங்கம் முன்கூட்டியே திட்டமிடல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெதிச குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மகன் யோசித ராஜபக்ச தற்போது கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு சொந்தமானதென கூறப்படும் கொம்பனி தெரு லீலி வீதியில் அமைந்துள்ள சொகுசு கோட்டல் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேகத்துக்கிடமான பொருட்கள் எதுவும் கண்டெடுக்கப்படவில்லை என்று பாணாந்துறை வலன ஊழல் தடுப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது. எதிர்கட்சி அரசியல்வாதியான நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட தியதிகளில் விசாரணைகளுக்கு முன்னிலையாகும் வரை அவர் நாளாவிய ரீதியில் அரசியல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில் எந்தவித தடையும் கிடையாதென்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெதிச தெரிவித்திருக்கிறார். இலங்கை காவல்துறையினரால் வழங்கப்படும் சேவைகள் தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்கள் முறைப்பாடுகள் பாராட்டுகள் மற்றும் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்கான புதிய QR குறியீட்டு முறைமையொன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது.
புல்மோட்டை பகுதியில் தொல்பொருள் பெறுமதி மிக்கது என்று கருதப்படும் கல்லொன்றினை சுமார் 2 கோடி ரூபாவுக்கு விற்பனை செய்ய முற்பட்ட இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மட்டக்களப்பு ஏறாவூரில் 16 வயதுடைய சிறுவன் ஒருவரை கடத்தி சென்று தாக்கிய சம்பவம் தொடர்பாக மற்றொரு 16 வயது சிறுவன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியின் அன்றாதபுர புனவ பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பார ஊர்தியின் பின்புறத்தில் மற்றொரு பார ஊர்தி மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் 35 மற்றும் 43 வயதுடைய இருவர் உயிரிழந்திருப்பதோடு படுகாயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தெமிடகொட பகுதியில் 19 துப்பாக்கிகள், 24 ரவைகள் மற்றும் 1 லட்சத்துக்கு அதிகமான போதை மாத்திரைகளை கைப்பற்றிய சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான ஆணும் பெண்ணும் கதிர்காமத்தில் உள்ள தங்குமிடம் ஒன்றில் மறைந்திருந்த நிலையில் மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த இருவர் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அல்லைப்பட்டி பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி பத்மநாபாவின் 36வது ஆண்டு தியாகிகள் தினம் தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட பணிமனையில் வரும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெற இருப்பதாக திருவண்ணாமலை மாவட்ட தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் சின்னமோகன் தெரிவித்திருக்கிறார். அரசாங்கத்தின் அவசர கோரிக்கை கிணங்க இந்திய ராணுவத்தின் செயல்பாட்டு இருப்புகளிலிருந்து 5.5 மில்லியன் டாலர் பெறுமதியான ராணுவ பொருட்களை இலங்கை ராணுவத்துக்கு இலவசமாக வழங்குவதற்கு இந்திய பாதுகாப்பு அமைச்சு ஒப்புதல் அளித்து அதனை வெற்றிகரமாக விநியோகித்திருக்கிறது. இந்திய செய்திகளில் திரிணாமுல் காங்கிரஸ் அதிருப்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் 20 பேர் தேசியவாத குடிமக்கள் கட்சியில் இணைந்ததை அங்கீகரிப்பது தொடர்பாக அவர்களிடமும் கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி அணியினரிடமும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா விசாரித்து முடிவெடுப்பார் என்று அவரது அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மகாராஷ்டிர பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாற 15 கோடி ரூபாய் முன்பணம் வழங்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது என்று உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனை கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் ரவுத் நேற்று குற்றம் சாட்டியிருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினரும் மம்தா பானர்ஜியின் உறவினருமான அபிஷேக் பானர்ஜியிடம் மேற்கு வங்க காவல்துறையின் சிஐடி பிரிவினர் நேற்று 6 மணி நேரத்துக்கு மேல் விசாரணை நடத்தியுள்ளார்கள். வரும் ஜூலை 1ஆம் தேதி நாடு முழுவதும் 125 நாள் வேலை திட்டத்தை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி ஆந்திரத்தில் நடைபெறும் என்று மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்திருக்கிறார். 2027ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமான வீடு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் April 1ஆம் தேதி தொடங்கியது. செப்டம்பர் மாதம் வரை இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். தற்போது வரை 23 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் நிறைவடைந்துள்ளதாக அரசு வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். எரிபொருள் விலை உயர்வால் சென்னையிலிருந்து இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. மானாமதுரையில் 3 மாதங்களுக்கு முன்பு காவல் நிலைய விசாரணையின் போது மரணமடைந்த ஆகாசின் உடலை காவல்துறையினர் அடக்கம் செய்வதற்கு அவரது உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். ஜூடீப்பர் முக்தார் அகமது, திருச்சி சூர்யா ஆகிய இருவரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் நேற்று உத்தரவு பிறப்பித்தார். பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத குழுவுடன் தொடர்புடைய 7 பேரை டெல்லியில் காவல்துறையினர் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். தங்கம் வாங்க வேண்டாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கோரிக்கை வைத்ததும் தங்க இறக்குமதி 34% அதிகரித்திருக்கிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,12,240 ரூபாவாகவும் கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 14,030 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்க வெள்ள மாளிகையில் தாக்குதல் நடத்தும் திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் 5 பேர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக மத்திய புலனாய்வு பிரிவு தலைவர் காஷ் பட்டேல் தெரிவித்திருக்கிறார். ஈரானுடனான ஒப்பந்த ஆவணத்தை விரைவில் வெளியிடுவேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மீண்டும் தெரிவித்திருக்கிறார்.
அமெரிக்காவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையொப்பமாக லெபனான் ஆக்கிரமிப்பு பகுதிகளிலிருந்து இஸ்ரேல் படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும் என்று ஈரான் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. இதே நேரத்தில் கடந்த 48 மணி நேரத்தில் இஸ்ரேல் 84 முறை சண்டை நிறுத்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியதாக லெபனான் கூறுகிறது. இஸ்ரேல் லெபனானில் இருந்து வெளியேற தொடர்ந்து மறுத்து வருவது நேர்கள் அறிந்ததே. அமெரிக்க ஈரான் அமைதி திட்டம் விரைவில் கைகூட நிலையில் எண்ணெய் விலை 80 டாலருக்கு கீழ் இறங்கியுள்ளது. போருக்கு முன் 65 டாலராக இருந்தது. போர் தொடங்கிய பின் 100 டாலரை தாண்டியது. இப்போது மெல்ல மெல்ல கீழே வருகிறது. பிரான்சில் நடைபெற்று வரும் G7 நாடுகள் கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் உலக நாடுகளின் கவனம் மீண்டும் உக்ரைன் போர் விவகாரம் நோக்கி திரும்புகிறது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று நடத்திய அதிரடி சோதனையில் தடை செய்யப்பட்ட தெஹ்ரிகே தாலிபான் அமைப்பைச் சேர்ந்த 5 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். இங்கிலீஷ் கால்வாயில் சென்று கொண்டிருந்த பிரிட்டிஷ் சொகுசு படகை எச்சரிக்கும் வகையில் அங்கிருந்த ரஷ்ய போர்க்கப்பல் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. சொகுசு கப்பல் ஆபத்தான முறையில் நெருங்கிக் கொண்டிருந்ததாகவும் விபத்தை தவிர்க்க அவ்வாறு செய்ததாக ரஷ்யா தெரிவிக்கிறது. சொகுசு கப்பலை குறிவைத்து சுடவில்லை என்று ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. உடலடியை பெருக்க முயன்ற ஒருவர் இறப்பை வீக்கத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். வியட்நாமில் இறைச்சிக்காக திருடப்பட்ட 400 அதிகமான பூனைகள் காப்பாற்றப்பட்டுள்ளன. பூனைகளை திருடும் கும்பலை அந்த நாட்டு அதிகாரிகள் பிடித்துள்ளார்கள். 9 பேர் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சீனா மற்றும் இந்தோனேஷியாவில் நேற்று அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. பருவநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் அதிகம் பாதிக்கப்படுவது சிறு குழந்தைகளே என்று யுனிசெஃப் என்ற ஐக்கிய நாட்டு குழந்தைகள் அவசர நிதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான மதீஸ் பத்ரனாவுக்கு இடது தொடை பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக பிரான்சில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 7வது ஆட்டத்தில் இலங்கை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை நேற்று வென்றிருக்கிறது. சவுத் ரோஸ் பவுல் விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான குழு 2 மகளிர் டி20 உலக கிண்ண போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியிருக்கிறது. பிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் செனகல் அணியை எதிர்கொண்ட பிரான்ஸ் முதல் பாதியில் கோல் ஏதுமின்றி தடுமாறினாலும் இரண்டாம் பாதியில் சுதாகரித்துக் கொண்டு 3-1 என்ற கணக்கில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. பிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் கேப்டன் லயனல் மெஸ்ஸியின் காற்றை கோலால் அல்ஜீரியாவை வீழ்த்தி அர்ஜென்டினா அணி வெற்றியுடன் தொடங்கியிருக்கிறது. அர்ஜென்டினா அணி அல்ஜீரியாவை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி நடப்பு உலகக்கோப்பை தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்து புள்ளிப்பட்டியலும் முதலிடத்துக்கு முன்னேறியிருக்கிறது. பிஃபா உலகக்கோப்பை அறிமுக போட்டியில் நியூசிலாந்து அணிக்காக விளையாடிய இந்திய வம்சாவளி வீரர் சர்பிரீத் சிங் ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார். துனிசிய கால்பந்து அணி அதன் பயிற்சியாளர் சபரி லமோச்சியை பதவியில் இருந்து நீக்கியது. நேற்று எஃப் பிரிவில் ஸ்வீடனுக்கு எதிராக ஆடிய துனிசியா 5-1 என்ற கோல் கணக்கில் படுதோல்வி அடைந்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் மியாமி நகரில் நடைபெற்ற ஆட்டத்தில் உலகக்கோப்பை போட்டியின் முதல் சாம்பியனான உருகுவே 1-1 என்று சவுதி அரேபியாவுடன் போராடி சமன் செய்திருக்கிறது. அமெரிக்காவின் சியாட்டில் நகரில் நடைபெற்ற ஆட்டத்தில் பிஃபா தரவரிசையில் 10ஆம் இடத்தில் இருக்கும் பெல்ஜியம் 1-1 என்ற கோல் கணக்கில் 29வது இடத்தில் இருக்கும் எகிப்துடன் சமன் செய்துள்ளது. மெக்சிகோ சிட்டிக்கு சென்ற சீன கால்பந்து ரசிகர்கள் இருவரின் உடைமைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 387.72 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.65 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 333.85 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.42 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 421.41 ரூபாய், இந்திய பெறுமதியில் 119.26 ரூபாய், ஒரு அக்ராக்ஷிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 448.19 ரூபாய், இந்திய பெறுமதியில் 126.81 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.40 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.45 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris,
2: Vicky Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88

0: உங்கள் மங்களகரமான விழாக்கள் கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com. டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
1: வாழ்வை வசந்தம் வந்து
0: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7 23 தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலகம் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31 தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1 தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2 தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3 தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 00 45 91 44 79 26.
1: திசை போற்றுமே, உன் விழிகள் இரு

ரம்சே நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொண்டுப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன்

0: வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் என்றும் போட்டுக்கொண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் போன்றே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு போன்றே மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கா சார்?
2: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 42 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சியா. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 Fraser Street in Coogee, Canada. சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து 20 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 0 தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 192 78 83 40 அல்லது 608 628 5 0 0 5. மறந்துவிடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சப்பலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள், இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லாட்சப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0951 15 82 03 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலில் ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக நிருபர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்க கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போல் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்த ஒலிபரப்பாகும். உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் எமது தொலைபேசி தொழில்நுட்ப வேலைகள் இடம்பெறுவதனால் இன்றைய தேனும்பாலும் நிகழ்ச்சி இடம்பெற மாட்டாது என்பதனை எமது அன்பு நேயர்களுக்கு அறிய தருகின்றோம்.

0: 잠버릇.
1: 이 나디 보소네.

0: நல்லா இருக்கா? நானே
1: தைச்சேன்.
0: வர அண்ணா.
2: என்ன என்னை பார்த்து போட்டு அண்ணங்கிற? என் மாதிரி பார்த்து சொல்ல வேண்டியதானே?
0: அவர் அண்ணான்னு கூப்பிட எனக்கு நேச்சுரலா வருவாங்க.

0: தொழில்நுட்பத்தை சர்வர் செருமிகளின்
1: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு காட்டுநாயக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு பிள்ளை வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குரேஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-74-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422

0: சத்திய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-76-74-18 அல்லது 0776-24-0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
1: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால்வாயோன் குற்றூரியே, 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 0783-20-49-85 அல்லது 0787-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது

0: சபைக்கொரு காலம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். கதைக்குறு காணும் நிகழ்ச்சிக்காக ஆக்கங்களை எழுதி அனுப்பும் அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்
1: கொண்டு
0: இன்றும் கதைக்குறு காணும் நிகழ்ச்சிக்காக படித்து சுவைத்த கதையாக விஜயகாந்த் அவர்களுடைய கதை வானிலைக்கு வருகிறது. நீங்களும் இந்த கதையை கேட்டு இதற்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆனால் இன்று இரண்டு தொலைபேசி இலக்கங்களும் வேலை செய்யாது, வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நீங்கள் வைபர் ஊடாக மட்டும்தான் அழைக்கலாம். அதாவது ஒருவர் அழைத்து அழைப்பிலே இருந்தால் இன்னொருவர் நீங்கள் அழைக்கும் போது சில வழியில் அது உங்களுக்கு நாங்கள் ரிங் பண்ணி கொண்டு இருக்கும், ஆனால் வேலை செய்யாது. நீங்கள் அவர் பேசி முடிந்தவுடன் நீங்கள் அழைத்தால் எங்களுக்கு அழைப்பு கிடைக்கும். அந்த வேலை வைபருடாக 0033 680 74 27 இந்த இலக்கத்துக்கு மட்டும் வைபருடாக கலந்து கொண்டு சிறப்பியுங்கள். நல்லது, இப்பொழுது கதைக்கு காரணம் நிச்சயமாக விஜயகாந்த் அவருடைய கதையை நாமும் கேட்போம். இதோ உங்களுக்காக. அம்மாவின் அன்பை வென்று ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அம்மாவை தனியாக விட்டுவிட்டு வைகாஸ் பயணமாகிவிட்டான். முதல் குழந்தையை பிரசவத்திலேயே இழந்த அந்த தாய்க்கு கடவுள் மீண்டும் அளித்த அரிய பொக்கிஷமாக இருந்தான் வைகாஸ். வைகாஸின் வயது 15. அவன் வீட்டு தோட்டத்திற்கே சென்றாலும் நிழல் போல் பின்தொடரும் ஒரு நொடியும் மகனை பிரிந்து இருக்க முடியாத அம்மா 10 வகுப்பு படிக்கும் தனது மகனுக்கு பிடித்த 3 தோசையும் முட்டையும் அன்போடு சுட்டுக் கொடுத்த போது அது தனது மகனுக்கு வழங்கும் கடைசி உணவாக இருக்கும் என்று அந்த தாய் ஒருபோது நினைத்திருக்க மாட்டாள். உணவு முடிந்ததும் வழக்கம் போல் அவன் மொபைல் போன் கேட்டான். மகனே, நீ இப்போது 10 வகுப்பில் படிக்கிறாயே, நன்றாக படிக்க வேண்டிய நேரம் இது. இப்போது போன் வேண்டாம் என்று அன்போடு கூறினாள். மகனின் நல்ல எதிர்காலத்தை மட்டுமே நினைத்து கூறிய அந்த ஒரு மறுப்பு, அவனது நலனுக்காக மட்டுமே சொன்ன வார்த்தைகள் அந்த 15 வயது சிறுவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு கண நேரக் கோபத்தில் அவன் அறைக்குள் சென்று கதவை அடைத்துக் கொண்டான். பின்னர் அந்த கதவு திறக்கப்பட்ட போது அந்த குடும்பத்தின் ஒளியே அணைந்து போயிருந்தது. நீண்ட நேரமாகியும் எந்த அசைவும் இல்லாததால் கதவை உடைத்து திறந்த பெற்றோர் கண்ட காட்சி அவர்களின் இதயத்தை நொறுக்கியது. உயிருக்கு உயிராக வளர்த்த மகன் உயிரற்ற நிலையில் கிடந்தான். கதறி அழுதபடி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாலும் அந்த உயிரை காப்பாற்ற முடியவில்லை. விஆர் வில்லியம் பள்ளியின் 10 வகுப்பு மாணவனான வைகாஸ் ஒரு மொபைல் போனை சுற்றிய சிறிய மனக்கசப்பின் பின்னர் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டான். இந்த சம்பவம் ஒரு தனிப்பட்ட துயரம் மட்டுமல்ல, டிஜிட்டல் உலகத்தின் மீது அதிகமான சார்பும் இளம் வயதினரின் உணர்ச்சி மேலாண்மை சிரமங்களும் குறித்து சிந்திக்க வைக்கும் ஒரு நிகழ்வாகும். பெற்றோர்களுக்கு குழந்தைகளின் மனநிலையையும் திடீர் கோபம் அல்லது மன அழுத்த அறிகுறிகளையும் கவனித்து அவர்களுடன் திறந்த மனத்துடன் பேசுவதும் தேவையான போது ஆலோசனை உதவிகளை நாடுவதும் மிக முக்கியமாக இருக்கிறது. ஆமாம், ஒரு சிறிய கதையாக படித்து சுவைத்த கதையாக ஒரு உண்மை சம்பவத்தை எழுதியிருக்கின்றார் விஜயகாந்த். உண்மையில இது ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வான ஒரு கதையைத்தான் இங்கு எழுதி இருக்கின்றார். இது எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும், எல்லா மாணவர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று. மாணவர்கள் செலவுகளில் அவர்களை கண்டிப்பது பல நேரங்களில் உங்கள் நலனுக்காகத்தான். ஒரு மொபைல் போன், ஒரு விளையாட்டு அல்லது ஒரு கணநேர கோபத்தை விட உங்கள் பெற்றோரின் அன்பு அளவிட முடியாதது. ஒரு கணநேர முடிவு வாழ்நாள் முழுவதும் நீங்காத வேதனையை குடும்பத்தினருக்கு ஏற்படுத்தி விடலாம். ஆமாம், உண்மையிலே ஒரு மனவருத்தத்துக்குரிய அருமையான கதை, படித்து சுவைத்த ஒரு உண்மை சம்பவத்தை விஜயகாந்த் எழுதியிருக்கிறார். ஒரு விழிப்புணர்வு கொண்டு கதை. மாணவர்கள் சரி, பெற்றோர்கள் சரி, விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கதையை எங்களுடைய வானொலியில் பலம் பெற வேண்டும் என்று சொல்லி எழுதி அனுப்பியிருக்கின்றார் விஜயகாந்த். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கடுகு சிறிது என்றாலும் காரம் பெரிது என்று சொல்வார்கள், இந்த கதை ஒரு சிறிய கதை தான். அந்த கதைக்குள் எத்தனையோ தாயினுடைய பாசம், பிள்ளைகளுடைய அந்த ஒரு ஒரு வெறுக்கத்தக்க ஒரு உணர்வுகள், அந்த உணர்வால் ஏற்படும் அவசர முடிவுகள் எல்லாமே இந்த கதையில் அடங்கி இருக்கிறது. சரி நேர்களே, நீங்கள் பைபிளோடாக கலந்து கொண்டு சிறப்பியுங்கள். பைபிளோடாக 0033 580 07 74 27 அந்த வகையிலே பைபிளோடாக வந்திருக்கும் ஜோகேஸ்வரி அம்மாவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் அம்மா.
2: வணக்கம் ஜோவிதா, நான் ஜோசியல் கொண்டாட கிடைக்கிறேன்.
0: ஆமாம், நலமா இருக்கிறீர்களா?
2: ஓ, நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் சுகமா இருக்கிறீங்களா?
0: ஆம், நாங்களும் சுகமாக இருக்கிறோம். நன்றி அம்மா.
2: நன்றி. உங்களுக்கு குறிக்கொண்டதா இருந்த சின்ன பிள்ளைகள் சில நேரத்துல உணர்ச்சி உணர்வை இந்த திடீரென்று ஒரு ஒரு கோபம் வந்தோடனே, ஒரு விரக்தி வந்தோடனே, ஒரு யோசனை இல்லாம செய்யுதுகள்.
0: அதுதான் அந்த தாயினுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. தாய் வந்து ஒரு நல்லதுக்குத்தான் நீ சொல்லுறாரு. என்ன, நீ 10ஆம் வகுப்பு படிக்கிறாய், ஆனால் அதுக்கும் அன்போடு தான் அவர் சொல்லி இருக்கிறார். பேசி உனக்கு எல்லாம் இப்ப போன் வேண்டாம் அப்படி என்று சொல்லி பேசாரும்
2: பரவாயில்ல சொல்லவும் அந்த பிள்ளைக்கு கேள.
0: ஆமா, அதுதான் இப்பத்தி அந்த இளைய சமுதாயத்தை உண்மையில எல்லாரும் அப்படித்தான், 90% இந்த இளைய சமுதாயங்கள் வந்து இப்படித்தான் நடந்து ஒவ்வொரு முடிவும் விபரீதமாக ஆபத்திலே கொண்டு முடிக்கிறது முடிகிறது.
2: எனக்கு எங்களுக்கு ஒரு நடந்தது தான் சொல்லிதா. தங்கச்சி மகன் 10 வயது. அப்ப எங்க ஐயா திருக்க சேர்த்துல இருந்தவர். அப்ப இவன் பள்ளிக்கூடம் போறவன். பள்ளிக்கூடம் அங்க போறோம், ஐயாட்ட போறோம் போறோம்னு தாய கேட்டிருக்கிறான். அப்ப சொன்னா பள்ளிக்கூடம் நடக்குது, பள்ளிக்கூடம் லீவுக்கு போன்னு சொல்ல, அவன் அந்த தோட்டத்துக்கு அழைக்கிறான். ஓடி போயிட்டு குளிச்சுட்டான் தாக்கி தெரியாமல்.
0: அச்சோ,
2: அப்படியே அதான் அந்த சின்ன பிள்ளைகள் யோசனை இல்லாம.
0: என்ன உண்மையில அது எப்படி பிறகு காப்பாற்றி விட்டார்களா? என்ன நடந்தது?
2: இல்ல, அது காப்பாற்ற முடியாம போச்சு. அது தூரம் தானே ஆஸ்பத்திரி, வாகனம் ஒன்றும் இல்ல, அது தூக்கி தோல்ல போட்டோம். நாங்க ஒரு அளவில்லையா, அதுவும் எல்லாம் முடிஞ்சது. நாங்கள் இங்க இருந்தாங்க, பல்றாங்கல்ல இருந்த தங்கச்சி இருந்தவா.
0: முதலுதவி சிகிச்சை செய்து அந்த எத்தனையோ இதுகள் இருக்கிறது. சக்தி எடு சக்தி எடுத்து வைக்கிறது கூட எத்தனையோ இதழ் இருக்கிறது.
2: அப்படி எல்லாம் செய்தும் அது சரிவர இல்ல. சரியா நல்ல கணக்கு குடிச்சாலும் ஒன்னும் செய்யலாதானே. அப்படி ஒரு நீங்க இந்த கதையை சொன்ன உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்துட்டு, அந்த பிள்ளையோட ஞாபகம். சரி, இப்படித்தான் எல்லாம் நடக்குது. இந்த யோசனை இல்லாம இந்த சின்ன பிள்ளைகள் இருந்த விளையாட்டு குணத்தாலே தாய் எவ்வளவு பாசமா வளர்த்தவங்க எவ்வளவு கவலையா இருக்கும். என்ன கேக்கடா,
0: நான்
2: மற்றவங்க கூட கொடுக்குறேன். சரி,
0: நன்றி நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 12:32.

வைபர் ஊடாக மட்டும்தான் தொலைபேசி அதாவது நீங்கள் எடுக்க முடியும், மற்ற வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் வைபர் ஊடாக பிரான்சில் இருப்பவர்கள் சரி, ஜெர்மனியில் இருப்பவர்கள் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் வைபர் ஊடாக கலந்து கொள்ளுங்கள்.

0: பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளியை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளியை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93 000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட். தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சியா.
0: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலஞ்சியம்.
1: காயத்திலிருந்து உடன் மீன் வகைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் கலஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலஞ்சியத்தில்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
0: 7 10 மணியில் இருந்து 7 10 மணி வரை யாழ் கலஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு
1: 5 மறந்துவிடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் கலஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் கலஞ்சியம்.
0: கிறிஸ்து அரசு லாட்சியத்தில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷ்வப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 0951-15-82-03 அல்லது 0669-58-61-61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லாட்சியப்பலில் ஷெரிமஹால்.

சரியாக 12:43 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கதைக்கொரு காணம். கதைக்கொரு காணும் நிகழ்ச்சிக்காக விஜயகாந்த் அவருடைய கதையை கேட்டிருந்தீர்கள் நீர்களே. நீங்கள் எங்களுடைய தொலைபேசி 2 இப்பொழுது தற்போதைக்கு வேலை செய்யாது, அது வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலே நீங்கள் வைபர் ஊடாக இல்லை வாட்ஸ்அப் ஊடாக நீங்கள் அழைத்து உங்களுக்கு பிடித்த அதாவது இந்த கதைக்கு பொருத்தமான பாடலோடு இணைந்திருங்கள்.

0: நல்லது. மீண்டும் அந்த கதையை உங்களுக்கு தருகிறேன். இரண்டாவது ஒரு சிறிய கதை தான், இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதை. அதாவது, அம்மாவின் அன்பை வென்று ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அம்மாவை தனியாக விட்டுவிட்டு வையாஸ் பயணமாகிவிட்டான். முதல் குழந்தையை பிரசவத்திலேயே இழந்த அந்த தாய்க்கு கடவுள் மீண்டும் அளித்த அரிய பொக்கிஷமாக இருந்தான் வையாஸ். அவன் வீட்டு தோட்டத்திற்கே சென்றாலும் நிழல் போல் பின்தொடரும் ஒரு நொடியும் மகனை பிரிந்திருக்க முடியாத அம்மா 10ஆம் வகுப்பு படிக்கும் தனது மகனுக்கு பிடித்த 3 தோசையும் முட்டையும் அன்போடு சுட்டு கொடுத்த போது அது தனது மகனுக்கு விளங்கும் கடைசி உணவாக இருக்கும் என்று அந்த தாய் ஒருபோது நினைத்திருக்க மாட்டாள். உணவு முடிந்ததும் வழக்கம் போல அவன் மொபைல் போன் கேட்டான். மகனே, நீ இப்போது 10ஆம் வகுப்பில் படிக்கிறாயே, நன்றாக படிக்க வேண்டிய நேரம் இதம், இப்போது போன் வேண்டாம் என்று அன்போடு கூறினாள் அந்த தாய். மகனின் நல்ல எதிர்காலத்தை மட்டுமே நினைத்து கூறி அந்த ஒரு மறுப்பு, அவனது நலனுக்காக மட்டும் சொன்ன அந்த வார்த்தைகள் அந்த 15 வயது சிறுவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு கணநீர கோபத்தில் அவன் அறைக்குள் சென்று கதவை அடைத்துக் கொண்டான். பின்னர் அந்த கதவு திறக்கப்பட்ட போது அந்த குடும்பத்தின் ஒளியே அணைந்து போயிருந்தது. நீண்ட நேரமாகியும் எந்த அசைவும் இல்லாததால் கதவை உடைத்து திறந்த பெற்றோர் கண்ட காட்சி அவர்களின் இதயத்தை நொறுக்கியது. உயிருக்கு உயிராக வளர்த்த மகன் உயிரற்ற நிலையில் கிடந்தான். கதறி எழுதபடி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாலும் அந்த உயிரை காப்பாற்ற முடியவில்லை. பி.ஆர். வில்லியம் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவனான வையாஸ் ஒரு மொபைல் போனை சுற்றிய சிறிய மனக்கசப்பின் பின்னர் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டான். ஆம், இந்த சம்பவம் ஒரு தனிப்பட்ட துயரம் மட்டுமல்ல, இந்த டிஜிட்டல் உலகத்தின் மீது அதிகமான சார்பும் இளம் வயதினரின் உணர்ச்சி மேலாண்மை சிரமங்களும் குறித்து சிந்திக்க வைக்கும் ஒரு நிகழ்வாகும். குழந்தைகளின் மனநிலையையும் திடீர் கோபம் அல்லது மன அழுத்த அறிகுறிகளையும் கவனித்து அவருடன் திறந்த மனதுடன் பேசுவதும் தேவையான போது ஆலோசனை உதவிகளை நாடுவதும் மிக முக்கியம். இது பெற்றோர்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோளாக இருக்கலாம். நாங்கள் எங்களுடைய குழந்தைகள் எப்படி எந்த மனநிலையில் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி சொன்னாலும் அவர்கள் தாங்க மாட்டார்கள் என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம்னு சொன்னால், அதை அவர்கள் திருந்தும் வரையிலும், அவர்கள் அதாவது தாங்களாகவே உணர்ந்து வரும் வரையிலும் நாங்கள் அதை ஒன்றுமே செய்யாமல் அவர்கள் பாட்டிலே விட்டுவிட வேண்டும் என்பதுதான் இந்த கருத்தாக அமைகிறது. மாணவர்களுக்கு ஒரு கருத்து, உங்களை கண்டிப்பது பல நேரங்களில் உங்கள் நலனுக்காகத்தான் இருக்கலாம். அம்மா அப்பா வந்து உங்களை வந்து ஏதோ ஒரு நன்மைக்காகத்தானே உங்களுக்கு சொல்லுகிறார்கள் என்று அதை நீங்கள் நினைத்து கொள்ளணும். ஒரு மொபைல் போன், அது ஒரு விளையாட்டு அல்லது ஒரு கணநேர கோபத்தை விட ஒரு பெற்றோரின் அன்பு, இது எவ்வளவு பெரிய அன்பு. அந்த பெற்றோர் அந்த அதுவும் அந்த அம்மா வந்து வைத்திருக்கிற அந்த அன்பு வந்து எவ்வளவோ மேலானது. என்ன, தாயை விட மேலானதா இந்த மொபைல் போன் இல்லையே. அந்த தாய் எவ்வளவு அன்பாக அதட்டி சொல்லவில்லை, அடித்து சொல்லவில்லை, உருக்கி சொல்லவில்லை, ஆனால் அன்பாகத்தான் அந்த தாய் சொல்லியிருந்தார், மகனே நீ 10ஆம் வகுப்பு படிக்கிறாய், இப்பொழுது உனக்கு இந்த மொபைல் வேண்டாம் என்று தானே சொன்னது. அது எவ்வளவு பெரிய ஒரு கோபத்தை, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இந்த ஒரு தற்கொலை முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. யோசித்து பாருங்கள், ஒரு 15 வயது சிறுவன் எப்படி அந்த தாய் வந்து பெற்று ஆளாக்கி வளர்த்திருப்பார். அதுவும் முதல் பிள்ளை பிறந்து பிரசவத்திலேயே அது இறந்து விட்டது, பிறக்கவில்லை, பிரசவத்திலேயே பிறந்து இறந்து விட்டது. அதற்கு பிறகு வைகாஸ் பிறந்திருக்கிறார் இந்த சிறுவன், 15 வயது சிறுவன். தாயை நினைத்து கூட பார்க்காத அந்த சிறுவன் உண்மையில் இது பெற்றோர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கலாம், மாணவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நேர்களே, நீங்களும் இந்த கதைக்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். பைபர் ஊடாக இணைந்திருங்கள். மற்ற தொலைபேசி இரண்டும் வேலை செய்யாது, வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அது வரும் வரையிலும் நீங்கள் வந்து இந்த பைபர் ஊடாக கலந்து கொண்டு இதற்கு பொருத்தமான பாடலோடு இணையுங்கள். பைபருடாக கலந்து கொள்ள வேண்டியவர்கள் 0033 650 07 74 27. அந்த வகையில் எப்பொழுது ஜெயந்திமாலா சதாசிவம் பைபருடாக இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் ஜெயந்திமாலா.
1: வணக்கம் ஜோவிதா.
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: இதே சண்டைதான் எங்களோட மகள் மூத்த மகள் குஞ்சுல இருக்கிற அவருக்கும் மூத்த மகனுக்கு 12 வயது இதேதான் நடக்கிறது எங்க வீட்டுல. அவ அன்பாகவே சொல்லுவான், ஆனா சனி ஞாயிறு மட்டும் கொடுப்பா. அப்படி அவன் அன்பாக சொல்லி சொல்லித்தான் அவையிலே வச்சிருக்கிறா. அப்படி இதாவது இங்க உள்ள பிள்ளைகள் அப்படித்தானுங்க. அது பார்க்க ஒண்ணும் அதுல அந்த இங்க இந்த சின்ன பிள்ளைகள ப்ரோக்ராம் பார்க்க ஒண்ணும் வந்து இருப்பார்கள். அப்ப நீங்கள் நிலைமை இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு நான் கதை எழுதின விஜயகாந்துக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு பாட்டு அதை என்ன தெரியும் சொல்ல தெரியல. நான் சொல்லடா வாயிலிருந்து அம்மாண்டாண்ட பாட்டு எடுக்கிறேன். நீங்கள் என்ன பாட்டு வைக்கிறீங்களோ தெரியல.
0: ஓகே ஓகே, நன்றி ஜெயந்திமாலா.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் ஜெயந்திமாலா சதாசிவம்

நேர்களே, பைபருடாக கலந்து கொள்ளுங்கள். நான் இரண்டாம் தடவையாக அந்த கதையை கூறியிருந்தேன். பைபருடாக கலந்து கொள்ளுங்கள். நேரம் சரியாக 12:52.

0: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜியா பிரதர்ஸ் 604-707-1-57 அல்லது 604-902-43-44 மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-58.
2: நேர்களே, என்ன 2 தடவைகள் நான் இந்த கதையை கூறியிருந்தேன். ஆனாலும் உங்களுக்கு சொல்லி இருந்தேன், பைபிளோடாக கலந்து கொள்ளுங்க. மற்ற நேரங்களில் நீங்கள் வந்து பைபிளோடாக வருகிறீர்கள் தானே. ஆனால் இப்பொழுது இந்த கதையை கேட்டு நீங்கள் இப்போ 12:56 ஆகிவிட்டது, நிகழ்ச்சி நிறைவு செய்கிற நேரம். பைபிளோடாகவும் நீங்கள் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் கதை கேட்கவில்லையா, இல்லை வானொலி கேட்கவில்லையா? அதுதான் நான் கூட கேட்கிறேன். கேட்டிருந்தேன். இப்போ ஏந்தி மலைலாம் கதை கேட்டுட்டு நீண்ட நேரத்துக்கு பிறகு ஏந்தி மலை வந்து பாட சொல்கிறார். யோகசூரியம்மா உடனே யோகசூரியம்மா எங்கள் வானொலியோடையே அப்படியே தொடர்ந்து இருப்பார். அதனாலே அவர் உடனடியாக வந்து விஜயகாந்துக்கும் வாழ்த்து சொல்லி கதையின் நல்ல கதை இப்படி ஒரு விழிப்புணர்வான கதைன்னு சொல்லி தந்த குடும்பத்திலையும் இப்படி ஒன்று நடந்தன்னு சொல்லி சொல்லி கூறியிருக்கிறார். இப்போ நான் 2nd தடவை ஒரு சிறிய கதை தான், ஒரு சிறிய ஒரு 2 நிமிட கதை தான் இந்த கதை. ஒரு தாய் பிள்ளைக்கு சொன்னது, தாய் வந்து ஒரு பிள்ளைக்கு சொன்னதுலேருந்து பிள்ளை வந்து தற்கொலை செய்யறார் ஒரு மொபைல் போனுக்காக. அதுக்கு நீங்கள் ஒரு புது பாட்டு, நீங்கள் தாய்க்கு எடுக்கலாம், தாய் அந்த பிள்ளை மேலே வைத்திருக்க அன்பை எடுக்கலாம், இல்லை பிள்ளையை ஏன் இப்படி செய்தார் என்பது கூட அது பாட்டை நீங்கள் எடுக்கலாம். அந்த வேலையில் சுபாஷினி இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் சுபாஷினி.
3: வணக்கம் சோபி. நலமா இருக்கீங்களா சோபி?
2: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: நாங்கள் நிலைமை இருக்கிறோம் சோபி. நானும் கொஞ்சம் நீங்க டப்பண்டு கதை வேற முடிஞ்சது கதை, நான் அந்த இடத்துல போட்டு.
2: ஓ, 2 நிமிட கதை தான் அது, சின்ன கதை. ஆனால் அந்த கதைக்குள்ளே எவ்வளவு அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது என்ன?
3: ஓ, நீங்க சொன்னீங்க. ஓ, தாய் மறு மகன் பாடுற பாட தெரிந்த பிள்ளைகளை பற்றி. அப்ப நீங்கள் வச்சிருக்க பாட்டோ நானும் நினைஞ்சு கொண்டு கதை எழுதிய விஷயாந்துக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம் சோபி.
2: ஓகே, நன்றி சுபா.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 12:57. நீங்கள் இணைந்திருப்பது கதைக்கொரு காண முயற்சியோடு. கதைக்கொரு காண முயற்சிக்காக நீங்கள் பைபிளுடாக கலந்து சிறப்பியுங்கள் நேர்களே.

0: இப்பொழுது வந்திருக்கும் மீனா மகேஸ்வரர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் மீனா.
1: வணக்கம் சோபி.
0: வணக்கம். என்ன இவ்வளவு நேரம்?
1: இன்னும் பாட்டி எடுக்கன்னு தெரியல. நான் சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளுடா
0: சின்ன பயலே
1: சொல்லி பாட்டு சொல்ல போற வார்த்தைகளை கலந்து கொள்ளடா. ஒண்ணு கேட்க இல்லையே
0: விஜயகாந்தன் நன்றிகள்.
1: உங்களுக்கு அழகாக தோத்து விளங்கிய உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு நான் இந்த பாட்டை சொல்லி பாக்குறேன். நீங்கள் வேற பாட்டு வச்சிருந்தா ஒளிபரப்புங்க சோபி.
0: ஓகே, நன்றி மீனா.
1: நன்றி. வணக்கம் சோபி.
0: நன்றி. வணக்கம். நேரம் சரியாக 12:59. நீங்கள் இணைந்திருப்பது கதைக்கொரு காண முயற்சியோடு. கதையை மக்காக எழுதி அனுப்பிய விஜயகாந்த் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு

0: நல்லது நேர்களே, யாரும் நீங்கள் இந்த கதைக்கு பொருத்தமான பாடல் தெரிவு செய்யாமையினால், தெரிவு செய்யாமல் நீங்கள் வரவும் இல்லை, இரண்டால் கதை கேட்டீர்களோ தெரியவில்லை, உங்களுடைய தொலைபேசி இலக்கம் வேலை செய்யாதபடியால் பைபர் ஊடாக வர சொன்னேன், அதுக்கு நீங்கள் கலந்து கொள்ளவில்லை. ஆக மூன்று நாலு நேர்கள் யோய் சரியம்மா, ஜெயந்தி மாலா மற்றும் சுபாசினி மீனா மகேஸ்வரன். சரி, நாங்கள்
1: நம்பி நான் பிறந்தேன் உங்களா.

இந்த பாட்டுல ஒரு சில வரிகள், அதாவது தென்னிய வைத்தால் இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர், இந்த வரிக்காக மட்டும் இந்த பாடலை எடுத்திருந்தேன். மிச்சமெல்லாம் உங்களுக்கு. நேரம் சரியாக 1:05. நல்லது இணைந்து கொண்டு சிறப்பித்த 4 நேர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த கதையை எமக்காக எழுதி அனுப்பிய விஜயகாந்த் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு பிள்ளை வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா மோபரி 422-1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-24-00-440. மறந்துவிடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-0-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால்வாயோன் குற்றூரியே, 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
2: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
4: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
2: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
5: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய
2: தொடர்பு காண தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 0656 62 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
4: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் போஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667 20 40 சைபர் சைபர்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இந்திய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது

பெயர். இந்த நேர் நிகழ்ச்சியை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பிரதி மூலம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் கேந்திமாலா சதாசிவம் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கேந்திமாலா சதாசிவம் எப்படி இருக்கிறீர்கள்? இப்பொழுதுதான் கதைக்கொரு காணம் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தீர்கள், உங்கள் நலனையும் கேட்டறிந்தோம். ஆகவே உங்களை பற்றிய சிறிய அறிமுகத்தை இங்கு குறிப்பிட்டிருக்கிறீர்கள். நான் தாயத்தில் அச்சு வெளியே பிரபலமாக கொண்டேன். ஜெர்மன் நாட்டிலே எனது கணவர், எனது பிள்ளைகள், பேர பிள்ளையோடு நான் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய பொழுதுபோக்கு டிஆர்டி தமிழொலி கேட்டல் நிகழ்ச்சியை கலந்து கொள்ளல் என்பதுதான் என்னுடைய பொழுதுபோக்காகும். எனக்கு பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். எல்லாருடைய பாடல்களையும் நான் விரும்பி கேட்பேன். அந்த வகையிலே நான் தெரிவு செய்திருக்கும் முதலாவது பாடலாக அம்மாவுக்காக தெரிவு செய்திருக்கிறேன். மிகவும் பிடித்த பாடலாக அம்மன் கோயில் எல்லாமே என்ற பாடல், ராஜாவின் பார்வையிலே திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இந்த பாடல் வரிகள் எனக்கு பிடித்திருக்கிறது. அம்மாவுக்கான வரிகள் அத்தனையுமே சிறப்பாக அமைத்திருக்கிறபடியால் இந்த பாடலை நான் தெரிவு செய்திருக்கிறேன். இசை கூட எனக்கு நன்றாக பிடிக்கும். ஆகவே இந்த பாடலை தெரிவிக்கலாம்னு கேட்டுக்கொள்ளுகின்றார் கேந்திமாலா சதாசிவம் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவர் தெரிவித்திருக்கும் முதலாவது பாடல்

நேரம் சரியாக 1:20. நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய நேர் நிகழ்ச்சியோடு. இன்றைய நேர் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் ஏந்திமாலா சதாசிவம் அவர்கள், ஜெர்மனியில் இருந்து. அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடலாக புது மனிதன் திரைப்படத்தில் இருந்து ஏலேலேன் குயிலே என்ற பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார் கே எஸ் சித்ராம்மா. இந்த பாடலும் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். தேவாவின் இசையிலே பைரமுத்துவின் கவிதை வரிகள். ஆகவே இந்த பாடலையும் தருவீர்களா என்று கேட்டுக்கொள்கின்றார் கேந்திமாலா சதாசிவம் அவர்கள், ஜெர்மனியிலிருந்து. அவர் தெரிவித்ததற்கும் இரண்டாவது பாடலாக

நிலைய கலைநேரம் சரியாக 1:26 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இன்றைய நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஏந்திமாலா அவர்கள் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடலாக என்னாசம் மெச்சான் திரைப்படத்தில் இடம்பெற்ற ராசிதான் கை ராசிதான் என்ற பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் தேவா அவர்கள். பாடலுக்கு வரிகளை எழுதியிருக்கின்றார் வாலி. பாடலை இனிமையாக பாடியிருக்கிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியத்துடன் இணைந்து கே எஸ் சித்ராமா. இந்த பாடலும் எனக்கு மிகவும் பிடித்த பாடல், ஒரு ராசியான பாடல் இந்த பாடலாகவே இந்த பாடலை தருவீர்களா என்று கேட்டுக்கொள்கிறார் ஏந்திமாலா. இதோ அவருக்காக வரும் அடுத்த பாடல்.

0: ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது இந்திய நேயர். இன்று இந்திய நேயர் நிகழ்ச்சி அழகாக சிறப்பித்திருந்தவர் ஏந்திமாலா சதாசிவம் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை செவிமடுத்த நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையதளமாக.
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
4: nwlulagam.com.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com.
5: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
6: என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
7: 11 à 13 rue Caille 75 000 de Paris
6: VT Superstore Garla Gonesse Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse
6: Mélodie et Tordre-Bhilakke VT Cash and Curry Paris La Chapelle Tordre-Bhu Tolibisi Lakkam Saivarondru 40 Saivarayindu Saivarayilu 18 சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
8: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5-க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
9: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
6: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
9: பெறவேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 9 20 58 58.
10: சுவிஸ்லே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசன்னை வழங்குகின்றார்கள். இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உயிர்த்தராயிரு குண்டு தாக்குதல் குறித்து பேராயர் கர்தினால் மில்கம் ரஞ்சித் ஆண்டகை முன்கூட்டியே அறிந்திருந்ததாக சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள செய்தி பொய்யானது என கத்தோலிக்க திருச்சபை தெரிவித்துள்ளது. திருச்சபை மேலும் கூறுகையில், குண்டு தாக்குதலின் பின்னணியின் உண்மையை கண்டறிவதற்காக முன்னெடுக்கும் விசாரணைகளை தடுக்க ஒரு தரப்பினர் திட்டமிட்ட வகையில் செயல்படுகிறார்கள். சமூக ஊடகங்களில் பரிமாற்றப்படும் இத்தகைய போலியான விடயங்களை நம்பவோ அல்லது பகிரவோ வேண்டாம் என்று பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்கிறோம் என்றும் அறிவுறுத்தி உள்ளது. சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் 7.8 மில்லியன் ரூபாய் நிதியை ஊவா மாகாண சபை தேர்தலுக்காக முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆயர்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேனா இன்று புதன்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்து தொடர்பான விசாரணை பிரிவுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் முன்னாள் பணிப்பாளர் ரூமி ஜவ்வர் 10 மில்லியன் ரூபாய் சரீரப்பிணையில் விடுவிக்கப்பட்டார். மேலும் மூன்றாம் சந்தேக நபர் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்கும் இதன்போது இணக்கம் தெரிவித்துள்ளார். உயிர்த்தநாயுடு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவை கைது செய்ததை தடுக்கும் வகையில் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு தொடர்பாக சட்டமாதிபர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் முக்கிய அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார். இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள எதிர் மனுதாரர்களிடம் இருந்து இதுவரையில் தமக்கு எந்தவிதமான அறிவுறுத்தல்களும் கிடைக்கப் பெறவில்லை என சட்டமா அதிபர் நீதிமன்றத்துக்கு விடயங்களை முன்வைத்துள்ளார். கடந்த 2019 இடம்பெற்ற உயிர்த்தினாறு தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் தம்மை கைது செய்வதற்கு தடை விதிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச இந்த மனுவை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இம்மனு இன்று புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் தரப்பில் இந்த விடயம் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவுக்கு சொந்தமானது என கூறப்படும் கொழும்பு 2 லில்லி வீதியில் அமைந்துள்ள சிட்டி ஹோட்டல் எனும் நட்சத்திர ஹோட்டலை காவல்துறையினர் சுற்றி வளைத்து விசேட சோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர். அந்த கோட்டலில் சட்டவிரோத நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் மலானா மத்திய ஊழல் ஒழிப்பு அதிரடிப்படையினரால் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 6 சட்டத்தரணிகள் கொண்ட குழுவொன்றின் மேற்பார்வையின் கீழ் சோதனை நடத்தப்பட்ட போதிலும் எவ்வித சட்ட விரோத பொருட்களோ அல்லது நடவடிக்கைகளோ கண்டறியப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் 42,807 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு 27 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் 6 பேர் ஆண்களாவதோடு எஞ்சிய 21 பேர் பெண்கள் என சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு திட்டத்தின் விசேட வைத்திய நிபுணர் பிரசீலா சமரவீர தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாடுகளாவிய ரீதியில் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் 42,807 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அவர்களே டெங்கு காய்ச்சல் காரணமாக 27 பேர் உயிரிழந்தனர். பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களில் 51% மேல் மாகாணத்திலும் 11% தென் மாகாணத்திலும் 8% சப்ரகமுவா மாகாணத்திலும் பதிவாகியுள்ளனர். அந்த வகையில் கொழும்பு, கம்பகா, மாத்தறை, இரத்தினபுரி, களுத்துறை, கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதி, காலி, கண்டி, மொனராகலை, அம்பாந்தோட்டை மற்றும் குர்நாகல் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகுவதை காணக்கூடியதாக உள்ளது. அத்தோடு டெங்கு நோயால் மரணித்தவர்களில் 6 பேர் ஆண்களாவதுடன் எஞ்சிய 21 பேரும் பெண்களாவர்.
கடந்த வருடங்களின் தரவுகளை அவதானிக்கும் போது டெங்கு காய்ச்சல் காரணமாக அதிக எண்ணிக்கையிலான பெண்கள் உயிரிழந்துள்ளனர். குடும்ப வேலைப்பழு காரணமாக பெண்கள் காலம் தாமதித்தே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றனர். ஒரு சிலர் நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ள போதும் உரியவாறு ஓய்வெடுப்பதில்லை. ஆகையால் இவ்வாறு பெண்கள் மத்தியில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளது. பருவ பெயர்ச்சி மழையால் நுழம்புகள் பெருகியுள்ளன. தற்சமயம் பொதுமக்களும் சமூக பொறுப்பை உணர்ந்து தாம் இருக்கும் சூழலை 30 நிமிடங்களேனும் சுத்தப்படுத்துவது அவசியம். மேலும் 2 நாட்களுக்கு மேல் நீடித்த காய்ச்சல் இருக்குமாயின் உடனடியாக தகுதி வாய்ந்த வைத்தியரை அணுகி பரிசோதனைகளை மேற்கொள்வது அவசியம். அதேபோல் குழந்தைகள், சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் வயோதிபர்களுக்கு 24 மணித்தியாலங்களுக்கு மேல் காய்ச்சல் இருக்குமாயின் தாமதிக்காது வைத்தியசாலையை நாடவும் என்று கூறியுள்ளார். அரச காணி கட்டளை சட்டம் மற்றும் காணி அபிவிருத்தி கட்டளை சட்டம் என்பவற்றுக்கு அமைவாக ரத்து செய்ய வேண்டிய சுற்றறிக்கைகளை ரத்து செய்து புதிய சுற்றறிக்கைகளை வெளியிடவும், திருத்தத்துக்கு உள்படுத்த வேண்டிய சுற்றறிக்கைகளை தற்காலத்துக்கு உகந்த வகையில் திருத்துவதற்காக அமைச்சரவைக்கு பரிந்துரைகளை வழங்குவதற்காக நியமிக்கப்பட்ட சுற்றறிக்கைகள் திருத்த குழுவிற்கும் ஜனாதிபதி அன்புக்குமார திசா நாயக் அவருக்கும் இடையிலான விஷேட கலந்துரையாடல் நேற்று செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. விவசாய கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் டி பி விக்ரமசிங்கவின் தலைமையிலான இந்த குழுவில் ஜனாதிபதி அலுவலகத்தின் அரசியலமைப்பு மற்றும் சட்டபூர்வ விவகாரங்கள் பிரிவின் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர், ஜனாதிபதி அலுவலகத்தின் சட்ட ஆலோசகர், சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல், விவசாய கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் மேலதிக செயலாளர், தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம், மேல்மாகாண காணி ஆணையாளர், கிழக்கு நுவரகம்பலாத பிரதேச செயலாளர், மதிப்பீட்டு திணைக்களத்தின் பிரதி பிரதம மதிப்பீட்டாளர், மகாபலி அதிகார சபையின் பணிப்பாளர் ஆகியோர் ஏனைய அங்கத்தவர்களாக செயல்படுவர். இக்குழுவின் அழைப்பாளராக காணி ஆணையாளர் நாயகம் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய சட்ட விதிகளுக்குள் அரச வருமானம் சாதகமான முறையில் அதிகரிக்கும் வகையில் குத்தகைக்காரர்கள் பாதிக்கப்படாதவாறு வரி வசூலிப்பில் நம்பகமான, சீரான மற்றும் நிலையான முறையொன்றை அறிமுகப்படுத்துவதற்காக நீண்டகால குத்தகைகளை வழங்கும் போதும், இலவச காணி கொடுப்பனவு பத்திரங்களை வழங்கும் போதும் வசூலிக்கப்படும் வருடாந்த வரி பணத்தை மீளாய்வு செய்தல், நீண்டகால குத்தகைகளுடன் தொடர்புடைய ஏனைய சுற்றறிக்கைகளில் தற்காலத்துக்கு பொருத்தமான மாற்றங்களை செய்தல், அச்சுற்றறிக்கைகளை தேவைகளுக்கும் சட்ட விதிகளுக்கும் இணங்குமாறு திருத்துதல், சுற்றறிக்கைகள் தொடர்பான கட்டளைகளை திருத்துவதற்கும் புதிய கட்டளைகளை தயாரிப்பதற்கும் பரிந்துரைகளை வழங்குதல் என்பது இந்த குழுவின் பணியாகும். இதற்கமைய சுற்றறிக்கை திருத்தம் தொடர்பாக நிபுணர் குழுவினால் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறைந்த பயன்பாட்டிலுள்ள அரச காணிகளை தற்காலத்துக்கு உகந்த வகையில் பயன்படுத்துவதற்காக புதிய கொள்கையொன்றை வகுக்க வேண்டும் எனவும் இங்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். உயிர்த்தனாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பில் எதிர் மனுத்தாக்கலிடமிருந்து தமக்கு இன்னும் அறிவுறுத்தல்கள் கிடைக்கவில்லை என சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். இலங்கை பொருளாதாரம் தற்போது படிப்படியாக மீட்சி மற்றும் நிலையான வளர்ச்சியை நோக்கிய மாற்றத்தை எட்டியுள்ளது. சுற்றுலாத்துறை மற்றும் வெளிநாட்டு பணப்பரிமாற்றங்கள் மூலம் தற்போதைய சூழலில் ஓரளவு முன்னேற்றம் காணப்பட்டாலும் நீண்டகால பொருளாதார நிலையான தன்மைக்கு இவை மட்டும் போதுமானதல்ல என்பதால் சர்வதேச சந்தையில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் புவிசார் அரசியல் நெருக்கடியில் இருந்து பொருளாதாரத்தை பாதுகாக்க வலுவான ஏற்றுமதி துறை அவசியமாகி உள்ளது என்று மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தியில் ஒரு முக்கிய மைல்கல்லை குறிக்கும் வகையில் 2026 இலிருந்து 2030 காலத்துக்கான தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டம் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்புக்குமார திசா நாயக்காவிடம் கையளிக்கப்பட்டது.
தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டம் 2026 மற்றும் 2030 என்பது நாட்டின் ஏற்றுமதி துறையை வலுப்படுத்துதல் மற்றும் நிலையான ஏற்றுமதி சார்ந்த பொருளாதார வளர்ச்சியை அடைதல் ஆகிய நோக்கங்களுடன் 2025 வரவு செலவு திட்டத்தின் கீழ் இலங்கை அரசாங்கத்தின் கொள்கை வழிகாட்டுதலுக்கு இணங்க வகுக்கப்பட்ட ஒரு முக்கிய தேசிய திட்டமாகும். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் வழிகாட்டுதல் மற்றும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைமையின் கீழ் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் கொள்கை அடிப்படையிலான கடன் திட்டம் வழங்கிய தொழில்நுட்ப உதவியுடனும் இந்த மூலோபாய திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் முக்கிய அரசாங்கம் நிறுவனங்கள், தனியார் துறை பங்குதாரர்கள் மற்றும் அபிவிருத்தி பங்காளியுடன் நெருங்கிய ஒத்துழைப்புடன் நடத்தப்பட்ட விரிவான கலந்தாய்வு செயல்முறையின் விளைவாகும். இலங்கையின் ஏற்றுமதிகளை அபிவிருத்தி செய்வதற்கும் மேம்படுத்துவதற்குமான உத்தியோகபூர்வ மூலோபாய கட்டமைப்பாக இந்த திட்டத்தை அங்கீகரிப்பதற்காக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவு 2026 May 4 அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டது. இத்திட்டமானது அரசாங்க நிறுவனங்கள், தனியார் துறை வல்லுநர்கள் மற்றும் சர்வதேச அபிவிருத்தி பங்காளர்களின் பொதுவான இணக்கத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வீட்டுத் திட்டம் தொடர்பிலான முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடல் வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி.பி. சரத் அவர்களின் தலைமையில் நேற்று அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சண்முகநாதன், ஸ்ரீ பவானந்த ராஜா, கருணாநாதன், இளங்குமரன், ஏ. சந்திரமூர்த்தி ராஜீவன், அரசாங்க அதிபர் மர்தலிங்கம், பிரதீபன் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளர் எஸ். கபிலன் ஆகியோர் பங்கு பற்றினார்கள். இந்த கூட்டத்தில் வரவேற்புக்குரியாற்றிய அரசாங்க அதிபர் யாழ் மாவட்டத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள கௌரவ பிரதி அமைச்சர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை வரவேற்று யாழ்ப்பாண மாவட்டத்தில் இவ்வமைச்சின் ஊடாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இங்கு கூடியுள்ளதாகவும் இவ்வருடன் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு அமைச்சினால் 827 வீடுகளும் தேசிய வீடமைப்பு அதிகாரி சபை ஊடாக 281 வீடுகளும் நிர்மாணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அமைச்சினால் நடைமுறைப்படுத்தப்படும் வீடுகளுக்கு அமைச்சரவை மூலம் ஒரு வீட்டுக்கு 1.50 மில்லியன் ரூபாவிலிருந்து அதிகரித்து 200 மில்லியன் ரூபாயாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கு அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கும் வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் கௌரவ டி.பி. சரத் அவர்களுக்கும் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தமது நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டதுடன் கடல் கடந்த தீவுகளான நெடுந்தீவு, அனலதீவு மற்றும் நயினாதீவு ஆகியவற்றில் நடைமுறைப்படுத்தி வரும் வீடுகளுக்கான பொருட்களை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து செலவுகளை மேலதிகமாக வழங்குவதற்கான கோரிக்கையையும் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் 2018 மற்றும் 2019 இடைநடுவில் கைவிடப்பட்ட வீடுகளுக்கான மிகுதி நிதி வழங்குதல் தொடர்பான கோரிக்கையையும் முன்வைத்தார். அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற குறித்த கலந்துரையாடலில் காணி இல்லாதவர்களுக்கான அடுக்குமாடி வீடுகளை நிர்மாணித்தல் தொடர்பாகவும் வீட்டுத் திட்டம் இல்லாதோர் விவரங்கள், வழங்கப்பட்ட வீட்டுத் திட்டங்களின் தற்போதைய முன்னேற்ற நிலைமைகள், எதிர்காலத்தில் தேவையான வீடுகள் என பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் சாதகமாக பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாகவும் கௌரவ பிரதி அமைச்சினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: 2026 ஆண்டுக்கான வீட்டு திட்ட பயனாளிகளுக்கு காசோலை வழங்கும் நிகழ்வும், 2025 ஆண்டு வீடமைப்பு வழங்கப்பட்டவர்களுக்கான ஆவணம் வழங்கும் நிகழ்வும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்று மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினர்களாக வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர் வழங்கல் பிரதி அமைச்சர் டி பி சரத் அவர்களும், சிறப்பு விருந்தினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணாநாதன் இளங்குமரன், ஏ சந்திரமூர்த்தி ரஜீவன், சண்முகநாதன் ஸ்ரீபாவானந்த ராஜா அவர்களும் பங்கு பற்றினார்கள். இந்த நிகழ்வில் அரசாங்க அதிபரின் தலையுரையினை தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன் அவர்களினால் கருத்துரை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர் வழங்கல் பிரதியமைச்சர் டி பி சரத் அவர்களினால் சிறப்புரையாற்றப்பட்டுள்ளது. திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள பல்லவக்குள மக்கள் குடிநீரின்றி தவிப்பதாக கடந்த வாரம் தெரிவித்திருந்ததை அடுத்து குறித்த பிரச்சினை ஊடகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனை அடுத்து குச்சவெளி பிரதேச சபை தவிசாளர் ஏ முபாரக் உரிய பகுதிக்கு விஜயம் செய்து குடிநீரை வழங்கி பிரச்சினையை தீர்த்து வைத்தார். முன்னர் செய்தி சுமார் 2004 குடியேற்றப்பட்ட குறித்த பகுதி மக்கள் தற்போது வரை நிரந்தர குடிநீரின்றியே வாழ்ந்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். குச்சவெளி பிரதேச சபை மூலமாக பவுசர் மூலமாக குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வந்த நிலையில் 2 மாதங்களாக அதுவும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அப்பகுதி சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து குறித்த பகுதி ஜூம் பள்ளி நிர்வாகம் கிராம அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகள் கூட்டாக தெரிவித்திருக்கையில், நாங்கள் குடிநீரின்றி தவிக்கின்றோம், பாடசாலை செல்லும் பிள்ளைகள் பெண்கள் என பலரும் கஷ்டங்களை இதன் மூலம் எதிர்நோக்குகின்றார்கள். குறித்த பகுதியில் சுமார் 350 குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். சுத்தமான குடிநீரை பெறுவதும் மனித உரிமைகளில் ஒன்றாக உள்ளது. குச்சவெளி பிரதேச சபை மூலமாக குடிநீர் விநியோகம் செய்வதற்காக நிதி விடுவிக்கப்பட்ட போதிலும் 2 மாதங்களாக குடிநீர் விநியோகம் இடம்பெறவில்லை. ஓரிரு வாரங்களுக்குள் குடிநீர் பிரச்சினையை தீர்க்காவிட்டால் பிரதேச செயலகம் பிரதேச சபையை முற்றுகையிடுவோம் எனவும் தெரிவித்தனர். கடந்த பிப்ரவரி மாதம் 26 போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்த 42 சந்தேக நபரின் சொத்துக்கள் குறித்து பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண குற்ற புன்னா பிரிவினர் விசேட விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இதன் விளைவாக சட்டவிரோத முறையில் ஈட்டப்பட்டதாக கருதப்படும் சுமார் 6,95,950 ரூபாய் பெறுமதியான டிங்கி படகு, படகுக்கான என்ஜின் மற்றும் 9,00,000 பெறுமதியான 2 மோட்டார் வண்டிகள் என்பன காவல்துறையினால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் குறித்து யாழ்ப்பாண குற்ற புன்னாய்வு பிரிவினரால் மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. எதிர்வரும் காலத்தில் ஏற்படக்கூடும் என முன்னறிவிக்கப்பட்டுள்ள எல் நினோ காலநிலை நிலைமையை எதிர்கொள்ள அரசாங்கம் முன்கூட்டியே திட்டமிடல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஏதிச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச தற்பொழுது கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகி உள்ளார். விசாரணை ஒன்றில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் நேற்று ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்படுந்த நிலையில் சட்ட ரீதியான காரணங்களினால் அவரால் முன்னிலையாக முடியாது என ஆணைக்குழுவுக்கு கடிதம் மூலம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே அவர் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகியுள்ளார். முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவிற்கு சொந்தமானது என கூறப்படும் கொம்மணி தெரு லீலி வீதியில் அமைந்துள்ள சொகுசு ஹோட்டல் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேகத்துக்கிடமான பொருட்கள் எதுவும் கண்டெடுக்கப்படவில்லை என பாணந்துறை மலான ஊழல் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த ஹோட்டலில் துப்பாக்கிகள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலுக்கு அமைய கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தேடுதல் உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எதிர்கட்சி அரசியல்வாதியான நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட திகதிகளில் விசாரணைக்கு முன்னிலையாகும் வரை அவன் நாடுளாவிய ரீதியில் அரசியல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில் எவ்வித தடையும் இல்லை என அமைச்சரவை பேச்சாளருமான அமைச்சருமான நலிந்த ஏதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது நாமல் ராஜபக்சவின் தற்போதைய அரசியல் நடவடிக்கைகள் குறித்த ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை காவல்துறையினரால் வழங்கப்படும் சேவைகள் தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்கள், முறைப்பாடுகள், பாராட்டுகள் மற்றும் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்கான புதிய QR குறியீட்டு முறைமையொன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களின் சேவைகள் குறித்து பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை நேரடியாக வழங்குவதற்காக ஸ்ரீலங்கா போலீஸ் கம்யூனிட்டி ஃபீட்பேக் போர்ட்டல் என்ற இணையவழி டிஜிட்டல் தளம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தெரிவிக்கும் முறைப்பாடுகள், கருத்துக்களை பகுப்பாய்வு செய்து மக்களை மையமாக கொண்ட திறமையான சேவையை வழங்குவதே இதன் நோக்கம் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். QR குறியீட்டை பயன்படுத்தி பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பிரிவை தேர்ந்தெடுத்து தகவல்களை பதிவு செய்ய முடியும் என்று கூறியுள்ளார். புல்மோடை பகுதியில் தொல்பொருள் பெறுமதி மிக்கது என கருதப்படும் கல் ஒன்றினை சுமார் 2 கோடி ரூபாவுக்கு விற்பனை செய்ய முற்பட்ட இருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை புல்மோட்டை காவல்துறை பிரிவுக்குள்பட்ட தென்னைமரம் பகுதியில் கடந்த June 15 காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போதே மேற்படி சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேற்படி தொல்பொருள் பெறுமதி மிக்க கல் ஒன்றினை விற்பனை செய்வதற்காக தயாராக இருந்த போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். மட்டக்களப்பு ஏறாவூரில் 16 வயதுடைய சிறுவன் ஒருவரை கடத்தி சென்று தாக்கிய சம்பவம் தொடர்பாக மற்றொரு 16 சிறுவன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாயார் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் நேற்று முன்தினம் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக ஏறாவூர் காவல்துறை பொறுப்பதிகாரி எமது செய்தி சேவைக்கு உறுதிப்படுத்தினார். முன்னதாக ஏறாவூர் காவல்துறை பிரிவுக்குள்பட சில பகுதிகளில் இளம் வயதினரை கொண்ட குழுக்களிடையே நீண்ட காலமாக முரண்பாடுகள் நிலவி வந்துள்ளன. இந்த பின்னணியில் பழிவாங்கும் நோக்கிலேயே வீதியில் தனியாக சென்ற சிறுவன் ஒருவர் கடத்தப்பட்டு மக்கள் நடமாட்டம் குறைந்த பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு தாக்கப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன்போது பலத்த காயங்களுக்குள்ளான சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சையின் பின்னர் வீடு திரும்பியுள்ளார். யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியின் அன்றாதபுரம் பூனேவா பகுதியில் நிறுத்தி வைக்கப்படுந்த பார ஊர்தியின் பின்புறத்தில் மற்றொரு பாரவூர்தி மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் 35 மற்றும் 43 வயதுடைய இருவர் உயிரிழந்ததுடன் படுகாயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தெமெட்டகொட பகுதியில் 19 துப்பாக்கியில் 24 ரவைகள் மற்றும் 100,000 அதிகமான போதை மாத்திரைகளை கைப்பற்றிய சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான ஆணும் பெண்ணும் கதிர்காமத்தில் உள்ள தங்குமிடம் ஒன்றில் மறைந்திருந்த நிலையில் மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் வெள்ளம்பிட்டி பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய தம்பதியினர் ஆவார். சந்தேக நபர்களால் குற்ற செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் முச்சக்கர வண்டி ஒன்றும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி பத்மநாபாவின் 36th ஆண்டு தியாகிகள் தினம் தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் திருகோணமலை மாவட்ட பணிமனையில் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெற உள்ளது என திருகோணமலை மாவட்ட தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் திருகோணமலை மாவட்ட செயலாளர் சின்னமோகன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அவசர கோரிக்கைக்கு இணங்க இந்திய ராணுவத்தின் செயல்பாட்டு இருப்புகளில் இருந்து 5.5 மில்லியன் டாலர் பெறுமதியான ராணுவ பொருட்களை இலங்கை ராணுவத்துக்கு இலவசமாக வழங்குவதற்கு இந்திய பாதுகாப்பு அமைச்சு ஒப்புதல் அளித்து அதனை வெற்றிகரமாக விநியோகித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் noolilagam.com.
1: புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலேல்,
4: 11 à 13 ரூகாய், 75 மில்லி பாரி,
3: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95140 Garges les Gonesses.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலேல் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
3: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
6: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் கிராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
3: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
6: பெறபேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
3: Finance GmbH.
0: மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். இந்திய செய்திக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் பாரிஸ் லாச்சப்பலில் அமைந்திருக்கும் விடி கேஷ் அண்ட் கரி, கார்லே கோனஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர். திரிணாமுல் காங்கிரஸ் அதிருப்தி எம்பிக்கள் 20 பேர் தேசியவாத குடிமக்கள் கட்சியில் இணைந்ததை அங்கீகரிப்பது தொடர்பாக அவர்களிடம் கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி அணியினரிடம் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா விசாரித்து முடிவெடுப்பார் என்று அவரது அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மகாராஷ்டிரா எம்பிகள் கட்சி மாற ₹15 கோடி முற்பணம் வழங்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது என்று உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனை கட்சி எம்பி சஞ்சய் ரவுத் நேற்று குற்றம் சாட்டினார். திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியும் மம்தா பானர்ஜியின் உறவினருமான அபிஷேக் பானர்ஜியிடம் மேற்கு வங்க காவல்துறையின் சிஐடி பிரிவினர் நேற்று 6 மணி நேரத்துக்கு மேல் விசாரணை நடத்தினர். மேற்கு வங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது இருதரப்புக்கு இடையே மோதலை உருவாக்கும் வகையில் குற்றச்சாட்டின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இந்த விசாரணை நடத்தப்பட்டது. இது தவிர திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் பேரில் போலி கையொப்பமிட்ட வழக்கு தொடர்பாகவும் அவரிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டன. இவை அனைத்தும் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்பட்டது. வரும் ஜூலை 1ஆம் தேதி நாடு முழுவதும் 125 நாள் வேலை திட்டத்தை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி ஆந்திரத்தில் நடைபெறும் என்று மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். 2027 ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமான வீடு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கியது. செப்டம்பர் மாதம் வரை இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். தற்போது வரை 23 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் நிறைவடைந்துள்ளதாக அரசு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் கேட்பாரட்டு கிடந்த ₹5 கோடி மதிப்பிலான போதைப் பொருளை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எரிபொருள் விலை உயர்வால் சென்னையிலிருந்து இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வுள்ளதால் சென்னையில் இருந்து இயக்கப்படும் விமானங்களின் சேவை குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையிலிருந்து இயக்கப்படும் உள்நாடு மற்றும் சர்வதேச விமானங்கள் எண்ணிக்கை எந்தவித முன்னறிவிப்புமின்றி குறைக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மானாமதுரையில் 3 மாதங்களுக்கு முன்பு காவல் நிலைய விசாரணையின் போது மன்னமடைந்த ஆகாசின் உடலை காவல்துறையினர் அடக்கம் செய்வதற்கு அவரது உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த மானாமதுரை இளைஞர் ஆகாசின் உடலை அடக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளை மதுரை மாவட்ட ஆட்சியர் மேற்கொள்ள வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டது. ஆகாசின் தந்தை ராஜேஷ் கண்ணன் தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதி விக்டோரியா கௌரி மின் திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி மனுதாரர் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன, இருப்பினும் உயிரிழந்தவர்கள் உடலை பெறாமல் இருப்பது ஏற்கத்தக்கதல்ல, உடலுக்கு உரிய மரியாதை செய்யப்பட வேண்டும், ஆகாசின் உடலை அவரது பெற்றோர் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்குள் பெற்றுக் கொள்ள வேண்டும், தவறினால் நேற்று காவல்துறை சார்பில் உடலை அடக்கம் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார். ஆனால் நீதிமன்ற உத்தரவின்படி ஆகாசின் உடலை அவரது பெற்றோர் பெற்றுக் கொள்ளவில்லை. இந்த நிலையில் இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதி விக்டோரியா கௌரி முன் நேற்று மீண்டும் விசாரணை வந்தது. ஆகாசின் உறவினர்களுக்கு போதிய கால அவகாசம் வழங்கப்பட்டும் அவரது உடலை பெற்றுக் கொள்ளவில்லை. எனவே மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர், அரசு மருத்துவக் கல்லூரி முதன்மையார் ஆகியோர் ஆகாசின் உடலை கண்ணியமான முறையில் அடக்கம் செய்வதற்கு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிடப்படுகிறது என்றார். ஆகாசிறந்து 100 நாட்களை கடந்த பிறகும் அவரது உடலை பெற அவரது உறவினர்கள் மறுத்த நிலையில் நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது. இதனை அடுத்து ஆகாசின் உடலை அடக்கம் செய்ய காவல்துறையினர் ஏற்பாடு செய்து வருகின்றனர். யூடியூப் முக்தார் அகமது, திருச்சி சூர்யா ஆகிய இருவரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் சிறையில் அடைக்க சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் நேற்று உத்தரவிட்டுள்ளார். பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத குழுவுடன் தொடர்புடைய 7 பேரை டில்லியில் காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். இதையடுத்து டில்லி மற்றும் தேசிய தலைநகர வலய பகுதியில் இயங்கி வந்த இந்த கும்பலின் செயல்பாடு முறியடிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தங்கம் வாங்க வேண்டாம் என பிரதமர் நரேந்திர மோடி கோரிக்கை வைத்து தங்க இறக்குமதி 34% அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹240 குறைந்து 1 சவரன் ₹1,12,240 விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் கிராமுக்கு ₹30 குறைந்து ₹14,30 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் ₹275 விற்பனையாகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளில் தொடர்கிறது உலகச் செய்திகள். உலகச் செய்திகளுக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள் சுவிஸில் அமைந்துள்ள பிடிஎஸ் பினான்ஸ் இஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். அமெரிக்க வெள்ளை மாளிகையில் தாக்குதல் நடத்தும் திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்பில் 5 தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக மத்திய புலனாய்வு பிரிவு தலைவர் காஸ் பட்டேல் கூறியுள்ளார். வெள்ளை மாளிகையில் நடக்க இருந்த கலப்பு தற்காப்பு கலை நிகழ்ச்சியின் போது தாக்கல் நடத்த திட்டமிடப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் அதிபர் டொனால்டு டிரம்பும் கலந்து கொள்ள இருந்தார். அந்த பகுதியில் வெடிகுண்டு ஏந்தி ஆளில்லா வானூர்திகளை பறக்கவிட சந்தேகிறவர்கள் திட்டமிட்டிருந்தனர். அனைவரும் பதற்றத்தில் வெளியேறும் போது சில முக்கிய நபர்களை தொலைவில் இருந்து சுட அவர்கள் எண்ணியதாக கூறப்படுகிறது. சந்தேக நபர்களில் ஒருவர் 19 வயது டைசன் ப்ரோபர். அவர் இணையத்தில் பயங்கரவாத குழுவுடன் தொடர்பில் இருப்பதாக அவரது தாயார் காவல்துறையிடம் புகார் கொடுத்தார். அதை அடுத்து ப்ரோபர் ஜூன் 10 கைது செய்யப்பட்டார். அவரது வீட்டில் இருந்து துப்பாக்கிகளும் 1000 துப்பாக்கி ரவைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஈரானுடனான ஒப்பந்த ஆவணத்தை விரைவில் வெளியிடுவேன் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டுக்கான G7 உச்சி மாநாடு பிரான்ஸ் நாட்டின் ஈவிய நகரில் June 15-17 நடைபெறுகிறது. G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக அக்கிரபு அமீரகத்தின் அதிபர் முகமது பின் சயீத் அல் நக்சான் மற்றும் டொனால்டு டிரம்ப் ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். அமெரிக்காவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையொப்பமாக லெபனான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும் என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்த நிபந்தனையை இஸ்ரேல் ஏற்கனவே நிராகரித்துள்ளதால் பல மாத சமாதான முயற்சிகளுக்கு பிறகு இறுதியான ஒப்பந்தம் அமலுக்கு வருமா என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே இறுதியான போன் நிறுத்த ஒப்பந்தம் சுவிட்சர்லாந்தில் வரும் வெள்ளிக்கிழமை இருதரப்பினாலும் கையொப்பமிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் அமைதி திட்டம் விரைவில் கைகூடும் நிலையில் எண்ணெய் விலை $80 கீழ் இறங்கியுள்ளது. போருக்கு முன் சுமார் $65 இருந்தது, போர் தொடங்கிய பின் $100 தாண்டியது. இப்போது மெல்ல கீழே வருகிறது. கோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும், எண்ணெய் விநியோகம் மீண்டும் சீராகும் என நம்பிக்கையில் விலை இறங்கியுள்ளது. பிரண்ட் கச்சா எண்ணெயின் விலை சுமார் 5 விழுக்காடு சரிந்து பீப்பாய்க்கு $78.96. அமெரிக்க கச்சா எண்ணெயின் விலை கிட்டத்தட்ட 6 விழுக்காடு சரிந்து பீப்பாய்க்கு சுமார் $76 பதிவாகியுள்ளது.

பிரான்சில் நடைபெற்று வரும் G7 நாடுகள் கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் உலக நாடுகளின் கவனம் மீண்டும் உக்ரைன் போர் விவகாரம் நோக்கி திரும்பியது. நேட்டோ பாதுகாப்பு கூட்டமைப்பில் உக்ரைன் இணைய விரும்புவதை கண்டித்து அந்த நாட்டு மீது ரஷ்யா படையெடுப்பை தொடங்கி 4 ஆண்டுகளை கடந்துவிட்டது. கடந்த சில மாதங்களாக மத்திய கிழக்கு நிலவி வந்த அமெரிக்கா ஈரான் மோதல் போக்கு உக்ரைன் விவகாரத்தை பின்னுக்கு தள்ளியிருந்தது. இந்த நிலையில் ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான போர் நிறுத்தத்தை அறிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இனி தனது கவனம் உக்ரைன் மீது இருக்கும் என்றும் ஈரான் விவகாரம் விரைவில் கடந்து போன ஒன்றாக மாறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உடல் எடையை பெருக்க முயன்ற ஒருவர் இறப்பை வீக்கத்தால் அவதிப்படுகின்றார். அவர் சீனாவைச் சேர்ந்த லியூ. அவரது உயரம் சுமார் 1.8 மீட்டர், எடை 63 கிலோகிராம். தாம் மிகவும் மெலிந்திருப்பதாக அவர் கருதினார். அப்போது அவர் சென் என்பவரின் சமூக ஊடக பதிவுகளை பார்த்தார். உடல் எடையை பெருக்க எண்ணுவோருக்கு அவர் உதவியதாக லியூ தெரிந்து கொண்டார். சென் சில மருந்து பொருட்களை இணையத்தில் விற்றார். அவை மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்டவை, பக்க விளைவு இருக்காது என்று லியூவிடம் சென் கூறினார். முதலில் 4000 யுவான் செலுத்தி மாவு பொருளை லியூ வாங்கினார். சில நாட்களுக்குள் உடல் எடை குறைந்ததை லியூ உணர்ந்தார். அதை பற்றி சென்னிடம் கூறிய போது அவர் மேலும் சில பொருட்களை வாங்க சொல்லி தூண்டினார். லியூ கூடுதலாக 6000 யுவான் செலவிட்டார். சில நாட்களுக்கு பிறகு இறப்பை வீக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் லியூ. மருந்து பொருட்களை மிதமிஞ்சி உண்டதால் உடல் நலம் குன்றியதாக மருத்துவர் கூறினார். 1 மாதம் சிகிச்சை பெற்றும் லியூவின் உடல் எடை குறைந்து கொண்டே இருந்தது. அவரது எடை 6.5 கிலோகிராம் குறைந்தது. சென் மீது லியூ புகார் கொடுத்தார். சென் தகுதி பெற்ற மருத்துவரா என்ற சுகாதார அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். வியட்நாமில் இறைச்சிக்காக திருடப்பட்ட 400க்கும் அதிகமான பூனைகள் காப்பாற்றப்பட்டன. பூனைகளை திருடும் கும்பலை அந்த நாட்டு அதிகாரிகள் பிடித்துள்ளனர். 9 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 3 ஆண்டுகளாக தென் வியட்நாமில் பூனைகளை பொறி வைத்து பிடித்ததை கும்பல் ஒப்புக்கொண்டது. டேனின் மாநிலத்திலும் கோசிமின் நகரிலும் உயிருடன் இருந்த 400 பூனைகளையும் மாண்ட 80 பூனைகளின் உடல்களையும் அதிகாரிகள் கைப்பற்றினர். மற்றொரு இடத்தில் மேலும் 21 பூனைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. வியட்நாமில் நாய்களையும் பூனைகளையும் சாப்பிடுவது சட்டபூர்வமானது. ஆனால் கடைக்காரர்கள் விலங்குகள் எங்கிருந்து வந்தவை என்று ஆதாரம் காண்பிக்க வேண்டும். கோசிமின் நகரில் செல்லப்பிராணிகள் திருடப்படும் சம்பவங்களை விசாரித்த போது கும்பல் பிடிபட்டது. திருடப்பட்ட சுமார் 40 பூனைகள் அவற்றின் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சீனா மற்றும் இந்தோனேசியாவில் நேற்று அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. வடமேற்கு சீனாவின் கைசி, மங்கோலியா மற்றும் திபெத் தன்னாட்சி பகுதி ரிக்டர் அளவுகோலில் 6.3 அலகுகளாக பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் ஒருவர் உயிரிழந்தார், 4 பேர் படுகாயமடைந்தனர். இதேபோல் இந்தோனேசியாவின் மத்திய கலாபேசி மாகாணத்தில் உள்ள பாலு நகருக்கு அருகே டிக்டர் அளவுகோலில் 6.7 அலகுகளாக பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதில் பல கட்டடங்கள் இடிந்து விழுந்து சேதம் அடைந்துள்ளன. பருவநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் அதிகம் பாதிக்கப்படுவது பிள்ளைகளே என்று யூனிசெஃப் எனும் ஐக்கிய நாட்டு குழந்தைகள் அவசர நிதி எச்சரித்துள்ளது. உலகில் மொத்தமுள்ள சுமார் 2.3 பில்லியன் பிள்ளைகளும் குறைந்தது ஒரு பருவநிலை இடரால் அவதிப்படுகின்றன. 1 பில்லியனுக்கும் அதிகமான பிள்ளைகள் குறைந்தது 3 வகை பருவநிலை ஆபத்துக்களை சந்திப்பதாக யூனிசெஃப் ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இலங்கை அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான மதியஸ் பத்ரனவுக்கு இடது தொடர் பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக பிரான்சில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் தற்போது முழுமையான குணமடையும் முதற்கட்ட பணிகளை தொடங்கியுள்ளார். மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 7வது ஆட்டத்தில் இலங்கை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை நேற்று வென்றது. முதலில் நியூசிலாந்து 20 ஓவர்களில் விக்கெட்டுகள் இழப்புக்கு 150 ரன்கள் சேர்க்க இலங்கை 19.4 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இணைந்து 153 ரன்கள் எடுத்துள்ளது. சவுத் காம்டன் ரோஸ் பவுல் விளையாட்டரங்கில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான குழு 2 மகளிர் T20 உலகக்கிண்ண போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட்டுகளால் வெற்றி ஈட்டியுள்ளது. பிவா கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் கேப்டன் லயனல் மெஸ்ஸியின் காட்ரிகோலால் அல்ஜீரியாவை வீழ்த்தி அர்ஜென்டினா அணி வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. அர்ஜென்டினா அணி அல்ஜீரியாவை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி
நடப்பு உலகக்கோப்பை தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்து புள்ளிடப்பட்டியலும் முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளது. பீபா உலகக்கோப்பை அறிமுக போட்டி நியூசிலாந்து அணிக்காக விளையாடிய இந்திய வம்சாவளி வீரர் சர்ப்ரீத் சிங் ரசிகர்களை கவர்ந்துள்ளார். துனிசியா கால்பந்து அணி அதன் பயிற்றுவிப்பாளர் சபரி ஸ்மோச்சியை பதவியின்றி நீக்கியுள்ளது. நேற்று பீபா எஃபிரிவில் ஸ்வீடனுக்கு எதிராக ஆடிய துனிசியா 5-1 எனும் கோல் கணக்கில் படுதோல்வி அடைந்தது. அதனால் அணியின் பயிற்றுவிப்பாளர் பணியிலிருந்து நீக்கப்பட்டதாக நம்பப்படுகின்றது. அமெரிக்காவின் மியான்மி நகரில் நடைபெற்ற ஆட்டத்தில் உலகக்கோப்பை போட்டியின் முதல் சாம்பியனான உருகுவே 1-1 என சவுதி அரேபியாவுடன் போராடி சமன் செய்தது. உலக தரப்பில் உருகுவே 18 இடத்திற்கு சவுதி 67 இடத்தில் இருக்கின்றது. அமெரிக்காவின் சியாட்டில் நகரில் நடைபெற்ற ஆட்டத்தில் பீபா தலைவரிசையில் 10 இடத்தில் இருக்கும் பெல்ஜியம் 1-1 என்ற கோல் கணக்கில் 79 இடத்திலிருந்து எகிப்துடன் சமன் செய்தது. மெக்சிகோ சிட்டிக்கு சென்ற சீன காற்று ரசிகர்கள் இருவரின் உடைமைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் சீனாவைச் சேர்ந்த மாங்குன் லி ஏ. உலக கிண்ண கால்பந்து போட்டியை காண கடந்த புதன்கிழமை அவர்கள் மெக்சிகோ சிட்டியில் தரையிறங்கினர். ஆடவர்கள் விமான நிலையத்திலிருந்து நகரத்துக்கு சென்று கொண்டிருப்பது கொள்கை நடந்தது. முகமூடி கொள்ளைக்காரிடம் ஆடவர் துப்பாக்கி முறையில் பிடித்து உடைமைகளை பறித்தனர். சம்பவம் குறித்து பேங்க் சமூக இடத்தில் காணொளி வெளியிட்டுள்ளார். இறுதியாக நாணய மாற்றி விதம் இந்திய நாணய மாற்றீட்டுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள். www.trttamiloli.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 307.72%, இந்திய பெறுமதியில் 109.65%, ஒரு அமெரிக்க

இலங்கை செய்திகளுக்கு இணையத்துடாக புத்தகங்கள் செய்யும் நூலகம் டாட் காம். இந்திய செய்திகள் பரி ஸ்ரீஹயில் அமைந்துள்ள வீட்டி கேசன்கரி, காலிய கோணத்தில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர், உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள். சுவிஸில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் இஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, செய்தியில் செவிமடுத்த நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்ற

0: இருக்கிறார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlulgam.com.
3: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
4: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
5: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கலோட்டு பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
3: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாது. இங்க போங்க போங்க.
0: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
0: Viti Superstore, Gala Gonesse, Sasselil.
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
0: Mélodie et Tordre-Gelke, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberule, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
0: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.

0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-928-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: இந்தடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கொண்டிருக்க பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளை எல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வேணி கொண்டு வரத?
1: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் சோதரில நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வேணி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்ஃபுக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1-42-5-1-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும்
2: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
3: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
2: 1965 Fraser Street, Vancouver, Canada.

0: பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷோரி மஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷோரி மஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷரி மஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நீச்சுவல் சுயமும் உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் சைபர் 1 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38 05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 2750 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள் சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் 3998 குவைனிட்ஸ் சுவிஸ் குவைனிட்ஸ்.

0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-928-58-58.
2: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

வகைகளின் பெயர்களிலே பெரும் பாடல்களாக சியாமலா சத்குமார் அவர்கள் பாடல்களை தெரிவு செய்திருக்கின்றார். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவு செய்திருக்கும் முதலாவது பாடலாக பருத்தி என்ற துணி வகையில் ஆரம்பிக்கும் பாடலாக வெறும் பாடல்

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னுபொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுபொண்டே மார்க்கெட்.
1: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளை, மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு

நேரம் சரியாக 2:45 நிமிடங்கள். நீங்கள் இணைந்திருப்பது முத்தார நிகழ்ச்சியோடு. இன்றைய முத்தார நிகழ்ச்சியை ஒருசல் கோவையில் வெறும் பாடல்களாக துணிகளின் பெயர்களில் வெறும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஷியாமலா சர்க்குமாரன் அவர்கள் தெரிவு செய்த முதலாவது பாடல் வானொலி. எங்கள் வானொலி தவிர்க்க முடியாத காரணத்தினால் வேலை செய்யாதபடியால் அந்த பாடலை யாரும் கேட்க முடியவில்லை. மீண்டும் அவர் தெரிவு செய்திருக்கிற பாடல் பருத்தி என்ற துணியிலே வெறும் பாடலை தெரிவு செய்திருக்கிறார். அந்த பாடலை நான் மீண்டும் ஒலிபரப்புகிறேன்.

சரியாக 2:55 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் ஷியாமலா சர்குமாரன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. அவர் தெரிவு செய்திருக்கும் முத்தாரத்துக்கான சொல் துணிகளின் பெயர்களில் வரும் பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார். அந்த வெளியே துணிகளின் பெயர்களில் வரும் அடுத்த பாடலாக வெல்வெட் துணியிலிருந்து வரும் பாடல்.

0: ஒலித்து வந்த பாடலோடு நிறைவு பெறுவது முத்தாரம். இன்றைய முத்தாரை நிகழ்ச்சி துணிகளின் பெயரில் பெயர்களில் வரும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சி சிறப்பித்திருந்தவர் ஷியாமுலா சர்குமாரன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. அவருக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதனை சமீபத்து நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.
1: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம்.

0: பேங்க்காரங்க வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
1: என்ன வாணி சும்மா புரிஞ்சுட்டு வந்திருக்கு. எந்த நாளும் முன்னாடி இதுக்கு இல்லாதப்ப இந்த நேரம் புரிஞ்சுருந்து இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52.
3: என்னால் முடியும் தம்பி தம்பி.
2: விரைவான சேவைக்கு இந்திரா
3: நிறுவனம்.
4: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம்? ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கவன. தங்கச்சி தங்கச்சி
5: தெரியுது.

அந்த குரல்களை சற்று மாற்றி பாடுவது அவருடைய பாணியாக இருந்தது. அதில் வெற்றியும் கண்டிருந்தார். அப்படியாக இந்த பாடல் அழகாக செல்கின்றது. அதே நேரத்தில் இசை என்று பார்க்கின்ற பொழுது தேவராஜன் இதற்கான இசையை கொடுத்திருக்கின்றார். பின்னணி குரல் அங்கே ஹமின் குரல் ஒன்று வந்து செல்கின்றது. மாதுரி அழகாக கொடுத்திருக்கின்றார். அந்த பாடலுடைய அமைதியான இசை, டிஎம்எஸ்உடைய குரல், பின்னணியில் வருகின்ற மாதுரியின் அந்த கம்மிங் குரல், அவை அனைத்துமே என்னை கவர்ந்திருக்கின்றது. கவிகள் யார் என்று பார்த்தால் எங்கள் கவியரசு கண்ணதாசன். இப்படியாக இந்த பாடல் என்னை கவர்ந்திருக்கின்றார், நிச்சயமாக உங்களையும் கவர்ந்திருக்கும். ஆனால் இன்றைய நாளில் தொடர்புகளில் வருவது மிக மிக கடினம். முடிந்தால் வைபர் இலக்கத்திலே வந்து உங்கள் கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அந்த வகையில் இரண்டாவது பாடலாக வருகின்றது.

0: மயிலை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியிருந்தார்கள். பாடலுக்கான கவி வடிவம், இசை வடிவம் என்று பார்க்கின்ற பொழுது டி ராஜேந்தர் அவர்கள் தமிழ் திரையிலே ஒரு புதுமையை நிலைநாட்டியவர் டி ராஜேந்தர். அதாவது அவருடைய வருகையில் பார்க்கின்ற பொழுது அந்த திரைப்படத்தை, அவருடைய திரைப்படமாக இருந்தால் அங்கே கதைவசனமாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், அதே நேரத்தில் ஒளிப்பதிவாக இருக்கட்டும், இப்படி பல பொறுப்புகளை தானே எடுத்து திறம்பட கொடுத்த ஒரு தைரியமான மனிதன் என்று தான் சொல்லிக்கொள்ளலாம். அப்படியாக பல வெற்றி திரைப்படங்களை தந்த ராஜேந்தருடைய பல திரைப்படங்களில் இந்த பாடலும் ஒரு முத்தான பாடலாக என்னை கவர்ந்திருக்கின்றது. அதாவது தான் நினைத்த ஒரு பெண்ணினுடைய மனதினை அழகாக வர்ணிக்கின்ற வரிகளை ராஜேந்தர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். எஸ்பி அவர்கள் அழகாக பாடுகின்றார்கள். அதே நேரத்தில் ஒரு நடனத்துக்கான பாடலாக இந்த பாடலை தந்திருக்கின்றார் ராஜேந்தர் அந்த நாட்களில். இப்படியாக செல்கின்ற இந்த பாடலில் நிச்சயமாக என்னை கவர்ந்திருக்கின்றது, உங்களையும் கவர்ந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். சரி, வானொலிகளில் கமலவேணி நிற்கின்றார், அவரையும் கேட்டுக்கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம் அமிர்தவன்.
0: வணக்கம், சொல்லுங்கள். நலமா?
1: நலம். இந்த ரேடியோ நின்று நின்று வர்றதால சரியான முறையில தெளிவு இல்லாமல் நின்று நின்று வருது. இப்ப கலட்டி போட்டு போட்டு பார்த்தா கொஞ்சம் முதல் பாட்டு சரியா வந்தது. இதுவும் எனக்கு விக்கி விக்கி தான் வந்தது. சிலைங்க டைலர்
0: மாதிரி
1: நான் பிடிச்சா பிரச்சனை இல்லை, அதுக்கு கொடுக்கணுமே.
0: அந்த
1: முதல் பாட்டு நீங்க போட்டீங்களோ, பருவம் சில காலம் எங்கும் கொஞ்சம் பதுங்கியே பின்பாங்கும், இரண்டும் சமமாக தாங்கும், அந்த இனிய சுகத்தோடு தூங்கும் என்ற அந்த வசனம் உண்மையா எனக்கு பிடிச்ச வசனமா இருக்குது.
0: அடிக்கடி கேட்கும் பாடலா?
1: அடிக்கடி கேட்க வேண்டிய இல்ல, அடிக்கடி கேட்க இல்ல, ஆனா கேட்டிருக்கிறேன். அடிக்கடி கேட்ட பாட்டு இல்ல, சில பாட்டுகள் தொடர்ந்து அக்களும் கேட்டுக்கொண்டிருப்பேன், சில பாட்டை கேட்காமலே
0: விட்டுடுவேன்.
1: இளையராஜாட்ட தேடி தேடி எடுத்து தான் கேட்கறது புது சில சில
0: பாட்டுகளை.
1: சில வேளையில இந்த தேனும் பாலிலையும் நல்ல பாட்டுகள் ஒளிபரப்பு வரவேன், அப்ப அதுகளையும் கேட்கறது. ஒரு என்னண்டா பாட்டு பாட்டா அந்த கருத்துகளும் நல்லா பிடிச்சாதான் எங்களுக்கு அதை திருப்பி கேட்கவும் விருப்பமா இருக்கும். எனக்கு சில பாட்டு பிடிக்கும், அதுல இந்த பாட்டும் பிடிச்ச பாட்டு. மற்ற இது வந்து ஒரு டான்ஸ் கேட்ட பாட்டு தானே ராஜேந்திரட்ட? நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. நீங்கள் தெளிவு அந்த போடுங்க. ஆனா என்னண்டா ஏன் இப்படி நிக்கிறேன்னு
0: தெரியல. அந்த தர்சன் தர்சன் வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் நடக்குது, ஒரு பக்கம் மாநில ஓடிக்கொண்டிருக்கிறது. அநேகமாக
1: பெறலாமோ தெரியல,
0: மாலையில் எல்லாம் சரி வரும் நினைக்கிறேன். புதிய
1: எனக்கு
0: தெரியாது
1: ஒன்னும்
0: செய்யல. ஏன் வேற ஒண்ணு சொன்னா, சரி வெளிநாட்டு கதைக்கு வைபர்ல தான் சுகமா வரலாம். எல்லா நாட்டுக்கும் இப்ப ஜெர்மனில் இருக்கிற ஆக்களுக்கு கூடுதலான விலைக்கு ஜெர்மன் இங்க இருக்கிற அந்த பிக்ஸ் நம்பருக்கு எடுக்கக்கூடிய வேலும் இருக்கிறது. லண்டன்ல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சுவிட்சர்லாந்துல இருந்து எல்லாருக்கும் அப்படி எடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மற்ற நாடுகளையும் அப்படியான இருக்குது. இப்ப அவைக்கு வாய்ப்பு

0: பிள்ளைக்கு மேல பசங்க
1: சில பேர் சில பேர் எடுக்கிற டிரைவர்ல சில பேர் எடுக்கிறீங்கல்ல. இப்ப நான் நீங்க இப்ப சொன்னபடியாத்தான் டிரைவர்லாம் நான் வந்தேன்.
0: டிரைவர் மட்டும்தான் வேலை செய்யுது, பொண்ணும் செய்யல.
1: அதுக்கு எனக்கு விடியவே தெரியும், அதான் வேலை செய்யுது. ஒரு நம்பர் தான் காலமா வேலை செய்தது, அது இப்ப செய்யல. அது கேள்விப்பட்டேன்.
0: இல்ல இல்ல, கலட்டியாச்சு. கலட்டி புதிய புதிய பட்டி போடப்படுகின்றது தொலைபேசிக்கானது. நன்றி நன்றி. மாலைக்கு பிறகு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அவர் கமலவேணியை தொடர்பு கொண்டிருந்தார். பாடலுக்கான முதலாவது பாடலுக்காகவும் இரண்டாவது பாடலை பற்றியும் சதையா சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். அதே நேரத்தில் நீங்களும் இன்றைய நாளில் வயரில் மட்டுமே உங்கள் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த வகையில் இரண்டாவது மூன்றாவது பாடலாக நான் ரசித்த பாடலாக வருகின்றது.

புனிதமான சீதை என்கின்ற திரைப்படத்திற்காக இடம்பெற்றிருந்தது. பாடலுக்கான கவிவரிகளை கொடுத்திருக்கின்றார் எங்கள் அன்பு கவிஞர் அமரர் கண்ணதாசன் அவர்கள். ஒரு தந்தையின் மனதின் வெளிப்பாட்டுகளை அழகாக சொல்கின்றார். தனக்கு வரப்போகின்ற மகன் ஒரு வீரனாக வர வேண்டும், உலகம் போற்றுகின்ற நாயகனாக வர வேண்டும் என்கின்ற அழகான சிந்தனைகளை சொல்கின்றார் கவிஞர். கூடுதலாக எல்லா தந்தைகளுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் அவையாகத்தான் இருக்கும். அப்படியாக இந்த தந்தையும் தன்னுடைய மன வெளிப்பாட்டை சொல்கின்ற பாடலாக வருகின்றது. பாடலுக்கான இசை வடிவத்தை கொடுத்திருக்கின்றார் வி குமார் அழகாக. இந்த காலங்களை பொறுத்த மட்டில் கூடுதலாக MSV இளையராஜா, அடுத்தது வி குமார், தேவராஜன் இவர்களுடைய இசைகளை நாங்கள் பார்க்கின்ற போது ஒன்றொன்று முரண்பட்டதாக இருக்கும். ஆனால் இவர்களுடைய இசையை கண்டுபிடிப்பதும் கடினமாக இருக்கும். அவற்றை நாங்கள் நுண்ணியமாக பார்க்கின்ற பொழுது சிலவற்றில் வித்தியாசங்களை பிடித்துக் கொள்ளலாம். MSV இசையாக இருக்கட்டும், அடுத்து வி குமாரனுடைய இசையாக இருக்கட்டும், அங்கே இந்த இசையை நாங்கள் மாறி அந்த இசையில் வருகின்ற ஒரே ஒரு விடயத்தை நாங்கள் வைத்து பிடிக்கிறோம் என்று சொன்னால் அந்த டோலக் அடிகள். அவற்றில் MSV கூடுதலாக ஒரே பாணியில் அந்த பாடல்களை கொண்டு போவது வழக்கமாக இருக்கும். அப்படியாக இந்த பாடல் என்னையும் கவர்ந்திருக்கின்றது, நிச்சயமாக உங்களையும் கவர்ந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அடுத்த பாடலுக்குள் நுழைந்து கொள்ளலாம். அடுத்த பாடலில் நான் நினைக்கின்றேன் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தில் அடிக்கடி கேட்ட ஒரு பாடலாகத்தான் வருகின்றது.

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆனந்த ராகம். பாடலுக்காக குரல் வடிவங்கள் கே ஜே எஸ் ஆசு ஜானகி அம்மா இணைந்து அற்புதமாக தந்த பாடல். இந்த பாடல் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் மட்டுமல்ல அன்றைய நாட்களில் எங்களுடைய யாழ் தேத்தனி கடைகளிலும் அடிக்கடி நாங்கள் கேட்ட பாடலாகத்தான் இருக்கின்றது. வீதிகளில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் இந்த பாடலை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அதாவது கெசட்டிலிருந்து அவர்கள் ஒலிபரப்பு கொண்டிருந்தார்கள். இளையராஜாவினுடைய இசையில் இடம்பெற்ற இந்த பாடல் இரண்டு காதல் உள்ளங்களுடைய வெளிப்பாட்டை அழகாக சொல்லியிருக்கின்றார் கவியரசர். இப்படியாக இந்த பாடல் என்னை கவர்ந்திருக்கின்றது, நிச்சயமாக உங்களையும் கவர்ந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய யோகேஸ்ரீ அம்மா வானொலியில் இருக்கின்றார். அவரை வரவேற்றுக் கொள்ள வணக்கம்.
1: வணக்கம் அன்பளி சேவா, நான் யோகேஸ்ரீ குணராஜா கதைக்கிறேன்.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் சுகமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி
0: இருக்கிறீங்க? தொலைபேசி இணைப்புக்கான பயிலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, தரிசனம் செய்து
1: கொண்டிருக்கின்றன, நடைபெறுகிறது கொண்டு அறிஞ்சு கொண்டிருக்கிறோம்.
0: நிச்சயமாக மாலையில் வேலை செய்ய நினைக்கின்றேன்.
1: நன்றி. நீங்கள் ஒரு பாட்டில் கேட்டு கருத்துக்களை கேட்டுக்கிறோம். அந்த இலங்கையில இளங்கள் கேட்ட பாடுதானே பாடல்கள் மறந்து போனதை நீங்கள் சேர்ந்து இலங்கையில இருக்கிற நடந்த பாட்டுகளை நினைப்பிட்டுக் கொண்டிருக்கிறீங்கள், அதை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படியா, நான் நினைவு நடக்குது இந்த பாட்டை போடுறதுல அங்கத்தை நினைவுகளே நினைவு பண்ணுகிறோம்.
0: சந்தோஷம். சரி, அடுத்த பாட்டை எங்களுக்கு நிச்சயமா நினைப்பு.
1: நன்றி.
0: வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் யோகேஸ்ரீ தன்னுடைய நினைவுகளை மீட்டுச் சென்றிருக்கின்ற இந்த நேரத்தில் டிஆர்டி தமிழில் ஒழித்துக் கொண்டிருப்பது நான் ரசித்த பாடல். நான் ரசித்த பாடலில் தொடரும் பாடலாக

0: இந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் மதன மாளிகை. இந்த பாடலும் நிச்சயமாக எல்லோருடைய நினைவுகளில் நிற்கின்ற ஒரு பாடல். ஏனென்றால் இலங்கை ஒளிரப்பு கூட்டுதானும் அதற்கு அத்திவாரமிட்டிருக்கின்றது. அந்த நாட்களில் அடிக்கடி கேட்கின்ற ஒரு பாடலாக இருக்கின்றது. ஆனால் இந்த இசையமைப்பாளர் தான் காணாமல் போய்விட்டார். ஏனென்றால் இந்த திரைப்படமானது சற்று தோல்வியை சந்தித்த ஒரு காரணத்தினால் அந்த இசையமைப்பாளருக்கு அடுத்தடுத்த திரைப்படங்களில் சந்தர்ப்பம் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. அவர் ஒரு புதியவராக அந்த நாளில் பார்க்கப்பட்டிருந்தால் MP சிறுநிலையை சென்றவர். இந்த திரைப்படத்துக்கு அழகாக இந்த இசை வடிவத்தை கொடுத்திருக்கின்றார். கவிஞருடைய உலகங்கள் என்பது இரண்டு உள்ளங்களில் வருகின்ற அந்த காதல் வெளிப்பாட்டை அழகாக கொடுத்திருக்கின்றார்கள். அந்த காதல் வெளிப்பாட்டில் மட்டுமே அவர்களுடைய அங்கங்களை கூட அழகாக வெளிக்காட்டியிருக்கின்றார் கவிஞர். அதற்கு சபாஸ் சொல்லிக் கொள்ளலாம். மதன மாளிகை ஒரு மதனமாகத்தான் அந்த நாட்களில் பேசப்பட்டது. ஆனால் திரைப்படமும் தோல்வியை தழுவி கொண்டது. சரி, இந்த நேரத்தில் ராஜா காத்திருக்கின்றார்கள். வணக்கம் ராஜா.
1: சூப்பு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நேரம் 9:50 காலம்.
0: உங்களுக்கு காலை எங்களுக்கு நோக்கி செல்கிறோம்.
1: அவங்களுக்கு 8 மணிக்கு 8 9 10 8 மணி நினைக்கிறேன் 3 மணிக்கு காலம். அந்த இதுக்கு ஏரியில காஷ்மீர் ரோஜாண்டு, காஷ்மீர் ரோஜாண்டு பேருள்ள ரோஜா இருக்கா? முதல் போட்ட பாடல் இருக்கு தானே, அந்த ஒரு ராகம்
0: ஒரு ராகம் காதலோடு
1: அந்த பாடலை கேட்கும் பொழுது பழைய ஞாபகம், பழைய பழசுக்கு அங்க கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னும்
0: போயிட்டேன். பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல பாடல இருக்கும் லெட்டர்ல வரி, லெட்டர் வரிகளுக்கு போயிருக்கும்னு நினைக்கிறேன் பாட்டு.

0: நான் வந்து நிறைய சுரேஷன் அந்த ஆக்சிடென்ட் நீங்க சொல்லி நீங்கள் சிவகுமார்
1: ராதா
0: அந்த அந்த பெண் பாடகரார்
1: அதுக்கு
0: நேரங்களில அந்த வண்ணாபுத்தி வண்ணாம்பூச்சி இந்த வண்ணாதி பூச்சி சிறை கடிச்சு பறக்கிற ஹால வந்த நேரமா அந்த நேரம் இந்த பொம்பளை பிள்ளைகளை பாக்கவே ஒரு ஆம்பளை பிள்ளைகளுக்கு சின்ன அப்படி இந்த பாட்டை கேட்க ஒரு ஆசையா
1: இருக்குமேல போயிருக்க மாட்டேன்
0: ஒரு
1: கடிதங்களிலும் இந்த பாட்டு வரியல் போயிருக்கும்
0: எனக்கு ஒரு பயம் ஒன்று இருந்தது சத்யா வந்து சொந்த மச்சான வந்து அவங்க கல்யாணம் செய்யறதுக்கு இருந்தாங்க அப்ப நான் எம்ஜிஆர் பாடு என்ன விட்டாடு பயத்துல எழுதுகிறது ஆனா சத்யா வந்து பாவம் அது வந்து ஒரே மரம் ஒரே இது நல்ல ஒரு பிள்ளை நல்ல ஒரு மனைவி உண்மையாரு அம்மன் போலதான் ஆனால் அவசரோட தான் இந்து வருவதில் நல்லா இருக்கிறேன் உங்களுக்கு சொல்லணும் உங்களுடைய டாக்டர் ரவியும் ரஞ்சியும் வந்து போனார்கள் உங்களுடைய அமெரிக்காவுக்கு வந்து போனார்கள் அவர் இந்த பிறந்த நாள் வந்து நியூயார்க் சிட்டி எல்லாம் கொண்ட காட்டி சும்மா அவள் கண்கலங்கி தான் போனார் இப்படி ஒரு இந்த பிறந்த நாள்ல இப்படி ஒரு சந்தர்ப்பம் பெறும்னு தான் ஒரு காலம் எதிர்பார்க்கவே இல்லை அதே வந்து நியூயார்க் சிட்டியில அந்த ட்வின்ஸ் பில்டிங் அடிச்ச இதை பார்த்தா அள்ளுதான் அந்த அந்த பேரலை பார்த்து பார்த்து பார்த்து கண்ணால தண்ணி வடிஞ்சது நல்லது நல்லது வாழ்த்துக்கள் ஐயா
1: நன்றி நன்றி
0: சந்தீப் முதல்
1: எங்களை
0: பூனை பெண் வந்து வாழ்த்தி இருந்தா நன்றி
1: நன்றி நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ராஜா அவர் ராஜா இன்றைய நிறைவு செய்ய நான் தருகின்ற பாடலாக

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு இன்றைய நான் ரசித்த பாடலை நிறைவு கொண்டு வரலாம். அதே நேரத்தில் இங்கே வானொலியில் காத்திருக்கின்ற உறவையும் வரவேற்றுக் கொண்டு பத்மநாதன் காத்திருக்கின்றீர்கள். வணக்கம்
1: அன்பான இங்கே மாலை வணக்கம் அருள் மிளத்தவன் பொண்டிலேந்து பிபி நாங்கள் நலம் நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வெள்ளகரவனை வேண்டிக் கொண்டு சுப்பர்ந்த மூன்றாவது பாட்டு நிலக்கு கேலாபுத்தி உணப்படுத்திக் கொண்டிருந்தபடியால் முதல் பாட்டு நல்ல பாட்டு ஜெய்சங்கர் லட்சுமி காம்பினேஷன் இன்னொரு பாட்டு இந்த படம் முழுக்கலும் நாங்கள் வீடியோல தான் பார்த்துருக்கோம். திறப்பு திரையில பார்த்ததில்ல. பெரிய அண்ணன் சவுதியால உணர்ந்து பெரிய டிவியும் குறைஞ்சதொரு 50 பேரு கிட்டத்தட்ட இருந்து ஒரு பிராந்தியில இருந்து போட்டு விடுவார் தம்பி பார்த்து கொண்டிருக்கோம். ரெண்டாவது பாட்டு டி ராஜேந்தர் அமலா காம்பன் மைதிரி என்ன காதலி என்ன நினைக்கின்றன் மூன்றாவது பாட்டு கவிதை அடுத்த பாடல் வந்து
0: ஆனந்தரகம்
1: ராதா அடுத்த பாடல் வந்து
0: மதன மாளிகை
1: மதன மாளிகை அது ஒரு விமர்சனத்துக்குள்ளானது. அந்த பாட்டு ஒரு தருணம் வந்து விமர்சனத்துக்குள்ளானது. சோமர் பார்பட்ட வேசத்திலே ஒரு ஹிந்தி நடிகோட நினைச்சிருந்தார். நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் தோல்வி படம் தான். ஆனா பாட்டுகள் எல்லாம் சூப்பர் பாட்டு. கே ஜே ஜேசா சும்பானி அம்மாவும் பாடியிருப்பார்கள் சூப்பரா இருக்கும். இப்ப போன பாட்டு வந்து தாயில்லா குழந்தை விஜயோமர் கண்டு
0: நினைக்கிறேன்.
1: சங்கர் கணேசன் இசையமைப்பில் விஜயகுமார் நடித்த படம். இதுகள் எல்லாம் வீடியோல பார்த்த படங்கள் தான். என்ற தகவலை கூறிக்கொண்டு மூன்று படத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை
0: நன்றி
1: வணக்கம்
0: நன்றி வாழ்த்துக்கள். திரைப்படத்துக்காக சங்கர் கணேசனுடைய செய்யல் டி எம் சௌந்தரராஜன் சுசிலாமா அடைந்து பாடியிருந்தார்கள். சௌந்தரராஜனுடைய வளமையான குரல் பாணிகளில் இருந்து ஒரு மாறுபட்ட குரலை கொடுக்கின்றார். ஏனென்றால் திரைப்படத்தின் கதாநாயகன் எம்ஜிஆரோ சிவாஜியோ ஜெயசங்கரோ அல்ல விஜயகுமார். அதற்காக அவர் தன்னுடைய பாணியில் இருந்து சற்று மாறி நிற்கின்றார். இப்படியாக இந்த பாடல்கள் ஒரு நாள் அளித்திருக்கின்றது. அடுத்த வாரத்தில் பழமையான பாடல்களும் அழகான பாடல்களுடைய சந்திக்க வருகின்றேன். அதே நேரத்தில் எங்களுடைய தொலைபேசி இலக்கம் 1 சரி வந்திருக்கின்றது. அதாவது 01-43-48-32 அந்த தொலைபேசி இலக்கம் இப்பொழுது சேவையில் இருக்கின்றது. நீங்களும் தொடர்பு வரலாம். அதாவது கதம்பம் நிகழ்ச்சியிலிருந்து இப்பொழுது ஒரு தடவை அதைவிட விளம்பரம் அடுத்து கதம்பம்
2: அழுதால் சிரிக்கிறாள் சிரித்தால் அழுகிறாள் கொங்கினால் ஒதுக்கிறாள் கெங்கினால் மிதிக்கிறாள் இருப்பதா இறப்பதா அழுவதா சிரி

முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்ய சமகால அரசாங்கம் வாய்ப்பு காட்டி வருகின்றது. இதற்கு வலுவான ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கைதுகள் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் கோட்டாபயா மிகவும் அச்ச நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கோட்டாபயா வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றத்தில் விதிக்கப்பட்ட தடை உத்தரவின் காரணமாக இந்த அச்ச நிலை உறுதியாக உள்ளதாக ராஜபக்சாக்கள் நம்புவதாக கொழும்பு தகவல் ஒன்று தெரிவித்திருக்கின்றது. இளைஞ ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று கையெழுத்து கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகனான ஜோதிஜ ராஜபக்சவை பிணவில் விடுவிக்க கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. அதற்கமைய சந்தேக நபர் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் விடுவித்த நீதிமன்றம் வெளிநாடு செல்ல பயணத்தடை விதித்துள்ளது என்று குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் விஜயபுர பகுதியில் நடத்திய விசேட சுற்றி வளைப்பின் பொழுது போதைப்பொருள் வியாபார வலையமைப்புடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 4 பேரை போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் வலையக குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றார்கள். காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய அனுராதபுரம் காவல்துறை பிரிவின் விஜயபுர பகுதியில் 17ஆம் தேதி புதன்கிழமை நடத்திய விசேட சுற்றி வளைப்பின் பொழுது சந்தேக நபர்கள் 4 பேரை கைது செய்தவுடன் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருள்களை அனுராதபுரம் வலைய விசேட போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளதாக தெரிவித்தார்.

உயிர்த்தநாயரு குண்டு தாக்குதல் விசாரணையை தனியாக எவ்வித நியாயமும் காரணமின்றி கைது செய்வதை தடுக்குமாறு கோரி சிரேஷ்ட காவல்துறை அதிபர் வர்ணா ஜெயசுந்தரா தாக்கல் செய்த ட்ரிஸ்ட் மனு விசாரணைகளை மேலரங்கீடு நீதிமன்றம் இன்று புதன்கிழமை நிறைவு செய்திருக்கின்றது. இந்த வேளையில் மனுத்தார்களை கைது செய்யும் தீர்மானம் இல்லை என சட்டமா அதிபர் நீதிமன்ற உறுதியளித்ததை அடுத்து நீதிபதிகளான சசி மகேந்திரன், அஜித் பெட்னகி ஆகியோர் வழக்கு தொடர்பான நீதிபதிகள் நடவடிக்கை நிறுத்தி வைக்கப்படும் என அறிவித்திருக்கிறார்கள். அத்துடன் இவரின் இடமாற்றம் குறித்த பரிந்துரைகளை தேசிய காவல்துறை அமைப்புகளுடன் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.

யாழ் மாவட்டத்தில் 2030 ஆண்டுக்குள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான வீட்டுத் திட்டம் பூர்த்தி செய்யப்படும் என வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்திருக்கின்றார். 2026 ஆண்டுக்கான வீட்டுத்திட்ட பயனாளிகளுக்கு காசோலை வழங்கும் நிகழ்வு, 2025 ஆண்டு வீட்டமைப்பு வழங்கப்பட்டவர்களுக்கான ஆவணம் வழங்கும் நிகழ்வும் இன்றைய நாளில் மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுது அவர் இதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்கா காவல் பிரிவிற்குட்பட்ட கட்டுநாயக்கா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கேண்டியன் பகுதியில் நீர்கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சட்டவிரோத மதுபானத்துடன் ஒரு சந்தேக நபரும் மதுபானம் மற்றும் மதுபானம் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் கோடா மற்றும் உபகரணங்களுடன் மற்றும் ஒரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன்பொழுது சட்டவிரோத 135 லிட்டர் மதுபானம், 137.5 லிட்டர் மதுபானம் மற்றும் மதுபானம் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் 4158 லிட்டர் கோடா மற்றும் உபகரணங்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளது. இங்கு குறிப்பிடத்தக்கது, கடந்த பிப்ரவரி மாதம் 26 போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய சந்தேக நபரின் சொத்துக்கள் குறித்து பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண குற்ற புலனாய்வு பிரிவினர்கள் விசேட விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இதன் விளைவாக சட்டவிரோத முறையில் ஈட்டப்பட்டதாக கருதப்படும் சுமார் 6,95,950 ரூபாய் பெறுமதியான டிங்கி படகு, படகுக்கான மோட்டார் மற்றும் 9,00,000 பெறுமதியான 2 மோட்டார் வண்டிகள் என்பன காவல்துறையினால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் குறித்து யாழ்ப்பாண குற்ற புலனாய்வு பிரிவினரால் மேலதிக விசாரணைகள் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி தெல்தனிய பகுதியில் சிற்றுறுதி ஒன்றிலிருந்து பெண்ணொருவர் இன்றைய நாளில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். தெல்தனிய காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு மீட்கப்பட்ட சடலம் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பதினைந்து வயதுடைய சிறுமியொருவரை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட அனுராதபுரத்தின் முன்னாள் அஷ்டமாதனாதிபதி பல்லிகம கிருமரத்ன தேரர் டிஎன்ஏ பரிசோதனைக்காக கொழும்பு அரசு இரசாயன பகுப்பு திணைக்களத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நிச்சம்புவ காவல்துறையினர் விசேட அதிகாரிகள் குழு ஒன்று நேற்றைய நாளில் இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் தனது கைது நடவடிக்கையை தடுக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாக்கல் செய்த மனுவை நாளை 18 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேல் முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. மேல் முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த மனு இன்றைய நாளில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுதிலே இந்த உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்மாந்துறை காவல்துறை பிரிவில் உள்ள தொய்யும் வடை வட்டை கீழ்கண்டம் பகுதியில் தனியார் வயல் காணி ஒன்றில் இன்று புதன்கிழமை அகழ்வு பணி ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அம்பாறை விசேட காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் நீதிமன்ற உத்தரவுக்குமே மேற்குறித்த அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அகழ்வு பணி எதற்காக என்பதனை இதுவரையில் தெரிவிக்கப்படவில்லை. சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் நிதி முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் இரகசிய காவல்துறை சட்டவிரோத சொத்துக்கள் பிரிவிற்கு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் காணி இல்லாதவர்களுக்கு நவீன வசதிகளுடன் அடுக்குமாடி குடியிருப்பு அமைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்திருக்கின்றார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய நாளில் நடைபெற்ற 2026 ஆண்டுக்கான வீட்டுத்திட்ட பயனாளிகளுக்கு காசோலை வழங்கும் நிகழ்வில் உரையாற்றும் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
சீனாவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள கிங்காய் மாகாணத்தின் ஹேசி மாவட்டத்தில் நேற்று நாளில் இடம்பெற்ற 6.3 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீன நிலநடுக்கம் நெட்வொர்க் மையம் வெளியிட்ட தகவலின்படி இந்த நிலநடுக்கம் பூமியின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது என்றும், பெய்ஜிங் நேரப்படி மாலை 5:06 இந்த அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எத்தியோப்பியாவின் மோதல்களால் பாதிக்கப்பட்டுள்ள வடக்கு அம்ஹாரா பிராந்தியத்தில் இடம்பெற்ற பயங்கர பேருந்து விபத்தொன்றில் சிக்கி குறைந்தபட்சம் 31 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்து திங்கட்கிழமை அதிகாலை வேளையில் டிஸ்டி பகுதியிலிருந்து தலைநகர் அஜிஸ் அபாரா நோக்கி அதிக பயணிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திங்கட்கிழமை இடம்பெற்றிருந்தாலும் தற்பொழுது இந்த தகவல்கள் வெளிவந்திருப்பது குறித்து உக்ரைனுக்கு எதிரான போரை ரஷ்யா உடனடியாக நடத்த வலியுறுத்தி அதன் மீதான பொருளாதார தடைகளையும் அழுத்தங்களையும் தீவிரப்படுத்த பிரான்சில் கூடியுள்ள G7 உலக வல்லரசு நாடுகளின் தலைவர்கள் இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மகாநாட்டினிடையே உக்ரைன் ஜனாதிபதியை நேரில் சந்தித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ரஷ்யா இணையான பிடிவாதம் பிடிக்காமல் சமாதான உடன்படிக்கை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய ராணுவ கட்டளை பிரிவான அமெரிக்க இந்தோ பசிபிக் கட்டளை பிரிவு மீண்டும் அதன் வரலாற்று பெயரான அமெரிக்கா பசிபிக் கட்டளை பிரிவு என்ற பெயருக்கு மாற்றப்படுவதாக அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஹாரிஸ் ட்ரூமனால் கடந்த 1947 ஜனவரி 4 அன்று இந்த ராணுவ பிரிவு முதன் முதலில் தோற்றுவிக்கப்பட்டது என்றும், அதன் பின்னர் சுமார் 7 மேலாக அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் கட்டளை பிரிவு என்ற பெயரிலேயே இது இயங்கி வந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் நடைபெற்று வரும் G7 உச்சிமாநாட்டின் பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். கடந்த 2015 ஈரானுடன் மேற்கொள்ளப்பட்ட GCPOA அணுசக்தி ஒப்பந்தத்தின் பொழுது ஒபாமா நிர்வாகம் ஈரானுக்கு ஒரு விமானம் நிறைய பணத்தினை அனுப்பி லஞ்சம் கொடுக்க முயன்றதாக டிரம்ப் குற்றம் சாட்டியிருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. கனடாவில் வம்சாவளி அடிப்படையில் குடியுரிமைப்படும் புதிய சட்டத்தின் கீழ் சான்றிதழை பெற 100,000 குடியுரிமை சான்றிதழ்களை மத்திய அரசு திடீரென திரும்ப கேட்டுள்ள விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடா நாடு வம்சாவளியினரின் தங்களது மூதாதையர்களாக இருக்கின்றார்கள் என்பதற்காகவே ஒருவர் தானாகவே குடியுரிமை பெற தகுதியானவர் என்று அர்த்தமாகாது என்ற குடியுறவுத்துறை அமைச்சர் லீனா டயப் தெரிவித்துள்ளமையே இதற்கு காரணமாகும். பிரான்சில் சட்டவிரோதமாக தங்கியிருந்து பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக அச்சுறுத்தலாக கருதப்படும் வெளிநாட்டவர்களை நிர்வாக தடுப்பு காவலில் வைக்கும் காலத்தினை நீடிக்கும் சட்ட மசோதாவை பாராளுமன்றம் அங்கீகரித்திருக்கின்றது. 16 நேற்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற வாக்கெடுப்பில் 345 வாக்குகளும் ஆதரவு வாக்குகளும் அதே நேரத்தில் 177 எதிர்ப்பு வாக்குகளும் பதிவாகிய நிலையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இடதுசாரி கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருப்பது. நல்லவர்களை தொடர்ந்து செய்தி தலைப்புகளை நிலவில் கொண்டு வருகின்றேன். தொடர்ந்து நிகழ்ச்சியாக ஒரு சில வார்த்தை விளம்பரங்கள் நடத்து கதம்பும் கதம்பு நிகழ்ச்சியில் நீங்கள் முன்னைய தயாராகுங்கள். அதே நேரத்தில் எங்களுடைய வளமையான தொலைபேசி இலக்கங்களில் ஒன்றான 0141-48-32 என்கின்ற தொலைபேசி இலக்கம் தற்பொழுது சேவையில் இருக்கின்றது. நீங்கள் அதனூடாகவும் வைபர் இலக்கத்தினூடாகவும் உங்கள் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்.

0: உரிய பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள் மரக்கறி வகைகள் கடல் நோம்பு பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள் அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம் பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியத்தில் மேலதிக தொடர்புகளுக்கு
1: 65 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375-55. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம் தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம் பரிசு லாட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால் மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில் குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். ஷரிமஹாலில் மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9-51-15-82-3 அல்லது 6-69-58-61-61 மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலில் ஷரிமஹால் செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77 நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77 நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77-35-37 அவனியூர் மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01-22-99-61-61 மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77 வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். ஜெயா பிரதர்ஸ் வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடல் உணவுப் பொருட்கள் பலவகைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள். கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறுத்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38

0: தொடர்ச்சியற்ற தமிழில் வரிசையில் பிரதேபதம் தோறும் மாநிலங்களில் வரும் கதம்பம் கதம்ப நிகழ்வோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி உறவுகளை உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் அன்பான தேசத்தின் கதம்ப நிகழ்ச்சியில் என்னுடைய தாயகத்தில் இருக்கின்ற ஊர்களின் பெயரை கண்டுபிடிப்பதாகவும் அதே நேரத்தில் தாய்மொழியாம் தமிழ்மொழியிலிருந்து இன்றைய நாட்களில் பேச்சு வழக்கில் மற்றும் எழுத்துவற்றில் இருந்து அற்றுப்போயிருக்கின்ற அந்த சொற்களை கண்டுபிடிப்பதாகவும் இந்த நிகழ்ச்சி உங்களால் ஒரு உறுப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்வோடு இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் கரம் பற்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல இன்றைய நாளிலும் நிகழ்ச்சிக்குள்ளே இந்த நேரத்தில் இன்றைய நாளில் சற்று தாமதமாக இந்த நிகழ்வு தொடங்கியிருக்கின்றேன். ஏனென்றால் செய்தி தொடங்குகின்ற பொழுதும் சற்று தாமதம் அடைந்துவிட்டது. இங்கே இந்த பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது, தொலைபேசிக்கான பணி. இப்பொழுது நீங்கள் எங்களுடைய வளமையான 40 01 48 32 என்கின்ற தொலைபேசி அழைப்பில் நீங்கள் தொலைபேசி உங்களுடைய அழைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதே நேரத்தில் வைபர் இலக்கத்திலும் உங்களுடைய அழைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். மற்ற இலக்கம் அநேகமாக நாளை வேலை செய்யலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. சரி, அந்த வகையில் முதலிலே சொல்லிக் கொள்கின்றேன் ஒரு ஊரின் பெயர் என்று. ஊரின் பெயர் என்று பார்க்கின்ற பொழுது இது தென்மராட்சியில் இருக்கின்றது. தென்மராட்சியில் இருக்கின்ற இந்த ஊருக்கு ஐந்து இடத்தில் நீங்கள் எழுத்துகள் வருகின்றது. இந்த ஊரின் பெயரை சொல்லுகின்ற பொழுது இந்த ஊரினுடைய முதலை நாங்கள் சொல்கின்ற பொழுது மிக மிக ஒரு சுலபமான ஊராக வருகின்றது. ஆனால் இந்த ஊர் எனக்கு கடந்த காலத்தில் கேட்டதாகவும் நினைவிருக்கின்றது. இருந்தாலும் பரவாயில்லை, அவற்றை நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். இந்த ஊருக்கு முன்னிலையில் வருகின்றது ஒரு தாவர இனத்தைச் சேர்ந்தது ஒன்றுதான். அதற்கு மிக விளக்கத்தை கொடுத்தால் உடனடிப்படுத்தி விடுவீர்கள். ஆனால் மங்களகரமான நிகழ்வுகளில் இந்த தாவர இனத்தினை கூடுதலாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். மங்களகரமான நிகழ்வுகள் அனைத்திலும் அடுத்த கோவில்களில் கூட இவற்றை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மரண வீட்டில் இருப்பது எனக்கு ஒரு சந்தேகத்தை கொடுக்கின்றது. இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன். கிரிகளின் பொழுது காணக்கூடியதாக இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். சரியாக தெரியவில்லை. ஆனால் சந்தோஷமான அனைத்து நிகழ்வுகளிலும் கூடுதலாக அந்த கிரிகைகள் சந்தோஷத்துக்கான பூஜைகள் செய்கின்ற பொழுது, கோவில்களில் பூஜைகள் செய்கின்ற பொழுது, ஒரு திருமணத்துக்கான குருக்கள் வந்து அங்கே பூஜைகள் செய்கின்ற பொழுது இவை முன்னிலையில் நிற்கும். அதே நேரத்தில் வேண்டாம், அதை சொன்ன உடனே பிரச்சனைகள் அப்படியாக வருகின்றது. இந்த ஊரின் பெயர் ஐந்து எழுத்தில் வருகின்றது. அடுத்து புட்களம் என்கின்றது ஒரு பண்டைய தமிழ் சொல். பூன இட்டன காண களம். புட்களம் என்றால் என்ன? எந்த ஒரு விடயத்திற்கும் இது தேவை. எந்த ஒரு விடயத்திற்கும் இது தேவை என்று ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், அல்லது ஒரு திரைப்படமாக இருக்கட்டும், அல்லது வாழ்க்கை இப்படியாக பார்த்தால் எல்லாவற்றிற்கும் இது தேவை. அதுதான் இந்த புட்களம் என்று அன்றைய நாட்களில் சொல்லப்பட்டது. இன்றைய நாட்களில் நாங்கள் வேறு விதமாக சொல்லிக் கொள்கின்றோம். கண்டுபிடித்து உங்கள் அழுத்தங்களை ஏற்படுத்துங்கள். எங்களுடைய வளமையான தொலைபேசி இலக்கங்களில் 01 48 32 என்கின்ற தொலைபேசி இலக்கம், அதே நேரத்தில் வைபர் இலக்கத்திலும் நீங்கள் வந்து கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். நான்
1: சொல்லுங்க,
2: இது நீங்க சொன்ன ஊர் அருகுவலியா?
1: நீங்க திருப்பி சொல்லுங்க.
2: அருகு ஆனா ரூனா கூனா பேனா லீனா
1: அருகுவலி என்று தெரியவில்லை. பார்ப்போம் யார் யார் என்ன சொல்லுகின்றீர்கள் என்று.
2: மற்றது நீங்க இப்ப சொன்ன புட்களம் என்ன லானா?
1: இந்த லானா வந்து
2: மவுலானாவா கும்பலானாவா
1: மெட்டலானா? மெட்ட பாம்பு லானா? இது மெட்டலானா? மூன்று லானா இருக்குல்ல.

0: அதுல இது ஒன்ற நாங்கள் பாம்பு லானா என்று சொல்லுவோம், பாம்பு. மற்றது மாநகர செயல் மவு என்று சொல்லுவோம். மற்றது என்ன ஒன்று இருக்கு இல்ல, அதுக்கு என்ன சொல்றது?
1: அது ஒன்று கொம்புலானா மவுலானா. அப்ப இது மவுலானா சொல்றேன்,
0: இது கொம்புலானா.
1: கொம்புலானா அந்த சுழி போட்டு எழுதுற
0: இல்ல, அதுக்குத்தான் பாம்புலானா என்று சொல்றது.
1: அது ஒன்று, அது பாம்புலானா மெல்லிய நாவாலு மெல்லி சவுத்திருக்கலாம் பாலுக்கு வரலானா.
0: இது களம், களம் இப்ப சண்டை களம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த
1: அப்ப கொம்புலானா,
0: கொம்பு
1: கொம்புலானா. அப்ப மற்றது வாழைப்பழத்துக்கு வாரது மவுலானா,
0: மவுலானா.
1: அப்ப இது கொம்புலானா. அப்ப இது மவுலானான்றீங்கள என்ன?
0: புட்களம் சொல்லுங்க.
1: அப்ப எனக்கு இது என்ன என்ன புட்களம் என்ன எனக்கு சரியா காட்டுதில்லை. நான் தேர்ந்து வந்து சொல்றேன், இது மற்றது அருகுபடி என்று சொல்லி பார்க்கறேன் பார்ப்போம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: ஒளிந்து கொண்டு பதிற்சியாற்றி தமிழ் கதம்பும் வானிலைகள் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் ஒன்று சப்ரமுவா மாகாணம்
0: சொல்லுங்க
1: ஏழு இடத்திலே ஒரு ஊர் நாலும் ஏழும் இலக்கத்தையும் குறிக்கும் விளக்கு ஏற்ற உதவி இலக்கத்தையும் குறிக்கும் ஏற்றுவதற்கு இது தேவை நாலு மேலும் மற்றது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அஞ்சையும் எடுத்து ஆறாவது இடத்தை எடுத்து போட்டு உம்மன்னா போட்டால் மானா போட்டு குட்டனா போட்டு உம்மன்னா போட்டால் நவரத்தினங்களில் ஒன்று ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறாவது இடத்தை எடுத்து போட்டு அதில் உம்மன்னா போட்டால் நவரத்தினங்களில் ஒன்று அதே மாதிரி ஆறும் ஏழும் ஆறாவது இடத்துக்கு புளியம் போட்டால் அது இப்ப பூனா என்றிருந்தால் பூவன்னா வாக்க வரும் அப்ப அது மாதிரி ஆறாவது இடத்துக்கு சுழியம் போட்டால் ஓர் உணவு நாலு மேலும் இணக்கத்தையும் குறிக்கும் விளக்கு ஏற்ற தேவை ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறாவது இடத்தை எடுத்துவிட்டு உம்மன்னா போட்டால் நவரத்தினங்களில் ஒன்று ஆறு மேலும் அடுத்தது ஆறாவது இடத்திற்கு சுழியம் போட்டால் ஓர் உணவு இது சப்ரமுவா மாகாணத்தில் இருக்கிற ஒரு ஊர் ஏழு இடத்துல அடுத்தது மட்டக்களப்பு மாவட்டம் அஞ்சலத்திலே ஒரு ஊர் முற்பகுதி கனி கனி பலன் தரும் ஒரு மரம் பிற்பகுதி படை அல்லது ஒரு கிழங்கு வகை படைக்கும் படையும் இப்படி சொல்வார்கள் இல்லை என்றால் ஒரு கிழங்கு வகை பிற்பகுதி இது எந்த ஊர் என்று கண்டுபிடிக்கணும் இது அஞ்சலத்தில் வரும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வர்றது அஞ்சலத்தில் வரும் உட்பகுதி கனி தரும் மரம் பிற்பகுதி படை கிழங்கு வகை மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி எழுது கொண்ட பதிற்சியாட்டி தமிழில் கதம்பம் இந்த நேரத்தில் திக்கமாடன் வணக்கம்
2: வணக்கம் அருமளிச்சவன் நிலமா இருக்கிறீங்களா
0: நிலம் நிலம் நீங்கள்
2: நாங்களும் நிலமா இருக்கிறோம்
0: சொல்லுங்க
2: பிபிஎன் சொன்னதுல முதலாவது இரத்தின புதி இரண்டாவது பாலச்சேனி என்று சொல்லி பாக்குறேன்
0: நன்றி வணக்கம்
3: வணக்கம்
4: வணக்கம் நீங்க சொன்ன இது அந்த ரத்தினபுரி அவர் சொன்ன ஏழெழுத்தூர் உம்மன்னாவுக்கு உம்மன்னா போட சொன்னது ரத்தின உம்மன்னா போட்டா ரத்தினம் மற்றது மற்றது பாலச்சேனியா இருக்கலாம் அவர் மற்றது நீங்க சொன்னது பொற்களமே
3: பூனா பூனா
4: புட்டுன்றது பறவை அப்ப விழுந்தாங்களோ இல்ல அந்த புல் புல்ன்ற புட்கள் புட்டுன்றது அந்த பறவைகளுக்கும் வரும் புட்கள்ன்றது நானே
3: இல்ல இப்ப நான் சொன்ன தரவை நீங்க விளங்கிக் கொள்ள தரவை வந்து சொன்னா எல்லாத்துக்கும் இது இருக்குது இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையா இருக்கட்டும் இருக்குது ஒரு திரைப்படமாக இருக்கட்டும் ஒரு நிகழ்ச்சியா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இது இருக்கின்றது நாங்கள் ஒரு புது இடத்துக்கு போறோம் சொன்னா அதுக்கு கூட இது இருக்கின்றது
0: இந்த நேரத்தில் சியாமலா வந்திருக்கிறீங்க வணக்கம்
5: நாங்களும் நலமா இருக்கிறோம் நன்றி நிறைவு செய்து வைக்க வருவோம்
0: என்னதான செய்ய
5: நீங்க கேட்ட புட்களை வேண்டாம் நிறைவு என்று சொல்றேன்.
0: ஆஹா, அப்படி சொல்றீங்க.
5: சுபம் சுபம்
0: சுபம்.
5: மூளைக்கும்
0: வேலை இல்ல
5: நன்றி
0: வாழ்த்துக்கள். அவர் சிஎம்லா. நேரத்தில் மேரி ஆண்டன் சொல்லுங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
0: சொல்லுங்க.
6: நீங்கள் தரவ புள்ளையா தந்துட்டீங்க.
0: என்னத்துக்கு?
6: அது பாம்பிலானா வருது, புட்களை மண்டாத்தான் நிறைவு முழுமை. மங்களம் பாடுறதுக்கு மெரும இல்ல, மங்களம் பாடுறதும்
0: முடிக்கிறதுக்கு.
6: ஆனா நீங்க சொன்னது கொம்புலானாண்டு, இது வந்து லானா, பாலுக்கு வாறு லானா.
0: புட்களமா அவளுக்கு வருகின்ற லானாதான்
6: நாங்களே இந்த லானாவில லானாவில லானாவில பிரச்சனை பட்டால் இப்ப இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்ய போகுது?
0: அதுலயே
6: இந்த பிரச்சனையும்
0: முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபேஸ்புக்கோ யூடியூப்போ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொருத்தரையும் போட்டிக்கிறதுக்கான பிள்ளைகளை போட்டிருக்கேன். அதில் கூடுதலான பிள்ளைகள் நாலாம் வகுப்பு படிக்க போட்டு வந்த பிள்ளைகள் சொல்லுது, நாலடியாரை பற்றி கேள்வி வந்தது, அங்கே இருந்த என்ன செஞ்சவரண்டு உண்மையாக நாலடியாரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். சும்மா கேள்விப்பட்டிருக்கேன், அவர் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் சொல்லி போட்டு
6: வாழ்த்துக்கு இந்த நேரம் கதைக்கக்கூடாது. ஆனால் இது வாழ்த்துக்க கூடதாம் என்ன, பிள்ளைகள் நாங்கள் படிக்காதவளை பிள்ளைகள் தமிழில் படிக்கிறதுகள் ஒரு வாழ்த்து சொல்லுவோம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி வாழ்த்துக்கள். சரி, தொடர்ந்து வணக்கம்.
1: வணக்கம் அருள்மத்தவன், மீண்டும் பிபி
0: சொல்லுங்க.
1: பாராட்டுகள் வாழ்த்துக்கள் திருதி கன்னடா. சிக்ஸர் அடிக்கணும் அருள்மல்கவன், அதுக்காண்டி அடிக்கிற சிக்ஸரை வந்து பார்வையாளர் பகுதியோட இருக்கிற வீரரை தாண்டி அடிக்க கூடாது.
0: என்ன
1: பந்து பாவம் இலங்கை கடதாசிகளை கொடுத்தவன் இருக்கு, அதை சொல்ல மறந்துட்டேன். அதையும் சொல்லிக் கொண்டு விடகூர்ன அத்தனை பேருக்கும்
0: பாராட்டுகளையும். என்னுடைய கேள்விகளுக்கான விடயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. புட்களம் என்பது நிறைவோ ஏதாவது எல்லா விடயத்துக்கும் இது கட்டாயம் தேவை. இது இல்லாவிட்டால் ஒரு விடயம் எப்படி ஒரு திரைப்படத்தை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறதா இல்லைத்தானே? ஒரு நாங்கள் ஒரு இடத்துக்கு செல்வமாக இருந்தால் அந்த இடத்திலும் நாங்கள் நிறைவு பெற்றுக்கொள்கின்றோம். அப்படியாக இருக்கின்றது நிறைவு இது புட்களம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஊரும் வந்து அருகு வெளி என்பது சரியான விடை, தென்மராட்சியில் இருக்கின்றது.
2: மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு இடத்தின் பேர் நாலு எழுத்துல தொடங்குது. அதுல முதல் எழுத்தை மாற்றினால், முதல் எழுத்தை மட்டும் மாற்றினால் வடமாகாணம் வடமராட்சியிலையும் அத ஒரு எழுத்து ஒரு கிராமத்தின் பெயர் துவங்கும். அந்த நாலு எழுத்தின் முதல் எழுத்தை மாற்ற ஆகிக்குள்ள வடமராட்சியில் இருக்கிற ஊரின் பெயர் பெறும். நீங்கள் போன முறை சொன்ன போன முறைக்கு முதல் முறை சொன்ன
0: மாதிரி சொன்ன மாதிரி சொல்லுங்க.
2: நாலு மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாலு எழுத்து ஊர் உண்டு, நாலு எழுத்துல பலம். அதுகின்ற முதல் எழுத்தை மாற்றினால் வடமாகாணம் வடமராட்சியில ஒரு ஊர் என்ற பெயர் பலம். அப்படி இலகுப்படுத்த போனால் மீண்டும் வந்து நான் இலகுப்படுத்துகிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றி வணக்கம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அவர் திக்கம் நடவர்கள் கேட்டிருந்த அந்த கேள்வியை, அதாவது ஊரின் பேரை கண்டுபிடிக்க வேண்டும், இரண்டு ஊர்கள் ஒன்றோ ஒன்று முரண்பட்டு வருகின்ற அந்த ஊருக்கு முன்னுக்கு பின்னுக்கு வர வர மாற்றி கொண்டு போக ஒரு ஊரை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்கிறார். அதை நீங்கள் கண்டுபிடித்து வாங்கோ. சரி, அடுத்ததாக நான் தருகின்ற ஒரு

0: சரி, இந்த ஊரானது வேலத்தில் வருகின்றது, வேலத்தில் வருகின்றது, மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் ஒரு ஊர். வேலத்தில் வருகின்றது மட்டக்களப்பில் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு ஊர். இந்த ஊருடைய முன்னிலையை நாங்கள் சொல்கின்ற பொழுது ஒரு அழகிய பறவையின் பெயர் சற்று குழப்பமாக, அதாவது முழுமையாக வராவிட்டாலும் எல்லோருக்கும் பிடித்த ஒரு அழகான பறவையின் பெயர் முன்னிலையில் வருகின்றது. அடுத்து இதை இந்த ஊரை நாங்கள் சொல்லி முடிக்க, ஒரு பிரசித்தி பெற்ற இலங்கையில் இருக்கின்ற மாதா தேவாலயம் உள்ள ஒரு ஊரின் பெயர் இங்கே வருகின்றது. இந்த ஊரின் பெயரை நாங்கள் சொல்ல வேண்டுமாயின் ஒரு அழகான பறவை முன்னிலையில் வருகின்றது. அந்த பறவையின் பெயர் முழுமையாக இல்லாவிட்டாலும் அதனுடைய ஓரளவுக்கான உச்சரிப்பு, அதாவது 80 வீத உச்சரிப்பு வருகின்றது. இந்த ஊரின் பெயரை நாங்கள் முடிக்க, இலங்கையில் இருக்கின்ற ஒரு பிரசித்தி பெற்ற தேவாலயம் ஒன்று இருக்கின்ற ஊரின் பெயர் வருகின்றது. அந்த ஊர், அந்த பிரசித்தி பெற்ற ஆலயத்தின் பெயர் நான் சொல்ல மாட்டேன், ஏனென்றால் அதை சொன்ன நீங்கள் இலகுவாக பிடித்து விடுவீர்கள். இப்பவே இலகுவா தான் இருக்கு. சரி, அடுத்து பண்டைய தமிழ் சொல் என்று பார்க்கின்ற போது பாதிரியம் என்கின்றது. பாவன்ன தீன சீன யான மன்னா ரீனா இல்ல சீனா. பார்வைக்கு வருகின்ற அந்த டானாற்றா வந்த சீனா. பாரியம் என்றால் என்ன, பாதிரியம் என்றால் என்ன? இந்த பாதிரியத்துக்கு சொல்கின்ற பொழுது மனிதர்களுக்கு கூடுதலாக, அல்லது உயிரினங்களுக்கு, அது மற்ற உயிரினங்களுக்கு எப்படி இது இருக்கும் என்று தெரியவில்லை, மனிதர்களுக்கு இருக்கின்ற ஒரு குறைபாடு ஒன்றினை எப்படி அந்த நாட்களில் சொல்லிக்கொண்டார்கள். இந்த நாட்களில் அது மாறப்பட்டு வேறொரு சொல்லாக சொல்லப்படுகின்றது. பாதிரியம். சரி, இப்பொழுது உங்கள் வசம் 3 கேள்விகள் இருக்கின்றது. 1 நடான தந்திருக்கின்றார், அடுத்து நான் கேட்டிருக்கின்ற 2 கேள்விகள். அந்த 2 கேள்விகளுக்கான சரி வாரவே கேட்டுக்கொண்டு பிரகதிக்கலாம். வணக்கம்.
1: ஓரளவு
2: தேவை இல்லையா?
1: கொஞ்சம்
2: தேவை
1: போட
2: வேண்டியது.
1: போட வேண்டியது
2: போட்டீங்களா?
1: எத்தனையோ
2: வயது போனவர்களை பார்க்கின்ற பொழுது மிக காது கண் எல்லாமே வந்து அந்த மாதிரி வேலை செய்யும்.
1: உடம்பிற்கு கண் பார்வை இல்ல, இது அப்படி இப்படித்தானே. எப்பவும் டிவியில எதுவும் போட்டா உங்களுக்கு விளங்குற இல்லத்தானே, சத்தம் எங்களுக்கும் விளங்காது.
2: ஊரு, ஊரை கண்டுபிடிச்சீங்களா? நிமிடங்கள்

கேட்டங்களும் சொல்லிக்கொள்ள நான் பாதிரியம் என்கின்றது ஒரு பண்டைய தமிழ் சொல். இந்த பாதிரியம் என்று சொன்னால் மனிதர்களுக்கு இருக்கின்ற ஒரு குறைபாடினை இப்படியாக சொல்லப்படுகின்றது. அடுத்து ஊரின் பெயரை பார்க்கின்ற பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு ஊரின் பெயர். இந்த ஊருக்காக ஏழு எழுத்துக்கள் வருகின்றது. ஏழு எழுத்துக்களில் பார்க்கின்ற பொழுது முதல் நிலை உச்சரிப்பாக சொல்லப்படுகின்ற ஒரு அழகிய பறவை. இந்த பறவை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை என்று தான் சொல்லிக்கொள்ள வேண்டும். அந்த பறவையை பற்றி நான் கணக்கு சொன்னேன் என்று சொன்னால் நிச்சயம் உடனடியாக விடையப்படுத்தி விடுவீர்கள். ஆனால் அந்த பறவையினுடைய பெயர் முழுமையாக வருகிறதா என்று சொன்னால் அதையும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த பறவைக்கு வருகின்ற பெயர் எழுத்தோடு கூடுதலாக எழுத்து ஏழு வருகின்றது. ஒரு சிறிய ஒரு அது மட்டுமே இந்த ஊரின் பெயரில் நூலுக்கு சொல்லப்படையில். சரி, அப்படி இருக்க அதனுடைய இறுதி உச்சரிப்பு என்று பார்க்கின்ற பொழுது இன்று இலங்கையை பொறுத்த மட்டில், அதாவது சரி இந்த தர ஒன்று கொஞ்சம் கூட சொல்லிக் கொள்கின்றேன். எங்களுடைய தமிழர் பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஆலய உள்ள ஊரின் பெயர் இந்த ஊரினுடைய இறுதி உச்சரிப்பாக வருகிறது.

0: எங்களுடைய வளமையான தொலைபேசி இலக்கங்களில் அழுத்தங்களை ஏற்படுத்திக்கோங்கள். வைபர் அதைவிட 0 1 48 32 என்கின்ற அந்த தொலைபேசி இலக்கம் தற்பொழுது சேவையில் உள்ளது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய மற்ற இலக்கங்கள் இப்பொழுது இங்கே பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அநேகமாக இன்று இரவு அல்லது நாளைய நாளில் 3 தொலைபேசி இலக்கங்களும் வேலை செய்யும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: வணக்கம்.
2: வணக்கம் அருமொழி சேவன்.
1: ஓம் சொல்லுவோம். வணக்கம்.
2: சரியோ தெரியோ இல்ல, மயிலம்பாவடி என்று சொல்லிப்பார்.
1: மயிலம்பாவடியா?
2: மயிலம்பாவடி மயிலம்பாவடிதான் தருவது. நீங்க தேவாலயம் ஒன்றுக்கு சொல்ல சொல்லுங்க. அந்த தேவாலயத்தை முடிவில் எந்த இடம் கொண்டு பேர் பார்க்கிறேன். நிலாவடியில வருமா? நிலாவடியில இருக்கா? ஆரம்பத்துல மயில் வாக வழிகாட்டி நேரம் சரியா இருக்கும்
1: அவரை தொடர்ந்து கமலவேணி வருகின்றான். கமலா என்று பெயர் விழுகின்றது. வணக்கம்.
3: வணக்கம் மறுமுடித்தவன்.
1: அவரே தான் சொல்லுங்க. வணக்கம்.
3: வணக்கம். நீங்க முதல் கேட்டதுக்கு அந்த காது கதவைக்கு சொல்ற சார், அப்படி
1: சொல்றேன்.
3: மற்றது இது வந்து நீங்க
1: மட்டக்களப்புலாமே
3: என்ன சொல்லுங்க, கன்னத்துல வச்சு கதைக்கா போல ஹீட்டா இருக்குது, பயமாக்கலாம்.
1: வெயில 35 நிக்குது.
3: போட்டு
1: கோரக்கல்மடு வணக்கம்.
4: என்ன
1: எனக்கு
4: சரியா தெரியல, பாப்பமா.
1: நன்றி.

நேரம் 4:49 நிமிடங்கள். உறவுகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது. ஆனால் தொலைபேசி இலக்கம் இப்பொழுது இரண்டு இலக்கங்கள் உலகமாக வேலை செய்கின்றது. வைபர் மற்றும் சைபர் 1 43 48 32 என்கின்ற அந்த தொலைபேசி இலக்கம் நீங்கள் அழைப்பில் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததுக்கான பணிகள் இதாக இடம்பெற்று முடியும் என்று நினைக்கின்றேன்.

0: சரி, அந்த ஊரின் பெயரை மீண்டும் ஒருமுறை சொல்லிக் கொள்கின்றேன். முன்னிலையில் சொல்லப்படுகின்றது, ஒரு அழகிய பறவை ஒன்று. அந்த பறவை விரும்பாளர்கள் யாரும் இல்லை என்று சொல்லிக் கொள்ளலாம். வணக்கம் நடானா.
1: வணக்கம் அருள்மொழித்தவன். நான் சொன்ன தரவுக்கு இலகுவா தகவல் தரவா?
0: சொல்லுங்க, உங்கள் இஷ்டம்.
1: சொல்லட்டா?
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: இந்த யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் இருக்கிற ஊர் என்று சொன்னோ.
2: ஆமாம்.
1: அதுல இந்திய சதிக்கு பலியான குமரப்பா புலேந்திர நாக்களுக்காக நினைவு தூவி அமைக்கப்பட்டு அளிக்கப்பட்ட இடம் அது என்ற முதல் எழுத்தை மாற்றினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அந்த இடம் பெறும். அதாவது முதல் தண்டெழுத்தையும் பார்த்தால் இயற்கை உரத்துக்குள்ளே அடங்கும். நன்றி. நீங்கள் சொன்ன மடுவோட சொல்லுங்கள்.
0: தேடி கொண்டு வாங்க.
1: நான் மடுவை தேடி கொண்டு வரோம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.

அந்த ஒரு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்றது, ஆழத்தில் விளங்குகின்றது. இன்றைக்கு நிறைய பறவைகள் இருக்கின்றது. இந்த பறவை சரி இன்னும் ஒரு தேவை கூடுதலாக தந்து கொள்கின்றேன். இந்த பறவை எங்களுடைய ஒரு அதாவது இப்போ கத்தோலிக்க மக்களுக்கு இந்த நான் சொல்கின்ற தரவு சற்று வித்தியாசமாக இருக்கலாம், எனவும் அவர்களும் தெரிந்த விடயமாகத்தான் இருக்கின்றது. எங்களுடைய ஒரு இஷ்டமான கடவுள் ஒருவரோடு இணைந்த ஒரு பறவை என்றும் சொல்லிக்கொள்ளலாம். இன்னும் இப்போ நிச்சயமாக படிச்சிருக்க கூடுதலாக ஒரு இஷ்டமான கடவுள் ஒருவருடைய விருப்பமான பறவை இது. அதை நாங்கள் யாருமே கண்ணால் காணவில்லை, வேறு சரித்திரங்கள் புராணங்கள் தான் சொல்கின்றது, ஆனால் நாங்கள் காணவில்லை.

0: வணக்கம்.
1: வணக்கம். இந்த கச்சுவில் என்று வருமோ அவர் ஊர்?
0: எது
1: கருவில்? திக்கன்னடா சொன்ன ஊர்
0: கருவில்லா.
1: நான் சும்மா சொல்றேன்.
0: அவர் தான் சொல்ல வேண்டும்.
1: அவர் சரி, நான் பார்த்து படிதான் சொல்றேன். பொருங்க.
0: எந்த ஊர் கண்டுபிடிக்கல பெண்ணு?
2: வணக்கம். நான் சொல்லுவேன்.
3: வணக்கம். நான் மயிலத்த மடு போய் வந்துட்டேன்.
2: மயிலத்த மடு போய் வந்திருக்கிறீங்க?
3: போய் வந்துட்டேன். இப்ப முதல் வந்த சௌரி என்ன சொன்ன, என்ன ஊர் சொன்னவர்? நான் சொன்னதுக்கு
2: கரும்பு என்ன? ஐயோ, நான் அது எழுத விட்டுட்டேன். இது வில்லு என்று சொன்ன மாதிரி இருக்குது.
3: வில்லண்டு முடியும், ஆனால் முதல் எழுத்து தான் எனக்கு தேவை.
2: பார்ப்போம். திரும்ப தொடர்பில் வந்து சில குளங்கள் திருமதி ஆண்டன் அவர்கள் திகம்னடா அவர்களுடைய அந்த கேள்விக்கான பதிலை நானும் அதை குறிப்பெடுக்க விட்டுவிட்டேன். சற்று
3: நேரம் இருந்தால் மீண்டும் பெறாது. உள்ளுக்கு உங்களுக்கு நான் சொல்லவா?
2: சொல்லுங்க வாரன்.

0: வணக்கம்.
1: வணக்கம் அமிர்தவன்.
0: ஓம்.
1: நானும் அந்த மயிலத்தமாடுவோ அத சொல்றேன். மற்றது கருவில்ல தவா சொல்றேன். நானும் அந்த கருவில்லே சொல்றேன்.
0: மயிலத்தமாடு என்ன கண்டுபிடிச்சீங்க?
1: நான் இங்க போய் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டேஷனா போய்
0: கொண்டிருக்கேன். என்ன ஸ்டேஷன் இருக்குது?
1: ஐயோ, நிப்பாதி போட்டேன். நானும் கைது
0: என்ன சார்
1: போன நிப்பாட்டி விட்டுட்டேன். எடுத்து போட்டு நான் அதுவே மடித்தேன். டிரைவருக்கு வேற
0: இல்ல.
1: நிப்பாடி விட்டுனே திருப்பி போவானு. கூகுளுக்கா போவானு.
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
2: இந்த நேரத்தில் இறுதியாக
3: காது போகுது, கண்ணும் போகுது.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ்
1: அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
2: வன்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுவனை உள்ளத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சு எந்த நாளும் முன்னாடி இதுக்கு இல்லாதப்பா இந்த புரிஞ்சு இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
0: ஆமாம், வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் சவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டி கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டி கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
4: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக புரஞ்சு யாழ்ப்பாணம் ஒரு ஒரு ஒரு புள்ள வருது. கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
0: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட, போக்குவரத்து, நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் குரேஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-24-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-0-0-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
5: பிரான்ஸ் லாக்குனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர், மகளிர், சிறுவர், சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள் இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து

0: தற்கொலை செய்யப்பட்ட பசுமதி அரிசி வகைகள், குத்தரிசியை, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளிகு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ போல்வாயோன் குற்றூரியே, 93120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
1: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு, வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
1: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம், 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கிறது

0: சிறுவர் முற்றம்
1: ஓடிவிலை.
0: சிறுவர் முற்றம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் அன்பான மணலிகளுக்கு அண்டியின் அன்பான வணக்கங்கள். எப்படி இருக்கிறீர்கள் செல்லங்களே? நலமாக இருக்கிறீர்களா? அவனமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனையும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு, கள்ளங் கபடமற்ற மணலிகள் கலந்து சிறப்பிக்கின்ற நேரம். மணலிகளே, நீங்களும் உங்களுக்கு தெரிந்த திருக்குறள், திருவாசகம், திருப்புகழ் மற்றும் கவிதைகள், கட்டுரைகள், பழமொழிகள், பொன்மொழிகள் என்று உங்களுக்கு தெரிந்தவற்றோடு நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம் என்று

அதற்கான தொலைபேசி இலக்கம் 0033148315 மற்றும் வைபர் ஊடாக 0033 680 0774 27

0: வந்திருக்கலாக.
1: அந்த வகையிலே வந்திருக்கும் மணலி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் ஆர்த்திகன், எப்படி இருக்கிறீங்க செல்லம்? ஓம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
2: நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு விளையாடி கொண்டிருந்தேன், இப்ப எடுத்துறேன்.
1: ஓகே, அப்ப அகேனி போயிட்டாவா?
2: கதை அனுப்பினவா?
1: கதை அனுப்பி, இந்த பாட்டு அனுப்பி இருக்கிறாவா?
2: இல்ல, கதை
1: கதை அனுப்பி இருக்கிறாவா? ஓகே, சரி. எதுக்கு அனுப்பி இருக்கிறா? மெயிலுக்கு. இங்கே மெயிலுக்கு வரவில்லையே. ஓ, வரவில்லையே. வரையில திருப்பி அனுப்பி விடுங்கவா?
2: ஒரு ஊரில் ஓரமாக ஒரு பெரிய குளம் இருந்தது. அது நன்னீர் ஆற்றோடு நீராக இருக்கும். எனவே ஆடு மாடு பறவைகள் சிறு மிருகங்கள் வந்து தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்வார்கள். மறுபக்கத்தில் மறுபுறத்தில் வலை வலை வீசி மீன் பிடித்தவர்களும் வாழ்ந்து வந்தனர். ஒரு தாய் மீன் 9 குஞ்சுகளுடன் வாழ்ந்து வந்தது. அதில் முதலாவது பெண் குஞ்சு, அடுத்தது ஆண் குஞ்சு, மிகுதி எல்லாம் பெண் குஞ்சுகள். எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். நாலாந்தம் காலையில் தாய் மீன் தன் குஞ்சுகளுடன் தன் இருப்பிடத்தை விட்டு வெளியே வந்து குளத்தில் உள்ள உணவுகளை தேடி சாப்பிட்டு விட்டு வருவது வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் காலை தாய் மீன் எல்லா குஞ்சுகளையும் அழைத்து, என் அருமை குஞ்சுகளே, அம்மா சொல்வதை அவதானமாக கேளுங்கள். இந்த கரையில் இருந்த உணவுகள் எல்லாம் முடிந்து போய் விட்டது. ஆகவே நான் அடுத்த கரைக்கு போய் உங்களுக்கு உணவு தேடி வருகிறேன். நான் திரும்பி வரும் வரை அக்கவுடன் அமைதிய விட்டு அடுத்த கரை பக்கம் போக போய் விட்டது தாய் மீன். அடுத்த கரைக்கு கரைக்கு அடுத்த கரை பக்கம் போன அம்மா மதியம் ஆகியும் மீண்டும் வரவில்லை. வராதிருந்தால் பசியும் கோபமும் கொண்ட தம்பி குஞ்சு எனக்கு பசி கொடுமை தாங்க முடியவில்லை. நேற்று போன அப்பாவையும் காணவில்லை. நான் வெளியில் போய் சாப்பிட்டு வருகிறேன் என்று கூறி அக்காவுடன் சந்தையை பிடித்து கொண்டு தான் இருக்கும் இடத்தை விட்டு வெளியே போக திறப்பட மற்ற சின்ன குஞ்சுகள் அண்ணா போகாதே அண்ணா போகாதே என்று அழுது கொண்டு தடை போட்டு அவர்கள் பேச்சை மதிக்காமல் வெளியே போய்விட்டது அண்ணா குஞ்சு.
1: ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள் செல்லம். இன்னைக்கு கூடுதல் அம்மா உங்களுக்கு கூட சொல்லி தெரியல, கூட நீங்கள் எல்லாம் உச்சரிப்பு கூடி நல்லா வாசிச்சிருக்கிறீர்கள். அம்மா ஒரு இரண்டு சொற்கள் தான் சொல்லி தந்திருக்கிறார் என்ன, மிச்சமில்லாம் நீங்க நல்லா அந்த வாசிச்சிருக்கிறீங்கள். இன்னைக்கு கூட இன்னும் நீங்கள் மெருகூட்டி, அதாவது என்ன சொல்றது, அப்படியே இப்ப நல்ல அந்த தமிழ் மொழி கற்றுக்கொண்டு விட்டீர்கள். அதுதான் உச்சரிப்புகள் எல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் செல்லம். தாய் மீனும் குஞ்சுகளும் என்ன, தாய் மீனும் குஞ்சுகளும் ஐந்தாவது கதை, 10 கதைகளில் 5வது கதை இந்த கதை. ஆர்த்திகனும் 5 கதைகளை வாசித்து இருக்கிறீர்கள். அந்த 5ல இன்னும் பாதி அடுத்த வாரம். ஓகே, வாழ்த்துக்கள் செல்லம். நன்றி நன்றி. என்ன செல்லம், தங்கச்சி இருக்கிறாவா? அனுப்பிவிடுங்க. ஓகே, நன்றி,
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி செல்லம், நன்றி, வணக்கம்.

0: பார்த்தாக்கல மேலையா?
1: செவ்வாயும்
0: வியாழனும். ஓகே, தூரம் போகணுமா?
1: என்ன
0: சொல்ல போறீங்க அண்டிக்கு?
1: உங்களுக்கு மூன்று திருக்குறள் சொல்ல போறேன்.
0: ஓ, மூன்று திருக்குறள் சொல்ல போறீங்க, சரி சொல்லுங்க.
1: அதிகாரம் 43, அறிவுடைமை. உட்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொருள் எச்சரித்தையும் எவரவர் சொல்லை கேட்டாலும் அச்சரித்தின் உண்மையான பொருளை காணவல்லதே அறிவுடைமை ஆகும். அதிகாரம் 17, அணுக்காராமை. பொறாமை இல்லாத தன்மையை தனக்குரிய ஒழுக்க நெறியாக கொள்ள வேண்டும். அதிகாரம் 12, நடுவு நிலைமை. நஞ்சே தரினும் நடுவிக தான் ஆக்கத்தை அஞ்சே ஒளியே விடல். பொருள் தீமை பார்க்காமல் நன்மையே தருவதாலும் நடுவு நிலைமை தவறிய செயல்களை உடனே ஒழித்து விட வேண்டும். அடுத்தது அதிகாரம் 33, 31, வெகுளாமை. அதனால் வரும். பொருள் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்து விட வேண்டும். தீமையான விளைவுகள் அச்சினே ஏற்படும். இவ்வளவுதான்
0: கெட்டிக்காரி திருக்குறள் வந்து வாய்க்கு அப்படியே வருவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் நல்ல அழகாக அந்த திருக்குறளை உச்சரித்து சொல்லி இருக்கிறீங்களம்மா. வாழ்த்துக்கள் செல்லம்.
1: நன்றி.
0: நன்றி அம்மா. மித்து விட்ட கொடுங்க.
2: வணக்கம் அண்டி.
0: ஓ வணக்கம் மித்து, என்ன செய்வீங்க, எப்படி இருக்கிறீங்கள்? சுகமா இருக்கிறீங்களா? நானும் சுகமாக இருக்கிறேன். எப்படி போகுது உங்களுடைய கராட்டி வகுப்பு எல்லாம்?
2: நல்லா போகுது.
0: இப்ப நல்லா கராட்டி செய்வீங்க, கராட்டி அடிப்பீங்கள். ஓகே சரி செல்லம்.
2: எனக்கு பிடிக் மாறிட்டு.
0: என்னது?
2: பிடிக் எனக்கு மாறிட்டு.
0: என்ன மாறிட்டுது?
2: பெலிட்
0: மாறிட்டுதா? உயர்ந்துட்டீங்க, அதாவது இன்னொரு இதுல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டீங்க.

0: ஓகே, வாழ்த்துக்கள் குட்டி.
1: நன்றி.
0: ஓகே சில்லா, இப்ப என்ன சொல்ல போறீங்க?
1: திருக்குறள் நான் சொல்ல போறேன்.
0: நீங்களும் திருக்குறள் தானே? என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க?
1: அதிகாரம் கல்வி.
0: கல்வியா?
1: கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு உன்னுடையர் கல்லாடவர்.
0: கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு பண்ணுடையார் கல்லாதவர். கல்லாத புண்ணுடையார். ஆமாம், புண்ணுடையார் கல்லாதவர். ஆமாம்.
1: கண்ணுடையர் கண்ணுடையர் என்பவர் என்று கூடு கூறப்படுகின்றவர் கற்றவரே. கல்லாதவர் முகத்தில் இரண்டு புல் உடையவர் ஆவார். அதிகாரம் நட்பு உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இது கண் களைவதம் நட்பு. பொருள் அடை ஆடை
2: உடனே
1: கையுடனே மனத்தை காக்க உடுவது போல நண்பனுக்கு துன்பம் வரும்போது விரைந்து சென்று ஓடி உதவுவதே உண்மையான நட்பு.
0: கெட்டிக்காரன், அதாவது பல அந்த இதுக்கு நீங்க நல்ல அழகாக விளக்கமும் கொடுத்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் வித்து.
1: என்ன ஒன்று இருக்கு?
0: என்ன ஒன்று இருக்கா? சரி சொல்லுங்க.
1: அதிகாரம் ஒழுக்க முடமை ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பன்
0: தரலான்
1: உயிரினும் ஓம்பப்படும். பொருள் ஒழுக்கம் ஒழுக்கம் எல்லோருக்கும் மேன்மையை தரும் தருவதும் அதை உயிரினும் சிறந்ததாக தேனிக்காக
0: வேண்டும்.
1: கொஞ்சம்
0: பழகிக்கொண்டு வாரீங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். அப்படித்தான் பழகி உச்சரிச்சு வாசிச்சு பழக வேணும். என்ன திருக்குறள்? உண்மையில திருக்குறள் கஷ்டம்தான். அதுல உங்களுடைய சின்ன பிள்ளைகள் அந்த வாய்க்குள்ள நுழைகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நீங்கள் நல்லா உச்சரித்து வாசிச்சிருக்கிறீங்க செல்லம். வாழ்த்துக்கள்.
1: நன்றி. நன்றி
0: நன்றி வணக்கம் உங்களுக்கு மக்காக்கும். வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். நன்றி
0: நன்றி செல்லம். நேரம் சரியாக 5:32. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சிறுவர்
2: முற்றம். வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்

0: நிலையிலே இப்பொழுது வந்திருக்கும் மணலியை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஆண்டி.
0: வணக்கம் ஜஸ்மின், எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் நலமாக இருக்கீங்க?
0: ஓம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். என்ன செய்து கொண்டிருந்தீங்க?
1: உங்களுக்கு
0: பெரிய வாப்பல் இருக்கு 12 மணி வரைக்கும். அக்காக்கும் இருந்தது என்ன?
1: அக்காக்கும் இருந்தது.
0: அக்காக்கு எப்படி இப்ப உடல்நிலை எல்லாம்?
1: அக்கா இப்ப பரவாயில்ல.
0: எக்ஸாம் எல்லாம் எழுதி இருப்பாரு என்ன? ஓகே, சரி, நான் அக்காட்ட கேக்குறேன். அக்கா வேணும்?
1: இல்ல, இன்னைக்கு வர மாட்டேன்.
0: வர மாட்டாரா? சரி, ஓகே. சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: நான் குரங்கட தீர்ப்ப சொல்ல போறேன்.
0: குரங்கின்
1: தீர்ப்பு.
0: குரங்கின் தீர்ப்பு. ஓகே, சொல்லுங்க.
1: ஒரு ஊர்ல 2 பூனைகள் இருந்ததாம். அந்த பூனை வந்து ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டை தேடி வெளியில போகுமாம். அப்ப ஒரு நாள் 2 பூனையாலும் சாப்பாட்டை தேடி போக கீழே ஒரு ரொட்டி இருந்தது. ஆனா அவ 2 பேர் கீழே ஒரே ஒரு ரொட்டி தான் இருந்தது. அப்ப அவ என்ன செஞ்சினா, ரொட்டிய பாதி பாதி எடுத்து சாப்பிடணும்னு ஒரு பூனை சொல்ல மத்த பூனை சொல்லிட்டு, நான் தான் நீ முதல் எடுத்தேன், ஏன் பாதி பாதி செய்யணும்னு 2 பேருக்கும் சண்டை. அப்ப அங்க பூனை, அங்க ஒரு குரங்கு வந்து நடந்து கொண்டிருப்ப 2 பேரும் அந்த குரங்கிட்ட போய் பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு குரங்கிட்ட ஒரு தீர்ப்பு கேட்டது. அப்ப அந்த குரங்கு ரொட்டி எடுத்துட்டு பிறகு அந்த குரங்கு மண்டிக்க வச்சிருந்தது, நான் வேட்ட குடுக்காம நான் அப்படியே எல்லாத்தையும் சாப்பிடுவேன்னு. அப்ப அந்த குரங்கு முதல் பாதியா வெட்டிட்டு சொல்லுறேன், ஒரு பாதி சின்னதா இருக்கு, மத்த பாதி கொஞ்சம் பெருசா இருக்குண்டு, அந்த பெரிய பாதிய கொஞ்சம் கொஞ்சம் கடிச்சவர். அப்ப முதல் கடிக்க பிறகு அந்த முதல் பெரிய பாதி இருந்தது சின்னனா போயிட்டு, அந்த சின்ன பாதி பெருசா போயிட்டு போட்டு மத்த பாதிய கடிச்சவர். அப்படியே குரங்கு கடிச்சு கடிச்சு கொண்டிருக்க கடைசியா 2 சின்னனா போயிட்டு பிறகு குரங்கு சொல்லுறேன், பூனைகள் தான் என்ன உங்கள்கிட்ட கொடுக்க மனசில் வந்து போட்டு ரெண்டையும் சாப்பிட்டுட்டு அப்படியே மேல போயிட்டு மரத்துக்கு மேல ஏறி போயிட்டு. அப்ப அந்த பூனையாலும் கடைசியா சோகமா போயிட்டு நம்பிட்டு. அப்ப இதுக்காகத்தான் சொல்றது, 2 பார்த்தால் எதிராளிக்கு கொண்டாட்டம் என்று சொல்றேன்.
0: 2 எதிராளிக்கும் கொண்டாட்டம். அந்த எதிராளிகள் தான் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம்.
1: எதிராளி அந்த குரங்குனோ
0: செட்டிக்காரி. வாழ்த்துக்கள் அம்மா.
1: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.

0: நேரம் சரியாக 5:36 ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு
1: அடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கிறேன்.
2: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்ஃபுக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1:42, 5:41, 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
4: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சியா.
3: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
4: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: பிரதி சனிக்கிழமை தோறும் 8 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
4: மேலதிக தொடர்புகளுக்கு
5: 765 Fraser Street, Vancouver, Canada.
3: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 இருந்து இரவு 10 வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம்.
4: மேலதிக தொடர்புகளுக்கு
3: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன், 778-882-40-39 அல்லது 604-375-55.
4: மேலதிக தொடர்புகளுக்கு
3: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
4: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: பரிசு லாட்சியில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால், 14 ரே கை, பாரிஸ், 10 லாஷப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி, 0951-15-82-3 அல்லது 0669-58-61-61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியப்பலில் ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்க கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. மியூச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61 மின்னஞ்சல் முகவரி opt77@goodmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் opt77 வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604 707 01 57 அல்லது 604 902 04 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 250,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
6: இலக்கம் 5 Gartenstrasse 3598
3: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
6: இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
3: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: சரியாக 5:45 நீங்கள் இணைந்திருப்பது சிறுவர் முட்டம் நிகழ்ச்சியோடு. சிறுவர் முட்டை நிகழ்ச்சிக்காக எங்கள் அகேனி கதை ஒன்று அனுப்பியிருந்தார். அந்த கதையை நாங்கள் இப்பொழுது கேட்போமா?
1: வணக்கம் அண்ணி. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு கடை வந்து சொல்ல போறேன். கடைன்ற பேர் முயலும் பச்சை இலையும். ஒரு காட்டில் நிறைய மிருகங்கள் வாழ்ந்து வந்துச்சு நம்ம. அதோட சிறு மிருகங்களும் வாழ்ந்து வந்துச்சு நம்ம. அங்க ஒரு மரத்தில் கீழ் அந்த மரத்தின் கீழே ஒரு குட்டி வீடு வந்து வாழ்ந்துச்சான். அந்த குட்டி வீடுக்குள்ள ஒரு முயல் குட்டி முயல் வந்து பிறந்துச்சான். அப்ப அது பிறக்கே குண்டா பிறந்துச்சுதான். இப்ப மிச்ச மிருகெல்லாம் அதை பார்த்து சீக்கிரம் வாங்கிட்டான். இந்த முயல் ரொம்ப குண்டா இருக்கு, ஆனா முயல் தான் நீ வேகமா ஓடுற. இப்ப இது குண்டா இருக்கிற அடியால இதால ஓடிலாடுண்டு. அப்ப அந்த அம்மாவும் அப்பாவும்

0: வெளியில போறவே இல்லையா? அதால அந்த முயல் குட்டி அந்த மரத்தை சுற்றி சுற்றியே விளையாடும். அப்ப ஒரு நாள் ஒரு புறா ஒன்று அந்த மரத்துல வாழறதுக்கு வந்துச்சுடா. அப்ப அந்த கூடு கட்டுறதுக்கு அந்த மரத்துல இருக்க குச்சி எடுத்து அந்த வீடை கட்டிக்கொண்டு கேட்க அந்த முயல் குட்டி அந்த புறா செய்யறத பார்த்துட்டு தானும் அந்த மரத்துல இருக்க மர குச்சியை புல்லுவில அதிலிட்டு அந்த புறா பார்க்குற மாதிரி முன்னுக்கு வச்சுடான். அப்ப அந்த புறாவும் கீழே வந்து அந்த மர குச்சியில இருட்டு சுலபமா அவட்ட வீட கட்டி மூச்சுட்டாரான். இப்ப அந்த புறா அங்கேயே வாங்கலாம். அப்ப அந்த ஒரு நாள் ஒரு அந்த புறா நினைச்சுதான் இந்த முயல் குட்டி குண்டா இருக்கு. அப்ப அது எங்கேயும் போறியல, அவருக்கு ஒரு விளையாடுறதுக்கு நம்பன் கூட இல்லை, அப்ப நான் அவருக்கும் நம்பனா இருக்கலான்னு சொல்லிச்சுதான். அப்ப ஒரு நாள் அந்த முயல் நிற்ற கொண்டுட்டு வந்து பாக்க பச்சையை வச்சு ஒரு பாடி ஒன்று கட்டியிருக்கான். அப்ப அந்த முயலுக்கு தெரியும் அப்படி தானா வெளியில யாரோ இருக்கு அப்படியே வச்சிருக்கினுட்டு அது அந்த அவட்ட கால மண்ணுல வைக்காம அதுலயே குச்சி குச்சி போனாராம். அப்ப அவ கண்ட விளையாட்டு பூச்சுட்டுறான். அப்ப அவரு குச்சி குச்சி விட்டாம விளையாடிக்கோ நின்றாராம். அப்ப அடுத்த நாள் படுத்து திரும்ப ஒம்பி வந்து பார்க்க மரத்தை சுட்டி அடுக்கி இருக்கான். அப்ப அந்த முயலுக்கு விளங்கிட்டு வேற யாரும் அடுக்கல தந்த புறா நம்பதை இப்படி அடுக்கி செய்து வச்சிருக்காரு. அப்ப அவர் அந்த மரத்தை சுற்றி சுற்றி குளிச்சு குளிச்சு விளையாடினாராம். இது அந்த முயலுக்கு விளையாட்டு. ஆனா அந்த புத்திசாலி புறாவுக்கு அது அந்த முயலுக்கு உடற்பயிற்சி. வீட்டுக்கு இந்த சாப்பிட்டு சாப்பிட்ட குண்டாயினவருக்கு புறாவால உயிர் பயிற்சி கூட்டடியால இப்ப மெலிஞ்சு அதால அந்த மிச்ச முயல்கள் மாதிரி இந்த முயலும் துள்ளியோ வேகமா துள்ளியோட பழகிட்டார். அட பார்த்து மிச்ச மிருகங்கள் ஆச்சரியமா ஆயிட்டின. இத பார்த்த அவட்ட அப்பாவும் அம்மாவும் சந்தோஷத்தோட முயல் குட்டிய கூப்பிட்டு நாங்கள் கூட உனக்கு இப்படி உயர் பயிற்சியை செய்யலாம் என்று ஜோசிக்கல. ஆனால் உண்ட நண்பன் புறா ஜோசிச்சு செய்திருக்கான். அதால் நீ இனிமேல் உண்ட நண்பனோட இந்த காட்டுல சுட்டி பார்த்துட்டு வரலாம். அவரை சுதந்திரமா வைக்கணுமாம். நன்றி வணக்கம் அண்டி.
1: கெட்டிக்காரி எங்களது அகேனி செல்ல நல்ல அகேனியோட கதையை நாங்கள் நேரடியாக இப்போ கேட்போம் அப்பா அப்பான்னு. ஆனால் இப்போ மெயிலில் அனுப்பி விட்டாலும் ஆனால் எங்களுடைய அகேனின்ற குரலை நேரடியாக கேட்கணும் போல இருக்கிறது. சரி, வெகு விரைவில் நாங்கள் நேரடியாக எங்களுடைய அகேனி செல்லத்தின குரலை நாங்கள் கேட்போம். வாழ்த்துக்கள் செல்ல நல்ல அழகாக அப்போ அப்பான்னு சொல்லி சொல்லி அப்படியே கதையை சொல்லிங்க கேட்டுக்கொண்டே இருக்கணும் போல இருக்கிறது உங்கள் கதையை. வாழ்த்துக்கள் அம்மா.

நிலைய கலை நேரம் சரியாக 5:51. நீங்கள் இணைந்திருப்பது சிறுவர் முற்றம் நிகழ்ச்சியோடு.

0: இப்பொழுது தொப்பி வியாபாரியும் குரங்கு எலும் என்ற ஒரு சின்ன கதையை கேட்போம்.
1: ஒரு தடவை ஒரு தொப்பி வியாபாரி நகரத்துக்கு வந்தாரா. ஒரு நாள் தன் தொப்பிங்களை வித்து முடிச்சதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரா. அங்க இருந்த மரத்து நிழல்ல கொஞ்சம் ஓய்வு எடுக்கலான்னு முடிவு பண்ணாரா. கொஞ்ச நேரத்துல அப்படியே தூங்கியும் போயிட்டாரு. அவர் இழப்பாருன மரக்கிளையில நிறைய குரங்குகள் இருந்துச்சு. அந்த தொப்பி வியாபாரி மரத்துக்கு கீழே தூங்குறத அதுங்க பார்த்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்குங்க கீழே இறங்கி வந்துச்சான். தொப்பி வியாபாரி கூடையில இருந்த தொப்பிங்களை தலையில போட்டு விளையாடிச்சான். மறுபடியும் மர ஏறி மேல போயிடுச்சான். தொப்பி வியாபாரி எந்திரிச்சதும் அவர் கூட காலியா இருந்தத பார்த்து அதிர்ந்து போயிட்டாரு. மரத்துக்கு மேல பார்த்த வியாபாரி குரங்குங்க தன்னோட தொப்பியை போட்டிருக்கிறத பார்த்து அதிர்ச்சி
2: ஆயிட்டாரு.
1: இதுங்க இப்படி கேட்டா கொடுக்காதுன்னு தெரிஞ்சு அந்த வியாபாரி ஒரு தந்திரத்தை யோசிச்சாரா. அவர் தன்னோட தொப்பி எடுத்து அந்தரத்துல வீசினாரு. அதே மாதிரி குரங்குகளும் தங்களோட தொப்பி எடுத்து வீசுச்சு. அதுக்கப்புறம் தன் தொப்பி எடுத்து தரையில வீசினாரா. அதே மாதிரி குரங்குகளும் தங்களோட தொப்பி எடுத்து தரையில வீசிருச்சா.
3: இப்ப என்ன பண்ணுவீங்க?
1: வெற்றிகரமா அந்த வியாபாரி தன்னோட தொப்பிங்களை எடுத்து கூடையில போட்டுக்கிட்டு தலையில வச்சுக்கிட்டு சந்தோஷமா கிளம்பினாரா.
3: வரம் குரங்குங்களா, ஆயுதங்களை விட புத்திசாலித்தனம் தான் பெருசு.
4: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கிறார்கள். தேவை

இத்துடன் சிறுவர் முற்றம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மணலிகளுக்கும் இதனை செவிமழுத்த நீர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அகையினுடைய கதையை கேட்டு எங்களுடைய ஐக்கிய ராஜ்யத்தில இருந்து கௌரி தேவேந்திரம் அண்டி தான் மெய்மறந்து அந்த கதையை கேட்டு கொண்டிருந்தனா தான் மயங்கி விட்டனாம் அந்த கதையை கேட்டு இப்படி சொல்றேன்ட்டு வாழ்த்து சொல்றேன்னு தெரியவில்லையே. தான் அன்பாக உங்களுக்கு வாழ்த்து சொல்லி அண்டி சொல்லி இருக்கிறார். அகேனிக்கு நல்ல சிறப்பாக அந்த கதையை சொல்லி இருந்தீங்களாம், இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கணும் போல இருந்தேன்னு சொல்லியிருந்தார். வாழ்த்துக்கள் எங்க திருமதி கௌரி தேவேந்திரன் அவர்கள், அந்த தேவேந்திரம் அவர்கள் அகேனிக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதே போல எல்லா மனநிலைகளுக்கும் ஆர்த்திகன் மற்றும் சஞ்சு மித்து யஸ்மின் இவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். நன்றி. எல்லா மனநிலைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு செவிமழுத்த நேயர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மெலதிய பிறங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
1: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-03-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ராஸே 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 078-920-5858.
0: சுவிசிலே VTS Finance GmbH.
3: வான்கூவருக்கு வந்து 15 போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுகளை உள்ளுத்து கொண்டு
4: என்ன வாணி சும்மா புரிபுரித்து வந்திருக்க? எந்த நாளும் முன்னாடி இதுக்கு இல்லாதப்பா இந்த கரகரன்னு இருப்ப. விஷயத்தை போறேன், இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன். தெரியாதப்பா இந்திரா லைசன்ஸ் போனா புது வீடும் வாங்கி கொடுக்கறாங்க.
0: ஆமாம், வான்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டி கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th Avenue வான்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-2750. 52 52 52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள. தமிழ்ந்திரம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604 719 52 52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
5: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறோம்? யாழ்ப்பாணம் ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
3: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
0: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குரேஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777 37 74 18 அல்லது 0674 00 440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777 37 74 18 அல்லது 0766 24 0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
6: நேரம் சரியாக 6:09. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் 6:15 to 7 வரை இடம்பெற இருக்கிறது நிகிலா மோகன்தாஸ் அவர்கள் தொகுத்து வழங்கும் பாட்டும் பதமும். 6:15 வரை ஒரு சில திரைசை பாடல்களை கேட்போம். திரைசை பாடல்களில் வெறும் பாடலாக

0: பறவைகளை கண்டு.
1: திரைசை பாடல்கள் வெறும் அடுத்த பாடலாக அவளுக்கென்றொரு மனம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைசை பாடல்கள். திரைசை பாடல்களை கேட்டு மலர்ந்த நேயர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடருவது நீலா மோகனதாஸ் அவர்கள் தொகுத்து வழங்கும் பாட்டும் பதமும்.

பாட்டும் பதமும். இனிய மாலை வணக்கம் என்பனீர்களே, நீங்கள் அனைவருமே நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியானதும் வழமை போல் நமது அன்பு நேயர் ஒருவர் தனது பிரதியூடாக இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் நேரமாக அமைகின்றது. இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களும் பாட்டும் பதமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள விரும்பினால் உங்கள் எண்ண ஓட்டத்திலே உதிக்கும் நல்லதொரு கருப்பொருள் ஒன்றை கொண்ட வாக்கியம் ஒன்றை அமைத்து அதில் உள்ள ஒவ்வொரு சொற்களிலும் ஆரம்பமாகும் பாடல்களை தெரிவு செய்து நமக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய நமது மின்னஞ்சல் முகவரி trttamil@hotmail.fr. இந்நிகழ்ச்சிக்கான பிரதிகள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றன. இனி தொடர்ந்து அந்த வகையிலே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பிக்க வருகின்றார் எமது அன்பு நேயர் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பிக்க காத்திருக்கும் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பதங்கள்: காசு பார்த்து பழகும் சொந்தம் வேண்டாம், உண்மை அன்பான நட்பு ஒன்றே போதும். காசு பார்த்து பழகும் சொந்தம் வேண்டாம், உண்மை அன்பான நட்பு ஒன்றே போதும். எனவே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் தெரிவு.

ஒலிக்க வரும் பாடல் பார்த்து என்னும் பதத்திற்காக திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்களின் தெரிவிலே.

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக வலம் வந்து கொண்டிருக்கும் பதங்கள் காசு பார்த்து பழகும் சொந்தம் வேண்டாம், உண்மை அன்பான நட்பு ஒன்றே போதும். எனவே தொடர்ந்து ஒலிக்கும் பாடல் சொந்தம் என்னும் பதத்திற்காக திருமதி பத்மநாபன் ராஜரத்னம் அவர்களின் தெரிவிலே.

கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி TRT தமிழ் ஒலியிலே பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தலைமை பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஜெர்மனியிலிருந்து திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள். இனி தொடர்ந்து அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல்

பாடல் அன்பான என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது. இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து.

இன்றைய தினம் பாட்டொன்பதாம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் தெரிவு நட்பு என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியின் நிறைவு பதமாக வருகின்றது. போதும் இதற்கான பாடலாக இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பாடல்

இன்றைய தினம் பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக இதுவரை நேரமும் வலம் வந்த பதங்கள், காசு பார்த்து பழகும் சொந்தம் வேண்டாம், உண்மை அன்பான நட்பு ஒன்றே போதும்.

0: இத்துடன் இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் தனது பிரதியூடாக இணைந்து கொண்ட திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: போனையோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ.

வணக்கம். டிஆர்டி தமிழில் மணிக்கூர் தலைவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். இந்த மனத்திற்கான மணிக்கூர் தலைவை செய்தி தலைப்புகளுக்கு அரசுகள் விளங்குகிறார்கள். அரசியல் அமைந்திருக்கின்ற வி டி கிருஷ்ணகிரி மற்றும் காலி கவுன்சில் அமைந்திருக்கின்ற வி டி சூப்பர்ஸ்டார்ஸ். உயிர்த்தஞாறு குண்டு தாக்குதல் குறித்து பேராயர் கேத்தரினால் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை முன்கூட்டி அறிந்ததாக சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கிற செய்தி பொய்யானது என கத்தோலிக்க திருச்சபை அறிவித்திருக்கிறது. சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் 7.8 மில்லியன் ரூபாய் நிதியை யூபா மாகாண சபை தேர்தலுக்காக முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் பசன் ராஜபக்சேவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன இன்று புதன்கிழமை கூட்ட புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்து தொடர்பான விசாரணை பிரிவுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சேவை கைது செய்வதை தடுக்கும் வகையில் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற மனு தொடர்பாக சட்ட அதிபர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் முக்கிய அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் ஜோஸ்டன் பெர்னாண்டோவுக்கு சொந்தமானது என கூறப்படுகின்ற கொழும்பு 2 லில்லி வீதியில் அமைந்திருக்கின்ற சிட்டி ஹோட்டல் எனும் நட்சத்திர ஹோட்டலை போலீசார் சுற்றிவளித்து சோதனை நடவடிக்கை உட்படுத்தியிருக்கிறார்கள். நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் 42,800 டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள்.

அரசு காணி கட்டளை சட்டம் மற்றும் காணி அபிவிருத்தி கட்டளை சட்டம் என்பவற்றுக்கு அமைவாக ரத்து செய்ய வேண்டிய சுற்றறிக்கைகளை ரத்து செய்து புதிய சுற்றறிக்கை வெளியிடவும் திருத்தத்துக்கு உட்படுத்த வேண்டிய சுற்றறிக்கைகளை தற்காலத்துக்கு உகந்த வகையில் திருத்துவதற்காக அமைச்சரவையை பரிந்துரைக்கு வழங்குவதற்காக நியமிக்கப்பட்ட சுற்றறிக்கை திருத்தக் குழுவிற்கு ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயகம் இடையிலான விசேட கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றிருக்கிறது.

மீது ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை கைது செய்வது. இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தியில் ஒரு முக்கிய மைல்கல்லை குறிக்கும் வகையில் 2026 தொடக்கம் 2030 காலத்திற்கான தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டம் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வீட்டுத் திட்டம் தொடர்பிலான முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடல் வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி பி சரத் அவர்களின் தலைமையில் நேற்று அரசாங்கத்தின் அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. 2026 ஆண்டுக்கான வீட்டுத்திட்ட பயனாளிகளுக்கு காசோலை வழங்கும் நிகழ்வு, 2025 ஆண்டு வீடமைப்பு வழங்கப்பட்டவர்களுக்கு ஆவணம் வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்று மாவட்ட செயலக கேட்புக் கூடத்தில் நடைபெற்றிருக்கிறது. திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள பல்லவ குல மக்கள் குடிநீர் தவிப்பதாக கடந்த வாரம் தெரிவித்ததை அடுத்து குறித்த பிரச்சினைக்கு ஊடகங்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து குச்சவெளி பிரதேச சபை தவிசாளர் எம்பாறை கூறிய பகுதிக்கு நிச்சயம் மேற்கொண்டு குடிநீரை வழங்கி பிரச்சினையை தீர்த்து வைத்திருக்கிறார். கடந்த பிப்ரவரி மாதம் 26 போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்த 42 வயது சந்தகிழவரின் சொத்துக்கள் குறித்து பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசேட விசாரணைகளையும் நடத்தியிருக்கிறார்கள். புல்மோட்டை பகுதியில் தொல்பொருள் பெருமதிமிக்க கருதப்படுகின்ற கல்லொன்றினை சுமார் 2 கோடி ரூபாய் கைப்பின செய்யும் உட்பட இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியின் அனுரதபுரம் புனிவ பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாரபூர்த்தியின் பின்புறத்தில் மற்றொரு பாரபூர்த்தி மூர்த்தி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. விபத்தில் 35 வயதும் 43 வயது இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். திமிடகுட பகுதியில் 19 துப்பாக்கிகள், 24 ரவைகள் மற்றும் 100,000 அதிகமான போதை மாத்திரைகளை கைப்பற்றிய சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான ஆணும் பெண்ணும் கதிர்காமத்தில் உள்ள தங்குமிடம் ஒன்றில் மறைந்திருந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்திய செய்திகளில் திரிணாமுல் காங்கிரஸ் அதிருப்தி எம்பிக்கள் 20 பேர் தேசிய குடிமக்கள் கட்சியில் இணைந்ததை அங்கீகரிப்பது தொடர்பாக அவர்களிடம் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா விசாரித்து முடிவெடுப்பார் என அவரது அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன.

மகாராஷ்டிர எம்பிக்களில் கட்சி மாற ரூபாய் 15 கோடி முன்பணம் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது என்று உத்பே தாக்கரா தலைமையிலான சிவசேனை கட்சி எம்பி சஞ்சய் ரவுத் தெரிவித்திருக்கிறார். வரும் ஜூலை 1ஆம் தேதி நாடு முழுவதும் 125 நாள் வேலை திட்டத்தை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி ஆந்திரத்தில் நடைபெறும் என்று மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்திருக்கிறார். மானாமதுரையில் 3 மாதங்களுக்கு முன்பு காவல்நிலை விசாரணையின் போது மரணமடைந்த ஆகாசின் உடலை காவல்துறையினர் அடக்கம் செய்வதற்கு அவரது உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தங்கம் வாங்க வேண்டாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கோரிக்கை வைத்தும் தங்க இறக்குமதி 34% அதிகரித்திருக்கிறது. உலக செய்திகளில் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் தாக்குதல் நடத்தும் திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடன் ஒப்பந்த ஆவணத்தை விரைவில் வெளியிடுவேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். பிரான்சில் நடைபெறும் G7 நாடு கூட்டமைப்பின் உச்சிமாநாட்டில் உலக நாடுகளின் கவனம் மீண்டும் உக்ரைன் போர் விவகாரம் நோக்கி திரும்பியிருக்கிறது. இங்கிலீஷ் கால்வாயில் சென்று கொண்டிருந்த பிரிட்டிஷ் சொகுசு படகை எச்சரிக்கும் வகையில் அங்கிருந்த ரஷ்ய போர்க்கப்பல் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறது. வியட்நாமில் இறைச்சிக்காக திருடப்பட்ட 400க்கும் அதிகமான பூனைகள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. உலக செய்திகளில் இலங்கை அணியின் முன்னணி வகுப்பந்து வீச்சாளரான பத்ரணவுக்கு இடது துடைப்பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக பிரான்சில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. மகளிர் 20-20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 7வது ஆட்டத்தில் இலங்கை 5 விக்கெட்டுக்கு வித்தியாசத்தில் நியூசிலாந்தை நேற்று வென்றிருக்கிறது. சவுத் ஹாம்ப்டன் ரோல்ஸ் ஃபவுல் விளையாட்டரங்கில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான குழு 2 மகளிர் 20-20 உலகக்கிண்ண போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட்டுகளால் வெற்றியிட்டிருக்கிறது. பிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் செனகல் அணியை எதிர்கொண்ட பிரான்ஸ் முதல் பாதியில் கோல் எதிர்மறு தடுமாறினாலும் 2ஆம் பாதியில் சுதாகரித்துக் கொன்று 3-1 கணக்கில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. பிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரின் கேப்டன் லயனஸ் மெஸ்ஸியின் ஹாட்ரிக் கோலால் அல்ஜீரியாவை வீழ்த்தி அர்ஜென்டினா அணி வெற்றியுடன் துவங்கியிருக்கிறது. விரைவாக நாணய மாற்றீடு வழங்குகிறார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்த உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கிற நமது உத்தியோகமான இணையதளமான www.trtmile.com இணையதளத்தினர் ஒரு நாளில் 1 யூரோ இலங்கை விலையில் 387.72 ரூபாய் இந்திய விலையில் 109.65 ரூபாய். 1 அமெரிக்க டாலர் இலங்கை விலையில் 333.85 ரூபாய் இந்திய விலையில் 94.42 ரூபாய். 1 சுவிஸ் பிராங் இலங்கை விலையில் 421.41 ரூபாய் இந்திய விலையில் 119.26 ரூபாய். 1 ஐக்கியராட்சிய பவுண்ட் இலங்கை விலையில் 448.19 ரூபாய் இந்திய விலையில் 126.81 ரூபாய். 1 கனடா டாலர் இலங்கை விலையில் 138.40 ரூபாய் இந்திய விலையில் 67.45 ரூபாய். நேர்கள் இதுவரை கேட்டது டிஆர்டி தமிழ்நொலியில் மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். இந்த மனத்தியாளருக்கான மணிக்கூறு தடவை செய்தி தலைப்புகளை அனுசரி வழங்கியிருந்தார்கள் பரிசு ரூக்கியில் அமைந்திருக்கின்ற வீதி கேசன்கர் மற்றும் காலி கவுன்சில் அமைந்திருக்கின்ற வீதி சூப்பர் ஸ்டோர்ஸ். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிரப்புக்கு வருகிறது இந்த மனத்தியாளருக்கான மணிக்கூறு தடவை செய்தி தலைப்புகள். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
4: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரம்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சே.
5: பொதுப்பந்தி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொதுப்பந்தி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பந்தி மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பந்தி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பந்தி மார்க்கெட்.
6: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
7: இருக்கேன். மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
6: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரவே?
7: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
6: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
5: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரூடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் பத்தே. தொலைபேசி
8: தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 7 4 375 5. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சத்திலே ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரீ கை பாரிஸ் 10 லா ஷோபல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 09 51 15 82 03 அல்லது 06 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலில் ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நீச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு 7 OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ் 77 500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதோஷ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
9: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
10: மெலடிய பிரங்களுக்கு ஜா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
9: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-03-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com.
10: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு

0: நிறுவனங்கள் கடன் வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 0331971750. கைத்தொலைபேசி இலக்கம் 0778920588.
2: சுவிசிலே VTS Finance GMPL.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி. உலகமெங்கும் www.trttamilil.com என்கின்ற இணையமூடாகவும் தமிழ் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை நேர மாலை நேர வணக்கங்கள். மறுபடி இனிய புதன் மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருப்பதில் மகிழ்ச்சி. அனைவரும் நலமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்றைய புதன் மாலை பொழுதில் நமது நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானொலியில் பாடல்கள் போட்டியிடும் பந்தயம். தமிழர்கள் இன்றைய நாளிலும் பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியோட கலந்து சிறப்பிக்க இருக்கின்றீர்கள். பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சி இன்றைய நாளில் பிரபல இசையமைப்பாளர் விஜயபாஸ்கர் அவர்களது இசையில் உருவான பாடல்கள் வானொலியில் இன்றைய நாளில் ஒலிக்க இருக்கிறது. ஒரு தென்னிந்திய இசையமைப்பாளர், தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னட மொழிகளில் வெற்றி இசை அமளிப்பாளராக வலம் வந்த ஒருவர். அந்த வகையில் இசையமைப்பாளர் விஜயபாஸ்கர் அவர்கள் இனிமையான பல பாடல்களை தந்திருக்கின்றார். அவரது பாடல்கள் மொத்தமாக இன்றைய நாளில் 5 பாடல்கள் வந்திருக்கிறது. 5 பாடல்களில் 3 பாடல்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 பாடல்களையும் தந்த நேர்கள் 5 பாடல்களையும் தந்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து இந்த 3 பாடல்களையும் தந்த நிகழ்வு நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கலாம். இனிய நேர்கள் நிகழ்ச்சியில் இருந்து சிறப்பிக்கப் போகிறீர்கள். நீங்கள் என்னென்ன பாடல்கள் கொடுத்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த பாடல் ஒலிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஆம், அந்த நேர்கள் அப்படி நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்க போகிறீர்கள். ஏனைய நேர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து புள்ளிகளை திறப்போகிறீர்கள். இன்றைய பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னட மொழிகளில் வெற்றி பெற்ற பல படங்களுக்கு இசையமைத்த ஒரு இசையமைப்பாளர், அந்த இசையமைப்பாளர் விஜயபாஸ்கர் அவரது இசையில் உருவான பாடல்கள் வானொலியில் ஒலிக்கப் போகிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வானொலியில்

சரி ஒழித்து வந்திருக்கிறது பாடல் இலக்கு இரண்டு. பாடல் இலக்கு இரண்டுக்கு பாடலுக்கு மூன்று. பாடலுக்கு மூன்று செல்வதற்கு முன்பாக உங்களுக்கு சிறியதாக ஒரு கடைக்கல் ஒன்று காத்திருக்கேன். முந்தைய கடைக்கோளே இலகுவான ஒரு சின்ன ஒரு கடைக்கல்வி தான். இன்றைய கடைக்கல் என்ன அப்படின்னு ஒரு தாத்தாக்கும் ஒரு சுட்டி பேரன், சுட்டி பேரன் சொன்னால் சுட்டி குழந்தைகள், சுட்டி பேரன் பேரனுக்கு இடையில இடம்பெறுகின்ற ஒரு சம்பாசனை தான் இன்றைய கடைக்கல்வியாக வரப்போகிறது. என்ன கடைக்கல் அப்படின்னு சொன்னால், தாத்தா வந்து பேரனை வந்து கூப்பிட்டு வந்து வச்சிருந்துட்டு கேட்குறாரு, பேராண்டி நான் உன்னிட வந்து ஒரு 10,000 ரூபாய் காசை காட்டுறேன், காசை உன்னிட்ட தாரன், நீங்கள் அதை என்னட்ட வந்து ரெட்டிப்பா வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அதாவது ரெண்டாக நீ என்ன வந்து அதை ரெட்டிப்பா உன்னிட்ட வந்து நான் காட்டணும், ரெண்டாக வந்து உன்னிட்ட வந்து காட்டணும் அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ வருங்காலத்தில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பேரன் வந்து சொல்கிறாரு, அதுக்கு ஒரு பதில் சிம்பிளாக வந்து கடியாக ஒரு பதில் வந்து தாத்தாவே சாக்காயிட்டாராம். சரி தாத்தா சொல்கிற உன்னிட்ட ஒரு 10,000 ரூபாய் வந்து தாரன், சரி இந்த 10,000 ரூபாய் வந்து நீ ரெண்டாக வந்து காட்ட ரெண்டாக்கி காட்டணும், சரி ரெண்டாக்கி காட்டணும் வருங்காலத்தில் அப்படின்னு சொன்னால் நீ வந்து என்ன தான் செய்வாய் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து இந்த சுட்டி பையன் வந்து சிம்பிளாக ஒரு பதில் வந்து தாத்தாவை வந்து சாக்காகக்கூடிய ஒரு பதிலுன்னு சொல்லியிருக்கிறான். அது என்ன பதிலாக இருக்கும்? சரி இலகுவான் ஒரு கடைக்கோடி தான் வந்து 10,000 ரூபாய் காசை வந்து ரெண்டாக்கி காட்டுறதுக்கு வந்து எப்படி வந்து அந்த பையன் வந்து ரெண்டாக்கி காட்டியிருப்பார் என்று சொல்லி அவர் சொல்லியிருப்பார். வருங்காலத்தில் வந்து நீ வந்து உனக்கு ஒரு 10,000 ரூபாய் காசை வந்து நான் உனக்கு தாரேன், இந்த 10,000 ரூபாய் காசை வந்து நீ ரெண்டாக்கி காட்டுறேன்னு சொல்லிச்சுன்னா என்ன செய்வாய்? என்னட்ட வந்து உனக்கு 10,000 ரூபாய் காசை நீ ரெண்டாக்கி காட்டணும் இந்த காசை அப்படின்னு சொன்னால் என்ன வந்து நீ காட்டுவ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து அந்த பேரன் வந்து சிம்பிளா சுட்டி குழந்தை வந்து வருங்காலத்தில் வந்து நான் வந்து உனக்கு வந்து 10,000 ரூபாய் ரெண்டாக்கி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி காட்டுவார் அப்படின்னு சொல்லி ஒரு பதிலுன்னு சொல்லியிருக்கிறாரு. மிக மிக இலகுவான ஒரு சிம்பிளான ஒரு கடைக்கோடி தான் அவசரத்தில் எடுத்த கடைக்கோடி. பார்க்கலாம் ஜார்ஜல் நம்ம சரியான பதிலோடு இணைந்து கொள்ள போறீங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒலிக்கப் போகிறது. இந்த நாளில் பாடல் இலக்கு மூன்று வானொலியில் இன்றைய நிகழ்ச்சியில் விஜயபாஸ்கர் விழுதி செய்து உருவான பாடல்களில் பாடல் இலக்கு மூன்று வானொலியில்

0: உயர்வோம்.
1: தரமாய் கல்வி.
0: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: சரி, நீங்கள் முடிந்து கொள்ளலாம். 0-33-1-48-32-15-40 பிரான்ஸ் பண்ணியர்கள் 0-3-48-32-15-40 உங்களுடைய வைபர் இலக்கம் 0-33-60-50 0-74-24-27. மூன்று நாளில் வைத்துக் கொண்டிருக்கிறது டிஆர்டி தமிழ் வானொலியில் பாடல்கள் எப்படி இருக்கின்ற பந்தய நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இசை அமைப்பாளர் விஜயபாஸ்கர் அவர்களது இசையில் உருவான பாடல்கள் வானொலியில் போட்டிக்கு வந்திருக்கிறது. பதிவு நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க வந்திருக்கிற நேரில் என்போடு வரவேற்றுக் கொள்கிற வணக்கம்.
4: வணக்கம் சார், வணக்கம்.
3: அன்புக்குரிய சதீஷ், என்போடு வரவேற்றுக் கொள்ள எல்லாம் இருக்கீங்களா சதீஷ்?
4: ஓ, நான் நிலமா சந்தோஷமா இருக்கின்றேன். தானே
3: நாங்கள் நிலமா இருக்கணும் சதீஷ்.
4: கடைசிகளுக்கு 132 சொல்ல வந்தேன்.
3: 132 சொல்றீங்க?
4: பேரறிஞர்
3: வணக்கம்.
5: வணக்கம் சார். அதே போன்றிலிருந்து விபி, நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டோம்.
3: நன்றி, நன்றி, நன்றி. என்போட பிரிவிற்கு விபி உங்களையும்
5: 2-3-1 காலங்களில் அவள் வசந்தமாக இருப்பதற்கு மயங்குகிறாள் ஒரு மாது, மயங்குகிறாள் ஒரு மாதாக இருக்க
3: வேண்டும்.
5: கடிக்கேள்விக்கும் கொஞ்சம் பதிலோட அணைஞ்சோம்.
3: சரி, பார்க்கலாம். நன்றி,
5: நன்றி, வணக்கம்.
3: நன்றி. அவர் இணைப்பிடந்திருந்தார் என்பது

0: வரை தொடர்ந்து இங்கே நிகழ்ச்சி ஊடாக தொடர்ந்து வைபர் ஊடாக ரவீந்திரன் தர்மபதி அம்மா அடைந்திருக்கின்றார். வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படி நல்லமா இருக்கிறீங்களா? ரவீந்திரன் தர்மபதி அவர்கள் சுவிட்சர்லாந்து நாட்டில் அளித்திருக்கிறார். முதலாவது பாடல், இரண்டாவதாக மணமகளை மணவரை கோரம், இரண்டாவதாக ஒழித்தது, மூன்றாவதாக வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம், மூன்றாவதாக பாடல் ஒழித்திருக்கிறது. சிறந்த வகையில் தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்கின்றார் உதயன் இணைந்திருக்கிறார் நினைக்கிறேன். என்னுடைய வரவேற்கு உதயன், வணக்கம்.
1: நீங்க
0: கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்கிறீங்க, பாக்கல அவங்ககிட்ட கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது, கிட்டமிட்ட பாக்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம். பிறந்த அன்புக்குரிய உதயன் அவர்கள் பிறந்திருந்தார். உதயனை தொடர்ந்து நிகழ்ச்சியாக வந்திருக்கின்ற அடுத்த நேர் தொலைபேசியாக
2: வந்திருக்கின்ற வணக்கம்.
0: வணக்கம்.
3: கண்ணாடி போட்டுட்டு
0: பார்க்கலாம். நன்றி
3: நன்றி
0: வணக்கம். சரி, தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரம் சொல்லி பார்க்கலாம். வந்திருக்கின்ற அடுத்த நேரத்தில் பேசுவாங்க. வணக்கம்.
3: வாழ்த்துக்கள்.
0: நீங்க நன்றிகள் நன்றிகள். அவர் திருமதி பில்வராஜா அவர்கள் இணைப்பிணைந்திருந்தார்.

0: அதேபோல் நேர்களை இன்று இடம்பெற இருக்கிறது எங்களுடைய நெஞ்சம் மறப்பதிலே ரோஜா சிவராஜா அவர்களது பாடல் திரைவுகளை தாங்கி நெஞ்சம் மறப்பதிலே வானொலியில் பயணிக்க இருக்கிறது என்பதையும் நேர்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் ஊட்டுகின்றோம். அதேபோல் இன்றைய நாளில் எங்களுடைய இரவின் ராகங்கள் தூக்கத்தை கலைக்கும் துளசைப்பார்களோடு பயணிக்க இருக்கிறதாம். உங்களுக்கு பிடித்தமான ரப்பார்கள் துளசைப்பார்கள் காலப்பார்களை இணைத்து இன்றைய நாளில் தூக்கத்தை கலைக்கும் துளசைப்பார்கள் வானொலியில் பயணிக்க இருக்கிறது என்பதையும் நேர்களுக்கு நேரத்தில் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றோம். இன்று இரவு எங்களுடைய இரவின் ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வந்திருக்கின்ற தொலைபேசியாக வந்திருக்கின்ற வணக்கம்
1: வணக்கம்
0: இரோ அவர்களையும் வரவேற்கும் நலமா இருக்குங்களா?
1: நலமா இருக்கு, நீங்கள் நலமா இருக்க ஆண்டவர் வேண்டிக் கொண்டு நான் 132
0: ஜெர்மனி நாட்டிலிருந்து. அதேபோல் இன்று இரவு இடம்பெறுகிறது இரவின் ராகங்கள் தூக்கத்தை கிளையும் துளசிப்பாடல்கள் ரெப் நைட் வானொலியில் பயணிக்க இருக்கிறது என்பதையும் நேர்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் மூட்டிக் கொள்கின்றோம். இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய நாளில் அளித்துக் கொண்டிருக்கிறது பாடல்கள் இசை அமைப்பாளர் விஜயபாஸ்கர் விடுதி செயல் உருவான பாடல்கள் வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். சிறிய வர்த்தக விளம்பரடை உலைக்குள் சென்று மீண்டும் அளித்துக் கொள்கின்றேன்.
2: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன் வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள் இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். வேலைத்திக்க தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் போஷ் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் சைபர் 1 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர். பாரிஸ் லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள் இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 1 42 41 77 67 அல்லது சைபர் 6 50 26 21 15 மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
3: நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
4: எத்தனை பேருக்கு?
3: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
4: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
3: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க் யூ.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78 மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
0: நிகழ்ச்சி வந்திருக்கின்ற அடுத்த நீர் தொலைபேசாக இருந்திருக்கின்றவர் என்பதை வரவேற்றுக் கொள்கிறேன். வந்திருக்கின்ற வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் வதனி.
5: ஆமா,
0: மணமகளே
5: அந்த பாட்டுக்கு மூன்று,
0: என்ன பண்ணுவேன் எப்படி அந்த இந்த 10,000 வந்து வேறு காலத்தில் ரெண்டு தாத்தாக்கு வந்து ரெண்டாங்கி காட்டணும்னு சொன்னா என்னன்னு சொல்லியிருப்பாரு. இந்த
5: அவன் பெருக்கி காட்டுறன்னு பெருக்கி காட்டியிருப்பான். ஆனா குட்டி பேயலன்னு சொல்றீங்க.
0: குட்டி பேயலன்னபடியே அவன் சுட்டியாதான் பதில் சொல்லியிருப்பான். அப்படி
5: அவன் சுட்டியா பதில் அடி சைபர்களை போட்டு காட்டுட்ட ரெண்டு தரம் எழுதி காட்டி நான் தெரிஞ்ச இல்ல.
0: அப்படியும் இருக்கு மேம்.
5: ரெண்டு தரம் இந்த அரட்டிப்பா எழுதுறேன்னு சொல்லி எழுதி காட்டியிருப்பான். 10,000 இன்னும்
0: பார்க்கலாம். நாளை
5: நன்றி. வணக்கம்.
0: நன்றி வதினி முகன் அவர்களே. திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து நேரலையில் பார்கள் அளித்துக் கொண்டிருக்கிறது. இசையமைப்பாளர் விஜயபாஸ்கர் விட்டது இனி சிலர்மான பார்கள் வானொலியில் அளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாளில் மூன்று பார்கள் அளித்திருக்கிறது. மூன்று பார்களையும் மொத்தமாக 5 பார்களில் நேர்கள் தந்திருந்தார்கள். 5 பார்களில் 3 பார்கள் நாங்கள் கொடுக்கணும் செய்திருந்தோம். இந்த 3 பார்களில் வந்து நேர்களில் உங்கள் ரசின் அடிப்படையில் புள்ளிகளை தந்திருக்கிறீர்கள். கடிக்கலை மூன்று காத்திருந்தது. கடிக்கலைக்கும் கடியான சரியான பதிலோடு வந்து இணைஞ்சு கொள்ள வேணும் சொல்லியிருக்கிறது. சரி, அந்த வகையில் நேர்கள் உங்களது கடிக்கான பதில்களை சொல்லியிருக்கிறீர்கள். அந்த வகையில் இன்றைய கடிக்கலைக்கான பதிலாம் ஒரு ஆள் வந்து சொல்லியிருந்தார். கண்ணாடியை கரட்டி தாத்தா, கண்ணாடியை கரட்டுங்க, உங்களுக்கு வந்து அந்த காசு வந்து ரெண்டா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சொல்லி உதயநந்து முதல்ல சொல்லியிருந்தார். அவங்களும் இருக்கின்றதிலும் வந்து கண்ணாடியோட சம்மந்தப்பட்ட பதில் தான். அவர் எப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லிச்சுன்னா, தாத்தா தாத்தா நீங்கள் தர 10,000 ரூபா காசை வந்து கொண்டு போய் கண்ணாடிக்கு முன்னால் காட்டினா அது ரெண்டா தெரியும் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கண்ணாடி எல்லாம் காட்டில எங்கள் இருக்கின்ற பதிலே தான். ஆனாலும் வந்து பதில்களோடு இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். எங்கள் இருக்கிற பதில் என்னன்னு சொல்லிச்சுன்னா, தாத்தா கேட்குறாரு, பேராண்டி உன்னோட வந்து ஒரு 10,000 ரூபா காசை தரும், இதை வந்து வருங்காலத்தில் வந்து ரெண்டாக்கி காட்டணும் அப்படின்னு சொல்லிச்சேன், என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, தாத்தா சிம்பிளான விஷயம், கண்ணாடிக்கு முன்னால் உங்களை கூட்டிட்டு போய் கண்ணாடிக்கு முன்னால் அந்த 10,000 ரூபா காட்டும், நாங்கள் வந்து அந்த 10,000 ரூபா வந்து ரெண்டாக தெரியும் தாத்தா, அப்போ நான் உங்களுக்கு ரெண்டாக்கி காட்டுறேன்னு பார்த்தீங்களா, கண்ணாடிக்கு முன்னால் வந்து என்னது காட்டணும் ரெண்டாக தானே தெரியும், அதை வந்து ஜோஸ் இந்த குட்டி பேரும் வந்து சொல்லியிருக்காரு. கண்ணாடிக்கு முன்னாடி கொண்டே நீங்கள் தந்த காசை வந்து காட்டினா அது ரெண்டாக்கி தெரியும், அதை வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து ரெண்டாக்கி காட்டுவோம் தாத்தான்னு சொல்லியிருக்கிறார். இது அங்கே இருக்கின்ற பதில். அந்த வகையில் நிகழ்ச்சியூடாக இனிய பதில்களிடந்து சிறப்பு திணைகளுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளிக்கு சென்று வருகின்றன. இன்றைய நாளில் ஜாஜாவுடைய பாடலத்தின் அதற்கு வந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம்.
6: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
7: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க, எந்த நாளும் உன்னோட இருக்கலாம் புரிஞ்சுருந்து இருப்ப விஷயத்த போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
8: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் சவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
9: பரிசிலிருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறஞ்சி ஆழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு பிள்ளை வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான. தங்கச்சி தங்கச்சி
4: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல அவங்க இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
10: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா மோபரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 74 00 440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 76 24 00 440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
11: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவினியோ போல்வாயோன் குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில் 07 83 20 49 85 அல்லது 07 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்

மூன்றாவதாக மூன்றாவதாக வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தத்தை தந்திருந்தார் சண்முகநாதன் அவர்கள் பிரான்சில் இருந்து. இந்த பாடல்களும் உங்கள் ரசனை அடிப்படையில் இன்றைய நாளில் 23 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது. முதலிடத்தை பிடித்திருக்கின்ற பாடலாம் இது மணமகளே உன் மணமுறை கோலம். புஷ்பவதி சிவநாதன் அவர்களது பாடலில் சில சிறப்பான வாழ்த்துக்களும் பாடல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். புஷ்பவதி சிவநாதன் அவர்களுக்கு மணமகளே உன் மணவரை கோலம் பாடல் இன்றைய நாளில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது 23 புள்ளிகளுடன். இரண்டாவது இடத்திற்கு சம்சாரம் என்பது 16 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. ஆம், ஜோகேஸ்வரி அம்மா அவர்களது பாடல் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறது. திருமதி ஜோகேஸ்வரி அம்மா அவர்களுக்கு உங்களுடைய சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து மூன்றாவது இடத்துக்கு 14 புள்ளிகளுடன் அவர்களது பாடல் வர வேண்டும் வாழ்க்கையில் வசனும் பாடல் மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கிறது. அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிகழ்ச்சியோட இணைந்து சிறப்பித்த இணைய சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது. இன்றைய பாடல்கள் போடியிருக்கின்ற பந்தயம் நிகழ்ச்சி தொடர்ந்து ஒரு சில திரையிசை பாடல்கள் வானொலியில் பயணிக்க இருக்கிறது. திரைசிப்பார்களை தொடர்ந்து அந்த நாளில் ரோஜா சிவராஜ் அவர்களது பாடல் தெரிவிப்புகள் இன்றைய நெஞ்சம் மறப்பு நிகழ்ச்சியோடு பயணிக்கலாம். நன்றி, வணக்கம், நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாமா தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
2: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலேல்,
3: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
2: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலேல் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

நேர்கள் அனைவரையும் நெஞ்சம் மறுப்பதில் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய நெஞ்சம் மறுப்பதில் நிகழ்ச்சியில் நெஞ்சத்தை விடகலாத பாடல் திருப்பிகளை தந்து பிரான்சிலிருந்து அறிந்து கொள்கின்றார் திருமதி ரோஜா சிவராஜா அவர்கள். நன்றிகள் ரோஜா சிவராஜா, உங்களது பாடல் தெரிவிப்புகளை நிகழ்ச்சியாக அனுப்பி வைத்திருக்கும் உங்களது பிரதியில் நிறைய நாளில் நீங்களும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க இருக்கிறீர்கள். நேர்களும் உங்களுடைய நிகழ்ச்சி பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறார்கள். அந்த வகையில் நிகழ்ச்சிக்காக பிரதியை அனுப்பி வைத்த ரோஜா சிவராஜா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து இன்றைய நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சி குறிச்சலாமா. இன்றைய நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சியில் ரோஜா சிவராஜா அவர்களது பாடல் தெரிவிப்புகளை நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் பாடலாக வானொலியில் வெல்லவனுக்கு வெல்லவன் திரையிலிருந்து

0: பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுபொண்டி மார்க்கெட்.
1: நெஞ்சம் பருவதில் நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நெஞ்சத்து விட்டுக்கலாத பாடல் திருப்பிகளை தந்த நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி ரோஜா சிவராஜா அவர்கள். ரோஜா சிவராஜா அவர்களது பாடல் திருப்பிகள் வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ரோஜா சிவராஜா அவர்களது பாடல்

0: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
1: இருக்கோம். மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா சொல்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள். உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5181 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 7 4 5 5. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: நெஞ்சம் மறுப்பதில் நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நெஞ்சத்து விடுகளது பாடல் திருவடி தாங்கி நெஞ்சம் மறுப்பதில் நிகழ்ச்சி வாழ்வியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது திருமதி ரோஜா சிவராஜ் அவர்களது பாடல் திருவிழோடு. அதுபோல் இன்றைய நெஞ்சம் மறுப்பது நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிகழ்ச்சி இலங்கரிக்கும் நெஞ்சத்தை விடுகளது பாடல் தெரிவாக வாழ்வியில் காத்திருந்த கண்கள் திரையில் இருந்து ஒலிக்கின்றது ரோஜா சிவராஜ் அவர்களது தெரிவில்.

மறந்துவிடாதீர்கள். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்க கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 செல் @goodmail.com. மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.

0: மீண்டும் மறுப்பதில் நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் தனது பாடல் சிறப்புகளை தனது பிரதிபுடாக தந்து இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் ரோஜா சிவராஜா அவர்கள். பிரான்சில் இருந்து வரது பாடல் சிறப்புகளில் நெஞ்சத்தை விடுகளாத பாடலாக அடுத்த பாடலாக வானிலையில்
1: இரண்டாவது பாடல்

அதில் நான் சக்கரவர்த்தி எடா ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்ற

0: நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்குவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்குவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்குவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். நிலவிய விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வன்குவர், கனடா.
1: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வன்குவரில் ஜெயா பிரதர்ஸ்.

நெஞ்சமர்பத்தில் நிகழ்ச்சி வகுப்பு பாடல் திரைப்புகளை தந்தை சாப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி ரோஜா சிவராஜ் அவர்கள் இந்த பாடல் திரைப்புகளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒலிக்கப் போகின்றது அடுத்த பாடலாக சரஸ்வதி சபதம் திரையிலிருந்து பாடல்.

ஒழித்துக் கொடுத்தது நெஞ்சம் மறப்பதில்லை. நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சியில் ஒழித்துவந்திருக்கிறது குமுதம் திரையிலிருந்து பாடல். திருமதி ரோஜா சிவராஜ் அவர்களது பாடல் தெரிவில் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பாடலாக ஒலிக்கின்றது வானொலியில். திரைப்பட பாடலோடு இன்றைய நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சிக்காக பாடல் தெரிவிகளை தந்த ரோஜா சிவராஜ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து நிகழ்ச்சி கூட்டு சுத்தினர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து

0: வணக்கம்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
4: nwlulgam.com.
5: மரக்கறியாணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
6: என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
6: Vicky Superstore, Gare Lagonnais, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnais.
6: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
8: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5-க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
9: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098
6: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
9: பெறபேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
6: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். பிரான்சில் இருந்து பிறப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள். இணையதளம் ஊடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் www.nulalagam.com இணையதளத்தினர் தொடரும் இந்திய செய்திகளுக்கு பெரிஸ் ரொய்கையில் அமைந்திருக்கின்ற வி டி கேசன்கரி மற்றும் கார்லிக் கவுன்சில் அமைந்திருக்கின்ற வி டி சூப்பர் ஸ்டோர்ஸ், உலக செய்திகளுக்கு சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கின்ற பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிக் கடன் பெற்றுக் கொடுக்கும் வி டி எஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். முதலில் இலங்கை செய்திகள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் குறித்து பேராயர் கத்திரினா மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை முன்கூட்டியே அறிந்திருந்ததாக சமூக வலைதளங்களில் வெளியாகியிருக்கின்ற செய்தி பொய்யானது என கத்தோலிக்க திருச்சபை தெரிவித்திருக்கிறது. திருச்சபை மேலும் கூறும்போது, குண்டு தாக்குதலின் பின்னணியில் உண்மையை கண்டறிவதற்காக முன்னெடுக்கப்படும் விசாரணையை தடுக்க ஒரு தரப்பினர் திட்டமிட்டு வகையில் செயல்பட்டு வருவதாகவும், சமூக ஊடகங்களில் பரிமாற்றப்படும் இத்தகைய போலியான விடயங்கள் நம்பவோ அல்லது பகிரவோ வேண்டாம் எனவும் பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்வதாகவும் அறிவுறுத்தியிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சின் புதல்வரான ஜோசித ராஜபக்ஷ இளைஞ ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டிருந்தார். ஜோசித் ராஜபக்ஷ கடற்படையில் இணைந்து பிரித்தானியாவில் பயிற்சி பெற்றமை தொடர்பான பொறிமுறை குறித்து முன்னெடுக்கப்படும் விசாரணைக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அவர் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீரப்பணிகளில் பின்னர் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன.
1: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான யோஷித ராஜபக்சவுக்கு எதிராக உரிய தகைமைகளை மாற்றி கடற்படையில் நிறைவேற்று அதிகாரியாக இணைந்து அரச நிதியை துஷ்பிரயோகம் செய்து பிரித்தானியாவின் ராயல் கடற்படை கல்லூரியில் பயிற்சி பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
2: சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயண தடையை விதித்து உத்தரவிட்டுள்ள கொழும்பு மேலதிக நீதிவான் கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார்.
3: 2006 ஆட்சேபக்குரிய தகமைகளை பூர்த்தி செய்யாமல் நிறைவேற்று பிரிவில் கடற்படை அதிகாரியாக இணைந்தமை மற்றும் அதுவரை நடைமுறையில் இருந்த முறைமைக்கு புறம்பாக பிரித்தானிய ராயல் கடற்படை கல்லூரியில் பயிற்சி பாடநருக்காக அரசு நிதியை செலவழித்து கலந்து கொள்வதற்கான பின்னணியை அமைத்துக் கொண்டதன் மூலம் ஊழல் குற்றத்துக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டின் பேரில் யோஷித ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று காலை கைது செய்யப்பட்டார். பின்னர் இன்று பிற்பகல் 1:45 அளவில் அவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் சார்பில் அதன் பிரதி பணிப்பாளர் நாயகம் ருவினி விக்ரமசிங்கம் விளக்கம் அளித்தார். மேற்கோள் ஆரம்பம்.
4: களம் நீதவானவர்களே, இந்த சம்பவம் தொடர்பான முறைப்பாடு 2016 June 25 அன்று எமக்கு கிடைத்தது. அதற்கமைய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்தது. கல்வி தகமைகளை கொண்ட விண்ணப்பதாரர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் இங்கிலாந்து யுக்ரைனில் நடைபெற்ற கடற்படை பயிற்சி திட்டங்களில் அரசு நிதியை துஷ்பிரயோகம் செய்து சந்தேக நபர் பங்கேற்றுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கனம் நீதவானவர்களே, இந்த எதிரி கூண்டில் இருக்கும் சிவில் பிரஜை 2006 சிவில் பிரஜையாக இருக்கும் போதே பிரித்தானியாவின் ராயல் கடற்படை கல்லூரியின் பயிற்சிக்கு தகுதியானவர் என தீர்மானிக்கப்பட்டுள்ளார். இந்த பயிற்சியை பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவானதாகும். கனம் நீதமானவர்களே, இந்த மதிப்பு மிக்க பாடநெறியை பயில்வதற்கு இலங்கை கடற்படை அதிகாரியாக 2 பயிற்சி காலத்தில் சிறந்த தகமைகளை வெளிப்படுத்தும் அதிகாரியாக இருக்க வேண்டும். அல்லது பாடநெறியின் போது அதிகாரிகள் வெளிப்படுத்தும் திறமைகளின் அடிப்படையிலேயே தெரிவு இடம்பெறும். ஆனால் இந்த சந்தேக நபரான யோஷித ராஜபக்ச 2006 சிவில் பிரஜையாக இருந்த போதே இந்த பாடநெறிக்கு தகுதியானவர் என பரிந்துரைக்கப்பட்டு பெயர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்பட்டு அவசர அவசரமாக அந்த பயிற்சிக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
3: மேற்கோள் நிறைவு. கடற்படை நிறைவேற்று பிரிவுக்கு விண்ணப்பிக்கும் போது பூர் செய்யப்பட வேண்டிய தகைமைகள் சந்தேக நபரை ஆட்சேர்ப்பு செய்யும் தேவையின் அடிப்படையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டது. மேற்கோள் ஆரம்பம்.
4: சந்தேக நபர் 2006 கலை பிரிவில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றியுள்ளார். கடற்படையின் நிறைவேற்று பிரிவுக்கு விண்ணப்பிக்கும் போது குறைந்தபட்ச தகமை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் கணிதம், சிங்களம், விஞ்ஞானம், ஆங்கிலம் உள்ளிட்ட 6 பாடங்களில் திறமை சித்தி பெற்று கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் கணிதம் அல்லது விஞ்ஞான பிரிவில் சித்தியடைந்திருக்க வேண்டும். இந்த நிறைவேற்று பிரிவுகளுக்கான அதிகாரிகளை ஆட்சேர்ப்பு தொடர்பான பூர்வாங்க பத்திரிகை விளம்பரங்கள் 2006 October 15 மற்றும் 22 ஆகிய திகதிகளில் வெளியிடப்பட்டன. இதற்கமைய சந்தேக நபரை ஆட்சேர்ப்பு செய்யும் தேவையின் அடிப்படையில் விஞ்ஞான, கணித, கலை ஆகிய எந்த ஒரு பிரிவிலும் 2 பாடங்களில் மாத்திரம் சித்தியடைந்திருந்தால் போதுமானது என ஆட்சேர்ப்பு தகமைகளை மாற்றி குறித்த பத்திரிகை விளம்பரம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது.
3: சந்தேக ஜனநாயக நபரான யோஷித்த ராஜபக்ச கடற்படை அதிகாரியாக ஆட்சேர்ப்பு செய்யப்படுவதற்கு முன்னரே பிரித்தானிய ராயல் கடற்படை கல்லூரியில் பயிற்சிக்காக வெளிநாடு செல்வதற்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டிருந்ததாக பிரதி பணிப்பாளர் நாயகம் ரூவின் விக்ரமசிங்க தெரிவித்தார்.
4: பிரித்தானிய ராயல் கடற்படை கல்லூரியின் பயிற்சிக்கு செல்வதற்கு முன்னர் மருத்துவ பரிசோதனைக்கு தோற்ற வேண்டும். இவர் இந்த மருத்துவ பரிசோதனைக்குரிய இரத்த பரிசோதனையை 2006 December 6 செய்துள்ளார். ஆனால் இவருடன் சேர்த்து 26 அதிகாரிகள் 2006 December 14-15 ஆகிய திகதிகளிலேயே கடற்படையில் ஆட்சேர்ப்பு செய்துள்ளனர். இவர் கடற்படையில் ஆட்சேர்ப்பு செய்யப்படுவதற்கு முன்னரே பயிற்சிக்காக செல்வதற்கான மருத்துவ பரிசோதனைக்கு தோற்றியுள்ளார். இந்த சந்தேக நபரும் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட 26 அதிகாரிகளும் திருகோணமலையில் கடற்படை பயிற்சிக்காக 2006 December 29 சென்றுள்ளனர். ஆனால் சந்தேக நபர் அந்த பயிற்சியை பூர்த்தி செய்யாமல் கொழும்பு திரும்பியுள்ளார். சந்தேக நபர் பிரித்தானியாவின் ராயல் கடற்படை கல்லூரியின் பயிற்சிக்கு செல்வதற்காகவே வந்துள்ளார். பின்னர் 2007 January 7 சந்தேக நபர் பயிற்சிக்காக வெளிநாடு சென்றுள்ளார்.
3: பிரித்தானிய ராயல் கடற்படை கல்லூரியின் பயிற்சிக்காக அதிகாரிகள் புலமை பரிசில் அடிப்படையிலேயே சென்றுள்ளதாக தெரிவித்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் முதன்முறையாக சந்தேக நபர் மாத்திரம் அரச நிதியில் 62 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான நிதியை செலவழித்து சம்பந்தப்பட்ட பாடநெறிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
4: களம் நீதவானவர்களை 1995 to 2010 இந்த பாடநெறிக்கு அதிகாரிகள் புலமை பரிசில் மூலமே அனுப்பப்பட்டனர். ஆனால் இந்த சந்தேக நபரை இந்த பாடநெறிக்கு அனுப்புவதற்காக இலங்கை அரசாங்கத்தினால் 54 லட்சம் ரூபாவுக்கும் அதிக நிதி செலவிடப்பட்டுள்ளது. அவரது தனிப்பட்ட செலவுக்காக 8 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணமும் செலவிடப்பட்டுள்ளது. இதற்கமைய களம் நீதவானவர்களை இந்த சந்தேக நபரை பாடநெறிக்கு அனுப்புவதற்காக அரசாங்கம் சுமார் 62 லட்சம் ரூபாவை செலவிட்டுள்ளது. இந்த செயலினால் இலங்கை அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. கனம் நீதவானவர்களே,
3: இந்த நடவடிக்கை அப்போதைய கடற்படை தளபதி வசந்த கருணாகொட சந்தேக நபரான யோஷித்த ராஜபக்ச ஆகிய இருவரும் இணைந்து மேற்கொண்ட சதி திட்டம் எனவும் பிரதி பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார்.
4: அப்போதைய கடற்படை தளபதி வசந்த கருணாகொட சந்தேக நபர் ஆகிய இருவரும் 2 வாரங்கள் போன்ற குறுகிய கால பகுதிக்குள் சதி செய்து அரசாங்கத்துக்கு 62 லட்சம் ரூபாவுக்கும் அதிக நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளனர். முன்னாள் கடற்படை தளபதி இந்த சந்தேக நபருக்கு முறையற்ற லாபத்தையும் நன்மையையும் வழங்குவதற்காக வேண்டுமென்றே செயற்பட்டுள்ளார். இதற்கமைய லஞ்ச ஊழல் சட்டத்தின் 70வது பிரிவின் கீழ் சந்தேக நபர் இந்த செயலின் மூலம் ஊழல் குற்றத்தை புரிந்துள்ளார்.
3: சந்தேக நபர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் பிணை சட்டத்தின் 14வது பிரிவுக்கு அமைய சந்தேக நபரை பொருத்தமான பிணையில் விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்தார். விடயங்களை ஆராய்ந்த மேலதிக நீதவான் லஹிரு என் சில்வா சந்தேக நபரை பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டார். இந்த வழக்கு August 4 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
0: இடிபடி சுற்றுலா அபிவிருத்தி பணியகத்தின் நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய சம்பவம் தொடர்பில் முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோட்டை நீதிவான் பசன் அமரசேனு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவுக்கு இன்று உத்தரவு பிறப்பித்தார். முறையற்ற விதத்தில் நிதியை பயன்படுத்திய சம்பவம் தொடர்பான வழக்கு மீண்டும் என்ற பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 2014 சுற்றுலா அபிவிருத்தி பணியகத்திற்காக ஒதுக்கப்பட்டிருந்த 78 மில்லியன் ரூபாய் பணத்தை சுற்றுலா அபிவிருத்தி பணிகளுக்கு பயன்படுத்தாது. உவ மாகாண சபையின் தேர்தல் பிரசாரங்களுக்காக 12,000 டி-ஷர்ட்களை அச்சிட்டு வழங்கிய சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நீதிமன்றத்தில் அறிக்கையிட்டிருந்தது. கடந்த 29வது இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோட்டை நீதவான் பசன் அமரசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டிருந்தார். இதுவரை அந்த பணியகத்தின் தலைவர் பாஷ்பரு குணராத்ன முகாமித்துவ பணிப்பாளர் ரூமி ஜவுஃபரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நீதவான் அன்றைய தினம் உத்தரவிட்டிருந்தார். இதன் பிரகாரம் அந்த பணியகத்தின் முன்னாள் முகாமித்துவ பணிப்பாளர் ரூமி ஜவுஃபர் முன்னாள் தலைவர் பாஷ்வர குணராத்ன ஆகியோரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கைது செய்து வழக்கறிஞர்களில் வைத்திருந்தனர். கடந்த 10வது வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பாஷ்வர குணராத்ன தலா 100 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணிகளில் விடுவிக்கப்பட்டார். ரூமி ஜவுஃபர் தலா 100 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணிகளில் இன்று விடுவிக்கப்பட்டார். இந்த வழக்கை எதிர்வரும் October 14 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதுவரை பிரவுன் சீல் காணி தொடர்பான வழக்கு விவகாரத்திலும் பெசில் ராஜபக்சவுக்கு மாதிரி நீதிவான் நீதிமன்றத்தினால் தற்போது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஜோல்சன் பெர்னாண்டோவுக்கு சொந்தமானது என கூறப்படுகின்ற கொழும்பு 2 லிலி வீதியில் அமைந்திருக்கின்ற சிட்டி ஹோட்டல் என்னும் நட்சத்திர விடுதியை போலீசார் சுற்றிவளைத்து விசேட சோதனைக்குட்படுத்தியிருக்கிறார்கள். அந்த விடுதியில் சட்டவிரோத நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் வெளான மத்திய ஊழல் ஒழிப்பு அதிரடிப்படையால் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது 6 சட்டத்திறனைகள் கொண்ட குழு ஒன்று மேற்பார்வையின் கீழ் சோதனை நடத்தப்பட்ட போதிலும் இதுவிரத சத்துவித பொருட்களோ அல்லது நடவடிக்கைகள் கண்டறியப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் 42,807 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு 27 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களில் 6 பேர் ஆண்களாவதோடு இன்று 21 பேரும் பெண்களின சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு திட்டத்தின் விசேட வைத்திய நிபுணர் பிரசீலா சமரவீர தெரிவித்திருக்கிறார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். நாடளாவிய ரீதியில் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் 42,807 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதோடு அவர்களில் டெங்கு காய்ச்சல் காரணமாக 27 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பதிவாகி இருக்கின்ற டெங்கு நோயாளிகளில் 51% மேல் மாகாணத்திலும் 16% தென் மாகாணத்திலும் 8% சப்ரபு மாகாணத்திலும் பதிவாகி இருக்கிறார்கள். இதுவரையில் கொழும்பு, ஹம்பகா, மாத்துறை, இரத்தினபுரி, களுத்துறை, கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதி மற்றும் கண்டி மற்றும் காலி, முனராகலை, அம்பாந்தோட்டை மற்றும் குன்னாகல் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளிகள் பதிவாவதை காணக்கூடியதாக உள்ளதோடு அத்தோடு டெங்கு நோயாளர் மருத்துவர்களில் 6 பேர் ஆண்களாவதோடு இன்றைய 21 பேரும் பெண்களினவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குடும்ப வேலைப்பாடு காரணமாக பெண்கள் காலம் தாமதித்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதாகவும் ஒரு சிலர் நோய் தொற்றுக்கு ஆளாகிய போதிலும் உரியவாறு ஓய்வெடுப்பதில்லை ஆகியால் இவ்வாறு பெண்கள் மத்தியில் டெங்கு காய்ச்சல் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை உயர்வடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பருவ பேச்சு மழையால் நுழம்புகள் பெருகியிருக்கின்றன. தற்சமயம் பொதுமக்கள் சமூக பொறுப்பை உணர்ந்து தாமிருக்கும் சூழலை 30 நிமிடங்களாலும் சுத்தப்படுத்த அவசியத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் மேலும் 2 நாட்களுக்கு மேல் நீடித்த காய்ச்சல் இருக்குமாயின் உடனடியாக தகுதி வாய்ந்த வைத்தியரை அணுகி பரிசோதனைகளை மேற்கொள்வது அவசியம் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உரித்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்வதை தடுக்கும் வகையில் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற மனு தொடர்பாக சத்தமா அதிபர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் முக்கிய அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார்.
2: மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் ரோஹந்த அபயசூரிய, பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய நீதிபதிகள் குழா முன்னிலையில் குறித்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது.
4: நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ தனிப்பட்ட காரணங்களால் குறித்த வழக்கு விசாரணையில் பங்கேற்க மாட்டார் என குறிப்பிட்டுள்ளார். நீதிபதி விலகியமையினால் இந்த வழக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் ரஹாத் அபேசூரிய, சரத் திசாநாயக் ஆகிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் மீண்டும் அழைக்கப்பட்டது. மனுவின் விடயங்களை உறுதிப்படுத்துவதற்காக நாளை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இன்று காலை இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுவின் பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஷி ஹேரத் மனு தொடர்பாக பிரதிவாதிகளிடமிருந்து தனக்கு இதுவரை அறிவுறுத்தல்கள் கிடைக்கவில்லை என தெரிவித்தார். தனது சேவை பெறுநர் கைது செய்வதை தடுத்து இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு நீதிமன்றத்திடம் கோருவதாக கோட்டாபய ராஜபக்ச சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா நீதிமன்றத்தில் விடயத்தை முன்வைத்தார். வழக்குடன் தொடர்புடைய ஆவணங்கள் இன்று காலையிலேயே தனக்கு கிடைத்ததாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஷி ஹேரத் தெரிவித்தார். பிரதிவாதிகளிடமிருந்து அறிவுறுத்தல்களை பெறாமல் மனுதாரரை கைது செய்ய மாட்டோம் என்ற வாக்குறுதியை நீதிமன்றத்துக்கு வழங்க முடியாது என அவர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அறிவித்தார். இதன்போது மனு தொடர்பான விடயங்களை உறுதிப்படுத்துவதற்காக அதனை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக தாம் கைது செய்யப்படுவதை தடுக்க உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரியே முன்னாள் ஜனாதிபதியினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து அரசு காணி கட்டளை சட்டம் மற்றும் காணி அபிவிருத்தி கட்டளை சட்டம் என்பவற்றுக்கு அமைவாக ரத்து செய்ய வேண்டிய சுற்றறிக்கைகளை ரத்து செய்து புதிய சுற்றறிக்கைகளை வெளியிடவும் திருத்தத்திற்கு உட்படுத்த வேண்டிய சுற்றறிக்கைகளை தற்காலத்துக்கு துவந்த வகையில் திருத்துவதற்காக அமைச்சரவைக்கு பரிந்துரைகளை வழங்குவதற்காக நியமிக்கப்பட்ட சுற்றறிக்கைகள் திருத்த குழுவுக்கு ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயகவுக்கு இடையிலான கலந்துரையாடல் நேற்று செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் டி பி விக்ரமசிங்க தலைமையில் இந்த குழுவில் ஜனாதிபதி அலுவலகத்தின் அரசியலமைப்பு மற்றும் சட்டப்பூர்வ விவகாரங்கள் பிரிவின் ஜனாதிபதி சிரேஷ்ட மேலதிக செயலாளர், ஜனாதிபதி அலுவலகத்தின் சட்ட ஆலோசகர், சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல், விவசாய கால்நடை வளங்கள் மற்றும் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் மேலதிக செயலாளர், தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம், மேல்மகனு காணி ஆணையாளர், கிழக்கு நுவரகம் பாலாத பிரதேச செயலாளர், மதிப்பீட்டு துணைக்களத்தின் பிரதம மதிப்பீட்டாளர், மகாபலி அதிகார சபையின் பணிப்பாளர் ஆகியோர் இதில் அங்கத்தவர்களாக செயல்பட இருக்கிறார்கள். இந்த குழுவின் அழைப்பாளராக காணி ஆணையாளர் நாயகம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இலங்கையின் பொருளாதாரம் தற்போது படிப்படியாக மூழ்கி மற்றும் நிலையான வளர்ச்சியை நோக்கிய மாற்றத்தை எட்டியிருக்கிறது. சுற்றுலாத்துறை மற்றும் வெளிநாட்டு பரிமாற்றங்கள் மூலம் தற்போதைய சூழலில் ஓரளவு முன்னேற்றம் காணப்பட்டாலும் நீண்டகால பொருளாதார நிலையான தன்மைக்கு இவை மட்டும் போதுமானது அல்ல என்பதால் சர்வதேச சந்தையில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் புவிசார் அரசியல் நெருக்கடிகளில் பொருளாதாரத்தை பாதுகாக்க வலுவான ஏற்றுமதித்துறை அவசியமாக இருப்பதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் ஏற்றுமதியில் தங்கியிருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றுமதி சார்ந்த பொருளாதார மாற்றியமைப்பதற்கான தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டம் உத்திபூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது நாட்டின் பொருளாதார மாற்றத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 2022 ஆண்டு ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் இலங்கை தற்போது படிப்படியாக மூழ்கி மற்றும் நிலையான வளர்ச்சியை நோக்கி மாற்றத்தை எட்டியிருப்பதாகவும் சுற்றுலாத்துறை மற்றும் வெளிநாட்டு பணப்பரிமாற்றங்கள் மூலம் தற்போதைய சூழலில் ஓரளவு முன்னேற்றம் காணப்பட்டாலும் நீண்டகால பொருளாதார நிலையான தன்மைக்கு இவை மட்டும் போதுமானது அல்லது என்பதால் சர்வதேச சந்தையில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் புவிசார் அரசியல் நெருக்கடிகளிலிருந்து பொருளாதாரத்தை பாதுகாக்க வலுவான ஏற்றுமதித்துறை அவசியமாவதாகவும் தெரிவித்திருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் இலங்கையின் ஆண்டு ஏற்றுமதி வருமானம் சராசரியாக $12 பில்லியன் இருந்ததுடன் குறிப்பாக ஆடை மற்றும் தேயிலை ஆகிய இரு பாரம்பரிய தயாரிப்புகள் மட்டும் மொத்த ஏற்றுமதியில் பாதியளவை கொண்டிருப்பதாகவும் மேலும் இலங்கையில் ஏற்றுமதி சந்தையில் சுமார் 40% ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவை மட்டுமே சார்ந்திருப்பதால் சந்தை பன்முகத்தன்மை இல்லாத ஒரு பலவீனமாக பார்க்கப்படும் நிலையில் இந்த புதிய தேசிய திட்டம் தயாரிப்புகளை பன்முகப்படுத்தல் மற்றும் உலகளாவிய விநியோக சங்கிலியுடன் இலங்கையை ஆழமாக இணைப்பும் நோக்கமாக கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேஷ் சாலே தனது மணிக்கடனை மற்றும் தொலைபேசியின் கடவுச் சொற்களை விசாரணைக்கு வழங்க மறுத்தது தொடர்பில் தற்போது பெரும் விவாத நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான செய்தி குறிப்பு.
1: கடந்த சில நாட்களாக சுரேஷ் சலே சார்பாக கருத்து தெரிவித்த பல தரப்பினர் பயங்கரவாத செயல்கள் தொடர்பான தகவல்களை பகிர முடியாது என்பதை வலியுறுத்தியிருந்தனர். மக்களின் பாதுகாப்புக்காக அரசாங்கத்துக்கு இவ்வாறான தகவல்களை வழங்காமை குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொள்ளும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலித ஜாதிச இன்று தெரிவித்தார்.
5: ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர வார இறுதியில் கண்டி நகரில் நடைபெற்ற கருத்தரங்குன்றில் உரையாற்றும் போது இன்னும் சில தினங்களில் நடக்கவிருக்கும் பயங்கரவாத செயல்கள் குறித்த தகவல்கள் சுரேஷ் சலேஹின் மடிக்கணியில் இருப்பதாக குறிப்பிட்டார்.
6: நாட்டின் புலனாய்வு தகவல்கள், நாட்டின் பயங்கரவாதம் சார்ந்த தகவல்கள், இன்னும் சில நாட்களில் நடக்கவிருக்கும் பயங்கரவாத செயல்கள் மற்றும் வரலாற்றிலிருந்து சேகரிக்கப்பட்ட புலனாய்வு தகவல்களையே இந்த நாட்டில் வெளிப்படுத்த முயற்சிக்கின்றார்கள். அது குறித்தே நாம் பயப்பட வேண்டுமே தவிர வேறு எதற்கும் அல்ல.
5: இதேவேளை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் விசாரணை தொடர்பில் தற்போது வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் பிரதேச செயலாளராக பணியாற்றிய சுகேஸ்வர பண்டாரவும் இந்த கடவுச் சொற்கள் மற்றும் புலனாய்வு தகவல்கள் குறித்து பகிரங்கமாக ஒரு கருத்தை வெளியிட்டார்.
7: ஏன் கடவுச் சொற்களை வழங்க வேண்டும்? இப்போது எனது கையெழுத்து தொலைபேசியின் கடவுச் சொல்லை கேட்டால் என்னால் கொடுக்க முடியாது அல்லவா? அதற்கு நீதிமன்ற உத்தரவை பெற வேண்டும். நீதிமன்ற உத்தரவு என்பது ஷானி அபிஷேகர் அல்ல.
5: இந்த கூற்றுக்கள் குறித்து அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதிச இன்று பதிலளித்தார்.
8: எப்படி இருந்தாலும் அவ்வாறான தகவல்களை தனிப்பட்ட முறையில் வைத்திருக்க முடியாது. அவை அரசுக்கு

0: சுகீஸ்வர பண்டாரவின் இந்த கருத்து தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சட்டத்தரணி அமில எகுட மகாபாத்தர் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்.
1: சுரேஷ் சலே
2: சுரேஷ் அலே 2024 அக்டோபர் மாதத்திலேயே அரசாங்கத்தில் வகித்து அனைத்து பதவிகளில் இருந்தும் ஓய்வு பெறுகிறார். அப்படி ஓய்வு பெற்றதன் பின்னர் சுரேஷ் அலே எங்கே இருந்தார் என்பது இந்த நபர்களுக்கு மறந்துவிட்டது. மிளிந்த முருகட பதவிகளை வகிக்கும் பாத் ஃபைண்டர் நிறுவனத்திலேயே அவர் கடமையாற்றி வந்தார். அப்படி என்றால் நாட்டின் பல அரசு புலனாய்வு தகவல்களை தன்னிடம் வைத்துள்ள சுரேஷ் அலே இந்த கணினிகளையும் எடுத்துக்கொண்டு சென்று வேலை செய்தது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்திலா? அப்படியாயின் அது இந்த நாட்டின் இறையாண்மையை பாதிக்காதா? ஒரு மாவீரர் என்று சொல்லிக் கொள்ளும் சுரேஷ் சலே இந்த நேரத்தில் தனது கடவுச்சொற்களை வழங்கி தன்னிடமுள்ள கணினிக்கான அணுகலை வழங்க மறுப்பதன் மூலம் என்ன செய்கிறார்? சில அரசியல்வாதிகள் கூறுவதை போல சுரேஷ் சலே இதுவரை யாரையும் காட்டிக் கொடுக்கவில்லை. அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் உட்பட இந்த நாட்டில் நடந்த பல குற்றங்களுக்கு பின்னால் இருக்கும் அரசியல்வாதிகள் மற்றும் உயரடுக்கினர் என்று கூறப்படும் குற்றவாளிகளை பாதுகாப்பதையே சுரேஷ் சலேயின் நோக்கமாக இருக்கின்றதா என்ற கேள்விக்குறி இந்த நாட்டு மக்களுக்கு எழுந்துள்ளது.
0: சிரேஷ்ட பிரதி போலீஸ்ம அதிபர் வருண ஜெயசுந்தர தாக்கல் செய்த மனு மீதான விசாரணைகளை நிறைவு செய்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தீர்மானித்தது. இந்த சந்தர்ப்பத்தில் கைது செய்வதற்கான தீர்மானம் இல்லை என சட்டம் அதிபரினால் நீதிமன்றத்திற்கு விடயங்கள் முன்வைக்கப்பட்டதை அடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி சிரேஷ்ட பிரதி போலீஸ்ம அதிபர் வருண ஜெயசுந்தர குறித்த மனுவை தாக்கல் செய்திருந்தார்.
3: தொடர்ந்து யாழ்ப்பாண மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வீட்டு திட்டம் தொடர்பிலான முன்னேற்ற மேலாய்வு கலந்துரையாடலில் வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி பி சகத் அவர்களின் தலைமையில் நேற்று அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சண்முகநாதன், ஸ்ரீ பவானந்த ராஜா, கருணாநாதன், இளங்குமரன், ஜெயச்சந்திரமூர்த்தி, ராஜீவன், அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளர் எஸ் கபிலன் ஆகியோர் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் வரவேற்பு உரையாற்றிய அரசாங்க அதிபர் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்ற கௌரவ பிரதி அமைச்சர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை வரவேற்று யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த அமைச்சின் ஊடாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திட்டங்கள் முன்னேற்ற மீளாய்வு தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இங்கு கூடியிருப்பதாகவும், இந்த வருடம் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு அமைச்சினால் 827 வீடுகளும் தேசிய வீடமைப்பு அதிகார சபை ஊடாக 281 வீடுகளும் நிர்மாணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். 2026 ஆண்டுக்கான வீடு திட்ட பயனாளிகளுக்கு காசோலை வழங்கும் நிகழ்வு, 2025 ஆண்டு வீடமைப்பு வழங்கப்படுபவர்களுக்கான ஆவணம் வழங்கும் நிகழ்வும் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்று மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராகவும் நீர்மணிப்பு மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி பி சரத் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். சிறப்பு விருந்தினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணாநாதன், இளங்குமரன், ஜெயச்சந்திரமூர்த்தி, ராஜீவன், சண்முகநாதன், ஸ்ரீ பவானந்தராஜ் அவர்களும் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இந்நிகழ்வில் அரசாங்க அதிபரின் தலைமை உரையில் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன், இளங்குமரன் அவர்களின் கருத்துரை வழங்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் டி பி சரத் அவர்களால் சிறப்புரையும் ஆற்றப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தலா ₹2 மில்லியன் நடைமுறைப்படுத்தப்படும் 227 வீடுகள் செவ்வாய்க்கிழமை 125 பயனர்களுக்கு முதல்கட்டமாக ₹4 லட்சம் வீதம் காசோலையும் வழங்கப்பட்டிருக்கிறது. திருகோணமலை குச்சப்பள்ளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள பல்லவக்குள மக்கள் குடிநீரை தவிப்பதாக கடந்த வாரம் தெரிவித்ததை அடுத்து குறித்த பிரச்சினைகளுக்கு ஊடகங்களில் சொல்லப்பட்டதை அடுத்து குச்சப்பள்ளி பிரதேச சபை தவிசாளர் முபாரக் உரிய பகுதிக்கு கள விஜயம் மேற்கொண்டு குடிநீர் வழங்கும் பிரச்சினையை தீர்த்து வைத்திருக்கிறார். திருகோணமலை கடற்படை தளத்தில் அமைந்திருக்கின்ற கன் சைட் எனப்படுகின்ற நிலத்தடி ரகசிய சிறை வளாகத்தை சீல் வைக்க குற்ற புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது.
0: சுமார் 60 பேரை தடுத்து வைத்து சித்திரவதைக்குட்படுத்தல், கப்பம் கோருதல் உள்ளிட்ட பல பாரிய குற்றச்செயல்களுக்கு குறித்த பகுதி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக முன்னெடுக்கப்படும் நீண்ட விசாரணைகளுக்கு அமைய சிறை வளாகம் சீல் வைக்கப்பட்டுள்ளது. தற்போது நீதிமன்றத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் 11 இளைஞர்கள் காணாமலாக்கப்பட்ட சம்பவத்திற்கு மேலதிகமாக மேலும் சிலர் குறித்த ரகசிய முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு

0: பெற்றதமைக்கான ஆதாரங்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன. அவற்றுள் கேகால சாந்த தொடர்பான வழக்கின் விசாரணைகள் கொல்காவில நீரவா நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு மேலதிகமாக கொழும்பில் உள்ள மேலும் இரண்டு தமிழ் இளைஞர்கள் தொடர்பான விசாரணைகள் கொழும்பு நீதவா நீதிமன்றத்தின் இலக்கம் மூன்றில் அறிக்கையிடப்பட்டுள்ளதுடன் இப்பாகமுவ பிரதீப் மற்றும் திருகோணமலையைச் சேர்ந்த இரண்டு யுவதிகள் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான விடயங்களும் நீதிமன்றங்களில் அறிக்கையிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நபர்களும் அது தொடர்பாக பணியாற்றியவர்களும் தற்போது நீதவா முன்னிலையில் ரகசிய வாக்குமூலம் அளிக்க முன்வந்துள்ளதாக போலீசார் மேலும் கூறினர்.
1: கடந்த பிப்ரவரி மாதம் 26 தேதி போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய சந்தகணவரின் சொத்துக்கள் குறித்து பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண கூட்டப் புலனாய்வு பிரிவினர் விசேட விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதன் விளைவாக சட்டவிரோத முறையில் ஈட்டப்பட்டதாக கருதப்படுகின்ற சுமார் 6,95,950 ரூபாய் பெறுமதியான டெங்கி படகு, படகுடனான இன்ஜின் மற்றும் 900,000 பெறுமதியான இரண்டு மோட்டார் வண்டிகள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டதுடன் சந்தகணவர் குறித்து யாழ்ப்பாண கூட்டப் புலனாய்வு பிரிவினால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எதிர்வரும் காலத்தில் ஏற்படக்கூடும் என முன்னறிவிக்கப்பட்டிருக்கின்ற எல் நினோ காலநிலை நிலைமை எதிர்கொள்ள அரசாங்கம் முன்கூட்டிய திட்டமிடல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் நளின் ஜெயதிசா தெரிவித்திருக்கிறார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். எல் நினோ நிலைமையால் விவசாயம், உணவு உற்பத்தி மற்றும் நீர்வள முகாமைத்துவம் உள்ளிட்ட பல துறைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பில் அரசாங்கம் ஏற்கனவே கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இதற்காக ஜனாதிபதி தலைமையில் பல சுற்று கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதுடன் அமைச்சர்களும் தங்களது அமைச்சு மட்டங்களில் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காலநிலை மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் துணைக்களம் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்புகள் வெளியிட்டிருக்கின்ற முன்னறிவிப்புகளை அடிப்படையாக கொண்டு எதிர்வரும் ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதங்களில் அடுத்த ஆண்டிலும் உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அடுத்த பயிற்சிகை காலத்தில் இந்த நிலைமைகள் ஏற்றவாறு எதிர்கொள்வது தொடர்பான விரிவான நடவடிக்கைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பாதிப்புகளை குறைத்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய நேரத்தில் மேற்கொள்வதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் அமைச்சர் நளின் ஜெயதிசா குறிப்பிடுகிறார். மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பான கணக்கறிக்கையில் பாராளுமன்றத்தின் விசேட குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: மேலும் 14 மனித எலும்புக்கூடுகள் புதிதாக இன்று அடையாளம் காணப்பட்ட சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மாகாண சபை தேர்தலை 4 வழிமுறைகளின் கீழ் நடத்த முடியும் என தற்போது குழுவின் முன்னிலையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தவிசாளர் ஆர் மேகல் ரத்நாயக்கு குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே காணப்பட்ட மாகாண சபை தேர்தல் முறைமை, அந்த முறைமையில் பெண்கள் இளைஞர் பிரித்துவத்தை உள்வாங்கி தேர்தல் நடத்துதல், எல்லை நிர்ணய சிக்கல்கள் காரணமாக பாராளுமன்றத்தில் இடைநிறுத்தப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல் முறைமை, புதிய எல்லை நிர்ணய அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படும் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துதல் ஆகியவையே 4 வழிமுறைகளாகும். இதற்கமைய மாகாண சபை தேர்தல் எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்து ஆராய்ந்து பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட விசேட குழுவிடம் அந்தந்த தேர்தல் முறைமைகள் தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவின் அவதானிப்புகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இதனைத் தவிர இவ்வாறான முறைமைகளின் கீழ் தேர்தல் அறிவிக்கப்படுமாயின் அதற்கான வேட்பு மனுக்களை கோருதல் உள்ளிட்ட பணிகளுக்கு தேவைப்படும் கால அவகாசமும் இந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.

0: எதிர்க்கட்சி அரசியல்வாதியான நாமல் ராஜபக்சே நியமனங்கள் நிர்ணயிக்கப்பட்ட திகதிகளில் விசாரணைக்கு முன்னணியாகும் வரை அவர் நாடளாவிய ரீதியில் அரசியல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில் எந்தவித தடையும் இல்லை என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதேசன் குறிப்பிட்டிருக்கிறார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது நாமல் ராஜபக்சேவின் தற்போதைய அரசியல் நடவடிக்கைகள் குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீதிமன்ற வழக்குகள் உள்ள நாட்களில் அவர் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும். மற்றைய நாட்களில் அவர் ஊர் சுற்றி பிரசாரங்கள் மேற்கொள்வதில் எந்த தடையும் இல்லை எனவும், ஆனால் நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான கடமைகளில் எப்போதுமே முன்னுரிமை பெற வேண்டும் எனவும் அமைச்சர் நலிந்த குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை காவல்துறையை வழங்கப்படுகின்ற சேவைகள் தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்கள், முறைப்பாடுகள் மற்றும் பாராட்டுகள் மற்றும் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்காக புதிய QR குறியீட்டு முறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கமைய நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் சேவைகள் குறித்து பொதுமக்கள் தமது கருத்துக்களை நேரடியாக வழங்குவதற்காக ஸ்ரீலங்கா போலீஸ் கம்யூனிட்டி ஃபீட்பேக் போர்ட்டல் என்ற இணையவழி டிஜிட்டல் தளம் செயல்முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் தெரிவிக்கும் முறைப்பாடுகள் கருத்துக்களை பகுப்பாய்வு செய்து மக்களை மையமாக கொண்ட திறமையான சேவை வழங்குவதே இதன் நோக்கம் எனவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. யாழ்ப்பாணம் சித்துப்பாத்தி மயான புதைக்குழி அகழ்வு பணியின் மூன்றாம் கட்டத்தில் இன்றும் அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருக்கின்றன.
1: பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. மேலும் 14 மனித எலும்புக்கூடுகள் புதிதாக இன்று அடையாளம் காணப்பட்டதுடன் அதில் சிறுவன் ஒருவர் உள்ளிட்ட 5 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன.
2: யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் யாழ்ப்பாண நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டன. இன்றைய அகழ்வு பணியின் போது புதிதாக 380 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 362 மனித எச்சங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன.
3: மொத்தமாக 380 மனித எச்சங்கள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இன்று எடுக்கப்பட்ட 5 மனித எலும்பு தொகுதிகளில் ஒரு குழந்தையினுடையதும் சிறுவர் ஒருவருடைய மொத்தமாக 5 மனித எலும்பு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கையிலேயே கூடுதலான மனித எலும்பு தொகுதிகள் சதோச மன்னர் புதைக்குழியில் தான் எடுக்கப்பட்டது. ஆனால் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட அடிப்படையில் 2 நிலை காணப்படுகின்றன. அன்று ஒரு சான்று பொருள் எடுக்கப்பட்டது 120 இல கவனப்பட்டு ஒரு மனித எலும்பு தொகுதியில் எடுப்பு பகுதியில் இரும்பு வடிவிலான ஒரு சான்று பொருள் எடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் சான்று பொருளாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. பிளாஸ்டிக் காப்பு சிறுவர் பெண்ணுடைய காப்பாக இருக்கலாம், ஆனால் அது இன்னும் அகழ்ந்தெடுக்கப்படவில்லை.
0: தொடர்ந்து புல்மோட்டை பகுதியில் தொல்பொருள் பெறுமதி மிக்கது என கருதப்படும் கல்லூரிலே சுமார் 2 கோடி ரூபாவுக்கு விற்பனை செய்ய முற்பட்ட இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருகோணமலை புல்மோட்டை போலீஸ் பதிவுக்குட்பட்ட தென்னமர பகுதியில் கடந்த ஜூன் 15 தேதி போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட விசில சுட்டி வளைப்பின் போதே மேற்படி சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேற்படி தொல்பொருள் பெறுமதி மிக்க கல்லூரிலே விற்பனை செய்வதற்காக தயாராகியிருந்த போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறித்த கல்லானது சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியானது என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 29 மற்றும் 57 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். சமூகம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புல்மோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். இலங்கையின் இயற்கை பயன்பாடு மற்றும் எதிர்கால தொழில் முனைவுகள் குறித்து கைத்தொழில் தொழில் முகாமைத்துவ அமைச்சர் சுனில் ஹேந்துநேத்தி இன்று விளக்கம் அளித்திருக்கிறார்.
4: கொழும்பில் இன்று நடைபெற்ற கனிய மணல் தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார்.
5: Sri Lanka is fortunate to possess some of the world's highest grade minerals.
6: உலகில் உள்ள மிக உயர்ந்த தரத்திலான கனிம வளங்கள் இலங்கைக்கு கிடைத்திருப்பது ஒரு பெரிய பாக்கியமாகும். இந்த வளங்கள் காரணமாக எமது நாட்டுக்கு ஒரு பெரிய மூலோபாய நன்மை கிடைத்துள்ளதுடன் பல தசாப்தங்களாக நாட்டின் பொருளாதாரத்திற்கும் இதிலிருந்து பெரும் பங்களிப்பு கிடைத்துள்ளது. எவ்வாறாயினும் எதிர்காலத்தில் நாம் இதைவிட நவீன சூழலுக்கு உகந்த பட்சம் அதிக மதிப்பை சேர்க்கும் ஒரு வழிமுறைக்கு செல்ல வேண்டியுள்ளது. அரசாங்கம் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்திய புதிய தேசிய கனிம கொள்கையில் தேசிய சுற்றுச்சூழல் சட்டம் உள்ளிட்ட அனைத்து சுற்றுச்சூழல் சட்டத்திட்டங்கள் இயக்கம் கட்டாயமாக மதிப்பிழைக்க வேண்டும் என்பது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் கனிம மணல் தொழில்துறையின் எதிர்கால வளர்ச்சி என்பது பொறுப்பான, அறிவியல் பூர்வமான மற்றும் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத அகழ்வாராய்ச்சி முறைமைகளிலிருந்து தங்கியுள்ளது. இந்த புதிய கொள்கையின் முக்கிய நோக்கம் கனிம ஆய்வு, அகழ்வாராய்ச்சி, சுத்திகரிப்பு மற்றும் அவற்றுக்கு அதிக கூடுதல் மதிப்பை சேர்ப்பதாகும். கவலைக்குரிய விதத்தில் கடந்த சில தசாப்தங்களாக நீண்டகால திட்டமிடல் இல்லாமை மற்றும் பெறுமதி சேர்க்கும் தொழில்துறைகளின் பற்றாக்குறை காரணமாக நமது கனிம வளங்களிலிருந்து அதிகபட்ச பிரயோசனத்தை இலங்கையினால் பெற முடியாமல் போனது. கனிம சுத்திகரிப்பு, அதனுடன் இணைந்த தொழில்துறைகள், ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் உயர் தொழில்நுட்ப முறை வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு பிராந்திய மையமாக இலங்கையை மாற்றுவதே எமது எதிர்பார்ப்பாகும். அதேவேளை அவை அனைத்தையும் செய்யும் போது சூழலை பாதுகாப்பது குறித்தும் அதிகபட்ச கவனம் செலுத்தப்படும். பொறுப்பான அகழ்வாராய்ச்சி, அறிவியல் பூர்வமான சுற்றுச்சூழல் மதிப்பீடுகள், சூழலை வழமைக்கு கொண்டு வரும் திட்டங்கள், பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாத்தல் மற்றும் முறையான கண்காணிப்பு போன்ற விடயங்கள் எமது உணர்திறன் மிக்க சுற்றுச்சூழல் அமைப்பை எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாப்பதற்கு இன்றியமையாதவையாகும். பொறுப்பான முதலீடுகளை நாட்டுக்குள் கொண்டுவர வேண்டுமாயின் வெளிப்படைத்தன்மை, நிலையான கொள்கைகள், திறமையான நிர்வாகம் மற்றும் நல்லாட்சி ஆகியவை இருக்க வேண்டும் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றது.
0: தொடர்ந்து மட்டக்களப்பு ஏறாவூரில் 16 வயதுடைய சிறுவன் ஒருவரை கடத்திச் சென்று தாக்கிய சம்பவம் தொடர்பாக மற்றும் ஒரு 16 வயதுடைய சிறுவன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட சிறுவன் தாயார் வழங்கிய முறைப்பாடின் அடிப்படையில் நேற்று முன்தினம் இந்த கைது நடவடிக்கை மேற்கொண்டதாக ஏறாவூர் பொறுப்பு அதிகாரி தெரிவித்திருக்கிறார். முன்னதாக ஏறாவூர் கடற்படை பிரிவுக்குட்பட்ட சில பகுதிகளில் இளம் வயதினரை கொண்ட குழுக்களிலேயே நீண்ட காலமாக முரண்பாடுகள் நிலவி வந்திருக்கின்றன. இந்த பின்னணியில் பழிவாங்கும் நோக்கிலேயே வீதிகளில் தனியாக சென்ற சிறுவன் ஒருவர் கடத்தப்பட்டு மக்கள் நடமாட்டம் குறைந்த பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு தாக்கப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இதன்போது பலத்த காயங்கள் உள்ளான சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சையின் பின்னர் வீடு திரும்பியிருக்கிறார். சம்பவத்தின் போது பதிவு செய்யப்பட்டதான காணொலி சமூக ஊடகங்களில் பரவியதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாயால் காவல்துறையில் முறைப்பாடு செய்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சம்பவத்துடன் தொடர்புடைய 16 வயதுடைய சிறுவன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தெரிவிக்கிறது. இந்நிலையில் தலைமுகமாகியுள்ள ஏனைய சந்தேக நபர்கள் கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியின் அனுராதபுரம் புனைவ பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாரவூர்தியின் பின்புறம் மற்றொரு பாரவூர்தியுடன் மோதி விபத்துக்குள்ளாக இருக்கிறது. விபத்தில் 35 மற்றும் 43 வயதுடைய இருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் பரிகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. திமடகுட பகுதியில் 19 துப்பாக்கிகள் மற்றும் 24 ரவைகள் மற்றும் 100,000 அதிகமான போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேகமான ஆணும் பெண்ணும் கதிர்காமத்தில் உள்ள தங்கும்பிடம் ஒன்றில் மறைந்திருந்த நிலையில் மேல் மாகாண வடக்கு குற்றத்தரப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் வெள்ளம்பட்டி பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய தம்பதிகள் ஆவார்கள். மேல் மாகாண வடக்கு குற்றத்தரப்பு பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்று கடந்த 3 தேதி திமடகுட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 19 ரக துப்பாக்கிகள், 24 ரக T56 வகை மற்றும் 1400 போதை மாத்திரைகள் மற்றும் 15 கிராம், 200 மில்லி கிராம் ஹெரோயின் ஆகியவற்றின் சந்தேக நபர்களை பெண்களையும் கைது செய்திருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். ஈழமக்கள் புரட்சிகர விடுதல் முன்னணியின் பத்மநாபாவின் 36 ஆண்டு தியாகிகள் தினம் தமிழர் சமூக ஜனநாயக கட்சி திருகோணமலை மாவட்ட பணிமனையில் வெள்ளிக்கிழமை காலை 10 நடைபெற்றிருக்கிறது என திருகோணமலையை நடைபெற இருப்பதாக திருகோணமலையின் மாவட்ட தமிழ் சமூக ஜனநாயக கட்சியின் திருகோணமலை மாவட்ட செயலாளர் சின்னமோகன் தெரிவித்திருக்கிறார். இந்த தியாகிகள் தின நிகழ்வில் வடக்கு கிழக்கு தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள், பொதுமக்கள், சமூக செயல்பாளர்கள் உட்பட பலர் கலந்து சிறப்பிக்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். அரசாங்கத்தின் அவசர கோரிக்கைக்கிணங்கு இந்திய ராணுவத்தின் செயல்பாட்டு இருப்புகளிலிருந்து 5.5 பில்லியன் டாலர் பெறுமதியான ராணுவ பொருட்களை இலங்கையில் ராணுவத்திற்கு இலவசமாக வழங்குவதற்கு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஒப்புதல் அளித்து அதனை வெற்றிகரமாக விநியோகித்திருக்கிறது. ராணுவத்திடம் காணப்பட்ட பொருட்களின் பற்றாக்குறை காரணமாக அவர்களின் செயல்பாட்டு தயார் நிலை பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த அவசர தேவையை ஒரே மாதத்திற்குள் பூர்த்தி செய்ய இந்திய அரசு உடன்பட்டிருந்தது. இதற்கமைய INS சாரதா என்ற இந்திய கடற்படை கப்பல் மூலம் இந்த பொருட்கள் விசேடமாக கொழும்புக்கு கொண்டுவரப்பட்டு கையளிக்கப்பட்டிருக்கின்றன. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தியை. இரவு நேர பிரதான செய்தியில் இலங்கை செய்திகளை கேட்டுக்கள் தொடர இருக்கிறது. இந்திய செய்திகள், இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள்.
7: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
8: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தேன் அள்ளி கண்டு போகிறதுக்கு.
7: விடாதீங்க, போங்க போங்க.
9: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
10: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
9: Viti Superstore, Gala Gonesse Sasselil,
10: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
9: Mélodie et Tordrelke, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
11: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
0: தொடரும் இந்திய செய்திகள். திரிணாமுல் காங்கிரஸ் அதிருப்தி எம்பிக்கள் 20 பேர் தேசியவாத குடிமக்கள் கட்சியில் இணைந்ததை அங்கீகரிப்பது தொடர்பாக அவர்களிடம் கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி அணியிடமிருந்து மக்களவை தலைவர் ஓம் பிர்லா விசாரித்து முடிவெடுப்பார் என அவரது அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. மகாராஷ்டிரா எம்பிக்கள் கட்சி மாற ரூபாய் 15 கோடி முற்பணம் வழங்கப்படுவதாக தகவல் வெளியாக இருக்கிறது என்று உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனை கட்சி எம்பி சஞ்சய் ரவுத் தெரிவித்திருக்கிறார். மகாராஷ்டிரத்தில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனை கட்சி எம்பிகள் சிலர் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி தனியணியை உருவாக்கக்கூடும் எனவும் ஊகங்கள் வெளியாகியிருக்கின்றன. வரும் ஜூலை முதலாம் தேதி நாடு முழுவதும் 125 நாள் வேலை திட்டத்தை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி ஆந்திரத்தில் நடைபெறும் என்று மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்திருக்கிறார். 2027 ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல்கட்டமாக வீடு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் ஏப்ரல் 1 தேதி துவங்கியிருக்கிறது. செப்டம்பர் மாதம் வரையிலான இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். தற்போது வரை 23 மாநிலங்கள் ஜூனியர் பிரதேசங்களில் நிறைவடைந்திருப்பதாக அரசு வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் கேட்பரட்டு கிடந்த ரூபாய் 5 கோடி மதிப்பிலான போதைப் பொருளை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். எரிபொருள் விலை உயர்வால் சென்னையிலிருந்து இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது. எரிபொருள் விலை உயர்ந்திருப்பதால் சென்னையிலிருந்து இயக்கப்படும் விமானங்கள் சேவை குறைக்கப்பட்டிருப்பதான தகவல்களில் இயக்கப்படும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்கள் எண்ணிக்கை இந்தவித முன்னறிவிப்பு முறை குறைக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். மானாமதுரையில் 3 மாதங்களுக்கு முன்பு காவல்நிலைய விசாரணையின் போது மரணமடைந்த ஆகாஷின் உடலை காவல்துறை அடக்கம் செய்வதற்கு அவரது உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த மானாமதுரை இளைஞர் ஆகாஷின் உடலை அடக்கம் செய்வதற்கான நடவடிக்கை மதுரை மாவட்ட ஆட்சியாளர் மேற்கொள்ள வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கிளை செவ்வாய்க்கிழமை நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆனால் ஆகாஷின் தந்தை ராஜேஷ் கண்ணன் தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதி விக்டோரியா கௌரி முன்னிலையில் திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்திருக்கிறது. அப்போது நீதிபதி மனுதாரர் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் இருப்பினும் உயிரிழந்தவன் உடலை பெறாமல் இருப்பது ஏற்கத்தக்கது எனவும் உடலுக்குரிய மரியாதை செய்யப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகாஷ் உடலை அவரது பெற்றோர் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்குள் பெற்றுக் கொள்ள வேண்டும். தவறினால் நேற்று அதாவது 16 தேதி காவல்துறை சார்பில் உடலை அடக்கம் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. அந்த வழக்கையும் ஒத்திவைத்திருந்தார். ஆனால் நீதிமன்ற உத்தரவின்படி ஆகாஷ் உடலை அவரது பெற்றோர் பெற்றுக் கொள்ளவில்லை. இந்நிலையில் இந்த மேல் உயர்நீதிமன்ற நீதிபதி விக்டோரியா கௌரி முன்னிலையில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கிறது. ஆகாஷ் உறவுகளுக்கு போதிய அவகாசம் வழங்க வேண்டும், அவரது உடலை பெற்றுக் கொள்ளவில்லை. எனவே மதுரை மாவட்ட ஆட்சி மாநகராட்சி ஆணையர் அரசு மருத்துவக் கல்லூரி முதன்மையர் ஆகியோர் ஆகாஷின் உடலை கண்ணியமான முறையில் அடக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆகாஷ் இருந்து 100 நாட்களை கடந்த பிறகும் அவரது உடலை பெற அவரது உறவினர்கள் மறுத்த நிலையில் நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவு இட்டதை அடுத்து ஆகாஷின் உடலை அடக்கம் செய்ய காவல்துறை ஏற்பாடு செய்து வருகின்றது. ஆனால் ஆகாஷின் உறவினர்கள் காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகாஷின் உடலை காவல்துறை எடுத்துச் செல்லக்கூடாது எனவும் அதனை தடுத்து ஆகாஷின் பெற்றோர் உறவினர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படுவதாகவும் கூறியிருக்கிறார்கள். எனினும் நீதிமன்ற உத்தரவின்படி ஆகாஷின் உடல் இன்று அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஜூச்சிபர் முக்தார் அகமது, திருச்சி சூர்யா ஆகிய இருவரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் சிறையில் அடைக்க சென்னை காவல் ஆணையாளர் ஏ அமல்ராஜ் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத குழுவுடன் தொடர்புடைய ஏழு பேரை தில்லியில் காவல்துறையினர் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். இதனிடையே தில்லி மேலும் தேசிய தலைநகர வலய பகுதியில் இயங்கி வந்த இந்த கும்பலோடு செயல்பட்டு செயல்பாடுகள் முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தங்கம் வாங்க வேண்டாம் என பிரதமர் நரேந்திர மோடி கூறிய வைத்தும் தங்கத்தின் இறக்குமதி 34% அதிகரித்திருக்கிறது. அமெரிக்க ஈரான் போர் காரணமாக நேரிட்டிருக்கும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கவும் பெட்ரோலிய பொருட்கள் சிக்கனம் மற்றும் திருமணம் உட்பட சுப நிகழ்ச்சிகளுக்காக ஓராண்டு தங்கம் வாங்க வேண்டாம் என பிரதமர் மோடி கடந்த மே 10 அறிவித்திருந்தார். அந்நிய செலாவணியை சமைக்கும் நோக்கு பெட்ரோல் டீசல் எரிவாயு போன்ற சேமிப்பு என சூசகமாக பிரதமர் மோடி பேசிய அடுத்த நாளே தங்கத்தின் இறக்குமதி குறைக்கும் வகையிலும் தங்கம் வாங்குபவர்களை கட்டுப்படுத்தும் வகையிலும் தங்கத்தின் இறக்குமதி வரி 6%-ல் 15% உயர்த்தப்பட்டது. ஆனால் சவரனுக்கு ரூபாய் 8000 வரை அது உயர்ந்தது. இந்தியாவில் ஆண்டுக்கு 700-800 டன் தங்கம் இறக்குமதி செய்யப்படுகிறது. நாட்டில் வெறும் 1.2 டன் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுவதால் நாட்டின் தங்க தேவையில் 90%-க்கு மேல் இறக்குமதியில் நம்பியிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். அதே நேரத்தில் இந்தியாவின் குறிப்பாக தமிழகத்தில் காதணி விழா, திருமணம், நிச்சயதார்த்தம் என அனைத்து விழாக்களும் தங்க ஆபரணம் மிக முக்கிய பங்கு வகிப்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஒரு சவரன் தங்கம் விலை ₹1.15 லட்சம் வரை விற்பனையாகும் நிலையில் ஏழைகளுக்கு மட்டுமின்றி யாருக்குமே எட்டாக்கனியாகிவிட்ட தங்கத்தை வாங்க நடத்துகிற வர்த்தகர்களும் பலரும் தயங்கும் நிலையில் தங்கத்தின் விலை டிராக்கெட் வேகத்தில் ஏறுவதை பார்த்து நிலம் உள்ளிட்ட அசையா சொத்துக்களை விற்று தங்கத்தில் முதலீடு செய்பவர்களின் எண்ணிக்கை ஒரு பக்கம் அதிகரித்திருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ₹140 குறைந்து சவரன் 1,12,140 விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமுக்கு 30 குறைந்து ₹14,030 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தக வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 275 விற்பனை செய்யப்படுகிறது.
12: வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 Swiss francs வரையிலான வங்கி கடனை 2,50,000 Swiss francs ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
13: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராசர் 3098
12: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
13: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
12: சுவிஸிலே VTS Finance GmbH.
0: உலக செய்திகளில் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் தாக்குதல் நடத்தும் திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்பில் ஐவர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக மத்திய புலனாய்வு பிரிவு தலைவர் காட்ஸ் பட்டேல் கூறியிருக்கிறார். வெள்ளை மாளிகையில் நடக்க இருந்த கலகலப்பு தட்பாக்கு கலை நிகழ்ச்சியின் போது தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அந்த நிகழ்ச்சியில் அதிபர் டொனால்டு டிரம்பும் கலந்து கொள்ள இருந்ததும் குறிப்பிடத்தக்கதாகவும் அந்த பகுதியில் வெடிகுண்டு ஏந்திய ஆளில்லா வானூர்திகளை பறக்கவிட்ட சந்தேக நபர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். அனைவரும் பதட்டத்தில் வெளியேறும் போது சில முக்கிய நபர்கள் தொலைவில் இருந்த சூட அவர்கள் எண்ணியதாகவும் சொல்லப்படுகிறது. சந்தேக நபர்கள் ஒருவர் 19 வயதுடைய டைசன் ஃபுபோர். அவர் இணையத்தில் பயங்கரவாத குழுவுடன் தொடர்பில் இருப்பதாக அவரது தாயார் காவல்துறையிடம் புகார் கொடுத்திருக்கிறார். அதனை அடுத்து ஃபுபோர் ஜூன் 10 கைது செய்யப்பட்டிருந்தார். அவரது வீட்டிலிருந்து துப்பாக்கிகளும் 1,000 துப்பாக்கி ரவைகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கதாகும்.

0: தொடர்ந்து ஈரானுடன் ஒப்பந்த ஆவணத்தை விரைவில் வெளியிடுவேன் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டுக்கான G7 உச்சி மாநாடு பிரான்ஸ் நாட்டின் ஈவியன் நகரில் June 15 to 17 வரை நடைபெறுகிறது. G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் முகமது பின் சயீத் அல் நைக்மான் மற்றும் டொனால்டு ட்ரம்ப் ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார்கள். இந்த கலந்துரையாடலில் அமெரிக்க அதிபர் பேசும்போது ஈரானுடனான முழுமையான ஒப்பந்த ஆவணத்தை நான் விரைவில் வெளியிடுவேன் எனவும் அதனை செய்வதற்கு முதலில் ஒரு முறையான ஏற்பாட்டை செய்து கொள்ள விரும்புவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையொப்பமாக லெபனான் ஆக்கிரமிப்பு பகுதியில் இருந்து இஸ்ரேல் படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும் என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இந்த நிபந்தனை இஸ்ரேல் ஏற்கனவே நிராகரித்ததால் பல மாத சமாதான முயற்சிகளுக்கு பிறகுறுதியான ஒப்பந்தம் அமலுக்கு வரும் என்று சந்தேகப்படுந்திருக்கிறது. அமெரிக்கா ஈரானிடையான போர் நிறுத்த ஒப்பந்தம் சுவிட்சர்லாந்தில் பெறும் வெள்ளிக்கிழமை இருதரப்பாயம் கையொப்பப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஒப்பந்தத்தின் விவகாரங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படாத நிலையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி நேற்று செய்தியாளர்களையும் சந்தித்திருக்கிறார். இதற்கிடையில் ஈரான் அமெரிக்கா இடையான வெள்ளிக்கிழமை கைச்சாத்திடப்பட்டிருக்கின்ற ஒப்பந்த திட்டம் தெற்கு லெபனான் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ந்ததால் கடுமையான எதிர்வினைகளை எதிர்நோக்க நேரிடும் எனவும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது.
1: ஒரே இரவில் லெபனானின் பல நகரங்களில் ட்ரோன் மற்றும் ஷெல் தாக்குதல்கள் நடந்ததாக அந்நாட்டு செய்தி ஊடகம் தெரிவித்தது. கடந்த 2 நாட்களில் இஸ்ரேல் 84 முறை போர் நிறுத்தத்தை மீறியுள்ளதாக செவ்வாயன்று ஈரானிய ராணுவம் கூறியது. வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் கையெழுத்திடப்படவுள்ள அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை தற்போதைய மோதல் பாதிக்குமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. G7 உச்சி மாநாட்டில் பேசிய டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை விமர்சித்தார்.
2: இஸ்ரேல் ஹெஸ்போலாவை நீண்ட காலமாக எதிர்த்து போராடுகிறது. பலர் கொல்லப்படுகிறார்கள். யாரையாவது தேடும் ஒவ்வொரு முறையும் ஓர் அடுக்குமாடி குடியிருப்பை தகர்க்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அங்கு நிறைய மக்கள் இருப்பார்கள். அவர்கள் அனைவரும் ஹெஸ்போலா குழுவினர் அல்ல. ஹெஸ்போலாவை கவனித்துக் கொள்ள சிரியாவை அனுமதிக்குமாறு நான் இஸ்ரேலுக்கு பரிந்துரைத்தேன். உண்மையை சொல்வதென்றால் அவர்கள் அதை செய்வதில் ஒரு சிறந்தவர்கள் என்று நான் நினைக்கிறேன்.
1: இதுகுறித்து பெய்ரூட்டிலிருந்து பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் ஹியூகோ பஷேகா வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
3: லெபனானின் தெற்கில் இன்று காலை இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் குறித்து மேலும் தகவல்கள் வந்துள்ளன. நேற்றைய இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களின் விளைவாக 4 பேர் கொல்லப்பட்டதாக செய்திகள் வந்தன. பின்னர் ஹெஸ்போலா எதிர்வினையாற்றியது. எனவே இந்த சூழல் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான புரிதல்களுக்கு வெளிப்படையாக சவால் விடுகிறது. இந்த போர் நிறுத்தத்திற்கு எதிராகவும் ஈரானுடனான எத்தகைய ஒப்பந்தத்திலும் லெபனான் சேர்க்கப்பட வேண்டும் என்ற யோசனைக்கு எதிராகவும் இஸ்ரேலில் வலுவான எதிர்வினை இருந்தது. ஏனெனில் இஸ்ரேலிய அதிகாரிகள் ஹெஸ்போலாவுக்கு எதிரான போர் ஈரானில் நடக்கும் போரிலிருந்து வேறுபட்டது என்றும் அது தொடர வேண்டும் என்றும் கூறி வருகின்றனர். இப்போது சமீபத்திய நாட்களில் இஸ்ரேலிய தாக்குதல்களின் வேகம் குறைந்துள்ளது. இங்கு நடத்தும் தாக்குதல்களின் எண்ணிக்கையை குறைக்க இஸ்ரேலிய ராணுவத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
1: ஈரானுடன் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் இறுதியானது அல்ல என்றும் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இன்று G7 உச்சி மாநாட்டில் பேசிய அவர் இறுதி உடன்படிக்கையை தான் விரும்பவில்லை என்றால் அமெரிக்கா மீண்டும் குண்டுகளை வீசி தாக்கும் என்றும் கூறினார். 2 மாதங்களில் முதல் முறையாக ஹோர்முஸ் நீரிணையில் 3 ஈரானிய எண்ணெய் டேங்கர்கள் அமெரிக்க முற்றுகை கடந்து சென்றுள்ள நிலையில் அவரது கருத்துக்கள் வந்துள்ளன. ஒப்பந்தம் செயல்படுத்தப்படுவது நிலுவையில் உள்ள நிலையில் முற்றுகை இன்னும் நடைமுறையில் உள்ளது என்று அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. சுமார் 600 கப்பல்கள் தற்போது ஹோர்முஸ் நீரிணையில் சிக்கி தவிக்கின்றன. இதற்கிடையில் OECD எனப்படும் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு நாடுகளில் எண்ணெய் இருப்பு 1990 பிறகு மிக குறைந்த மட்டத்திற்கு வீழ்ச்சியடைந்துள்ளது என்று சர்வதேச எரிசக்தி நிறுவனம் கூறுகிறது. வளைகுடாவில் ஏற்பட்ட மோதல் காரணமாக மே மாதத்தில் அவசர கால இருப்புகளில் இருந்து விடுவிப்புகள் துரிதப்படுத்தப்பட்டன என்று அது கூறியுள்ளது. இந்த மோதல் உலகின் எண்ணெய் சந்தை வரலாற்றிலேயே மிகப்பெரிய இடையூறுகளை ஏற்படுத்தியுள்ளது என்று அந்நிறுவனம் கூறுகிறது.
0: தொடர்ந்து பிரான்சில் நடைபெற்று வருகின்ற G7 கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் உலக நாடுகளின் கவனம் மீண்டும் உக்ரைன் போர் விவகாரம் நோக்கி திரும்பியிருக்கிறது. நேட்டோ பாதுகாப்பு கூட்டமைப்பில் உக்ரைன் இணைய விரும்புவதை கண்டித்து அந்த நாடு மீது ரஷ்ய படையெடுப்பை தொடங்கி 4 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. கடந்த சில மாதங்களாக மத்திய கிழக்கில் நிலவி வந்த அமெரிக்க ஈரான் மோதல் போக்கு உக்ரைன் விவகாரத்தை பின்னுக்கு தள்ளியிருந்தது. இந்நிலையில் ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு போர் நிறுத்தத்தை அறிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இது தனது கவனம் உக்ரைன் மீது இருக்கும் எனவும் ஈரான் விவகாரம் விரைவில் கடந்து போன ஒன்றாக மாறும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். இருக்கிறார். இதற்கு மத்தியில் பிரான்சின் ஏவியான் நகரில் G7 உச்சி மாநாடு கடந்த திங்கட்கிழமை துவங்கி இன்று வரை நடைபெறுகிறது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக நேற்று காலை நடந்த அமர்வில் மாநாட்டுக்கு தலைமை வகிக்கும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், பிரிட்டன் பிரதமர் கியார் ஸ்டார்மர், ஜெர்மனி பிரதமர் ஃப்ரைடிஸ் மேஸ் மற்றும் ஜப்பான் பிரதமர் சானே தகாச்சி, இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலானி, கனடா பிரதமர் மார்க் கார்னி, ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் ரெட்லோயன் ஆகிய G7 உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடன் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் லெவன்ஸ்கி கலந்து கொண்டிருந்தார். சுமார் 75 நிமிடங்கள் நீடித்த இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு துறைகளை குறிவைத்து பொருளாதார தடைகளை தீவிரப்படுத்துவதன் மூலம் அந்த நாடு மீதான அழுத்தத்தை அதிகரிக்க ட்ரம்ப் உள்ளிட்ட G7 தலைவர்கள் ஒப்புக்கொண்டதாக பிரான்ஸ் தூதரக அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று நடத்திய அதிரடி சோதனையில் தடை செய்யப்பட்ட ஜெக்ஷே தலிபான் அமைப்பைச் சேர்ந்த 5 பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாகாணத்தில் அட்டாக் மாவட்ட எல்லைப்பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போது இருதரப்பிற்கிடையில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 5 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். மேலும் அவர்கள் வசம் இருந்த ஆயுதங்கள் வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உலக செய்திகளில் தொடர்ந்து,
1: மத்திய கிழக்கில் உள்ள மிகவும் புனிதமான சமய தலங்களில் ஒன்றாக ஜெருசலேமில் உள்ள அல் அக்ஸா மசூதி உள்ளது. ஆனால் இஸ்ரேலிய சமய தேசியவாதிகள் இதன் நிர்வாகத்தை கட்டாயமாக மாற்ற வேண்டும் என்று விரும்புவதால் இந்த இஸ்லாமிய வளாகம் தொடர்பான கவலைகள் அதிகரித்துள்ளன. ஸ்டேட்டஸ்கோ என்ற ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்லாமிய பிரார்த்தனைகளுக்காக தனியிடம் ஒதுக்கப்பட்டவற்றில் யூத சடங்குகளை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றனர். இந்த ஒப்பந்தம் கட்டாயமாக மாற்றப்பட்டால் இது இந்த பகுதி முழுவதும் சமய பதற்றத்தை ஏற்படுத்தும். இதுகுறித்து ஜெருசலேமில் இருந்து BBC செய்தியாளர் வைரி டேவிஸ் வழங்கும் செய்தி தொகுப்பை பார்க்கலாம்.
3: உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான இஸ்லாமியர்களுக்கு அல் அக்ஸா என்பது ஒரு புனித தலம். குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள டோம் ஆஃப் த ராக் மற்றும் தொழுகை கூடங்களை கொண்ட இந்த மசூதியானது ஏறக்குறைய 1400 ஆண்டுகளாக வழிபாட்டாளர்களை ஈர்த்து வந்துள்ளது. தீவிர ஆன்மீக இடமாக திகழும் இது யூத மதத்திலும் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. இந்த வளாகத்திற்கு கீழே மற்றும் அதன் மேற்கு சுவரிலும் யூதர்கள் பிரார்த்திக்கின்றனர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தங்களது கோவில் அழிக்கப்பட்டது தொடர்பாக துக்கத்தை அனுசரிக்கின்றனர். இந்த இடத்தை நிர்வகிப்பது தொடர்பாக தற்போதைய நிலையே பராமரிக்கப்பட வேண்டும் என்ற ஒப்பந்தத்தின் கீழ் அல் அக்ஸா மசூதியின் கட்டுப்பாட்டுக்கு இஸ்லாமிய அமைப்பான வக்ஃப் பொறுப்பு வகிக்கிறது. அல் அக்ஸாவில் பிரார்த்தனை என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமானதாகும். இந்த உணர்வு பூர்வமான ஏற்பாடு தற்போது அதிகரித்து வரும் அழுத்தங்களை எதிர்கொண்டுள்ளது. வலதுசாரி இஸ்ரேலிய அரசியல்வாதியான ஏரியல் ஷாரோன் வளமையை உடைத்து 2000 ஆண்டில் அல் அக்ஸா மசூதிக்கு வந்தார். இது 2 பாலத்தீன எழுச்சிக்கு வழிவகுத்தது. பல மாத வன்முறையில் 100 கொல்லப்பட்டனர். ஆனால் இப்போது இதுபோன்ற வருகைகள் தினசரி வழக்கமாகியுள்ளன. இங்கே புதிய யூத கோயில் கட்டப்பட வேண்டும் என்று ஷாரோனிற்கு பின்வந்தவர்கள் வெளிப்படையாக கூறுகின்றனர். ஒரு காலத்தில் நினைத்து பார்க்க முடியாததாக இருந்ததும் தற்போதைய நிலையே பராமரிக்கப்பட வேண்டும் என்ற விதிகளுக்கு எதிரானதுமாக இருக்கும் வகையில் டெம்பிள் மவுண்ட் என்று அவர்கள் அழைக்கும் இடத்தில் ஆயுதமேந்திய காவல்துறையின் பாதுகாப்போடு சில யூத குழுக்கள் தற்போது வெளிப்படையாக பிரார்த்தனை நடத்தி பாடல்களை பாடுகின்றனர்.
2: இஸ்ரேலின் ஒட்டுமொத்த நிலம் முழுவதும் கடவுளின் பிள்ளைகளுக்கு, அதாவது இன்று யூதர்கள் என்று அழைக்கப்படுபவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அது அவர்களுக்கு மட்டுமே உரியது. நிச்சயமாக ஜெருசலேமும் டெம்பிள் மவுண்டில் நாங்கள் கட்ட போகும் கோவிலும் அவர்களுக்கு மட்டும்தான் சொந்தம்.
3: மிகப்பெரிய அளவில் யூத மற்றும் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இந்த இடம் இருக்க வேண்டும் என்று கோருபவர்களில் கடும் போக்குவாதியான இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரான இட்டாமர் பென்கவிர் ஒருவர் ஆவார். இஸ்லாமிய கட்டுப்பாட்டாளர்கள் இது சாத்தியமற்றது என்கின்றனர்.
4: அல் அக்ஸா மசூதியில் தலையீடு செய்தால் அமைதி நிலவாது. அது பல புதிய மற்றும் கடுமையான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். இது இந்த பகுதியின் அமைதிக்கு ஆபத்தை விளைவிப்பதோடு ஒருவருக்கு ஒருவரை எதிரானவர்களாக மாற்றுகிறது.
3: இந்த புதிய கோவிலின் உள்ளே சமய பொருட்கள் ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ளன. கட்டுப்பாட்டை கைப்பற்றவும் தற்போதைய நிலையை பராமரிக்கும் நிலையை மாற்றியமைப்பதற்கும் அமெரிக்கா இஸ்ரேல் முயற்சி குறித்த பேச்சுக்கள் சர்வதேச அளவில் நிராகரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இதன் பின் விளைவுகள் கற்பனை செய்ய முடியாத வகையில் இருக்கலாம் என்று சிலர் நினைக்கின்றனர்.

0: தொடர்ந்து உலக செய்திகளில், இங்கிலீஷ் கால்வாயில் சண்டை குறைந்து பிரிட்டிஷ் சொகுசு கப்பலை எச்சரிக்கும் வகையில் அங்கிருந்த ரஷ்ய போர்க்கப்பல் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறது. சொகுசு கப்பல் ஆபத்தான முறையில் நெருங்கிக் கொண்டிருந்ததாகவும் விபத்தை தவிர்க்க அவ்வாறு செய்ததாகவும் ரஷ்யா குறிப்பிட்டிருக்கிறது. சொகுசு கப்பலை குறிவைத்து சுடவில்லை எனவும் அது குறிப்பிட்டிருக்கிறது. உடலுடையை பெருக்க முயன்ற ஒருவர் இறப்பை வீக்கத்தால் அவதிப்பட்டிருக்கிறார். அவர் சீனாவைச் சேர்ந்த லியூ. அவரது உயரம் சுமார் 1.8 மீட்டர் எனவும் ஏழை 63 கிலோகிராம் எனவும் தாம் மிகவும் வெளிந்திருப்பதாக அவர் கருதியிருக்கிறார். அப்போது அவர் சென் என்பவர் சமூக ஊடக பதிவுகளை பார்த்திருக்கிறார். உடல் ஏறிய பெருக்க எண்ணுவோருக்கு அவர் உதவியதாகவும் லியூ குறிப்பிட்டிருக்கிறார். சென் சில மருந்து பொருட்கள் இணையத்தில் வீட்டிருக்கிறார். அவை மூலிகை கொண்டு தயாரிக்கப்பட்டவை, பக்க விளைவு இருக்காது எனவும் லியூவிடம் சென் கூறியிருக்கிறார். முதலில் 4000 ரூபாய் செலுத்தி மாவுப் பொருளை லியூ வாங்கியிருக்கிறார். சில நாட்களுக்குள் உடல் ஏறி குறைந்ததை லியூ உணர்ந்திருக்கிறார். அதை பற்றி சென்னிடம் கூறிய போது அவர் மேலும் சில பொருட்களை வாங்க சொல்லி தூண்டியிருக்கிறார். லியூ கூடுதலாக 6000 ரூபாய் செலவிட்டிருக்கிறார். சில நாட்களுக்கு பிறகு இறப்பை வீக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மருந்து பொருட்களை மிதமிஞ்சி உண்டதால் உடல்நலம் கூறியதாக மருத்துவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வியட்நாமில் இறைச்சிக்காக திருடப்பட்டு 400க்கும் அதிகமான பூனைகள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. பூனைகளை திருடும் கும்பலை அந்த நாட்டு அதிகாரிகள் பிடித்திருக்கிறார்கள். 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 9 ஆண்டுகளாக தென் வியட்நாமில் பூனைகளை பொறி வைத்து பிடித்த கும்பலை ஒப்புக்கொண்டிருக்கிறது. டேனின் மாநிலத்தில் கோசிமின் நகரிலும் உயிருடன் இருந்த 400 பூனைகளையும் மாண்ட 80 பூனைகளின் உடல்களையும் அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள். சீனா மற்றும் இந்தோனேசியாவில் நேற்று அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. வடமேல் சீனாவின் கைசி, மக்கோலியா மற்றும் திபெத் தென்னாட்சி பகுதிகளிலும் டிக்கர் அளவுகோலில் 6.3 அலகுகளாக பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் 4 பேர் ஒருவர் உயிரிழந்ததுடன் 4 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். தொடரும் உலக செய்திகளின் நிறைவாக,
1: பல லட்சக்கணக்கான லிட்டர் சட்டவிரோத ஈரானிய எரிபொருளை மலைகள் வழியாக பாகிஸ்தானுக்குள் கடத்தும் மோட்டார் சைக்கிள் கடத்தல்காரர்களை சந்தித்து பேசுவதற்கான அரிய வாய்ப்பை பிபிசி உலக சேவை பெற்றது. சிறிய லாபத்திற்காக தங்கள் உயிரை பணயம் வைக்கும் அந்த ஓட்டுநர்கள் ஈரானுடனான போர் பாகிஸ்தானின் மிகவும் ஏழ்மையான பகுதியில் ஒரு புதிய கடத்தல் வளர வழிவகுத்துள்ளதாக பிபிசியிடம் தெரிவித்தனர். கள்ளச்சந்தையில் விற்கப்படும் சட்டவிரோத எரிபொருளின் அளவு காரணமாக பெட்ரோலியத்தின் அதிகாரப்பூர்வ விற்பனை கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளதாக அந்நாட்டின் எண்ணெய் துறை சமீபத்தில் எச்சரித்துள்ளது. இது குறித்து பிபிசி செய்தியாளர் ஃபர்கத் ஜாவித் வழங்கும் செய்தி தொகுப்பை பார்க்கலாம்.
2: ஈரானுடனான பாகிஸ்தானின் எல்லை ஓரத்தில் கடும் வெப்பத்திலும் புழுதியிலும் 1000கணக்கான கடத்தல்காரர்கள் கூடுகின்றனர். $1 பில்லியன் மதிப்புடையதாக கருதப்படும் சட்டவிரோத எரிபொருள் வர்த்தகத்தின் முன்களத்தில் அவர்கள் உள்ளனர். இந்த காணொலி ஈரானில் படமாக்கப்பட்டு பிபிசியால் பிரத்யேகமாக பெறப்பட்டது. லாரிகளில் ஏற்றப்படும் இந்த எரிபொருள் எல்லையை கடந்து கொண்டுவரப்படுகிறது. இதனை பாகிஸ்தான் எல்லையில் மசார் போன்ற ஓட்டுநர்கள் பெற்றுக் கொள்கின்றனர். மசார் அவரது உண்மையான பெயர் அல்ல. ஒரு காலத்தில் விவசாயியாக இருந்த அவர் வறட்சி ஏற்பட்ட போது கடத்தல் தொழிலில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது.
3: நான் வேறு வழியின்றியே இங்கு வந்திருக்கிறேன். நாங்கள் பகலும் இரவும் பயணம் செய்துவிட்டு காலையில் தூங்குகிறோம். இப்போது நான் இந்த பெட்ரோலை விற்க போகிறேன்.
2: ஒரு நாளைக்கு வெறும் $11 லாபத்திற்காக அவர் கடினமாக நிலப்பரப்புகளிலும் ஆபத்தான பாலைவன சாலைகளிலும் 400 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பயணிக்கிறார். அவரது தேய்ந்து போன மோட்டார் சைக்கிளில் 100கணக்கான லிட்டர் எளிதில் தீப்பற்றக்கூடிய எரிபொருள் ஏற்றப்பட்டிருக்கிறது.
3: என் நண்பரை பாருங்கள், அவருக்கு ஏற்பட்ட காயம் இன்னும் ஆறவே இல்லை. ஆனாலும் வேலையின்மை காரணமாக தொடர்ந்து அவர் இந்த வேலைக்கு வருகிறார். அவரது காயத்தை பாருங்கள்.
2: இங்கு கடத்தல் புதிதல்ல. இது நன்கு நிறுவப்பட்ட ஒரு சட்டவிரோத வலையமைப்பாகும்.
4: எண்ணெய் கடத்தல் என்பது பல ஆண்டுகளாக பொருளாதார தடைகளை தவிர்ப்பதற்காக ஈரான் அரசு கடைபிடித்து வரும் ஒட்டுமொத்த வியூகத்தின் ஒரு பகுதி. ஈரான் போரினால் பாகிஸ்தானில் பெட்ரோல் விலை உயர்ந்துள்ளது. இதை பயன்படுத்தி லாபம் ஈட்ட விரும்பும் குற்றவாளிகள் கடத்தப்படும் எரிபொருளின் அளவை அதிகரித்துள்ளனர். இச்செயல்பாடு தீவிரமடைந்துள்ளதுடன் ஈரான் அரசுக்கும் எல்லைப்பகுதியின் இருபுறமும் வசிக்கும் சமூகங்களுக்கும் இது ஒரு மிக முக்கியமான வாழ்வாதார வழியாகவும் திகழ்கிறது.
2: ஈரானில் போர் தொடங்கியது முதல் அதிக அளவிலான எரிபொருள் எல்லையை கடந்து வருவதாக தெரிகிறது. எரிபொருள் கடத்தல் காரணமாக அதிகாரப்பூர்வ எரிபொருள் விற்பனை கடந்த 27 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துவிட்டதாக பாகிஸ்தானின் எண்ணெய் நிறுவனங்கள் இம்மாத தொடக்கத்தில் அரசாங்கத்தை எச்சரித்தன. இதனால் அரசாங்கத்திற்கு மாதம் $5 கோடி அதிகமான இழப்பு ஏற்படுவதாகவும் அவை தெரிவித்துள்ளன.
5: இது எளிதில் ஊடுருவக்கூடிய எல்லை என்பதால் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து வருகிறோம். ஆப்கானிஸ்தான் உடனான எங்கள் எல்லையில் வேலி அமைத்தது மட்டுமல்லாமல் ஈரான் உடனான எல்லையிலும் வேலி அமைக்கும் பணியை தொடங்கியுள்ளோம். கடத்தல்காரர்கள் சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று அல்லது இரண்டு இடங்கள் இதில் இருக்கலாம்.
0: தொடர்வது விளையாட்டு செய்திகள். மகளிர் 20-20 கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 7வது ஆட்டத்தில் இலங்கை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை நேற்று வென்றிருக்கிறது. முதலில் நியூசிலாந்து 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 150 ரன்கள் சேர்க்க இலங்கை 19.4 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளிலிருந்து 153 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறது. சவுத்ஹாம்டன் ரோஸ் பவுலர் விளையாட்டரங்கில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான குழு 2 மகளிர் 20-20 கிண்ண போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியிருக்கிறது. பிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் செனகல் அணி எதிர்கொண்ட பிரான்ஸ் முதல் பாதியில் கோல் எதுவும் தடுமாறினாலும் இரண்டாவது பாதியில் சுதாகரித்து 3-1 என்ற கோல் கணக்கில் அபார் வெற்றி பெற்றிருக்கிறது. பிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரின் தலைவர் லயனஸ் மெஸ்ஸியின் ஹேட்ரிக் கோலால் அல்ஜீரியாவை வீழ்த்தி அர்ஜென்டினா அணி வெற்றியுடன் தொடங்கியிருக்கிறது. பிஃபா உலகக்கோப்பை அறிமுக போட்டியில் நியூசிலாந்து அணிக்காக விளையாடிய இந்திய வம்சாவளி வீரர் சப்ரித் சிங் ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார். நியூசிலாந்து அணிக்காக விளையாடிய முதல் இந்திய வம்சாவளி வீரரான சப்ரித் ஆக்லாத்தில் பிறந்தவர். ஈரானுக்கு எதிரான போட்டியில் கோல் அடிக்க கடுமையான முயற்சிகள் மேற்கொண்டிருந்தார். நியூசிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் டோன் பெர்சில் தொடக்கத்திலேயே அணியில் இடம்பெற்ற அவர் 90வது நிமிடத்தில் மாற்று வீரராக வெளியேற்றப்படும் வரை ஆட்டத்தில் முழுமையாக விளையாடியிருக்கிறார். துனிசிய கால்பந்து அணி அதன் பயிற்றுவிப்பாளர் சபரி லமோச்சி பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறது. நேற்று ஏஃப் பிரிவில் சுவீடனுக்கு எதிராக ஆடிய துனிசியா 5-1 கணக்கில் பட்டு தோல்வியடைந்திருக்கிறது. அதனால் அணியின் பயிற்றுவிப்பாளர் பணியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது. பிரான்சை சேர்ந்த எர்வே ரோனர் புதிய பயிற்றுவிப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இவ்வாண்டு உலகக்கிண்ண போட்டி முடியும் வரை அந்த பொறுப்பில் இருப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா மியாமி நகரில் நடைபெற்ற ஆட்டத்தில் உலகக்கோப்பை போட்டியின் முதல் சாம்பியனான உருகுவே 1-1 என்று சவுதி அரேபியுடன் போட்டி சமன் செய்திருக்கிறது. இதேபோல் அமெரிக்காவின் சியாட்டில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஃபீஃபா தரவரிசையில் 10வது இடத்தில் இருக்கும் பெல்ஜியம் 1-1 என்ற கோல் கணக்கில் 29வது இடத்தில் இருக்கின்ற எகிப்துடன் சமன் செய்திருக்கிறது. மெக்சிகோ சிட்டிக்கு சென்ற சீன கால்பந்து ரசிகர்கள் இருவரின் உடைமைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் சீனாவை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய இரவு நேர பிரதான செய்தியறிக்கை நிறைவாக இன்றைய நாணய மாற்று விகிதம். நாணய மாற்று விகிதத்துக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் உடனுக்குடன் இலங்கை உலக செய்திகளை இணையத்தின் ஊடாக தந்து கொண்டிருக்கிற நமது உத்தியபூர்வமான இணையதளமான www.grtamil.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தில் உங்கள் மனநிலைகள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் கொண்டாட்டங்களை அனுசரணை நிகழ்ச்சியாக வானிலையில் எடுத்து வரும்போது இலவசமாக உங்கள் படத்துடன் இணையத்தில் பிரசரிக்கின்றோம். இன்றைய நாளில் ஒரு யூரோ இலங்கை விலையில் 387.72 ரூபாய், இந்திய விலையில் 109.65 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை விலையில் 333.85 ரூபாய், இந்திய விலையில் 94.42 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை விலையில் 421.41 ரூபாய், இந்திய விலையில் 119.26 ரூபாய், ஒரு ஐக்கிய பவுன் இலங்கை விலையில் 448.19 ரூபாய், இந்திய விலையில் 126.81 ரூபாய், ஒரு கனேடியன் டாலர் இலங்கை விலையில் 238.40 ரூபாய், இந்திய விலையில் 67.45 ரூபாய். நீங்கள் இதுவரை கேட்டது டிஆர்டி தமிழ்நாட்டின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். இணையதளம் ஊடாக புத்தகங்களை பரிசீலித்து வரும் www.tamilnadu.com இணையதளத்தில் தொடர்ந்த இந்திய செய்திகளுக்கு பரிசுரிக்கையில் அமைந்திருக்கின்ற பிடி கேசன்கரி மற்றும் கார்லிகோனஸில் அமைந்திருக்கின்ற பிடி சூப்பர் ஸ்டோர்ஸ். உலக செய்திகளுக்கான அனுசரணை ஆற்றல சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கின்ற பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிக் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. நன்றி, வணக்கம், நேர்களே.

0: நெகை மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்தான், வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
2: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
4: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் என்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோன் 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபண்டி மார்க்கெட்.
5: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கா?
6: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
5: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
6: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
5: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
7: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் பத்தே தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
8: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும்
7: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
8: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
7: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
8: மேலதிக தொடர்புகளுக்கு
9: 7265 Fraser Street, Vancouver, Canada.
7: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம்.
8: மேலதிக தொடர்புகளுக்கு
7: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055.
8: மேலதிக தொடர்புகளுக்கு
7: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
8: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

நேர்களே, இன்றைய நாளில் இடம்பெறுகின்ற இரவின் ராகம் நிகழ்ச்சி இன்றைய நாளில் தொழில்நுட்ப வேலைப்பாடுகள் காரணமாக தவிர்க்க முடியாத காரணத்தினால் இடம்பெற மாட்டாது என்பதை நேர்களுக்கு அறிய தருகின்றோம். தொடர்ந்து திரைசேபர்கள் வானொலியில் ஒழித்துக் கொண்டிருக்கும். சில நேரங்களில் வானொலியில் நிகழ்ச்சிகள் செல்லாவிட்டால் யோசிக்காதீர்கள், உங்களுக்காக மீண்டும் நிகழ்ச்சிகள் வானொலியில் ஒலிக்க இருக்கின்றது. தொழில்நுட்ப வேலைப்பாடுகள் காரணமாக இன்றைய

6-8 சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு உங்களுக்காக. நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டேன் நான் ரவி ஜி. உங்களுக்கே தெரியும், அடுத்த சில நாட்களுக்கு சஜினி விடுப்புல இருப்பாங்க. அதனால தொடர்ந்து உங்களுக்காக நான் மட்டும்தான் நிகழ்ச்சிகளை வழங்குவேன். அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க நிகழ்ச்சிகளை கேட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியும் பலருக்கும் சஜினி ரொம்ப பிடிக்கும். எங்க அவங்க அப்படின்னு திரும்ப திரும்ப வந்து கேட்பீங்க. திரும்ப திரும்ப நீங்க கேட்டாலும் பதில் ஒண்ணுதான், அவங்க விடுப்புல இருக்காங்க. சரியா, நீ வருவாய் என்ன படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. உன்னை கிருஷ்ணன், சுஜாதா மற்றும் குழுவினர் எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. அந்த வரிசையில நாம தூங்கும் போது 2 ஆட்டங்கள் இடம்பெற்றன. போர்ச்சுகல் டிஆர் கோங்கோ பொருதிய ஆட்டம் நடைபெற்றது. அதுல 1-1 அப்படிங்கிற கோல் எண்ணிக்கையில ஆட்டம் முடிந்து விட்டது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்கிலாந்து கொரேஷியா மோதிய ஆட்டம் நிறைவடைந்தது. அந்த ஆட்டத்தின் இறுதி நிலவரம் இங்கிலாந்து 4-2. இங்கிலாந்துடைய குழு அதாவது குரூப் எல்ல இருக்கிற அணிகள் கானா பனமா இவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல மோத போறாங்க. இந்த ஆட்டம் சிங்கப்பூர் நேரப்படி 7 தொடங்கும். அதுக்கப்புறம் குரூப் கே அந்த குழுல இருக்கிற உஸ்பெகிஸ்தான் கொலம்பியா மோதும் ஆட்டம் 10 காலையில இடம்பெறும். இந்த ஆட்டத்தை நீங்க ஒளிவழி 5 இலவசமா கண்டு மகிழலாம். அனைத்து ஆட்டங்களையும் நீங்க பார்த்துட மீ வாட்ச் தளத்தை நாடலாம். மேல் விவரங்களுக்கு meewatch.sg. FIFA உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் 2026 அதிகாரப்பூர்வ ஊடக பங்குதாரர் மீடியா கார்ப். சரி, FIFA உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் அப்படின்னு சொல்லும் போது அந்த கோப்பை இருக்கு இல்லையா, அந்த வேர்ல்ட் கப்பு, அத உங்களை பல பேர் பார்த்திருப்பீங்க, ஆமாவா இல்லையா? ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற வரலாறு, குறிப்பா அது உண்மையிலே வழங்கப்படுதா அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரியுமா? தெரியலன்றவங்க தெரிஞ்சுக்குங்க வாங்க. அதாவது இந்த உலக கிண கார்பந்து போட்டிக்கான இந்த ட்ரோஃபி இருக்குதுல்ல, இந்த கோப்பை, அது மொத்தம் விலை எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 20 வெள்ளி அப்படின்றாங்க. பா அப்படின்னு தோணுதுல. ஆக அதை உண்மையிலேயே எடுத்து குழுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். அதாவது என்ன நடக்கும்னா, இப்போ ஒரு குழு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஜெயிக்கும் போது மட்டும்தான் உண்மையான ட்ரோஃபி கோப்பை அவங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் அதை உடனே பிடிங்கிடுவாங்க, எடுத்துட்டு தோ இந்தாங்க தங்கம் பூசப்பட்ட இன்னொரு ட்ரோஃபி, இது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்களாம். உண்மையான ட்ரோஃபிய கோப்பையை எடுத்துட்டு போய் மறுபடியும் ஜூரிக்ல அருங்காட்சியகத்துல வைத்துப்பாங்க. அதுக்கு காரணம் நான் சொன்னது போல உலக கிண கார்பந்து போட்டிகளுக்கான அந்த கோப்பை மொத்தம் 20 வெள்ளி. அதை எடுத்தெடுத்து கொடுத்துட்டு இருக்க முடியாதுல, அதனாலதான் இப்படி ஒரு உத்தியை கையாளுறாங்க அப்படின்னு தகவல் சொல்லுது. சரி, அடுத்து 3 பாடல்கள் இதமான பழைய பாடல்கள் வரப்போகுது. அதுல முதல்ல வரப்போகுது 4 கில்லாடிகள் படத்தில் இடம்பெற்ற பாட்டு. இந்த பாடலை எனக்காக ஒளிபரப்புங்க அப்படின்னு ஜெல்டா சாந்தி சொல்லியிருந்தாங்க. அவங்க கிட்ட பாடல் இதோ உங்க செவிகளுக்கு.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்ட அதிர்ஷ குழுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரேங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை நிலையங்களில் இருந்து இரவு நேரத்துல உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. இப்போதே வாங்க செல்லுங்க canadian-pizza.com.
2: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: வணக்கம் சிங்கே.
2: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.

வணக்கம் வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இருந்திருக்கீங்க. பிரிட்டன்ல அண்மையில அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க, அதாவது 16 வயதிற்கு கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு சமூக ஊடக தடைய நாங்க நடப்புக்கு கொண்டு வர போறோம். குறிப்பா 2027 ஆண்டு முதல் பாதியில இது அறிமுகமாகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காங்க. அங்க இருக்கிற கேள்வி என்னன்னா, எந்தெந்த சமூக ஊடக தளங்களை சொல்றாங்க அப்படின்னு, ஸ்னாப்சாட், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், எக்ஸ், இப்படி பல தளங்கள் 16 வயதிற்கு கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு அவ்வளவு சிறப்பானது கிடையாது, அவங்களுடைய வாழ்க்கை முறைய கல்விய இது ஒட்டுமொத்தமா பாதிக்குது அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்காங்களாம். இந்த தகவல் வெளிவந்த கையோட மாணவர்கள்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, நீங்க எந்த அளவுக்கு இதை வரவேற்கிறீங்கன்னு. சிலர் ரொம்ப வினோதமான பதில்கள்லாம் கொடுத்துருக்காங்க. குறிப்பா ஒரு பையன் சொல்றாரு, அவர் வார இறுதியில மட்டும் 9 மணி நேரம் சமூக ஊடகத்தை பயன்படுத்துவாரா. சரி, இனிமே பயன்படுத்த முடியாதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீன்னு கேட்டதுக்கு சொன்னாரு, ஓ நான் சும்மா உட்காந்து சுவரை பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்றாரு. இவர் மட்டும் கிடையாதுங்க, டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராம்ல இப்படி பல இடங்கள்ல இளையர்கள் இதை கேலி செய்யற மாதிரியான காணொலிகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு கேக்குறதுக்கு டக்குனு சிரிப்பு தான் வருது. ஆனா இதை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. யோசிச்சு பாருங்க, நாமெல்லாம் வளரும் போது சமூக ஊடகம் இருந்துச்சா, அது தேவைப்பட்டுச்சா, வெளியில போய் விளையாடணும், ஒத்துக்கிறீங்களா? ஆனா இன்றைய உலகத்துல இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அது இல்லைன்னா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஒரு சிலர் தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு முடிவு. ஏன் முடிந்தா உலகம் முழுவதும் அதை கொண்டு வரப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 16 வயதிற்கு கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு சமூக ஊடக தடை விதிப்பது சரியா? உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. 8 மணிக்கு மேல இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். இணைந்திருங்க என்னோட. இது ஒலி 968, கேட்டாலே பரவசம்.

0: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
1: ஹட்சன் பன்னீர் மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
2: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: பிரியா அவற்றில இருந்து பாடலை கேட்டீங்க. அதுக்கு முன்னால தியாகம் பட பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. 6:38
1: ஆகிவிட்டது. நிலவரம்
0: சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. MCE ECP செல்லும் வழியில் KPE எக்ஸிட்க்கு பிறகு 3 தடத்தில்
2: போக்குவரத்து நிலவரம்.

0: ஒவ்வொரு நாளும் காலங்காத்தால எழுந்த கையோட முத வேலையா பொன்மொழிகள், வாசகங்கள், கவிதைகள் இவற்றை வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ற ஒரு ஆளா நீங்க இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆளா நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா அந்த ஃபார்வர்ட எங்களுக்கும் அனுப்பிவிங்க. உங்களுடைய கருத்துக்களை கேட்க ஆவலா காத்துட்டு இருக்கோங்க. சரி, இன்று நமக்காக கூற்று அனுப்பி வைத்திருக்கிற முன்னுசாமி அவர்களுக்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். அவர் அனுப்பி வைத்த கூற்று என்னவென்றால், கஷ்டப்படுறவங்க கிட்ட சிரிப்பு இருக்காது, சிரிக்கிறவங்க கிட்ட கஷ்டம் இருக்காது, ஆனா கஷ்டத்திலையும் சிரிக்கிறவங்க கிட்ட தோல்வி நெருங்காது. பா, என்ன ஒரு கூற்று! மறுபடியும் சொல்றேன், கஷ்டப்படுறவங்க கிட்ட சிரிப்பு இருக்காது, சிரிக்கிறவங்க கிட்ட கஷ்டம் இருக்காது, ஆனா கஷ்டத்திலையும் சிரிக்கிறவங்க கிட்ட தோல்வி ஒருபோதும் நெருங்காது.
1: தன் முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: 26.
1: நான் உங்கள் தனிஷ்கா. நீங்கள் உற்சாகமாக நடவடிக்கைகள், சவால்கள், புதிய அனுபவங்கள் மற்றும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் இந்த வாய்ப்பை தவறவே விடாதீர்கள். நான் வானொலியிலேயே பேச எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சதுங்க. இப்போதே பதிவு செய்து எங்களோடு சேருங்கள். அடுத்த வானொலி படைப்பாளர் நீங்களாவே இருக்கலாம்.
2: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்க இது.
3: தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
4: வானொலி மேடை நிகழ்ச்சிகள் படைப்பது எப்படி?
3: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
4: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்கிற்கு பதிவு செய்யுங்க.
3: சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை மீடியகாப் வளாகத்தில். அலிபத் சலுகை முடிவடைந்து விட்டது. இப்போது முதல் பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
4: பதிவுகள் June 22 இரவு மணி 11:59 நிறைவடையும்.
5: பதிவுக்கு go.mediaacademy.sg/oli-apw.
4: மேல் விவரங்களுக்கு 6333388.
0: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 26.

0: ஹேமாச்சாந்தர் முகேஷ் பாடிய பாடல் நண்பன் வரத்திலிருந்து வந்துச்சு ஹாரிஜராஜோடைய சில. அதுக்கு முன்னால பீஸ் பாட பாடல் இடம்பெற்றது தளபதி விஜயோட குரல்ல அனிருத்தோட சில. அந்த பாடலை நீங்க கேட்டீங்க. கார்த்திக் சுஜாதா பாடிய பாடல் பாபா படத்திலிருந்து வரப்போகுது ஏ.ஆர். ரஹ்மான் இசையில இன்னும் கொஞ்ச நேரத்துல. இப்போ இன்றைய வானிலை நிலவரம், நீங்க இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். நம்ம உடல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத சில அறிகுறிகள் வைத்தே நாம தெரிஞ்சுக்கலாம். அதுல ஒண்ணுதான் சாப்பிட்ட பிற்பாடு ஏற்படுற களைப்பு. இப்போ சில பேர் சொல்ல கேட்டிருப்பீங்க, சாப்பிட்டக்கையோட நல்லா ஒரு குட்டி தூக்கம் போட்டாதான்ப்பா சரியா இருக்கும், அதுவும் நல்லா சோறு சாப்பிட்டு தூங்கணும் வச்சுக்கோங்க, சொர்க்க மாதிரி இருக்கும் அப்படின்னு அடிக்கடி சில பேர் சொல்றதை நீங்க கேட்டிருக்கலாம். நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சாப்பிட்ட பிற்பாடு 30 நிமிடங்களுக்கு பிறகு உங்களுக்கு டக்குன்னு தூக்கம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்க உடல்ல இருக்கிற இனிப்பின் அளவு அதிகமா இருக்கு அப்படிங்கறதுக்கான அறிகுறியாம். ஆக சாப்பிட்ட உடனே நல்லா தூக்கம் வருதுப்பா அப்படின்னு பெருமையா பேசுறதை நிறுத்திட்டு மருத்துவரை நாடுங்க, செய்ய வேண்டிய பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்க, உங்க உடலை ஆரோக்கியமா வைத்துக்குங்க. சரியா,
1: எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும்.
2: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
3: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே.

0: ஒன்பதாறு இருந்திருக்கீங்க. ஏழு மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நான் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, இந்த முறை நான்கு ஜோதி ஸ்டா புஷ்பகடை வழங்கும் லவிஸ்டா காஃபியை கொடுக்க போறேன். அதுக்கான கேள்விகள்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போகுது. வானொலி பார்க்க மாறுங்க. நான் பிரதீஜி, இது வணக்கம் சிங்கே.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல. கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா MCE ECP செல்லும் வழியில் KPEக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் வாகனம் பழுதாகி உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தரும் தினம் ஆர்கேஜினை
1: வியப்பூட்டும் வியாழக்கிழமையில இணைந்திருக்கீங்க.
2: ஒரு காதலன் காதலிக்கும் தருவாயில காதலியை பார்த்து என்ன சொல்லுவாரு? நேத்து நீ என் கனவுல வந்த, கனவுல வரும்போது எப்படி இருந்த தெரியுமா? நீ தேவத மாதிரி இருந்த அப்படின்னு அவர் சொல்லுவாரு.
3: தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து
2: கனவுலதான் தேவதை மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. தேவதை மாதிரி ஆகிறதுக்கு அல்லது இருக்கிறதுக்கு நிறைய செலவழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? அதுவும் ரொம்ப எல்லாம் நீங்க செலவழிக்க வேண்டியது இல்ல. அழகா இருக்கிறதுக்கு மனசு மட்டும் கொஞ்சம் வச்சா போதும். முக பராமரிப்பு என்பது ஆயுசுக்கும் கூட வர வேண்டிய ஒன்று. அழகா இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையை மட்டும் இல்லங்க, மனசுல ஒரு திடத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க.
4: 101 ஸ்ட்ராங்கன் சாலை குட் பியூரிஃபால. இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
5: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
6: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
7: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டு கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி போட்டித்தன்மை சூழலில் மீடுகாம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரை
8: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
9: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
10: வணக்கம். காலை 7 மீடியா காப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடன் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார். வெள்ளை மாளிகை அந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க அதிகாரிகள் ஒப்பந்தம் குறித்த தகவலை வெளியிட்டுள்ளனர். 14 ஒப்பந்தத்தின்படி ஈரான் ஒருபோதும் அணுவாயுதம் வைத்திருக்க முடியாது. ஈரானின் மறுசீரமைப்பு பொருளாதார மேம்பாட்டுக்கு அமெரிக்கா $300 பில்லியன் நிதி வழங்க உறுதியளிக்கிறது. இருப்பினும் பணிகளில் அமெரிக்கா பங்களிக்காது. லெபனான் உட்பட எல்லா முனைகளிலும் உடனடியாகவும் நிரந்தரமாகவும் ராணுவ நடவடிக்கை நிறுத்தப்பட வேண்டும் என்று ஒப்பந்தம் அறிவிக்கிறது. அமெரிக்காவும் ஈரானும் 2 இறுதி ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் அது பரிந்துரைக்கிறது. அமெரிக்கா மீதான அவநம்பிக்கை தொடர்வதாகவும் ஈரான் தாக்குதலுக்கு தயாராகியிருப்பதாகவும் அந்நாட்டின் தலைமை பேச்சாளர் மஹமத் பாகிர் ஹலிபாப் தெரிவித்திருக்கிறார். ஈரான் அரசாங்கத்தின் ஃபார்ஸ் தொலைக்காட்சிக்கு அவர் பேட்டியளித்தார். இறுதி ஒப்பந்தம் எட்டப்பட்டாலும் அது இன்னமும் நம்பிக்கைக்குரிய ஒன்று அல்ல என்று ஈரான் நாடாளுமன்ற நாயகருமான திரு ஹலிபாப் கூறினார். ஈரான் உடன்பாட்டை மதித்து நடக்காவிட்டால் மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னதாக கூறியிருந்தார். தங்களின் தர்க்கப்பூர்வமான மொழியை எதிரி புரிந்து கொள்ளாவிட்டால் அவர்களுக்கு புரியும் மொழியில் பதிலளிக்க தயாராயிருப்பதாக திரு கலிஃபாப் கூறினார். ஈரானில் உள்ள பள்ளிக்கூடத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்த விசாரணை தொடர்வதாக அமெரிக்க அதிபர் கூறியிருக்கிறார். பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போரை தொடங்கின. அப்போது அங்குள்ள ஒரு தொடக்கப்பள்ளி அருகே தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் 168 பேர் மாண்டனர். அவர்களில் 110 பேர் பள்ளி பிள்ளைகள். அது தொடர்பான விசாரணையின் நிலை என்னவென்று திரு டிரம்பிடம் கேட்கப்பட்டது. ஈரானால் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கானோரின் நிலை என்ன என்று அவர் எதிர்கேள்வி எழுப்பினார். தவறு நடந்துவிட்டது. ஈரான் பள்ளிக்கூட தாக்குதல் பற்றிய விசாரணை தொடர்வது தமக்கு தெரியும் என்று திரு டிரம்ப் கூறினார். லெபனானில் இஸ்ரேலிய படையினர் தொடர்ந்திருப்பது போர் நிறுத்த உடன்பாட்டு மீறலாக கருதப்படும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் தொடர்ந்து லெபனானை ஆக்கிரமிக்க முயன்றால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பகாயி கூறியிருக்கிறார். அமெரிக்க ஈரான் போர் நிறுத்த உடன்பாட்டில் லெபனான் முக்கியமான அம்சமாக உள்ளது. அந்த உடன்பாட்டில் லெபனான் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என்கிறது இஸ்ரேல். லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் அமெரிக்க ஈரான் உடன்பாட்டிலிருந்து இஸ்ரேலுடனான பேச்சுவார்த்தை தன்னிச்சையானது என்கிறார். ஆனால் லெபனானில் போர் நிறுத்தமும் உடன்பாட்டில் முக்கிய அம்சம் என்று சமரச பேச்சில் ஈடுபட்டுள்ள பாகிஸ்தான் வலியுறுத்தியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விரைவில் இந்தியா செல்லவிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இருதரப்பு உறவு சீராகி வரும் அறிகுறியாக அது கருதப்படுகிறது. G7 உச்சநிலை கூட்டத்துக்கிடையே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி திரு டிரம்பை சந்தித்து பேசினார். இந்தியாவும் அமெரிக்காவும் வர்த்தக உடன்பாட்டை நெருங்கி வருவதாக திரு டிரம்ப் கூறினார். வருங்காலத்தில் இந்தியா செல்லவிருப்பதாகவும் அவர் சொன்னார். சென்ற ஆண்டு திரு டிரம்ப் இந்தியாவுக்கு வரி விதிக்க திட்டமிடுவதாக கூறியிருந்தார். அதனால் இருதரப்பு உறவு கசப்படைந்தது. டெம்பரிஸில் புதிய விளையாட்டுத் தளம் அமைக்கப்பட்டுள்ளது. அனைவரையும் உள்ளடக்கும் வசதிகள் அதன் சிறப்பு. பார்வை குறையுள்ளோர், ஆட்டிசம் எனும் கற்றல் குறைபாடுள்ளோர் என அனைவரையும் உள்ளடக்கும் வசதிகள் விளையாட்டுத் தளத்தில் உள்ளன. சக்கர நாற்காலி சிறுவர்கள் பயன்படுத்த சறுக்கு மேடைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. அத்தகைய வசதியுள்ள சிங்கப்பூரின் முதல் விளையாட்டுத் தளம் அது. தேசிய வளர்ச்சி மூத்த துணை அமைச்சர் சுன் ஷுவீலிங் அதை திறந்து வைத்தார். பள்ளி பேருந்து மீது காரை மோதியதாக 29 வயது ஆடவர் மீது இன்று நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படும். 2024 மார்ச் மாதம் கெவனா சாலையில் போக்குவரத்துக்கு எதிர்த்திசையில் கருப்பு கார் நிற்பதாக காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டது. அதிகாரிகள் சென்றபோது ஓட்டுநர் அங்கிருந்து வேகமாக சென்றுவிட்டார். அடுத்த கால் மணி நேரத்தில் புக்கித்திமா சாலையில் அந்த கார் வேகமாக சென்றது. ஓட்டுநர் சிவப்பு விளக்கை மீறிச் சென்று பள்ளி பேருந்து மீது மோதினார். ஆங்கிலோ சீன தொடக்கப்பள்ளி மாணவர்கள் 4 அந்த பேருந்தில் இருந்தனர். பின்னர் கார் விளக்கு கம்பத்தில் மோதி தீப்பற்றியது. மது போதையில் வாகனம் ஓட்டியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை ஆடவர் எதிர்நோக்குகிறார். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. எல்பிரிவில் குரோஷியாவை வீழ்த்தியது இங்கிலாந்து. தொடக்கத்திலிருந்து ஆட்டத்தில் விறுவிறுப்பு. முற்பாதையில் 2-2 என்று சமநிலை. பிற்பாதையிலும் புகுந்து விளையாடியது இங்கிலாந்து. மேலும் 2 4-2 என்ற கோல் கணக்கில் வென்றது இங்கிலாந்து. கே பிரிவில் போர்ச்சுகலும் காங்கோ குடியரசும் மோதிய ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. தொடக்கத்தில் போர்ச்சுகலின் கால் ஓங்கியிருந்தது. 6 முதல் கோல் புகுத்தியது போர்ச்சுகல். தளரவில்லை காங்கோ குடியரசு. 50 பந்தை வலை புகுத்தி ஆட்டத்தை சமப்படுத்தியது காங்கோ குடியரசு. எல் பிரிவின் மற்றொரு ஆட்டத்தில் கானாவுடன் பொருதுகிறது பனாமா.
11: சொல்லும் பொருளும். ஆப்ஜெக்ஷன், எதிர்ப்பு. எந்த ஒரு யோசனைக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு முன்பு அதை தெளிவாக புரிந்து கொள்வது நல்லது. ஆப்ஜெக்ஷன், எதிர்ப்பு.
10: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
12: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
13: வணக்கம் சிங்கை, நிகழ்ச்சிக்கு ஆதரவு
14: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
13: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
15: உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நீங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
16: First Bench Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு தஸ்டா தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றமடைந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 மணிக்கு ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
14: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
16: ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.

0: வரலாறு பாட்டுல இருந்து பாடலை கேட்டீங்க. ஏஆர் ரஹ்மானோட இசையில நரேஷ் ஐயர், மகத்தி மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. 7:13 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. இஷாம் அப்துல் வஹாப் உத்தாரா உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் வான்ஸ் மோபத்ல இருந்து வரப்போது. அதனை அடுத்து SVB சரண், அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடலை கேட்க போறோம். இவ்வாறு நட்சத்திரம் மாதவன் அவர் நடித்த படத்துல இருந்து அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெறும். நான் ரவி ஜி நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன். நான் 6 மணி செய்திகளுக்கு முன்னாலேயே சொல்லியிருந்தேன், அதாவது 7 மணி செய்திகளுக்கு முன்னாலே சொல்லியிருந்தேன், 4 பேருக்கு இன்னைக்கு லவிஸ்டா காஃபி பரிசா காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. முதல் கேள்வி இதுதான். இப்ப உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கானா பனமா இந்த ஆட்டம் தொடங்கியது. இப்ப ஆட்டம் 13வது நிமிடத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. ஆட்டத்துல எந்த கோலும் இல்லை. சரி, இந்த தகவல் ஒரு பக்கம் இருக்க, என்னுடைய கேள்வி என்னவென்றால், உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் இந்த முறை 1 இல்ல 2 இல்ல 3 நாடுகள்ல நடக்குது. அந்த 3 நாடுகளும் என்னென்ன? இதை சரியா சொல்ற முதல் 2 நேர்களுக்கு ஜோதி ஸ்டா புஷ்பகடை வழங்கும் லவிஸ்டா காஃபி பரிசா காத்துக்கிட்டே இருக்குது. வாங்க பரிசை பெற்றுக் கொள்ளுங்க. வாட்ஸ்அப் அனுப்புங்க 9678 8 9 6 8
1: ஒலி 9 6 8 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து நேர்ந்துள்ளது மரீனா கோஸ்டல் எக்ஸ்பிரஸ்வே MCE AYE நோக்கி செல்லும் வழியில் சென்ட்ரல் பாலைவாடுக்கு பிறகு 6ம் தடத்தில் விபத்து.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: நெற்றிக்கலைகள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கைத்தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி MAE@MiraCop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் MiraCop.sg/ready-set-go.
1: தங்கம் வாங்குறத சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாத்த முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகைக்கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
2: பொன்மகள் வந்தாள், பொருள் கூடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
1: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவல உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ் வேர்ல்ட்ஸ்
3: ஃபேவரைட்.
4: கொண்டாட்டமும்
5: நிறைந்த புன்னகை.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: காலை வணக்கம் அண்ணா.
3: வணக்கம்.
2: அந்த ஃபுட்பால் மேட்ச் நடக்கிற மூணு கண்ட்ரி வந்து அமெரிக்கா, கனடா அண்ட் மெக்சிகோ அண்ணா.
0: முதல் முறை

தகவல்கள் சொல்லுது. சரி, முத்துக்கு பரிசு கிடைச்சிருச்சு, அவரை போலவே சரியான பதில உங்களை பல்ல சொல்லியிருந்தீங்க. அந்த இரண்டாவது அதிர்ஷ்டக்கார நேயர் யார் என்றார்? கார்த்திகேயன், வாழ்த்துக்கள், சரியா சொல்லிட்டீங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பரிசு கிடைச்சிச்சு அவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாது, இன்னும் ரெண்டு பேருக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அடுத்த கேள்விக்கு போயிடுவோமா? FIFA உலக கிண்ண கார்பந்து போட்டிகள், இத அதிக அளவுல வென்ற அணி யார்? அவங்க யாருன்னு சரியா சொல்ற முதல் இரண்டு நேர்களுக்கு லெவிஸ்டா காஃபி பரிசா காத்துட்டு இருக்கு. அதை வழங்குறாங்க ஜோதிஷ்டா புஷ்ப கடை.

0: உங்கள் தனிஷ்கா. நீங்கள் உற்சாகமாக நடவடிக்கைகள், சவால்கள், புதிய அனுபவங்கள் மற்றும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் இந்த வாய்ப்பை தவறவே விடாதீர்கள். நான் வானொலியிலேயே பேச எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சதுங்க. இப்போதே பதிவு செய்து எங்களோடு சேருங்கள். அடுத்த வானொலி படைப்பாளர் நீங்களாவே இருக்கலாம்.
1: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது.
2: தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
3: வானொலி மேடை நிகழ்ச்சிகள் படைப்பது எப்படி?
2: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
3: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்கிற்கு பதிவு செய்யுங்க.
2: சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை மீடியா வளாகத்தில். அலிபட் சலுகை முடிவடைந்து விட்டது. இப்போது முதல் பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
4: பதிவுகள் June 22 இரவு மணி 11:59 நிறைவடையும்.
5: பதிவுக்கு go.mediaacademy.sd/oli-apw.
4: மேல் விவரங்களுக்கு 6333388.
2: ஒலியின் வளரும் படிப்பாளர் பயனருக்கு 26.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றை சமைத்து பாருங்கள். உள்ளம் கவர்ந்த கல்வன் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. அதுக்கு முன்னால கர்ஜனை பட பாடல் இடம்பெற்றது. இசைஞானி இளையராஜாவோட இசையில அந்த பாடல்கள் இடம்பெற்றன. அடுத்து உங்களுக்காக இந்த பாடல்களும் காத்திருக்கு. கரகாட்டக்காரராக பிறந்த பாடல்கள் வரப்போகுது. SP பாலசுப்ரமணியம் ஜானகி கூட்டணியில அந்த பாடல கேப்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல.
2: காலை வணக்கம் ரவிஜி.
3: வணக்கம்.
2: பிரேசில் தான் 5 முறை FIFA உலக கோப்பையை வென்று இருக்காங்க. நன்றி தேவராஜ்.
1: ஆயிரத்தி தொள்ளாயிரத்து 58, 62, 70, 94, 2002 ஆகிய 5 முறைகளும் வெற்றிவாக சூடினாங்க பிரேசில். இதை சரியா சொன்ன தேவராஜ்க்கு வாழ்த்துகள். அவரை போலவே உங்களை பல பேர், கிட்டத்தட்ட 52 பேர் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. அதுல பரிச வெல்லும் இன்னொரு நேயர் யார் என்றால் பிரபாகரன். வாழ்த்துகள். இவரை பாராட்டியே ஆகணுங்க. முதல்ல வந்த கேள்விக்கு பதில் சொன்னாரு, ஆனா வேகமா சொல்லதுனால அவருக்கு பரிசு கிடைக்கல. ஆனா அதோட அவர் நிறுத்தல, தொடர்ந்து வானொலியை கேட்டு வந்து இரண்டாவது கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டாரு. விடா முயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கறதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு நம்ம பிரபாகரன்.
4: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: நேரம் இப்பொழுது 7:40 ஆகிவிட்டது. போக்குவரவு நிலவரம் அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக AYE துவாஸ் செல்லும் வழியில் பெஞ்சூரு சாலைக்கு பிறகு காரணம் அங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ரவியும் நானும் எங்களுடைய முதல் பிடிஓ வீட்டை வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலான்னு இருக்கோம்.
1: நல்ல விஷயம் தானே, எந்த இடத்துல வீடு வாங்கலாம்னு இருக்கீங்க?
0: நகரத்துல, அதுவும் வேலை இடத்துக்கு பக்கத்திலேயே வாங்கலாம்னு இருக்கோம். எம்ஆர்டி நிலையத்துக்கு பக்கத்துல நல்ல வசதிகளோட இருந்தா நல்லா இருக்கும்.
1: அப்படிப்பட்ட இடங்கள்ல வீட்டு விலை அதிகமா இருக்குமே.
0: இப்படிப்பட்ட பிடிஓ வீடுகளுக்கு சந்தை தள்ளுபடிகள் இருக்கிறதால மறு விற்பனை வீட்டை விட குறைவான விலையிலேயே வாங்கலாம். அதோட நகரத்தின் மைய பகுதியில பிரைம் அல்லது பிளஸ் வீடுகளை வாங்கும் போது எங்களுக்கு கூடுதல் நிதி உதவிகளும் கிடைக்கும்.
1: நிதி உதவி கிடைச்சாலும் இதனால இன்னும் சில பொருளாதார சுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களால சமாளிக்க முடியுமா?
0: கவலைப்படாதீங்கப்பா. சந்தை தள்ளுபடிகளையும் கூடுதல் நிதி உதவிகளையும் தவிர எங்களை போன்ற முதல் முறை பிடிஓ வீடுகளை வாங்கும் தம்பதிகளுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியங்களே வழங்குறாங்க. எங்க கிட்ட சேமிப்போ சிபிஎஃப் பங்களிப்பு இருக்கிறதால மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகைகளை எங்களால எளிதாக நிர்வகிக்க முடியும்.
1: நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
0: விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்துதான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்ப்பா. உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி MAE@miracop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் miracop.sg/ready-set-go. சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: எவ்வளவுதான் ருசியா சமைச்சாலும் எந்த காய்கறிய எந்த பெரட்டல எந்த பொரியல எந்த குழம்போட சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும்னு பட்டியல சொல்லவா?
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.
0: சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல், ரசத்துக்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல், மோர் குழம்புக்கு வாழைக்காய் பொரியல், கார குழம்புக்கு மசிச்சக்கீரை, புளி குழம்புக்கு சேனைக்கிழங்கு பொரியல், பருப்பு கூட்டுக்கு நல்ல காரமான தேங்காய் பூ துவையல சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
4: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: 7:52 விட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. 8 மணிக்கு மேல நம்ம பேச போறது சமூக ஊடக தடையை பற்றி. பிரிட்டன்ல 16 வயதிற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு முற்றிலும் தடை விதிச்சிருக்காங்க. 2027 தொடக்கத்திலிருந்து இது நடப்புக்கு வரும். உங்க கருத்து என்ன? உலகம் முழுவதும் இப்படி ஒரு தடை கொண்டு வந்தா உங்களுக்கு ஓகேயா அப்படி நான் கேட்டிருந்தேன். கருத்துக்கள் எல்லாம் வர தொடங்கிருச்சு. நீங்க தொடர்ந்து உங்க கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்தலாம். வாட்ஸ்அப் 9678 அம்மன் கோயில் கிழக்கு அலைபரத்திலிருந்து அடுத்த பாடல் வரப்போகுது. வானொலி பக்கமா இருங்க. இது ஒலி 9:68 கேட்டாலே பரவசம்.
1: ஒலி 9:68 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. ECP நகரை நோக்கி செல்லும் வழியில் ஃபோர்ட் சாலைக்கு பிறகும், PIE சாங்கி நோக்கி செல்லும் வழியில் லோனி சாலைக்கு பிறகும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: எங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா? ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
1: நித்யா, உன் வீட்ல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
2: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
1: சுவையா?
2: இந்த காஃபி.
1: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சே. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
2: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
3: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
4: அறிவிப்பு
5: செய்யலாம். இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்கிற்கு பதிவு செய்யுங்க.
4: சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை மீடியா வளாகத்தில். அலிபத் சலுகை முடிவடைந்து விட்டது. இப்போது முதல் பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
5: பதிவுகள் June 22 இரவு மணி 11:59 நிறைவடையும்.
6: பதிவுக்கு go.mediaacademy.sg/oli-apw.
5: மேல் விவரங்களுக்கு 6333388.
4: ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலருக்கு 226.

0: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
0: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். காலை மணி 8, மீடியகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. அமெரிக்காவும் ஈரானும் போர் நிறுத்த புரிந்துணர்வு உடன்பாடு கையெழுத்திடப்பட்டதை உறுதிப்படுத்தியிருக்கின்றன. 14 அம்ச உடன்பாட்டின் விவரத்தை வாஷிங்டன் வெளியிட்ட சில மணி நேரத்தில் அது சாத்தியமானது. நாளை ஜெனீவாவில் அதிகாரப்பூர்வமாய் கையெழுத்திட அமெரிக்காவும் ஈரானும் திட்டமிட்டிருந்தன. ஆனால் அதிபர் டொனால்டு டிரம்பும் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானும் மின்னிலக்க முறையில் புரிந்துணர்வு உடன்பாட்டில் கையெழுத்திட்டதாக வாஷிங்டன் கூறியது. இறுதி ஒப்பந்தத்துக்கான 2 மாத அவகாசம் இன்றே தொடங்குவதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சு பேச்சாளர் இஸ்மாயில் பகாய் சொன்னார். ஆனால் அந்த கால அவகாசம் உறுதியானது அல்ல, ராணுவ நடவடிக்கைக்கான வாய்ப்பு உள்ளது என்றும் கூறினார் திரு டிரம்ப்.
5: If it doesn't get done in 60 days, that's all right. We go back to bombing. I don't want to do that because it's so good. But we might have to.
4: 14 அம்ச ஒப்பந்தத்தின்படி ஈரான் ஒருபோதும் அணுவாயுதம் வைத்திருக்க முடியாது. ஈரானின் மறுசீரமைப்பு பொருளாதார மேம்பாட்டுக்கு $300 பில்லியன் நிதி வழங்க உறுதியளிக்கப்படுகிறது. அதில் அமெரிக்கா பங்களிக்காது. லெபனான் உட்பட எல்லா முனைகளிலும் உடனடியாகவும் நிரந்தரமாகவும் ராணுவ நடவடிக்கை நிறுத்தப்பட வேண்டும் என்று ஒப்பந்தம் அறிவிக்கிறது. அமெரிக்காவும் ஈரானும் 2 மாதத்துக்குள் இறுதி ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் அது பரிந்துரைக்கிறது.